இயேசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்காய் ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மெல்லி கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னேன். மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. We are the ones who

உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவன் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே தாய் மறந்தான்.

எங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. அதியாகமம் 1 அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் ஆயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றாலே வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினதே, வெறுமை மாறினதே. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள நாளெல்லாம் மாத்திரம் சேமிப்பதற்கு உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, நீங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. Oh Lord, we surrender, we submit, O God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, O God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பெயரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல,

கர்த்தர் எங்கள் காதுகளில் கேட்கப்படத்துவாரியா. யார் என் காரியமாய் போவா? யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும் இதோ அடியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah.

நசுக்கப்பட்ட நிலைமை, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. எத்தனையோ ஜனங்கள் உண்டே. ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதாக, கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் தலைவர்கள் எங்களை ஆடுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹல்லேலூயா, ரைட்சஸ்னஸ், ஹல்லேலூயா, வில் எக்ஸால்ட் தி பீப்பிள், ஜனத்தை, ஹல்லேலூயா, உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா! உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்திலே ஹல்லேலூயா, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா! சத்ருவின் ஆதிக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா! என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்மாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா! தேவன் இந்த நாட்களிலே செய்வீராக. ஹல்லேலூயா! அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறாரே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய், தேவனுக்கென்று வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கற்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. நம்முடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கு போய், பேதுருவே, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா! அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், வாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா! பயந்து போயிருந்த பேதுரு, ஆமென், எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களா. ஹல்லேலூயா! நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா! And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அநேகர் ரட்சிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள், அவருடைய சமாதானத்தை, அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ எஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும், எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக, கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, இயேசு விடமா இயேசு மூலமா? டூ ஜீசஸ் ஆர் த்ரூ ஜீசஸ்? வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 11:13. இயேசு ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீடருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் மறுமொழியாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு அவன், தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 16:23. என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். வாட் எவர் யூ ஆஸ்க் த ஃபாதர் இன் மை நேம் ஹீ வில் கிவ் யூ. இயேசு இவ்வுலகில் இருந்த நாட்களில் சீடர்கள் எது வேண்டுமானாலும் நேரடியாக அவரிடமே கேட்டு பெற்றுக்கொண்டனர். ஆனால் பெந்தேகோஸ்தையில் துவங்க இருந்த புதிய யுகத்தை இயேசு சுட்டிக்காட்டி, அந்த நாளிலே நீங்கள் என்னிடம் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், என் நாமத்தினாலே பிதாவிடம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார், இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே அவரிடம் ஒன்றும் கேட்கவில்லை என்றார். அந்த நாளிலே, இதுவரை, அந்த யுகத்தினுடைய மாற்று அந்த பயிற்சியை நீங்கள் கவனியுங்கள். எடுத்துக்காட்டாக, ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பவர் இயேசுவே என்றாலும் நாம் கேட்க வேண்டியது பிதாவிடம் என்று சொல்லி இயேசு இப்பொழுது போதித்தார் அல்லவா. பொல்லாருளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆவியின் அபிஷேகம் கொடுப்பது இயேசு கிறிஸ்து. ஆனால் கேட்க வேண்டியது பிதாவிடம் என்று சொல்லி இயேசு தாமே போதித்திருக்கிறார். ஆதி கிறிஸ்தவர்களும் தங்களுடைய ஜபங்களை பிரதானமாக பிதாவினிடத்திலேயே அவர்கள் சமர்ப்பித்தனர். எடுத்துக்காட்டாக, அவர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது அப்போஸ்தலர் 4:5 எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு ஜெபம் ஏறெடுத்தார்கள். அதை அப்போஸ்தலர் 4:24-30 நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். தேவனே, கர்த்தாவே, நீரே எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவனாயிருக்கிறீர், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியே அவர்கள் அடுத்த பின்பு வரும்பொழுது, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாக. நன்றா நீங்கள் கவனித்தார், அவர் பிதாவை அவர் அட்ரஸ் பண்ணுகிறார்கள். பிதாவை நோக்கி அவர் பேசுகிறது மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஒரே ஆவியினாலே இயேசுவின் மூலம்
பிதாவிடத்திலே சேரும் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். இதுவே அப்போஸ்தலருடைய தெளிவான உபதேசம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி நான் முழுங்கால்படியிடுகிறேன் என்று பவுல் அடிக்கடி தன்னுடைய நிருபங்களில் எழுதினது உங்களுக்கு நினைவு இருக்கும். சர்வ வல்ல தேவன் நமது பரம தந்தை, ஹீஸ் அவர் ஃபாதர். கிறிஸ்து இயேசு நம்முடைய மூத்த சகோதரன், ஹீஸ் அவர் எல்டர் பிரதர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றி உதவுபவர், அவர் நம்முடைய சீஃப் ஹெல்பர். பிதாவை நோக்கி, யூனோ, டு த ஃபாதர், குமாரன் மூலம், த்ரூ த சன், ஆவியானவரின் உதவியோடு, பை த ஹோலி ஸ்பிரிட் நாம் ஜெபிக்கிறோம். திருத்துவ தேவனை அருமையாய் அறிந்து அனுபவிப்பது என்னை பொறுத்தவரையிலே ஜெபத்தில்தான். நமது ஜெபங்களை நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவரது வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற குமாரனானவர் நம்முடைய ஜெபங்களுக்கு சிபாரிசு செய்கிறார். இங்கு பூவுலகில் நமக்குள் இருக்கும் ஆவியானவராகிய தேவன் ஜெபிக்க நமக்கு உதவுகிறார். என்ன அழகான ஒரு படம் பாருங்கள், ஒரு சித்திரம். இது ஒரு நல்ல சிலாக்கியம், இதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்படி சொல்வதனால் நாம் இயேசுவிடம் ஜெபிக்கவே கூடாதா? அப்படி அல்ல. அவரை நோக்கிய ஜெபங்களும் வேதத்தில் உண்டு. எடுத்துக்காட்டாக ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது கர்த்தராக இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். அப்படியே வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய கடைசி வசனங்களிலே ஆமேன் கர்த்தராக இயேசுவே வார். இவையெல்லாம் விதிவிலக்கை ஒழிய இவையெல்லாம் நெடுகவே போதிக்கப்பட்ட முறை அல்ல. இயேசுவும் தேவன் தானே, ஆனால் பிதாவை நோக்கி இயேசுவின் மூலம் ஜெபிக்க வேண்டும் என்பதே வேதத்தின் தெளிவான போதனை, டீச்சிங். எனவே பிரியமாயிருக்கிற நெடுங்கால பழக்கங்களையும் நாம் வசன மார்க்கத்தார் ஆகும்படி களைந்துவிட தயங்கக்கூடாது. எனவே இயேசு போதித்ததை நினைவில் வைத்துக் கொள்வோம். பரமன் நீங்கள் ஜபமண்ண வேண்டிய விதமாவது, என விதம் முறை அவர் போதித்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஜபம் வேண்டிய காரியம் வேறு, விதம் அது எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இயேசுவை துதிக்கலாமா? நன்றாய் துதிக்கலாம், துதிக்க வேண்டும். ஆனாலும் முடிவான ஆராதனை தொழுகை பிதாவுக்குத்தான். பிதாவானவர் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று இயேசு சொன்னார். அப்படியே பிலிப்பியர் 2:11, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். எதற்காக? பிதாவின் மகிமைக்காக. பாருங்கள், முடிவாக அந்த ஆராதனை சென்று அடைவது அது பிதாவை தான். இதோ ஒரு இறுதி காட்சி, 1 Corinthians 15:28 நான் வாசிக்கிறேன் வசனத்தில் உள்ளதை. சகலமும் கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாயிருப்பதற்காக குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். என்ன தெளிவான ஒரு உபதேசம் பாருங்கள். எனவேதான் ட்ரினிட்டேரியன் பெனடிக்ஷன், திருத்துவ ஆசீர்வாதத்தை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனது அன்பை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலும் நாம் அனுபவிக்கிறோம். We enjoy the love of God the Father through the grace of the Lord Jesus Christ and the help of the Holy Spirit. இயேசு சொன்னதை நினைவில் கொள்வோம். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கல்வாரி சிலுவையில் அவர் எங்களுக்காக பிராயசித்த பலியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். அவரை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய சாவுக்கேதுவான உடல்களுக்குள்ளும் நீர் அனுப்பி வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மேலே உமது வலது பக்கத்திலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும், இங்கே பூவுலகில் இருந்து எங்கள் உள்ளத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவரும் இருவருமாக சேர்ந்து எங்களுடைய ஜபங்களுக்கு உதவி செய்து அவைகளை உம்முடைய பாதத்திலே வந்து சமர்ப்பிக்கிற இந்த பெரிய சிலாக்கியத்திற்காய், பாக்கியத்திற்காய், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தெளிவான போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக ஜெப பயிற்சியிலே நாங்கள் அப்பியாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் காட்டின் அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். மூவரும் வாலிபராக வளர்ந்த காலத்தில் வேலைக்காக வெளியிடங்களுக்கு அனுப்பும் முன்னர் அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் மூவருக்கும் ஒரு வேலை கொடுத்தார். அருகில் இருந்த காட்டின் உட்புறம் சென்று ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு சிறிய வீட்டை உண்டு பண்ண வேண்டும், அதற்கேற்ற பரிசு உண்டு என்று கூறினார் அவர். காட்டிற்குள் சென்ற மூவரும் தங்களுக்கென்று ஒவ்வொரு இடத்தை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் சென்று அந்த வேலையை செய்து வந்தார்கள். மூத்தவன் தன்னுடைய வேலை எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எளிதாக உடைக்கக்கூடிய மரக்கிளைகளை உடைத்து ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் மட்டும் வேலை செய்து மீதி நேரத்தில் நன்றாக தூங்கிவிட்டு வீட்டிற்கு வந்தான். இரண்டாவது மகன் ஆங்காங்கே கிடைத்த காய்ந்து போன மரக்கட்டைகளை வைத்து ஒரு குடிசை அமைத்து பச்சை இலைகளை பறித்து கூரை போல அமைத்தான். மூன்றாவது மகன் சற்று பாறைகள் நிறைந்த இடத்தை தெரிவு செய்து ஒவ்வொரு நாளும் தன்னால் தூக்கக்கூடிய பெரிய கற்களை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி ஒரு உறுதியான வீட்டை அமைத்தான். பல நாட்களுக்கு பின்னர் தகப்பனார் மூவருடைய வேலைகளையும் பார்வையிடும்படியாக வந்தார். அப்பொழுது இளைய மகன் செய்த கடினமான பணியை கவனித்து அவனுக்கு அதிகமான பணம் கொடுத்து தூரமான இடத்தில் போய் வியாபாரம் செய்ய அனுப்பினார். மற்ற இருவரும் கடினமாய் உழைக்காததை உணர்ந்து வீட்டின் அருகிலேயே சிறு சிறு வேலைகளில் அமர்த்தினார். கடினமாய் உழைத்த மகன் பட்டணத்தில் போய் கடினமாய் உழைத்து நல்ல செல்வந்தனாகி பலருக்கு வேலை கொடுக்கும் முதலாளியாக மாறினான். அதை அறிந்த சகோதரர்கள் இருவரும் தாங்கள் சோம்பலாய் இருந்ததை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டார்கள். ஆம் நண்பர்களே, இள வயதிலேயே பகல் வேளையிலும் நீண்ட நேரம் படுத்து உறங்காமல் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்தும் வாலிபர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய பணிகளை செய்வார்கள். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் என்றுதான் வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நேரத்தை வீணாக்காமல் கடினமாக உழைப்போமா?

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 51வது சங்கீதம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பத்சேபாலிடத்திலே பாவம் செய்த பிற்பாடு கர்த்தரால் உணர்த்தப்பட்ட பின்பு தாவீது பாடின சங்கீதம்தான் இந்த 51வது சங்கீதம். இதில் அநேக காரியங்களை தாவீது கேட்பதை பார்க்க முடியும். அதில் ஒன்றுதான், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ரினியூ எ ரைட் ஸ்பிரிட், ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட். ஆண்டவர் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவ பிள்ளைகள் தடுமாற்றம் இல்லாமல் வாழவும், நியமித்த பாதையிலே முன்னோக்கி செல்லவும் இந்த ஜபம் மிக அவசியமாயிருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வேண்டிய ஒன்று, அவசியமாய் வேண்டிய ஒன்று என்ன? நிலைவரமான ஆவி. நாம் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்க இது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நம்மில் அநேகருடைய வாழ்க்கை நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்றால், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். பவுல் சொல்லுவார் அல்லவா, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் என்று. அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்மில் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஜபிக்க வேண்டும் என்று விரும்பி அமருகிறோம், ஆனால் வேற எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பைபிள் படிக்க வேண்டும் என்று உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் அதை தவிர வேறொன்றை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிலைவரமான ஆவி இல்லாததே. இதைதான் தாவீது கேட்கிறான், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீதின் ஆரம்ப அனுபவம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் எதை கேட்டானோ அதையே நாடுவேன். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த தாவீதின் வாழ்க்கையில அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுகிற தாவீது, அந்த மாலை வேளையில தியானம் பண்ணி முறையிட வேண்டிய நேரத்துல அவன் பட்சேபாளை பார்க்கிறான் வீட்டு மாடியிலிருந்து. அது நிமித்தம் அவன் பாவத்தில் விழ வேண்டிய சூழ்நிலை உண்டானது. இப்பொழுது கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, ஜபிக்கணும்னு போய் இருக்கிறேன், ஜபிக்கும்படியான நேரத்துல நான் வேறொன்றை செய்தது நிமித்தமாய், வேறொன்றை பார்த்தது நிமித்தமாய் இந்த பாவத்துக்குள்ளானேன். ஜபிக்கணும்னு போனா ஜபிக்கணும். ஆமே, நாம் எதை நினைக்கிறோமோ, அதாவது ஜபிக்க வேண்டும், கர்த்தருக்காய் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், தேவனோடு சில மணி நேரம் ஜபிக்க வேண்டும், உறவாட வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்று பல தீர்மானங்களை வைக்கிறோம், ஆனால் அதில் உறுதியாக இருக்க முடியவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கை நிலை என்னது என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கேளுங்கள். என்ன? நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீதின் இந்த ஜபத்துக்கு பதில் கிடைத்தது. அந்த பதில் தான் என்ன தெரியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர அவர் பார்வைக்கு தாவீது செம்மையானதை செய்து வந்தான் என்று. அதன் பிறகு தாவீதினுடைய வாழ்க்கையில எந்த தடுமாற்றமும் இல்லை என்பதை வேதம் காண்பிக்கிறது. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், எடுத்து எழுதுகிறார். அந்த உரியாவின் சங்கதி, இந்த விஷயம் ஒன்றை தவிர தாவீது

எடுக்கிறோம். எங்களால் உறுதியாக இருக்க முடியவில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, ஆனால் செய்வதெல்லாம் தீமையாக இருக்கிறது. இந்நிலை மாற ஆண்டவரே எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க, ஸ்திரப்பட நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்தில் புதுப்பிப்பீராக. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்கிற அந்த நல்ல அனுபவத்திலே தொடர, ஆமே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே ஆவியினால் சந்தோஷம் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று ரோமர் 14:17 காண்கிறோம். ரட்சிப்பிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அதே நேரத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இன்னும் அதிகமான சந்தோஷம் வருகிறது. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவது ஒரு மகிழ்ச்சி தானே. அவர் உங்களோடு இருப்பதும் உங்களோடு பேசுவதும் உங்களை வழி நடத்துவதும் மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருகிறது. இரண்டாவதாக, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 அப்படித்தான் சொல்லுகிறது. நேசத்தின் உச்சிதங்கள் கல்வாரி அன்பை ருசிக்கும்படி செய்கிறது. அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது அல்லவா? உன்னத பாட்டு 1:2 காண்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய அன்பை ருசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்கள் வாழ்க்கை குதூகலம் உள்ளதாக விளங்கும். அனுபவித்து பாருங்கள், புரியும். பரிசுத்த ஆவியின் மூலம் உங்களுக்குள் சந்தோஷம் ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம், அதனால் உங்களுக்குள் கனிந்து வருகிற ஆவியின் கனிகள் தான். பரிசுத்த ஆவியாகிய நதி எங்களுக்குள்ளே பாய்கிறதுனாலே ஆவியின் கனிகள் எங்களுக்குள் உண்டாகிறது. அவை எத்தனை இனிமான கனிகள்! அந்த 9 கனிகளையும் குறித்து கலாத்தியர் 5:22 நாங்கள் வாசிக்கலாம். கனிகள் அல்ல, கனி 9 சேர்ந்து ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள். உங்களுக்காக பூமியிலே இறங்கி வந்து ஊழியம் செய்தவருக்காக நீங்களும் ஊழியம் செய்வது என்பது ஒரு பாக்கியமான அனுபவம், சந்தோஷமான கடமை அல்லவா? அப்போஸ்தலர் பவுல் சந்தோஷத்துடனே உங்களிடத்துல வந்து உங்களோடு இளைப்பாறும் படியாக என்று ரோமர் 15:30 எழுதுகிறார். ஜோவேல் தீர்க்கதரிசி அந்த சந்தோஷத்தை சியோன் குமாரருக்கு இவ்வாறாக அறிமுகம் செய்து வைக்கிறார். இவ்வாறு, சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று காண்கிறோம். ஆம், கர்த்தருடைய மலையை வர்ஷிக்க பண்ணுவார். மழை நீரானது குளத்தை நிரப்புகிறது போல பரிசுத்த ஆவியாகிய மழை உங்கள் உள்ளத்தை பொங்கி வழிய செய்கிறது. உங்கள் உள்ளம் தெய்வீக மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தினாலும் நிரம்பி வழிகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சீசர்களை கத்தர் மகிழ்ச்சியினாலும் நிரப்பினார். வேதம் சொல்லுகிறது, சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று. தேவ பிள்ளைகளே, நீங்களும் அவ்விதமாக நிரப்பப்படுவீர்களாக. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நிச்சயமாகவே உங்களுக்குள் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு வார்த்தை, சங்கீதம் 46:4, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? ஏதேன ஆற்றிலே கூட ஒரு நதி இருந்தது. அந்த நதியின் பெயர் குறிக்கப்படவில்லை. அந்த நதியானது அப்படியே பிரிந்து 4 ஆறுகளாக வருகின்றது. அந்த ஆறுகளுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த நதியை பற்றி பெயர் குறிக்கப்படவில்லை. இங்கே பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீதுக்கும் அதை பற்றி தெரியவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கான விடை சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த நதி பரிசுத்த ஆவியானவர், அவர் எங்களுக்குள்ளே இருந்து மகிழ்ச்சியினால எங்களை நிரப்பி அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்குள்ளும் பாய்ந்து சென்று மற்றவர்களையும் நிரப்பும். அனுபவித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 24 மணி நேரமும் இப்படியாக தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் உங்களோடு நிறைவாக இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: தேவனை அறிந்த மனிதன் எப்படி இருப்பான் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தினிடைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை.

0: We read an incident that happened during the days of Elijah, the man of God who lived on this earth.
1: இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் சரித்திரத்திலே மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர்கள்.
0: And the children of Israel had caught an important place.
1: அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள்.
0: They are the children of God, chosen of God.
1: அவர்கள் பல வருஷங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார்.
0: For years they had been captives in the land of Egypt. God blessed them, delivered them, gave them a land and blessed them.
1: மோசே, யோசுவா போன்ற தேவ மனிதர்களால் அவர்கள் வழி நடத்தப்பட்டவர்கள். அவர்கள் அநேக அற்புதங்களை கண்டவர்கள்.
0: They were led by Moses and Joshua and they came across many miracles of God.
1: அவர்களை குறித்து எழுதும் பொழுது அவர்கள் தேவனை உடையவர்கள், அவர்கள் உடன்படிக்கை உடையவர்கள், அவர்கள் வாக்கு தத்தங்களை உடையவர்கள், ஆராதனை உடையவர்கள். இவர்களை குறித்து நிறைய பாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
0: Many phrases are written regarding them. They are the children of God. They had received the promises of God. They had received the blessings of God and so on.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of God.
1: ஆனால் கால போக்கை எடுத்து பார்த்தீர்களானால்,
0: if you take the ages,
1: இந்த ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை மறந்து விக்கிரகங்களை ஆராதிக்கிற விக்கிரக ஆராதனைக்காரராக மாறி போனார்கள்.
0: These people forgot the living God and started worshiping idols.
1: எலியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் உமக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் நான் இருந்தேன்.
0: Elijah prays, Lord, I lived with a great zeal.
1: என்னையும் கொல்ல பார்க்கிறார்கள்.
0: And they are trying to destroy me.
1: நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன் சொன்னார்.
0: I alone am alive.
1: வெளியரங்கமாய் பார்த்தால் எலியா ஒருவன் தான் பக்தியா இருக்கிறான்.
0: Looking outside,
1: எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களாக மாறி போனார்கள்.
0: Looking from the outside angle, Elijah was the only man who survived. Whereas the other people,
1: ஆனால் எலியா ஒரு ஜனங்களை கூப்பிட்டு சொல்லுகிறார்.
0: Elijah calls the people and tells them,
1: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள்.
0: If the Lord be God, follow him.
1: பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள்.
0: But if Baal, then follow him.
1: நீங்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீர்கள்.
0: How long halt he between two opinions?
1: நீங்கள் கர்த்தரை தேவன் என்று அறிவீர்களா?
0: If you know that the Lord is God,
1: நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் அவரை சேவியுங்கள்.
0: With all your heart, with all your soul and with all your strength, serve him.
1: ஆனால் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா,
0: if you look at the life of these people,
1: அநேக வேளைகளிலே இந்த தேவனுக்கு துரோகம் பண்ணி விலகி போனதை நாம் பார்க்கிறோம்.
0: On several occasions they rebelled against God and departed.
1: யாத்திரா 32 அதிகாரத்திலே,
0: Exodus 32,
1: முதல் வசனங்களிலிருந்து நாம் வாசிப்போமானால், மோசே தேவனுடைய பர்வதத்திலே இருந்து இந்த ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பிரமாணங்களை ஆண்டவர் கையிலே எழுதி வாங்கி கொண்டிருக்கிறார்.
0: Moses was found at the mount of God. He prayed to God. He received the commandments written from God.
1: இந்த ஜனங்களுக்கு முன்பதாக மேக ஸ்தம்பம் இருக்கிறது.
0: The pillar of cloud is there for the people.
1: இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது.
0: And the pillar of fire is there for the people.
1: இந்த ஜனங்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் காலையிலே மன்னாவையும் மாலையிலே காடைகளையும் கொடுத்து கொண்டு வருகிறார்.
0: And God was supplying them manna and meat during the morning.
1: ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை கண்டு கொண்டு வருகிறார்கள்.
0: And these people had seen the miracles.
1: தேவன் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார்.
0: And God led them wonderfully.
1: அவர்களுக்கு முன்னாலேயே தேவன் இருக்கிறார்.
0: We find God being before them.
1: ஆனால் அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா,
0: Yet, what do they ask?
1: எங்களுக்கு முன்னாலே செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார்.
0: Creators, gods that may lead us.
1: ஆரோனும் அதை நம்பி அவர்களுடைய பொன்னாபரணங்களை வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி இது உங்களை முன்னாலே செல்லுகிற தெய்வங்கள் என்று சொல்லுகிறாங்க.
0: And Aaron believed them and put the people to shame, asking them for the earrings, creating an idol. Let these gods lead
1: them. எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்கள்.
0: Look at the sorrowful
1: state. தேவன் அக்னி ஸ்தம்பத்திலே முன்னாலே இருக்கிறார்.
0: And God is standing in the pillar of fire.
1: மேக ஸ்தம்பத்திலே முன்னாலே இருக்கிறார்.
0: And he is there as a pillar of fire.
1: தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களை வழி நடத்துகிறார்.
0: And every day we find God leading them.
1: ஒவ்வொரு நாளும் அவர்களை போஷிக்கிறார்.
0: Find God feeding them every day.
1: ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார்.
0: And God is giving them counsel every day.
1: தேவன் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்து

0: அவர்களை நடத்துகிறார்.
1: He gives them the commandments and he leads them.
0: இவ்வளவு காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது
1: even while these things are on
0: அவங்க கேக்குறாங்க எங்களுக்கு முன்னாலே செல்லுகிற தெய்வங்களை உண்டாக்குன்னு சொல்லுகிறார்.
1: Our creator's gods that may lead us.
0: ஆரோனும் உண்டாக்கினான்.
1: And Aaron also created.
0: அவர்கள் அந்த தெய்வங்களுக்கு பெரிய பண்டிகை கொண்டாடுகிறார்கள்.
1: And they celebrate a great feast.
0: அவர்கள் அந்த கன்னுக்குட்டியை ஆராதிக்கிறார்கள்.
1: They worshiping the idol.
0: எவ்வளவு துக்கமான காரியமா இருந்தது.
1: What a sorrowful state of affairs.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: 40 ஆண்டுகள் மோசேயினால் வழிநடத்தப்பட்ட இந்த ஜனங்கள்.
1: The people who were led by Moses for 40 long years.
0: அவர்கள் மோசேயின் மூலமாய் நடத்தப்பட்ட வழியிலே செங்கடலை பிளந்தார்கள். வனாந்தத்தில் நடந்தார்கள். எரிகோ உடைத்தார்கள். பெரிய அற்புதங்களை கண்டார்கள்.
1: They had divided the Red Sea, they crossed the wilderness and they split this Jericho.
0: இப்பொழுது யோசுவா மூலமாக நடத்தப்படுகிறார்கள்.
1: And now they are led by Joshua.
0: யோசுவா யோர்தானை கடந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்.
1: Joshua crosses the river Jordan and leads the people.
0: தேவன் கட்டாத வீட்டை கொடுத்தார்.
1: And God gave them
0: houses. நட்டாத தோட்டத்தை கொடுத்தார். கட்டாத வீட்டை கொடுத்தார்.
1: Houses that they had
0: தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினார்.
1: And God fulfilled all the promises.
0: நல்ல வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார்.
1: And God fulfilled all the good words.
0: எல்லா அற்புதங்களையும் நடத்தினாங்க.
1: And he performed all good miracles.
0: இப்போ யோசுவாவுக்கு வயசாயிடுச்சு.
1: Joshua is stricken.
0: ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறார்.
1: He calls the people and speaks.
0: நீங்கள் யோசுவா 24 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால்
1: You read Joshua 24.
0: 14 15 வசனத்திலே நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க கர்த்தர் விட்டு விலகி போயிருவீங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு உங்கள் கைகளிலே இருக்கிற விக்கிரகங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள் என்று சொன்னார்.
1: He says, whereas for me and my house will serve the Lord God. Or cast away all the idols that are in your hands.
0: அப்ப 40 வருஷம் மோசேனா நடத்தப்பட்டாங்க.
1: They were led by Moses for 40 years.
0: கற்பனைகளை பெற்றாங்க.
1: They received the commandments.
0: இந்த யோசுவா நடத்தி இருக்காரு.
1: And Joshua also led the people.
0: ஆனா இடையில என்ன நடந்துன்னு தெரியல.
1: What happened in between?
0: அவங்க நிறைய யுத்தம் பண்ணினாங்க.
1: They waged wars.
0: நிறைய விக்கிரக தேசங்களை அழிச்சாங்க.
1: They destroyed the
0: அவங்க அதோடு கூட விக்கிரகங்களை எடுத்துட்டு வந்தாங்க.
1: And they also brought the idols along with them.
0: அப்ப இவங்க யாரா இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவனையும் ஆராதிச்சாங்க.
1: They worship God.
0: விக்கிரகத்தையும் ஆராதிச்சாங்க.
1: They worship the idols.
0: வீட்டுக்குள்ள விக்கிரகம் இருந்துச்சு.
1: They had the idols at home.
0: அவர்கள் வாழ்க்கையிலே அதாவது துக்கத்தோட சொல்றேன் நீங்க பின்பற்ற மாட்டீங்க என்ன.
1: The leader says you will not follow me with
0: song. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: அதனால தான் தாவீது ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கடைசியாக ஆலோசனை கொடுக்கிற வேளையிலே
1: when king david gives an advice
0: 1 28th அதிகாரம் 9th வசனத்திலே
1: first chronicles 28:9
0: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி.
1: You have got to follow the Lord God with a perfect heart and with a willing mind.
0: நீ அவரை தேடினால் கண்டுபிடிப்பாய்.
1: And if you search him,
0: உங்க அப்பாவுடைய தேவனை நீ அறிஞ்சுக.
1: So you should know the God of your father.
0: ஆனா அவன் தேவனை அறிந்தான்.
1: He knew God.
0: இந்த தேவன்னா எல்லா தேவர்களும் பெரிய தேவர்கள் என்று சொன்னான்.
1: And he said this God is of all gods.
0: கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார்.
1: And the Lord God gave him.
0: கர்த்தர் அவனுக்கு ஐசூரியம் கொடுத்தார்.
1: The Lord God gave him riches.
0: கர்த்தர் நல்ல செல்வ செழிப்பை கொடுத்தார்.
1: The Lord God gave him prosperity.
0: தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவிக்கும் போது
1: when he was experiencing the blessings of God.
0: அநேக விக்கிரகங்களுக்கு அவன் ஆலயத்தை கட்டி விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறி தன்னுடைய வாழ்க்கையை விக்கிரக ஆராதனைக்காரனாய் முடித்தான்.
1: He built many idols and also many temples. He became an idol worshipper.
0: எவ்வளவு துக்கமா இருக்குது பாருங்கள்.
1: What a sorrowful state of affairs.
0: ஆகையால தான் எலியா சொல்லுகிறார்.
1: Elijah says,
0: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை உண்மையா பின்பற்றுக.
1: If you believe the Lord is God, follow him faithfully.
0: இல்ல பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க.
1: If Baal be God, follow him.
0: நீங்க ரெண்டு வேஷம் போடவே கூடாது.
1: Do not stand in between.
0: ஒன்று கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுங்க.
1: Either follow the Lord.
0: இல்ல பாகாலை உண்மையாய் பின்பற்றுங்க.
1: Or follow Baal.
0: நான் சொல்லுவேன் நீங்க நாம் ஒருவேளை நாம அன்றைக்கு அவங்க விக்கிரகங்களை ஆராதிச்சாங்கன்னு சொல்லலாம்.
1: We may say that in those days they worship the idols.
0: தேவன் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறார்.
1: God has separated us from the other.
0: எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி
1: that you may be saints according to my
0: மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன் என்று
1: ஆண்டவர். I have separated you from the other nations.
0: ஆனால் இன்றைக்கு நான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
1: We have been separated.
0: நாம் அழைக்கப்பட்டவர்கள்.
1: We have been called.
0: நாம் வந்து விக்கிரகங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம்.
1: We may not have idols at home.
0: ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் துக்கத்தோடு எழுதி வைத்தார்.
1: Paul writes with grief.
0: கலாத்தியர் 4 அதிகாரம்.
1: Galatians 4th chapter.
0: கலாத்தியர் 4 அதிகாரம்.
1: Galatians 4th chapter.
0: 8 வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால்,
1: 8th verse.
0: நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள்.
1: When he knew not God, he did service unto them which by nature are no gods.
0: Ippozhudho,
1: but now,
0: neengal devane arindirukka.
1: After that, he have known God.
0: Alladhu devanal ariyappattirukka.
1: Or rather, unknown of God.
0: Velanathadum verumaiyanadumana valibaadugalukku neengal marubadiyum thirumbi marubadiyum avaigalukku adimai padumbadi virumbugiradhu eppadi?
1: How turn ye again to the weak and beggarly elements? Whereunto we desire again to be
0: நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே.
1: You observe days, months and times and years.
0: நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களுக்கு பயந்திருக்கிறேன்.
1: I am afraid of you lest I have bestowed upon you labor in vain.
0: இன்னைக்கு ஒருவேளை விக்கிரகங்கள் இல்ல.
1: Probably they may not be idols.
0: ஜனங்களை விட்டு வந்துட்டாங்க.
1: They have left the nation.
0: ஆனா எதை விடலன்னு சொன்னா,
1: what have they not?
0: பழைய பழக்க வழக்கங்களை விடல.
1: They have not left the old tradition.
0: அவங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால தேவனை அறிவதற்கு முன்பதாக,
1: before salvation, before knowing God,
0: என்ன என்ன பழக்கத்தை வச்சிருந்தாங்களோ,
1: whatever habits they had,
0: நாள் பாக்குறாங்க,
1: they look unto days,
0: நட்சத்திரம் பாக்குறாங்க,
1: they see the stars,
0: காலம் பாக்குறாங்க,
1: they see the times,
0: வருஷம் பாக்குறாங்க,
1: they observe the years.
0: நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறாங்க.
1: So the good day as well as the bad day.
0: ராகாலம் யமகண்டம் ராத்திரி கண்டம் பகல் கண்டம் என்ன கண்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் பெந்தகோஸ்தே விசுவாசி?
1: So there are a lot of periods and seasons that the Pentecost believer looks into.
0: ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றாங்க.
1: They say that they have been saved.
0: அபிஷேகம் பெற்றோம்னு சொல்றாங்க.
1: They say that they have been anointed.
0: இன்ன நாளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: Even now they look unto days.
0: நான் விசுவாசிக்கிறேன்.
1: I believe.
0: ஆண்டவர் படைத்த நாளெல்லாம் நல்ல நாள்.
1: I believe whatever day God has created is good.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe that?
0: திங்கட்கிழமை,
1: Monday,
0: செவ்வாய்க்கிழமை,
1: Tuesday,
0: புதன்கிழமை,
1: Wednesday.
0: ஆனா செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டீங்களா? ஒரு டாக்டர் சொன்னாரு.
1: A doctor said.
0: ஒரு பையனுக்கு அப்பெண்டிக்ஸ்.
1: Son, boy had appendicitis.
0: ரொம்ப கடுமையான மோசமாயிடுச்சு.
1: So he was suffering.
0: டாக்டர் சொன்னாரு உடனே ஆபரேஷன் பண்ண.
1: டாக்டர் said he has cut and go
0: surgery. உடனே ஆபரேஷன்
1: immediately. Immediately he has cut.
0: இவர் சொன்னாரு கொஞ்சம் இருங்க நான் கேட்டு சொல்லிறேன்.
1: He said just wait, I will
0: observe. அவர் யாரே போய் கேட்டு வந்தாரு.
1: So he asked
0: சொன்னாரு சார் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை நாளைக்கு அப்படிலாம்.
1: Today is Tuesday, it's not a good day tomorrow.
0: Doctor sonnaru appendix vedika podu settu peduvan.
1: Said it is appendicitis and
0: indiki pannanum.
1: So he
0: appa solraru illa illa indiki chevva kalama.
1: Father says it's Tuesday.
0: Mudivu enna achu theriyuma?
1: You know what happened?
0: Chevva kalama night petti vanduchu.
1: This Tuesday night the coffin came.
0: Paiyam poitan
1: and the boy departed.
0: Yeah,
1: you know why?
0: Petti nalla naal paathu varadu. செவ்வாய்க்கிழமை இந்த வீட்டுக்கு பெட்டி போக கூடாது.
1: Coffin will not look at the days that you look after.
0: என்னையா பெந்தகோஸ்தே விசுவாசிங்க?
1: What about the Pentecostal believers?
0: சிலர் வருவாங்க பாஸ்டர் அப்பா அடக்கம் பண்ணீங்கல்ல 16 நாள் வருது பாஸ்டர்
1: 16
0: நான் சொல்றது எங்க ஐயர் வருவாரு ஐயங்காரு அவரை போய் கூடியா வெக்கல்ல.
1: Are you not ashamed?
0: வெக்கல்ல.
1: Are you not ashamed?
0: 16th நாள்
1: 16th day
0: 40th நாள்
1: 40th day
0: 4th நாள்
1: 4th day
0: செத்தவன் செத்து போயிட்டாயா?
1: The dead
0: நீ 16th நாள் கொண்டாடி தான் பரலோகத்து போக போறானா என்ன?
1: If you celebrate that on 4th day
0: என்ன வழக்கத்தையா வச்சிருக்கீங்க?
1: What sort of life are you?
0: 16th நாள் 40th நாள் 21st நாள்
1: 16th day 4th
0: day என்னையா இது பெந்தகோஸ்தே உலகத்துல வெக்கக்கேடானது?
1: What happened to the Pentecostal world? It's
0: ஐயோ இன்னைக்கு சில விளக்கத்தெல்லாம் சொன்னா நமக்கு மண்டையே வெடிச்சிருது.
1: I just feel like break my head when they speak all this.
0: 20 வருஷம் விசுவாசி வீட்டில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கோலம் போடுறாங்க?
1: 20 years believer they put on the kolam in the house.
0: யா ரட்சிக்கப்பட்டியா நீ?
1: Have you been saved?
0: வழக்கம் போயிடுச்சா?
1: Your habits are gone.
0: என்னைய உலகத்தான் என்ன செய்றானோ
1: whatever the world
0: அப்படி செய்துட்டு
1: and you repeat
0: பேர் மட்டும் என்ன வச்சிட்டீங்கன்னா பெந்தகோஸ்தேக்காரங்கன்னு பேர்
1: வச்சிருக்கீங்க. What about the name? You have the title as a Pentecostal.
0: பவுல் என்ன சொல்றாருன்னா
1: what do they say?
0: நான் பட்ட பிரயாசெல்லாம் வீணா போயிடுப்பா.
1: What about labor will go in vain?
0: நான் பட்ட பிரயாசெல்லாம் வீணுப்பா.
1: All my labor would be in vain.
0: நீங்க உலகத்தையும் வச்சிக்கிட்டு உலக வழக்கத்தையும்
1: வச்சுக்கிட்டு
0: உலகத்து போலயும் வாழ்ந்துகிட்டு
1: லிவிங் அகார்டிங் டு தி
0: தேவராஜ்யம் போயிரலாம் நினைச்சீங்கன்னா
1: இஃப் யூ திங்க் யூல் கோ டு தி கிங்டம் ஆஃப் காட்
0: பிரயாசெல்லாம் வேஸ்டா போயிடும்பா.
1: யுவர் லேபர் வுட் கோ இன் வெயின்.
0: நான் சொல்றேன் அருமையானவர்களே,
1: ஐ வுட் சே டியர் ஒன்ஸ்,
0: கர்த்தரே கொஞ்சம் கவனிங்க.
1: Consider the Lord God.
0: உலக வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால்
1: it is through your death to the ways or
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
1: Glory be to the name of God.
0: நீங்க உலக வழிபாடுகளுக்கு மரிக்கணும்.
1: You ought to die to the traditions of this world.
0: மரிக்காவிட்டால்
1: if you do not die
0: உத்தள முடியாது.
1: You cannot be resurrected.
0: நீங்க எந்த வழக்கமா இருக்கட்டும்
1: whatever be the habit
0: இது வந்து வேத வசனத்தின்படி இருக்கா?
1: Is it according to the word of God?
0: ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஆலப்புழை அம்பலப்புழைன்னு ரெண்டு இடம் இருக்கான்.
1: There are two names by ஆலப்புழை and அம்பப்புழை.
0: ஆலப்புழையில ரெண்டு தம்பிமாரு வாலிபர்கள் அம்பலப்புழை வர்றதுக்காக தண்ணி நீரோட்டத்துல போட்ல தான் வரணும்.
1: So two youngsters they had to cross that place only through boat.
0: ஆலப்புழையில நல்ல தண்ணி அடிச்சிட்டானுங்க.
1: And they took a lot of liquor now.
0: ரெண்டு பேரும் ராத்திரி போட் எடுத்தாங்க.
1: And they took the boats during the night.
0: போட் ரெண்டு பேரும் நல்ல மாத்தி மாத்தி போட் போட்டாங்க.
1: They went on rowing the boat.
0: காலையில விடிஞ்சது.
1: Early morning.
0: வால அம்பலப்புல வந்திருக்கணும்.
1: So they should have come.
0: ஓ அம்பலப்புல வந்துச்சுன்னு எழுவி பார்த்தா அது இன்னும் ஆலப்புலையில நிக்குது.
1: They have been delayed.
0: Why believers are not able to progress inna ulaga valakkathin padiye
1: so they are still following the world
0: ulaga makkal seyra padiye
1: so they go according to the worldly tradition
0: na solluven neenga ulagathukku marikkanunga
1: you have got to die to this world
0: ulagathin valivaadugalukku marikkanum
1: got to die to the rudiments of the world
0: ulagathar kondaadra maari naalkala visheshithukollaadinga
1: you should not observe the days even as the world
0: naalkala paaraadinga
1: you should not look at days
0: devanude naamathukku maiyai undaadunga
1: to the name of God
0: neenga adha naalkalaiyum காலங்களையும் சமயங்களையும் நீங்கள் பார்ப்பீர்களானால்
1: look at days seasons and times
0: நான் சொல்லுவேன்
1: I would say
0: நீங்க பட்ட பிரயாசங்கள்
1: whatever your labor
0: போயிரும்
1: your labor is in vain
0: கர்த்தர் என்னை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தார்
1: the lord god has separated me from
0: இந்த உலக மனுஷரிலிருந்து என்னை வேறு பிரித்தார்
1: separated me from the men of this world
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
1: glory be to the name of god
0: ஆகையாலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது
1: the lord god says
0: நீங்கள் இந்த உலகத்திலே என்ன செய்யாதீங்கன்னா அன்பு கூறாதீங்க
1: do not love the world
0: இந்த உலக வழிபாடுகளை செய்யாதீங்க
1: do not follow the ways of the world
0: நீங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா
1: what you ought to do
0: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்
1: you ought to know that the lord is god
0: 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே
1: in psalms 103
0: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்
1: know that the lord is god
0: நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார்
1: அவருடைய
0: ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம்
1: we are his people and the sheep of his pasture
0: தேவன் நம்மை உண்டாக்கினார்
1: and the lord god has created us
0: ஆகையாலதான் என் ஆண்டவராய் இயேசு ஜெபம் பண்ணினார்
1: Therefore, my Lord Jesus prayed.
0: யோவான் 17 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்தீர்களானால்
1: John 17:3.
0: ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய.
1: And this is life eternal, that they might
0: தேவன் யார்?
1: Who is the Lord God?
0: நீங்க நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு ஒரு தேவன், இவங்களுக்கு ஒரு தேவன், அந்த மதத்துக்கு ஒரு, இந்த மதத்துக்கு ஒரு தேவன் இல்ல.
1: Do not
0: fear. தேவன் ஒரே ஒரு தேவன்.
1: There is only one true God.
0: அவரே மெய்யான தேவன்.
1: And he is a true God.
0: ஒன்றான மெய் தேவனை அறிய வேண்டும்.
1: You ought to know the only true God.
0: அவர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிய வேண்டும்.
1: You ought to know Jesus whom he has sent.
0: இயேசுவை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை.
1: There is no other God apart from him.
0: அவர் ஒருவரே தேவன்.
1: He alone is God.
0: நானே வழி.
1: Therefore,
0: நானே சத்தியம்.
1: I am the way.
0: நானே ஜீவன்.
1: I am the truth and the life.
0: நானே இரட்சகர்.
1: I am the savior.
0: என்னை அன்றி வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்.
1: Apart from me, let there be no other gods in the
0: world. வானத்தின் கீழே,
1: below the heavens,
0: பூமியின் மேலே,
1: and above the earth,
0: என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
1: You need not have any other god.
0: இது தேவனுடைய கற்பனையிலே பிரதான கற்பனை.
1: This is the most important law of the commandments of
0: அந்த
1: God.
0: அந்த தேவனை நீ அறியணும்.
1: You ought to know that God.
0: அந்த தேவனை நீ நேசிக்கணும்.
1: You ought to love that God.
0: அந்த தேவனை நீ பற்றிக்கொள்ளணும்.
1: You ought to cling unto him.
0: அந்த தேவனை நீ அறியணும்.
1: The more you know him.
0: தேவனை அறிவது என்று சொல்லுவது,
1: knowing God,
0: ஒரு மனிதனை குறித்து நீங்கள் வாசித்தீர்களானால்,
1: if you read of a man,
0: 1 Samuel 3:7 வாசிங்கன்னா, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான்.
1: And Samuel knew not the Lord.
0: சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியல.
1: And Samuel knew not the Lord.
0: அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: What is the meaning?
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to him.
0: பாருங்க, பலமுறை சொல்றோம்.
1: For many times it is said.
0: ஒரு காரியத்தை பலமுறை சொல்றேன்.
1: So he repeats one thing many times.
0: இன்னும் விளங்கலையா உனக்கு?
1: இன்னும்
0: புரியலையா?
1: Have you not understood?
0: எப்ப சொல்றீங்க?
1: When do you say?
0: பலமுறை சொல்லி கேக்கல.
1: Having said several times yet having not obeyed.
0: இன்னும் விளங்கலையா?
1: Are you not able to understand?
0: இன்னும் செய்யலையா?
1: Have you not done that?
0: இன்னும் போகலையா?
1: Have you not gone?
0: அப்ப இன்னும் என்கிற வார்த்தைக்குள்ள பலமுறை சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு கீழ்படியல.
1: So many occasions are given yet you do not obey.
0: அப்பதான் சொல்றீங்க இன்னும்.
1: Then only say even now.
0: நல்லா கவனிங்க. அப்ப இன்னும் சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை என்று சொன்னால்,
1: Samuel did not yet know the Lord.
0: கர்த்தரை அறிவதற்கு அவனுக்கு நிறைய தருணம் இருந்துச்சு.
1: He had many chances to know the Lord God.
0: பட் அதனால கர்த்தரை அறியல.
1: Because of that
0: chance அவனுக்கு கிடைச்சோ,
1: though he got the chance,
0: கர்த்தரை அறியல.
1: He never knew the Lord.
0: அவனுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சது தெரியுமா?
1: What was the chance given to him?
0: முதலாவதாக பக்தி உள்ள பெற்றோர் அவனுக்கு இருந்தாங்க.
1: He had a zealous
0: எல்கானா அன்னாள் அவர்கள் வருஷந்தோறும் தூர இடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடின பக்தி உள்ள பெற்றோர் அவனுக்கு இருந்தார்கள்.
1: He had Elkanah and Hannah's parents who were God fearing, who came from far off.
0: நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஒரு அம்மா இருந்தாங்க.
1: There was a mother who prayed for long.
0: சாமுவேல் அங்க அம்மா யாரு?
1: What about the mother?
0: எங்க அம்மா ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க.
1: My mother used to pray for long.
0: இதயத்தை ஊத்தி ஜெபிப்பாங்க.
1: She used to pour her heart and pray.
0: எங்க அம்மா ஜெபிச்சு தான் என்ன பெத்தாங்க.
1: So she prayed and gave birth to me.
0: பல வருஷமா எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளை இல்ல.
1: For several years my mother and father had no child.
0: ஆனா எங்க அம்மா ஒரு நாள் போய் தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ணாங்க.
1: Whereas my mother went to the temple of God and prayed.
0: ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க.
1: For long she prayed.
0: அதுக்கு அப்புறம் தான் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுத்தார்.
1: Only after that God answered her prayer.
0: எங்க அம்மா ஒவ்வொரு முறை என்னை சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு கூப்பிடும் போது,
1: when my mother used to address me as Samuel and Samuel.
0: கர்த்தர் ஜபத்தை கேட்டாரு, கர்த்தர் ஜபத்தை கேட்டாரு அப்படின்னு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் பல முறை என் மேல சொன்னாங்க.
1: So the Lord heard my prayer, the Lord heard my prayer. Likewise my mother.
0: நான் ஜபத்தினால பிறந்தவன்.
1: So I was born because of prayer.
0: நான் ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்பதற்கு அடையாளமானவன்.
1: I am the sign that God hears my prayer.
0: பாருங்க, பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தா.
1: He was born of a
0: தாய், நல்ல பக்தி உள்ள ஒரு தாய்.
1: The mother is a God fearing mother.
0: அவனுக்கு நல்ல கிறிஸ்தவ பெயர் இருந்துச்சு.
1: He had a very good Christian name.
0: நல்ல பாக்கியம் இருந்துச்சுங்க.
1: He had all the privileges.
0: இன்னும் கர்த்தரை அறியவில்லை.
1: And Samuel did not yet know the
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது.
1: I was amazed.
0: இந்த சாமுவேல குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா,
1: when you read about Samuel,
0: 1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 28 வசனத்தில்,
1: First Samuel first chapter verse 28,
0: சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான்.
1: And Samuel worshiped the Lord.
0: சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்துல சாமுவேல் கர்த்தரை என்ன பண்ணானா, ஆராதித்தான். Worship.
1: So in English it is worshiped, in Tamil
0: முதலாம் அதிகாரத்துல கர்த்தரை ஆராதித்தான் இருக்கு.
1: So first chapter,
0: மூன்றாம் அதிகாரம் சொல்லுது இன்னும் கர்த்தரை அறியவில்லை.
1: In the third chapter it said he
0: அப்ப தேவனை சின்ன வயதிலேயே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பையன்.
1: So a boy who worshiped the Lord even when he was young.
0: Samuel நீ எந்த வயசுல கர்த்தரை ஆராதிச்ச?
1: What was the age when you worshiped the Lord?
0: எந்த வயசுல?
1: What was the age?
0: அம்மா பால் மறந்த உடனே.
1: So after the mother weaned Samuel,
0: அம்மா பால் கொடுத்து முடிச்சா.
1: So the mother completed giving.
0: ஏங்க எவ்வளவுதான் பிள்ளை மேல பாசம் இருந்தாலும், எத்தனை வருஷம் பிள்ளை கொடுக்க பால் கொடுத்துருப்பாங்க?
1: How much she may have the attachment to her child, how long?
0: ஒரு 3 வருஷம் கொடுத்துருப்பா.
1: Probably 3 years she fed the child.
0: 3 வருஷத்துல எங்க வந்தா?
1: Where did he come?
0: கோயில்.
1: He came to the temple of God.
0: கோயில்ல பிள்ளை என்ன செஞ்சுச்சு?
1: What about the child? What did it do?
0: ஓடிக்கிட்டு இருந்துச்சா?
1: Did it run?
0: உங்களை போட்டு கிள்ளிக்கிட்டு இருந்துச்சா?
1: Or did it pinch you?
0: விளையாடிக்கிட்டு இருந்துச்சா?
1: Did it play?
0: என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு?
1: What did the child do?
0: அப்போ 3 வருஷம் அந்த அம்மா வீட்டில் என்ன ட்ரைனிங் கொடுத்தா?
1: What was the training the mother gave the child?
0: கோயிலில் போனால் எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தா.
1: She taught him as to how he ought to behave inside the
0: அங்க ஒரு தாத்தா
1: இருக்காரு. There's a grandfather there.
0: அங்க கிண்டர் கார்டன் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அங்க இல்ல.
1: There are no other children here.
0: அங்க அவன போல சின்ன பிள்ளைங்க விளையாடுற பிள்ளைங்க எல்லாம் இல்ல.
1: No other kids who could play along with him.
0: அங்க அவன்தான் அங்க இருக்கிற ரெண்டு பேர் சரியான முரடனுங்க.
1: He alone is there and the other two
0: பேலியாலின் மக்கள் அங்க இருக்காங்க.
1: They are the children of Belial.
0: தாய் குழந்தை விட்டா.
1: And the mother came and left the child.
0: பிள்ளை உடனே என்ன பண்ணுச்சு?
1: What about the child? What did he do?
0: கர்த்தரை தொழுது கொண்டுச்சு.
1: Started worshiping the
0: அப்போ,
1: Lord.
0: அப்போ இந்த ட்ரெய்னிங் எங்க கொடுத்தாங்க?
1: Where was the training given?
0: தொழுது கொள்ற ட்ரெய்னிங் வீட்ல கொடுக்கணும். கொடுத்துருக்கணும்.
1: The training of worshiping God was given at home.
0: இன்னைக்கு நாம 3 வயசு பிள்ளை எங்க கொண்டு வர்றோம்?
1: What about we? What do
0: pre-KG, LKG போயிச்சிப்போம். நம்ம காலத்துல 6 வயசுல போன பிள்ளைங்களை அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல வந்து 5 வயசு வந்து 4 வயசு வந்து இப்ப எந்த கேஜுக்கு வந்தாச்சு? பெரிய கேஜுக்கு வந்தாச்சு.
1: Now leaving
0: இனி என்ன கேஜ் வருமோ தெரியல. இனி பிறந்த அடுத்த நாளே கொண்டு போய் விட்டுருவாங்களோ தெரியல.
1: I do not know whether the next day they would leave the infant.
0: பெரிய கேஜ்ல கொண்டு போய் நீங்க விடுற ஆளுங்க,
1: you who give the
0: lunch, பெரிய கேஜுக்கு 1,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடுற ஆளுங்களை எனக்கு தெரியும்.
1: I know about the people who paid 1,00,000 as bribe and
0: அதே பிள்ளைங்களை,
1: but the same children,
0: நாங்க கேக் கொடுக்கறோம்,
1: we give cake,
0: நாங்க ட்ரிங்க்ஸ் கொடுக்கறோம்,
1: we give drinks,
0: அதுக்கு பிள்ளைங்களை ஆட்டறதுக்கு டீச்சர் வச்சிருக்கோம்.
1: So
0: all are free.
1: So everything is free.
0: No admission fees.
1: There isn't any admission fee here.
0: No tuition fees.
1: No tuition fee here.
0: எந்த tuition கிடையாது.
1: There isn't any fee here.
0: Free.
1: Everything is free.
0: என்ன சொல்றாங்க தெரியுமா?
1: What do they say?
0: போக மாட்டேங்க.
1: Pastor, the child is not going.
0: எப்பள போகவே மாட்ட.
1: My child is not going there.
0: நான் சொல்றேன்.
1: I say
0: Sunday ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா,
1: you say the child would not go to Sunday.
0: திங்கட்கிழமை காலையில 5 மணிக்கு உன் பிள்ளைய நாய பேய எழுப்பு அப்படின்னு சொல்லி எழுப்பி அதுக்கு அரைகுறை வேகாதெல்லாம் தூக்கி வாயில வச்சு அமுத்தி
1: Monday morning, you have a hand over the books to him.
0: ABCD padika anupringilla,
1: you send him to read ABCD.
0: Paavatha kathar manniparaga,
1: may the Lord forgive your sins.
0: Kathar mannikanam,
1: the Lord ought to forgive.
0: Ara mani neram oru mani neram unga pillagala Sunday school la vidunga ni sonna neenga 1000 chattam pesuringa.
1: You come about with rules and regulation when we ask you to send your children to Sunday school.
0: பிள்ளைகள் அமைதியா உங்க உங்களை வைக்க முடியல.
1: So you are not able to control your children here.
0: ஆனா
1: yet
0: உங்க பிள்ளைகளை கொண்டு அறியாத வயசுல பால் குடிக்கிற வயசுல அந்த பிள்ளை நீங்க என்னெல்லாம் வச்சு நீங்க டைப்பரை கட்டி அதை கட்டி இதை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க.
1: So when the child knows not anything, you dress the child and send him.
0: அதுக்கு லஞ்சம் கொடுத்து அதுக்கு ஃபீஸ் கட்டி,
1: you pay the fees and you dress him.
0: ஆனா இந்த பையனை பாத்தீங்களா?
1: What about this boy?
0: பால் மறந்த உடனே பணிந்து கொண்டான்.
1: After he got weaned, he
0: வீட்ல ட்ரெய்னிங் கொடுத்தாங்க. கோயில்ல எப்படி இருக்கணும்,
1: how he ought to be in the church,
0: ஜெப வேளையில எப்படி இருக்கணும்,
1: how he ought to be during prayer,
0: ஆராதனையில எப்படி இருக்கணும்,
1: how he ought to be during worship.
0: என்ன பயத்தோட சொல்லுவேன்,
1: I tell you with all fear.
0: நான் அஞ்சு பிள்ளைகளை பெற்றேன்,
1: I gave birth to five.
0: இங்கே தான் வளர்த்தேன்.
1: I brought them up here.
0: எந்த விசுவாசியா சொல்லிருப்பாங்களா அவன் பிள்ளை அப்படி ஓடுறான்,
1: but any believer
0: would not அடங்கவே மாட்டேங்கறான்.
1: Your child
0: ஒருத்தர் சொல்லி இருக்க முடியாது,
1: we will never ever say that.
0: உட்கார்ந்தா உட்காரணும், நில்லுனா நிக்கணும்ங்க.
1: If I ask him to sit, they ought to sit. If I ask him to stand, they ought to.
0: ஆலயத்துல எங்க உட்காரணும் அங்கே உட்காரணும்.
1: Wherever he has got to sit in the church, there he has got to sit.
0: ஆகையால தான் இன்றைக்கு இந்த பிள்ளைங்க இன்றைக்கு ஊழியர்களாய் மாறினார்கள்.
1: Therefore these children have become missionaries.
0: எல்லா பயத்தோடு சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே,
1: with all fear I tell you.
0: இந்த பையனை பாருங்க,
1: look at this boy.
0: சின்ன வயசுலயே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
1: Even when he was young.
0: இந்த வசனம் பாருங்க, 2 அதிகாரம் 11 வசனத்திலே, பணிந்து கொண்டவன் மாத்திரமல்ல கர்த்தருக்கு பணிவிடை செய்தான்.
1: He served, he ministered unto the Lord.
0: நீங்க 2 அதிகாரம் 18 வசனத்திலே,
1: First Samuel 2:18,
0: நல்ல சின்ன வயதிலே நல்ல உலக பிரகாரமாக வஸ்திரங்களை உடுத்தி அழகு பார்க்க வேண்டிய வயதிலே அவன் சணல் நூல் வஸ்திரங்களை தரித்தான்.
1: In an age where he ought to put on grand dress, he put on
0: 2 அதிகாரம் 18 வசனத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்தான், பணிவிடை செய்தான்.
1: Samuel ministered before the Lord.
0: 2 அதிகாரம் 21 வசனத்திலே
1: Samuel 2:21
0: கர்த்தருடைய சந்நிதியிலேயே வளர்ந்தான்.
1: And the child Samuel grew in the presence of God.
0: இப்படி ஒரு பிள்ளை கர்த்தரை அறியலன்னு நீங்க சொல்ல முடியுமா?
1: So can such a child say that he knew?
0: இன்னைக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குமானா நீங்க என்ன சந்தோஷப்பட்டிருப்பீங்க?
1: So if you have such a child,
0: நீங்க சொல்லுவீங்க, டேய் அந்த பிள்ளையை பாருறா, சின்ன வயசுலயே எப்படி பாருறா, ஆண்டவரை ஆராதிக்கிறான் பாருறா, சின்ன வயசுலயே பாருடா, உலகமே வேண்டாம், இந்த உலக டிரஸ் வேண்டாம், எல்லா டிரஸ் எல்லாம் மாத்திட்டான்டா.
1: He has changed all his dresses.
0: நீங்க அவனை மாதிரியாக வைத்திருப்பீர்கள்.
1: You would have kept him as an example.
0: ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா?
1: What about the word of God?
0: இன்னும் கர்த்தரை அறியல.
1: And Samuel yet knew not the Lord.
0: இத்தனை சான்ஸ் அவனுக்கு வாழ்க்கையில இருந்துச்சு.
1: He had several chances.
0: உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம்.
1: Even you would have had.
0: நீங்க கூட பெந்தகோஸ்த குடும்பத்துல பிறந்ததனால,
1: you would have been born a Pentecostal.
0: உங்க அப்பா அம்மா கோயிலுக்கு வர்றதனால,
1: since your mother and father have come to church.
0: உங்க அப்பா அம்மா சொன்னதனால,
1: since your mother and father have advised.
0: நீங்க அமைதியா உட்கார்ந்திருக்கலாம்.
1: You may be seated quietly.
0: பணிந்து கொள்ளலாம்.
1: You may bow down.
0: நீங்க வஸ்திரங்களை மாத்திருக்கலாம்.
1: You would have changed your garments.
0: கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வது personal experience,
1: but knowing the Lord is a personal individual experience.
0: Samuel eppadi kattare arindan endra sonna,
1: when did Samuel know the Lord?
0: 1 Samuel 3rd adhigaram 21st vasanathile,
1: First Samuel 3rd chapter verse 21,
0: kattar tammudaiya vaarthaiyinale சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்.
1: For the Lord revealed himself to Samuel by the word of God.
0: சாமுவேல் அந்த ஆலயத்திலே பிரமாணத்தை அறிந்திருக்கலாம்.
1: Samuel may have known the laws in the temple.
0: கர்த்தருடைய வார்த்தையை அவன் தெரிந்திருக்கலாம்.
1: He would have known the word of God.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார்.
1: The Lord revealed himself to Samuel by the word.
0: ஏனென்றால்,
1: you know why?
0: தேவன் வார்த்தையாய் இருக்கிறார்.
1: Because God,
0: ஆதியிலே வார்த்தை இருந்தது.
1: The beginning was the word.
0: அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
1: The word was God.
0: அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது.
1: The word was with God.
0: அந்த வார்த்த்தை மாமிசமாகி,
1: And the word was
0: manifest
1: and dwelt amidst us.
0: அப்ப நான் சொல்லுவேன்,
1: I would say,
0: ஒரு தேவனுடைய மனிதனுக்கு தேவன் எதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால்,
1: What would God reveal to a man of God?
0: தேவனுடைய வார்த்தையை.
1: He would reveal the word of God.
0: இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்பது அறிவில் இருக்கக்கூடாது.
1: Word of God should not be knowledge.
0: தேவனுடைய வார்த்தை என்பது வெளிப்படுத்தலாக இருக்க
1: வேண்டும். The word of God should be a revelation unto you.
0: அதை பெற்றுக் கொண்டுவோமானால்,
1: If we obtain that,
0: தேவனை நாம் அறிய முடியும்.
1: Only then we can know God.
0: நான் சொல்லுவேன்,
1: I would say,
0: தேவனை அறிந்த 3 மிக முக்கியமான மனிதர்களை நான் சுருக்கமாய் சொல்ல முடியும்.
1: I would like to highlight on 3 people who knew God.
0: தேவனை அறியாதவர்கள் ஒரு காலம் தேவனை அறிந்தார்கள்.
1: Oh, those who knew not God at a certain age.
0: முதலாவதாக,
1: First,
0: 2 நாளாகமத்தின் புத்தகம்,
1: Second Chronicles
0: 33rd அதிகாரம்,
1: Chapter 33.
0: Second Chronicles Chapter 33. 12th வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா,
1: If you read from verse 12,
0: இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான்.
1: And when he was in affliction, he besought the Lord his God and humbled himself.
0: அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார்.
1: And prayed
0: கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார்.
1: Then Manasseh knew that the Lord, he was God.
0: நல்லா கவனியுங்கள்.
1: Consider
0: இந்த மனாசே யார் என்று கேட்டால்,
1: who was this Manasseh?
0: ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய மகன்.
1: He was the son of a great saint.
0: இவனுடைய அப்பாவுடைய பெயர் எசேக்கியா.
1: And the father's name was Hezekiah.
0: வேதம் சொல்லுகிறது,
1: what God says,
0: தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல் ஒத்த ஒரு ராஜா முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை.
1: There was no other king who trusted God to the extent that King Hezekiah trusted.
0: இந்த எசேக்கியா ராஜா விக்கிரகங்களை எல்லாம் அகற்றினவர்.
1: King Hezekiah removed all the idols.
0: இந்த எசேக்கியா ராஜா ஒரு நாள் வியாதிப்பட்ட போது,
1: when Hezekiah was laid,
0: வேதம் சொல்லுகிறது,
1: what God says,
0: ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாட்ட சொல்றாரு,
1: prophet Isaiah comes to Hezekiah,
0: நீ மரித்து போவாய்,
1: you would die,
0: உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து,
1: God has set your house in order,
0: இனி நீ பிழைக்க மாட்டாய்,
1: you would not survive.
0: அப்பொழுது எசேக்கியா ஜெபம் பண்றாரு,
1: Hezekiah prays,
0: நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்தேன்.
1: I remember I was faithful and walked before you.
0: தேவனதே ஒத்துக்கொண்டார்.
1: And God acknowledged.
0: தேவனதே அங்கீகரித்தார்.
1: God acknowledged.
0: தேவனை பார்த்து அவனால சொல்ல முடிந்தது, நான் உண்மையே உத்தமமாய் நடந்தேன் என்று சொல்லி.
1: Looking unto the Lord God, he was able to say, I walked upright.
0: அவ்வளவு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன்.
1: A man who led such a faithful life and an upright life.
0: அவருக்கு விரோதமாக எதிரிகள் வந்தபோது,
1: when the adversaries came,
0: தேவனுடைய ஆலயத்திலே போய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான்.
1: He went to the temple of God and cried and prayed to God.
0: வேதம் சொல்லுகிறது,
1: what God says,
0: 185,000 பேரை ஒரு தூதனை அனுப்பி தேவன் சங்காரம் பண்ணினார்.
1: God sent an angel who destroyed 185,000 of his adversaries.
0: அவன் தேவனை சார்ந்து கொண்ட மனிதன்.
1: A man who leaned on God.
0: தேவனை ஆராதித்த மனிதன்.
1: A man who worshiped God.
0: தேவன் மேல் நம்பிக்கை வைத்த மனிதன்.
1: A man who trusted God.
0: தேவன் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார்.
1: And God granted him 15 years more.
0: மரித்தான்.
1: He died.
0: வேதம் சொல்லுகிறது,
1: what God says,
0: அவன் குமாரனாகிய மனாசே ராஜாவானான்.
1: His son Manasseh came to the throne.
0: அவன் ராஜாவாகும்போது 12 வயது.
1: When he became king, he was only 12.
0: அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க.
1: Consider
0: 15 வருஷம் அந்த கிரேஸ் டைம்ல பிறந்தவன்தான் இந்த மனாசே.
1: மனாசே was born during the period.
0: தேவன் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரே, அந்த நாளில பிறந்தவன்தான் இந்த மனாசே.
1: The time that God extended his life during those days, Manasseh.
0: இவன் தான் இஸ்ரவேல் தேசத்திலே அதிக நாட்கள் ராஜாவா இருந்தவர்களே ஒருவன்.
1: And he was one who for long remained as king in Israel.
0: தாவீது கூட 40 வருஷம் தான் அரசாட்சி பண்ணாரு.
1: David ruled Israel for 40
0: ஆனால் இவன் 55 வருஷம் ராஜபாரம் பண்ணினான்.
1: For 55 years Manasseh had the kingdom in his hand.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது,
1: what God says,
0: 12 வயதுல ராஜாவாகி 55 வருஷம் அரசாண்டவன்.
1: One who ruled for 55 years.
0: அப்பா என்னதெல்லாம் அழிச்சாரோ அதெல்லாம் கொண்டு வந்தான்.
1: Whatever his father kept away, this
0: தேவனுக்கு கோபமூட்டும்படி,
1: that he may,
0: தேவனை வருத்தப்படுத்தும்படி,
1: he may grieve God, that he
0: செய்யத்தகாத அருவருப்புகளை கொண்டு வந்தான்.
1: He brought in all the abomination that should not have.
0: தேவன் ரொம்ப கோபமாகி,
1: and God
0: தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்.
1: He was angry. He sent the prophets.
0: ஊழியர்களை அனுப்பினார்.
1: He sent the workers.
0: எத்தனையோ பேரை அனுப்பினார்.
1: He sent many people.
0: கேட்கவே இல்லை.
1: Never heard.
0: கடைசியாக,
1: lastly,
0: ஆண்டவர் நெருக்கத்தை கொடுத்தார்.
1: And God gave him affliction.
0: நெருக்கத்தை கொடுத்தார்.
1: He gave him affliction.
0: எதிரிகள் வந்து விலங்குகளால் கட்டினார்கள்.
1: The adversaries came and
0: உட்களால் அவனை வாதித்தார்கள்.
1: And the others,
0: அவன் பயங்கர நெருக்கத்துக்குள்ளே வந்தான்.
1: He came into great affliction.
0: இவ்வளவு நேரம் கர்த்தர் அவனோடு பேசினார்.
1: All along the Lord spoke to him.
0: ஊழியர்களை அனுப்பினார்.
1: He sent his servants.
0: தன்னுடைய எச்சரிப்பை அனுப்பினார்.
1: He sent his warning.
0: அவன் கேட்கல.
1: He never bothered.
0: இப்ப என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா,
1: what came?
0: ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ளே அவன் வந்தான்.
1: Great constraint came in his life.
0: நெருக்கம் அவனை இப்ப என்ன செய்யச்சுன்னு கேட்டீங்கன்னா,
1: what about the constraint?
0: கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான்.
1: He started praying unto the Lord God.
0: தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான்.
1: He started praying to God.
0: வேதம் சொல்லுகிறது,
1: word of God
0: says, கர்த்தர் நெருக்கத்தில் இருந்து அவனை விடுதலை ஆக்கினார்.
1: And God delivered him from that affliction.
0: அவனை திரும்ப கொண்டு வந்தார்.
1: He brought him back.
0: இப்ப கண்டுபிடிச்சான்.
1: Now he knew.
0: எங்க தேவன் யார் என்று கேட்டால், கர்த்தரே தேவன்.
1: He said, is a Lord my God.
0: நான் எத்தனையோ தெய்வத்தை ஆராதிச்சேன்.
1: I have worshiped several.
0: எத்தனையோ பலிபீடத்தை கட்டினேன்.
1: I had built several.
0: எத்தனையோ பேருக்கு நான் பலி செலுத்தினேன்.
1: And I had offered.
0: انا யாருமே நெருக்கத்தில் என்னை விடுதலை ஆக்கல.
1: None could deliver me in my affliction.
0: நெருக்கத்தில் என்னை விடுதலை ஆக்கல.
1: None could deliver me in my
0: affliction. ஒரே ஒரு தேவன் இருக்கிறார்.
1: There's only one God.
0: நெருக்கத்தில் என்னை விடுதலை ஆக்குகிறார்.
1: He delivered me in my affliction.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்தான் தேவன்.
1: He alone is God.
0: நெருக்கத்தில் விடுதலை ஆக்குறவரே தேவன்.
1: One who delivers you in the affliction is God.
0: அந்த தேவனை அவன் அறிந்தான்.
1: He knew that God.
0: இப்ப அவன் சொல்லுகிறான்,
1: now he says,
0: கர்த்தரும் தேவன் அல்ல.
1: Not that Lord also.
0: அவன் நூற்றுக்கணக்கான தேவர்களை அறிஞ்சு வச்சிருந்தான்.
1: He knew several gods.
0: நூற்றுக்கணக்கான தேவர்களுக்கு பலி செலுத்தினான்.
1: And he offered to several gods.
0: ஆனா ஒரு தேவனை கண்டுபிடிச்சான்.
1: He sought out one God.
0: இந்த தேவன் யார் என்று சொன்னால்,
1: நெருக்கத்தில்
0: என்னை
1: விடுதலையாக்கிஷன்.
0: இந்த காலவெளியில ஒரு கர்த்தர் நான் அறிஞ்சிருக்கணும்.
1: This morning you ought to know.
0: நீ அறிஞ்சிருக்கணும்.
1: You ought to know the Lord.
0: நீங்க அறிஞ்சிருக்கணும்னு சொல்ல.
1: You ought to know God.
0: அந்த தேவனை நீங்கள் அறிவீர்களானால்.
1: If you would know that God.
0: தைரியமாய் சொல்லுவேன்.
1: I would say boldly.
0: அந்த தேவன் நம்மை நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறவர்.
1: That God would deliver us from all our constraints.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான்.
1: The psalmist says.
0: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்.
1: I cried unto my God.
0: நெருக்கத்திலே கூப்பிட்டேன்.
1: I cried unto
0: கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்.
1: And the Lord God answered my
0: prayer.
1: And he led me into a broad place.
0: எப்ப கூப்பிட்டேன்?
1: When did I call him?
0: நெருக்கத்தில் கூப்பிட்டேன்.
1: I called him in affliction.
0: இங்க நிறைய பேருக்கு ரொம்ப நெருக்கம்.
1: Many are passing through this affliction.
0: எத்தனை முறை சொன்னாலும் கேட்கல.
1: They have not obeyed, having spoken several times.
0: தேவன் ஏன் நெருக்குகிறார் தெரியுமா?
1: You know why God afflicts you?
0: நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு.
1: That you may look unto the Lord.
0: நீ கர்த்தர் நோக்கி கூப்பிடுறதுக்கு.
1: That you may call unto him.
0: உன் நெருக்கத்துல உன் சிநேகிதர் உதவ போறது இல்ல.
1: Your friends will not help you in your affliction.
0: உனக்கு தெரியுமா?
1: Do you know one thing?
0: நெருக்கம்தான் உண்மையான சிநேகிதர்களை கண்டுபிடிக்கிற வேளை.
1: Affliction is a time when you would come across true friends.
0: உன் பர்ஸ்ல பணம் இருக்கும்போது உன் கூட நிறைய பேர் இருப்பாங்க.
1: When you have money in your purse, you would have friends.
0: உன்னுடைய சரீரத்துல சுகமும் பலனும் இருக்கும்போது உன்னை சுத்தி நிறைய பேர் வருவாங்க.
1: When you have strength in your body, many will follow you.
0: ஆனா நெருக்கப்படுற வேளை இருக்கு பாரு, எல்லாரும் கைவிடுற வேளை.
1: You are afflicted when you are forsaken of all.
0: என் ஆண்டவரா இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே,
1: my Lord Jesus lived in this earth.
0: அவர் அற்புதம் செய்கிறவரா சுத்தி திரிந்தார்.
1: He went about doing miracles.
0: நன்மை செய்ய சுத்தி திரிந்தார்.
1: He went about doing good.
0: பிசாசுகளை துரத்தினார்.
1: He cast away devils.
0: கூடரோட கண்களை திறந்தார்.
1: He opened the eyes of the blind.
0: செவிடர்களுடைய காதுகளை திறந்து,
1: He opened the ears of the deaf.
0: மரித்தோரை எழுப்பினார்.
1: He rose the dead.
0: ஐந்து அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தார்.
1: Five loaves, he was able to feed 5000.
0: அவர் அற்புதங்களையே செய்தார்.
1: He went about doing wonders.
0: முடிவு என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பின்னால ஆட்கள் இருந்துகிட்டே.
1: And there were followers all along for Jesus.
0: வேதம் சொல்றது,
1: the word of God said,
0: சாப்பிட கூட நேரம் கிடைக்கலையாம்.
1: He never had time even to take a
0: visitors. மேல visitors.
1: Visitors after
0: oh,
1: visitors.
0: காலையில இருந்து visitors.
1: Visitors right from morning onwards.
0: கொஞ்சம் அந்த கடலை தாண்டி போயிரலாம்னா உடனே போட் எடுத்துட்டு பின்னாலே ஓடி வரோம்.
1: Immediately if you cross the door, they start following.
0: வனாந்திரத்துக்கு போயிரலாம்னா வனாந்திரத்துக்கு ஓடி வரோம்.
1: When he goes to the wilderness, they come to the wilderness.
0: எங்கயாவது வீட்ல இருக்கறான்னு தெரிஞ்சதுன்னா வாட்டர் புடிச்சு உள்ளே வந்துறோம்.
1: When they come to know that Jesus in a house, they remove the roof and get down.
0: ஓ இயேசுவ தனிச்சே விடலங்க.
1: They never gave rest to Jesus.
0: ஆண்டவரே காவலில சாவில நான் அவனை பின்பற்றுவேன்.
1: Lord, I'll follow thee in life and death.
0: இயேசு ஒரு நாள் சொன்னார்.
1: And Jesus spoke one day.
0: யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம்
1: St. John
0: 32 வசனம் பாருங்க. என்னை தனியே விடும் காலம் வரும்.
1: A time will come when you'll forsake me.
0: எப்படி விடுவீங்க?
1: How would you leave?
0: இயேசு ஒரு முறை கேட்டார்,
1: and Jesus asked,
0: என்ன தொட்டது யாருப்பா?
1: Who touched me?
0: என்ன தொட்டது யாரு?
1: Who touched me?
0: உடனே பேதுரு சொன்னார், என்ன ஆண்டவரே,
1: what lord,
0: இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க,
1: look at the crowd who are thronging,
0: இவ்வளவு பேர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க,
1: they're just thronging,
0: என்ன தொட்டது யாருன்னு கேக்குறீங்க,
1: you're asking us who touched you.
0: ஜனங்கள் எப்போதும் அவரை நெருக்கிக்கிட்டு ஒட்டிக்கிட்டே இருந்தான்.
1: The people were clinging unto Jesus all along.
0: ஏ சொன்னாரு,
1: Jesus said,
0: என்ன தனியா விட்டுருவீங்கப்பா?
1: Would you leave me alone?
0: விட்டாங்களா இல்லையா?
1: Whether they left him alone or not.
0: சாப்பாடு கொடுத்த போது விட்டாங்க.
1: Whether they left him when he gave.
0: அற்புதம் இதை போய் விட்டாங்க.
1: Or whether they left him.
0: இயேசுவை பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சது. வஸ்திரத்தையே விட்டு ஓடி போயிட்டான். நிர்வாணமா ஓடி போயிட்டான்.
1: So when they knew that Jesus was caught, we find a certain man running away naked.
0: இதுதான் உலகம்.
1: Brother, that's the world.
0: இதுதான் உலகம்.
1: That's the world.
0: ரொம்ப சிநேகிக்கிறேன்னு சொல்றவன்,
1: one who says he loves you Lord,
0: நெருக்கத்தின் வேளையிலே நம்மை தனியே விட்டுட்டு போயிடுவான்.
1: During times of affliction he will forsake us and leave.
0: தாவீது வாழ்க்கை எடுத்து பாருங்க.
1: Look at the life of David.
0: 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில்,
1: in 1 Samuel chapter 30,
0: அவன் நெருக்கப்பட்டான்.
1: He was constrained.
0: எதிர நின்னது யார் தெரியுமா?
1: Who stood against?
0: அவனுடைய நண்பர்கள்.
1: Oh, it was his friends who stood against him.
0: நீங்க நினைச்சிராதீங்க, நண்பர்கள் வேண்டான்னு சொல்லல.
1: I do not say that you don't need friends.
0: ஆனா என் பைபிள் சொல்லுது,
1: but my bible
0: எந்த
1: says,
0: எந்த நண்பனையும் விசுவாசிக்காத.
1: Do not believe any friend of yours.
0: எந்த நண்பனையும் நம்பாத.
1: Do not believe any friend of yours.
0: ஏன்னா எல்லா நண்பனும் எதையோ வந்த வச்சு தான் உன்னை நேசிக்கிறான்.
1: So basing something in you,
0: ஆனா உண்மையாய் உன்னை நேசிக்கிறது யாரு கேட்டீங்கன்னா,
1: who truly loves
0: you? Only Lord Jesus Christ.
1: It's only Lord Jesus Christ.
0: இந்த இயேசு எப்ப நம்ம நேசிச்சா தெரியுமா?
1: When would Jesus love you?
0: நீ நல்ல சினிமா ஸ்டார் மாதிரி அழகா பிறந்த போது இல்ல.
1: Not when you were like a cinema star.
0: நீ 1 லட்சம் ரூபாய் காணி கொடுத்த போது இல்ல.
1: Not when you gave 1 lakh as an offering.
0: நீ பெரிய கலெக்டரா இருக்க போது இல்ல.
1: Not when you were in great office.
0: ஒன்றும் இல்லாமல் இருக்கும்
1: போது. When you have nothing.
0: தாழ்மையில இருக்கும் போது.
1: When you were in humility.
0: நம்மை நேசித்தார்.
1: He loved us.
0: இந்த உலகம் நம்முடைய நெருக்கத்துல நம்ம கைவிட்டுரும்.
1: This world will forsake us in our afflictions.
0: நெருக்கம்னு சொல்றது எல்லாரும் கைவிட்டாங்க. தாவீது நெருக்கப்பட்டான்.
1: David was constrained.
0: அவன் கர்த்தரை அறிந்த மனுஷன்.
1: A man who knew the law.
0: தேவனே நீர் என்னுடைய தேவன்னு சொன்ன மனுஷன்.
1: A man who said, you are my God.
0: என்ன நடந்து தெரியுமா?
1: You know what happened?
0: கர்த்தருக்குள்ளே தயனியை திடப்படுத்தினான்.
1: He strengthened himself or encouraged himself. தேவன்
0: தேவனை ஒருத்த அறிந்திருந்தான்னா,
1: he had known.
0: யார் எதிரானு கேட்டோம்.
1: Let anybody stand against.
0: எந்த friends எதிரா நிக்கட்டும்.
1: Let friends stand against.
0: நமக்கு திடப்படுத்த ஒரு இடம் இருக்கு.
1: There is a place of strength.
0: மறைறதுக்கு ஒரு இடம் இருக்கு.
1: There is a place to hide.
0: அதனால தைரியமா சொல்லுவேன், கர்த்தரை நம்புகிறவன்,
1: one who believes the Lord,
0: சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பான்.
1: He will be even as Mount Zion, unshakable.
0: எந்த மனுஷன் நம்பாதீங்க, அசைச்சு விட்டுருவான்.
1: Do not believe any man, he'll shake.
0: அவன் காப்பாத்துவான், இவன் காப்பாத்துவான், இவன் நிப்பான்.
1: He will save me, he will stand for me.
0: நான் சொல்லுவேன்,
1: I would say,
0: கடைசி வரைக்கும் உன்னுடைய வலது கையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் தேவன்.
1: To the end, he would catch hold of your right hand, saying, I will not forsake you, fear not.
0: அந்த தேவனை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால்,
1: had he known that God,
0: நீங்க அசையவே மாட்டீங்க.
1: You would never shake.
0: நீங்க அந்த பர்வதத்துக்குள்ளே நீங்க ஒளிஞ்சிருப்பீங்க.
1: You would take refuge in that mount.
0: நெருக்கம் என்று சொல்லுகிறது மனிதரால் கைவிடப்படுகிற வேளை.
1: Affliction or constraint is the time when you forsake.
0: நெருக்கம் என்று சொல்லுகிறது நிந்தனையின் வேளை.
1: Constraint is the time of reproach.
0: ஏசாயத்திற்கு புத்தகம் 37 அதிகாரம் 3 வசனத்தில், இது நெருக்கமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள்.
1: Our days to observe reproach and blasphemy.
0: நான் சொல்வேன்,
1: I would say,
0: சிலர்லாம் சொல்றத கேட்டிருக்கேன், ஏங்க,
1: I've heard,
0: கோபம் வந்தா ரெண்டு அடி அடிச்சிருங்க.
1: When you get angry, hit him twice.
0: இந்த மாதிரி பேசாதீங்க.
1: Do not speak.
0: நான் சொல்வேன், அடியே பட்டுக்கலாங்க.
1: You can receive.
0: ஆனா சில தூஷணமான வார்த்தை இருக்கு பாருங்க.
1: Some words of blasphemy.
0: தூஷணமான வார்த்தை இருக்கு பாருங்க.
1: Some words of blasphemy.
0: நிந்தனையான வார்த்தை இருக்கு பாருங்க.
1: Words of reproach.
0: மறக்கவே முடியாது.
1: You could never ever forget.
0: நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
1: We can never forget that.
0: அநேக இந்த நிந்தனைய தாங்காம செத்தே போயிடுறாங்க.
1: Many not able to bear the reproach, they'll die.
0: இந்த நிந்தனையினால தாங்க இந்த அண்ணாள் வந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா.
1: Anna, because of her reproach, prayed for long.
0: இந்த நிந்தனை தாங்காம தான் ராகேல் போய் பிள்ளை கூட இல்லாவிட்டா சாவுறேன்னு
1: சொன்னா. Not bearing the reproach, Rachel asked her,
0: எனக்கு பிள்ளை கூட இல்லடா சாவுறேன், இருக்க மாட்டேன்.
1: Give me child, else I die.
0: Yeah.
1: Why?
0: நிந்தனை எங்க கொண்டு போய் விட்டுறதுன்னு
1: கேட்டீங்கன்னா,
0: ஒரு பெரிய மன உடைவுக்குள்ள கொண்டு போயிடுது.
1: It breaks your heart.
0: அது அந்த நிந்தனை அனுபவங்கள் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது.
1: Those who bear their reproach would know the pain.
0: யோசித்து பாருங்க.
1: Consider.
0: யோபு வந்து 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுத, ஒரு பெரிய ஒரு தேசத்துல ஒரு பெரிய
1: தலைவன்.
0: எழும்பி நிக்கிறாங்க. ஒரு நியாயாதிபதி போல இருக்கிறான்.
1: He's like a judge.
0: பாருங்க, எல்லாம் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு.
1: And everything got destroyed in a sudden day.
0: அவனை முதலாவது நின்றுச்சது யாரு கேட்டுக்கீங்க?
1: Who reproached him first.
0: அவன் அழுதுகிட்டு இருக்கான், துக்கத்தை போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கான். ஆறுதலாக நிற்க வேண்டிய மனைவி வந்து
1: கேட்டா,
0: நீ ஏன் உயிரோடு இருக்கிற, இன்னமாயா இருக்க,
1: நான்
0: சொல்றேன். அந்த ஆளுக்கு கொஞ்சம் இருதயம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறேன். அதனால தான் பதில் சொல்லிக்கிட்டு பல்ல காட்டிட்டு உட்கார்ந்தான். என்ன போல ஆள்லாம் செத்துருப்பேன், அவளையும் சேர்த்து சாவடிச்சிருப்பேன்.
1: If I would have been in his place, I would have killed her and killed myself too.
0: Na mattu chethu nee patti a irukka rendu varu poirala va.
1: Why should I die? Let us die together.
0: Or solraaru paithe kari mari avan pesra.
1: You are speaking as a mad woman.
0: Na namu sirikkrom namu vandu neenga nenichu paarenga andha manusha nenla idu namma vandu ivlo aasthai kaarana selva chelippa irundha bodhu indha amma enakku eppadi pani vida seidha. இந்த வேலைக்காரன கூப்பிட்டா வேலைக்காரன் கேட்காத மாதிரி போறான். அப்ப மரியாதை, அப்ப மரியாதை எங்க இருக்கு? மனுஷனுக்கா மாட்டுக்கா?
1: Where is the respect? Is it for man or beast?
0: மாட்டுக்கு தாங்க.
1: It's only for the cow.
0: 3000 மாடு பால் கறந்ததுன்னா, ஐயா என் புருஷன மாதிரி என் தங்கம் என் கண்ணு ஐயோ சொடக்கூடுவாங்க.
1: 3000 மில்க்
0: மாடு செத்துச்சு, அடுத்து நீ சாவியா இருக்க.
1: The cows have now died next, you say.
0: இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் ஒரு மரியாதை இருக்குனா, இந்த மாட்டால இந்த ஆட்டால இந்த சம்பாதிக்கிற பணத்தினாலதான் உனக்கு மரியாதை, அதோட காப்பாத்துக்க.
1: It's because of the salary you earn, you have all the respect.
0: உலகம் அதான் நம்மளை மதிக்குது.
1: That is how the world judges you.
0: அதா உலக மரியாதை கொடுக்கு.
1: That is how the world is able to respect.
0: எல்லாம் போச்சுங்க.
1: Everything is gone.
0: கட்டுன மனைவியே சொல்றா, சாவியா ஏன் உயிரோடு இருக்க?
1: Own wife says it's better you die.
0: நீங்க நினைக்கிறீங்க அந்த யோபு உண்மையா ஒரு பக்தரா இருந்ததனால, உண்மையா கர்த்தரை அறிஞ்சதனால,
1: he knew God.
0: அந்த மனுஷன் இந்த நிந்தைய தாங்கிட்டாங்க. வேற எவனும் சொல்லலங்க.
1: He was able to bear the reproach.
0: எனக்கு 10 பிள்ளை பெற்றவா இன்றைக்கு சொல்றா நீ சாவியான்னு.
1: One who has given birth to 10 children is asking me to die.
0: நான் சொல்றேன்,
1: I would say,
0: அநேக வேளைகளில் இவ்விதமான நிந்தனைகள் நம்மளால் தாங்க முடியாதுங்க.
1: On several occasions we are not able to bear the reproach.
0: எனக்கு தெரியுங்க, தாய் மார்பில பால் குடிச்சு தாயால வளர்ந்து தாய் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்க இன்னைக்கு சொல்றாங்க, கிழவி நீ சாவலியா?
1: I know about the children whom their mothers have brought them.
0: ரொம்ப ஈஸியா கேக்குறாங்க, நீ ஏன் சாவ கூடாது கேக்குறாங்க.
1: You are not dead, you old lady.
0: மருமகா ஜெபிக்கவே தொடங்கிட்டா.
1: And the daughter-in-law starts
0: saying, "Engellamo saavu varudhu, the kalavi saav maatanraale,
1: death is
0: the kalavi saav maatanraane,
1: this old man is not dying, this old lady is not dying."
0: Avanga romba easy-a solranga.
1: They say very easily.
0: Ana andha petta vayira eppadi thudikum theriyuma ungalku?
1: What the mother has given birth,
0: yaatta pey aluvuradhu,
1: to whom she would go and
0: cry. Pillaiya valakkana ethana raathri mulichirundhen.
1: How many nights she was awake to bring up
0: enna na paadu patten.
1: How much I toil.
0: Indhik inda pilla enak anbu selthatta paravalla.
1: Never mind.
0: Nee uyirod irukra. Nee chethu tholaiya apdi kaagrane.
1: Better you die.
0: Neege paarenga nindayinala kanneer vadikraanga.
1: People shed tears because of reproach.
0: எனக்கு தெரியுங்க எத்தனை சம்பவத்தை மறந்துட்டேன், ஆனா மறக்க முடியாத சம்பவங்கள் எனக்கு இருக்கு வாழ்க்கையில.
1: Several incidents, but
0: நானும் மறந்துடுங்கன்னு சொல்றேன், என்னாலே மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கு.
1: But there are certain incidents that I am not able to forget.
0: நான் ரொம்ப வறுமையில அந்த ஊழியத்துக்கு வந்தேங்க, ரொம்ப வறுமையா வறுமையில வந்தேன்.
1: In great poverty I came.
0: பசி பட்டினி கடந்து வந்தேன்.
1: I was starving and I came to this.
0: நான் ஜெப வீட்ல பர்சவாக்கம் 71 பர்சவாக்கம் ஊருக்கு வந்தேன்.
1: When I came to பர்சவாக்கம்,
0: அது ஒரு பெரிய சபை.
1: That was a big church. நிறைய
0: விசுவாசிகள் இருந்தாங்க.
1: There were many
0: car இருந்துச்சு. நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க.
1: There were many.
0: அந்த வீட்டுக்கு நான் வந்தேன்.
1: I came to this.
0: நல்லா சாப்பிட்டேன்.
1: I ate nicely.
0: ஒரு ரெண்டு வாரம் நினைக்கிறேன்.
1: I think 2 weeks.
0: சாப்பாடு இல்லன்றாங்க.
1: There wasn't food.
0: மூணு நாள் ஜெப வீடு முழுவதும் பட்டினி.
1: The prayer house went in starvation for 3 days.
0: அந்த ஐயா ரொம்ப ரொம்ப கத்திரமே ரொம்ப விசுவாசம் உள்ளாள். அவர் உட்கார்ந்துட்டு சோத்ராம் சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்
1: பிரேசிங் காட்.
0: ஊழியக்காரங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடையாது, கிச்சன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு.
1: Workers had no food.
0: ஒரு பிட் அரிசி கிடையாது.
1: There was not a small
0: pastor ஒரு ஃபோன் பண்ணுனா மூட்டை மூட்டையா இறக்குறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க.
1: If pastor would ring up, there were people who
0: யாருக்குமே தெரியாது பட்டினியா கிடக்குறாங்கன்னு தெரியாது.
1: None of them knew that they were starving in
0: fact. அவர் உட்கார்ந்திருக்கார்.
1: His seat.
0: நான் நினைச்சேன் அடப்பா விழா அங்கதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கிடைச்சது, இங்க மூணு நாள் சுத்த பட்டினி.
1: So at least once I got here.
0: என்ன பண்றது, எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க.
1: All are seated like that.
0: எல்லாரும் தேவச்சிட்டு இருக்காங்க.
1: And all are praying.
0: மூணா நாள் பயங்கர பசி.
1: On the third day I was very hungry.
0: தண்ணி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. காஃபி கூட போடல கிடையாது.
1: Not even coffee, there was only water.
0: தண்ணிய குடிச்சிட்டு அங்க ஒரு ஒரு ரூமுக்கு சுவர் இருக்கு, அந்த ஓரம் படுத்திருந்தேன்.
1: So
0: ரொம்ப டயர்டா படுத்திருக்கேன்.
1: So I was just lying down.
0: உள்ள ஊழியக்காரங்க இதெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க.
1: நாங்க
0: படுத்திருக்கேன்னு
1: தெரியாது. They never knew that I was lying down.
0: அவங்க சொன்னாங்க,
1: they said,
0: நம்ம இத்தனை வருஷம் ஊழியத்துல ஒரு நாள் கூட பட்டினி பசிய வந்தது இல்லடா.
1: All these years we never starved in.
0: இந்த புதுசா வந்த அந்த படுபாவி.
1: Whereas this new boy who came.
0: அவன் வந்த தருத்திரம் பச்ச வந்தாண்டா, தருத்திரம் வந்து.
1: So he came in all poverty, therefore poverty has come to our prayer house.
0: நீங்க சிரிக்கிறீங்க, நானும் சிரிக்கிறேன்.
1: You laugh, I laugh.
0: அந்தக்கு மார்புல அடிச்சிட்டு அழுதம் பாருங்க, அழுது.
1: I wept.
0: ஆண்டவரே,
1: I cried bitterly. I said, Lord,
0: இந்த வீட்டுக்கு நான் தருத்திரம் பிடிச்சவனா வந்திருக்கேன்.
1: I came as a poor person in this house.
0: சில நிந்தையான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை பிளக்கும் போது மாற்றவே
1: முடியாது.
0: சமூகத்தில் போய் அந்த மனுஷன் கதறினான்.
1: That man went to the presence of God.
0: கதறினான்.
1: He cried unto God.
0: ஏன் சொன்னார்? என்ன தனிமையா விட்டுருவீங்க?
1: You would leave me alone?
0: நான் சொல்லுவேன்,
1: I would say
0: தனிமை என்று சொல்லுகிறது மிக கொடூரமானது.
1: Being alone is something dreadful.
0: அதனால தான் இயேசு சொன்னார்.
1: Jesus said,
0: நான் உங்களை தனிமையாய் விட மாட்டேன் அப்படி சொன்னார்.
1: I would not leave you alone.
0: வேதம் சொல்லுகிறது மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல.
1: It's not good for man to be alone.
0: தனிமை என்று சொல்லுகிறது மிக கொடூரமானது.
1: Loneliness is dreadful.
0: நான் சொல்லுவேன்,
1: I would say,
0: நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு பெற்றோருக்கு ஒரே ஒரு பெண்.
1: In India, a certain parent had one.
0: ரெண்டு பேரும் நல்ல அதிகமாக சம்பாதிக்கிறவர்கள்.
1: Both the parents earned well.
0: Parents வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning abroad.
0: இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு.
1: This girl had a palace.
0: வேலைக்காரன், வேலைக்காரி, நாய், நட்டு, எல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க.
1: Servants, maid servants,
0: car, driver, எல்லாம்.
1: Car and driver
0: and ராத்திரியும் பகலும் அப்பா அம்மா சம்பாதிச்சாங்க.
1: Day and night the mother and father earned.
0: யாருக்கு?
1: For whom?
0: இந்த பிள்ளைக்கு தான்.
1: For this girl.
0: Bank deposit.
1: Deposit in the bank.
0: நகை.
1: Jewels.
0: இந்த பிள்ளையனுடைய வருங்காலத்துக்கு அப்பா ராத்திரியும் பகலும் சம்பாதி, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க.
1: And both of them are earning for the future of this girl.
0: ஒரு நாள் காலையில துபாயில போன் வந்துச்சு.
1: One day they received the
0: உங்க பிள்ளை செத்து போயிட்டாரு.
1: Your daughter is dead.
0: ரெண்டு பேரும் அலையில அடிச்சு ஓடி வந்தாங்க. நல்லதான இருந்தா 20 வயசுல எப்படி செத்து போயிட்டா?
1: How could she die?
0: இங்க வந்து பார்த்த பிறகு தெரிஞ்சது.
1: After coming here.
0: Attempt to suicide.
1: It was suicide.
0: தற்கொலை செய்து கொண்டு அவள் செத்து விட்டாள்.
1: She attempted suicide and died.
0: என்ன காரணம்னு கேட்டா,
1: What was the reason?
0: அவர் லெட்டர் வச்சிருந்தா, கடிதம் எழுதி வச்சிருந்தா.
1: She had written a letter.
0: அப்பா,
1: டாடி,
0: அம்மா, மன்னிக்கவும்.
1: Forgive me.
0: எனக்கு வீட்டை கொடுத்தீங்க.
1: You have given me house.
0: எனக்கு பொண்ணை கொடுத்தீங்க.
1: You have given me gold.
0: எனக்கு ஆஸ்தியை கொடுத்தீங்க.
1: You have given me wealth.
0: எனக்கு உள்ள எல்லா வசதிகளையும் கொடுத்தீங்க.
1: You have given me all comforts.
0: ஆனால்
1: yet
0: காலையில இருந்து இரவு வரைக்கும் அன்புக்காக ஏங்குகிற என்னுடைய உள்ளத்துல தனிமையை நான் உணர்ந்தேன்.
1: From morning to night this heart was aching for love.
0: நான் தனிமையா இருக்கிறேன்னு உணர்ந்தேன். நீங்க எனக்காக சம்பாதிக்கிறீங்க.

0: நான் உன்னை செல்வமா வாழ வைக்கிறதுக்கு ராத்திரி எல்லாம் உழைச்சேன், உனக்காக பொண்ணை சேர்த்தேன், நகையை சேர்த்தேன், வீட்டை சேர்த்தேன், பணத்தை
1: சேர்த்தேன்,
0: இருதயத்தில் இருக்கிற தனிமையை நான் மகற்றாம
1: போயிட்டேனே.
0: நான் சொல்லுவேன்,
1: I would say,
0: தனிமை ரொம்ப கொடூரமானதுங்க.
1: Loneliness is dreadful.
0: நான் சொல்லுவேன், தனிமை உலக நம்மளை எல்லாரையும் விட்டுரும், ஒரு காலம் விட்டுரும். ஆனா இந்த உலகத்துல நம்ம கைவிடாத ஒரே ஒருத்தர் இருக்கார்.
1: There's only one who would not leave us in that.
0: அவரை அறிந்த ஒருவன் தனிமை ஆகிறதே இல்லை.
1: And one who knows him will never be alone.
0: ஏ சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்.
1: I will not leave you comfortless.
0: நான் வருவேன்.
1: I would come.
0: நான் வருவேன்.
1: I would come.
2: பாகம் இரண்டினை மற்றும் ஒரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

kalalı bu podadı, murangalalı bu podadı. நீச்சல் ஆழத்து குளங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதி குளங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்ட என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

பண்ண போறீங்க, நான் எல்லா கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர், நான் எந்த செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ, எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருந்தத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் மக ஐயா சொல்லும் பொழுதே என் கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லத்தான், டிசர்விங் இட், பட் ஸ்டில் உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் பாரு. அதுதான் என் ஆண்டவருடைய

0: செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், ஒப்பற்ற என் செல்வம், எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலே

சிந்திப்போம் செயல்படுவோம். அந்த ஆசிரியர் பாடத்தோட வாழ்க்கை நெறிகளையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு நாள் ஒரு மாணவன் அந்த ஆசிரியர்கிட்ட, அனைத்தும் அறிந்த கடவுள் நம்மை எதுக்காக சோதிக்கிறாரு, கஷ்டங்களை சந்திக்காமல் அவருடைய அருளை பெறவே முடியாதான்னு கேட்டான். நல்ல கேள்வி, இதுக்கு நாளைக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன்னு ஆசிரியர் சொன்னாரு. அடுத்த நாள் அவளோட மாணவர்கள் வகுப்புக்கு வந்தாங்க. ஆசிரியர் ரெண்டு மண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகளோட வந்தாரு. ரெண்டும் பார்க்க ஒண்ணு போல இருந்துச்சு. இந்த இரண்டு ஜாடிகளும் ஒரே இடத்துல செய்யப்பட்டவைதான். ரெண்டும் ஒரே கொள்ளளவு கொண்டவைதான். இந்த ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு ஆசிரியர் கேட்டாரு. தெரியலன்னு மாணவர்கள் சொன்னாங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் ஜாடியை கீழே தள்ளி ஆசிரியர் கவிழ்த்தினாரு. அதிலிருந்து தேன் வெளியே வந்துச்சு. அடுத்த ஜாடியை கவிழ்த்தினாரு. அதிலிருந்து சாக்கடை தண்ணி வெளியே வந்துச்சு. ஆசிரியர் விளக்க ஆரம்பிச்சாரு. ஜாடிய நான் கீழே தள்ளுன உடனே அதுக்குள்ள என்ன இருந்துச்சோ அது வெளியே வந்துச்சு. அதை நான் கீழே தள்ளுற வரைக்கும் அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது. ரெண்டும் ஒன்னே அப்படின்னு நினைச்சீங்க. வித்தியாசம் உள்ள இருந்த பொருள்ல தான் இருந்துச்சு. அது வெளியே தெரியாம இருந்துச்சு. கீழே தள்ளிய பிறகுதான் உள்ள இருக்கிறது தெரிய வந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் சில கஷ்டங்களை அனுமதிக்காரு. நாம சோதனைகளை சந்திக்கிற வரைக்கும் நல்லவங்க மாதிரி இருக்கிறோம். ஆனா கஷ்டங்கள் வரும்போதுதான் நமக்குள்ள இருக்கும் குணங்கள் வெளியே வருது. நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுது. கடவுளுக்கு நம்முடைய குணம் நல்லா தெரியும். நம்முடைய குணத்தை நாம அறியத்தான் இந்த கஷ்டங்களும் சோதனைகளும். கடவுளுக்கு நமக்குள்ள இருக்கிறது சந்தனமா சாக்கடையான்னு தெரியும். நம்மை நாமே தெரிஞ்சுக்கிடத்தான் கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்காரு. நம்மை நாமே அறிஞ்சுக்கிட்டாதான் நாம நம்மளை திருத்திக்கிட முடியும். இல்லாட்டி நம்முடைய தவறுகளை திருத்திக்கிட நமக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும்னு சொல்லி முடிச்சாரு ஆசிரியர். ஆமாங்க, அதனால நாமும் சந்தோஷமா இப்படி சொல்வோம். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.

நியாயாதிபதிகள் 8 அதிகாரம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானர் மேலும் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம். அபியேசியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலும் எப்ராயிமின் மீதியான அறுப்பு அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்து அவருடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடிருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்துக்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுகள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதுக்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசம் ஆயிற்றோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கத்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெருஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்தில் அந்தப்படியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரயுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்துடன் திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை எடுத்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய 15,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாகுக்கும் யொகிபேயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்த போது அதை முறியடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ

அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோ தூராரிடத்தில் வந்து, இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதுக்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசம் ஆயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறாள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் முள்ளுகளையும் நிரஞ்சிர்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்துவர பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை எடுத்து அவ்வூர் மனுஷரையும் கொண்டு போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவை நோக்கி, நீங்கள் தாபூரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவரும் பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்களின் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள், அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேசை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞரானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பேரனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் களத்துக்களில் இருந்த சாந்துக்காரைகளை எடுத்து கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராயிருந்தபடியினால் அவரிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்மவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போத்து கொன்ற ரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துக்கள் இருந்த சரப்பணிகளும் இல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கங்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. இந்த பிரகாரம் மீதியானிய திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோன் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. யோவாசின் குமாரனாகிய யெருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். கிதியோனுக்கு அநேக மிஸ்திரிகள் இருந்தார்கள். அவனுடைய கற்பப்புறப்பான குமாரர் 70 பேர். சீகேமிலிருந்து அவனுடைய மருமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மரித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அப்பியஸ்ரீனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திர திரும்பவும் பாகார்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையில் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல் நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம். சகோதரன் இஸ்ரேல், சகோதரி பியூலா அவர்களின் சாட்சியின் பாகம் இரண்டினை இப்பொழுது கேட்போம்.
1: புகழ்பெற்ற பழம்பெரும் திரைப்பட நடிகர் திரு ராமதாஸ் அவங்களுடைய அருமை மகன் திரு இஸ்ரேல் அவங்களுடைய மனைவி பியூலா இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அதாவது பியூலாவுக்கு வரக்கூடாத ஒரு நோய், ரொம்ப சின்ன வயசுல ஒரு கையும் காலும் விழுந்து ஏறக்குறைய 1.5-2 வருஷம் பார்க்காத வைத்தியம் இல்லை, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழித்து வைத்தியமும் பார்த்துட்டாங்க. எல்லா விதமான மந்திரவாதிகள் கடவுளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்தும் ஒன்னும் பலன் இல்லாமல் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஆண்டவர் அவங்களை ரொம்ப அதிசயமான விதமாக சந்தித்து அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த சுகத்தை பெற்றுக்கிற ஒரு நிலைமையில நம்ம போன வாரம் அதை முடித்தோம். தொடர்ந்து நம்ம பேசலானே வாங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஆண்டவரை ஏத்துக்கோன்னு சொல்ல வரும்போது இந்த மனசுல ஒரு சங்கடம் உங்களுக்கு அந்த நிலைமையில வந்திருக்கு, யார் காப்பாத்துவான்னு கடந்து தவிக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா நீங்க அந்த நேரத்துல அட்லீஸ்ட் வந்து அவங்களை ஜெபிக்க வச்சு விட்டீங்களா?
2: அவங்க வந்து இயேசுவை நீங்க ஏத்துக்கங்க, இயேசப்பா அவங்களுக்கு இப்ப உடனே ஜீவனை கொடுத்துருவாரு, நீங்க எந்திரிச்சு நடந்துருவீங்க அப்படின்னாங்க. இன்னும் உனக்கு என்ன லூசாமா, நான் 100 வயசு பாட்டி மாதிரி படுத்திருக்கேன், 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன், யாராலையும் இந்த காப்பாத்த முடியல, உலகத்துல எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவால என்னை எப்படி காப்பாத்த முடியும் அப்படின்னு. ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்து பாருங்கக்கா, இயேசப்பா உங்களை ஜீவனை கொடுப்பாரு, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கா, அவரால இந்த உலகத்துல கூடாது ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுப்பாரு அப்படின்றாங்க. சரி ரூபி, வேற ஏதாவது ஏசப்பா கிட்ட பேசணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். இப்ப உங்க அப்பா கிட்ட எப்படி பேசுவீங்க, இப்ப என்கிட்ட எப்படி கழுதுங்க, அதே மாதிரி நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா ஜீவனை குடுத்துருவாரு, ஏஞ்சு நடந்துருவீங்கன்னு. நிஜமாவே இது நடக்குமா அப்படின்னு கேக்குறேன். நிஜமாவே நடக்கும் கா, அவரால கூடாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல.
1: வீட்டுல இல்லையா?
2: இல்ல வீட்டுல இல்ல, காலங்க வெளியில போயிட்டாங்க.
1: சரி, அப்புறம் ஜெபிச்சீங்களா?
2: ஆமா, அப்புறம் அதுக்கு பின்னாடி கீழே உட்காந்துட்டு நான் கண்ண மூடிட்டு சொன்னேன், ஏசப்பா எனக்காக இல்ல, என்னுடைய 2 பிள்ளைங்களுக்காக எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சத்தமா சொன்னேன். சகோதரி எனக்கு எதிர்க்க உட்கார்ந்து எனக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அப்புறம் திருப்பி யோசிச்சேன், நம்மள எவ்வளவு 2 வருஷமா எவ்வளவு பேர் எவ்வளவு பேசினாங்க, இவங்க செஞ்ச பாவம் தான் இப்படி எல்லாம் படுத்து கிடக்குறாங்க இந்த வயசுலேயே, நம்ம எல்லாரும் ஏச பக்த மாட்டி விட்டுறலாம் நம்மள திட்டவங்கள் எல்லான்னு. அந்த சொல்லுவாங்க பாருங்க, வயசாயிட்டாலே தாத்தா சின்ன பிள்ளை மாதிரி விட்டுருமான்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில எனக்கு அப்படிதான் தோணுச்சு, நம்ம மாட்டி விட்டுறலான்னு. நான் கண்ணு மூடிட்டு சத்தமா சொன்னேன், எனக்காக ஜீவனை கொடுங்க ஏசப்பா என் பிள்ளைங்களுக்காகன்ட்டு. ஆனா நான் மேற்கொண்டு நம்மள எல்லாரும் பேசினத சத்தமா சொன்னா எதிர்க்க இருக்கிறதுக்கு சகோதரிக்கு தெரிஞ்சா நம்மள அசிங்கமா நினைப்பாங்க, நம்ம உள்ளத்துக்குள்ளேயே நம்மள திட்டினவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லி மாட்டி விட்டுறலாம்
1: அப்படின்னு
2: சொல்லிட்டு நான் கண்ண மூடிட்டு
1: நினைப்பு.
2: அப்ப நான் கண்ணை மூடிட்டு சொல்றேன், என்னை யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க பேரெல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்றேன், ஏசப்பா இவங்க என்ன இப்படி திட்டினாங்க, ஏசப்பா அவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு உள்ளத்துக்குள்ளேயே நான் சொல்லி சொல்லி அழுகிறேன். சத்தம் வெளியே வராம அவங்க நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்கன்னு. ஆனா நான் எதெல்லாம் உள்ளத்துல சொல்லி சொல்லி அழுதனோ அந்த சகோதரி மூலமா தீர்க்க தரிசனமா எங்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு பதில் வெளிப்படையாவே அவர் பேசுறாரு. அப்படி ஒன்னு ஒன்னா பேசி பேசி 20 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் கண்ண முழிச்சு முழிச்சு பார்த்து, என்னடா இந்த மனுஷன் போகவே மாட்டேங்கிறாரு, இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 21வது நிமிஷம் சொல்றாரு, எழுந்து நட ஜீவனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
1: அதிசயமான,
2: சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறேன், இவர் சொன்ன இந்த மனுஷனை பாரு, வந்து நம்மளுக்கு ஜீவனை குத்துறே எழுந்து நடந்தாரு, நம்மளே சாகிற நிலைமையில பால் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற. நான் சிரிச்ச உடனே ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. ஏன்னா பைபிள் வசனம் சங்கீதத்துல சொல்றது, ஆண்டவருடைய சத்தம் காதே சுவனாந்தரத்தை அதிரப்பணும், அக்கினி ஜுவாலையை பிளக்கணும். அப்படியான ஒரு சத்தம் நகைக்காதே அப்படின்னு கேட்டுச்சு. நான் அப்ப நினைச்சேன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு போலன்னு, டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்தேன், எதுவுமே இல்ல. அந்த சகோதரி மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்காங்க. திருப்பி கண்ணு மூடிட்டு ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். மறுபடியும் ஒரு சத்தம், நகைக்காதே அப்படின்னாரு. ஓ, நம்ம சிரிச்சது ஏசப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல, அதனாலதான் அவர் சிரிக்காதுன்னு சொல்றாரு. என்ன அறியாம நானே கையெடுத்துட்டு, ஏசப்பா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா, இனி நான் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டேன், நீங்க யாருன்னு தெரியாம நான் சிரிச்சுட்டேன் ஏசப்பா, பிளீஸ் ஏசப்பா நீங்க கொடுத்த ஜீவனை திருப்பி எடுத்துறாதீங்க, நீங்க கொடுத்தது எங்கிட்ட கொடுத்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, அந்த சகோதரிக்குள்ள இருந்த ஏசப்பா அப்படியே வெளியில எழுந்திருக்கிறாரு. நான் கண்ணை முழிச்சிட்டுதான் இப்படி பாத்துட்டு இருக்கிறேன். அப்படியே எழுந்திருச்சு, வெள்ளை கலர் அங்கி போட்டு இப்படி கை வச்சுட்டு அப்படியே அவங்க கிட்ட இருந்து என் பக்கத்துல வராரு. வந்து இப்படி போறாரு, அவருடைய அந்த அங்கி முழுவதுமா என் மேல படுது. அப்படி என் பக்கத்துல ஏசப்பா அப்படியே நிக்கிறாரு. நின்னுட்டு சொல்றாரு, நகைக்காதே, நான் சர்வ வல்லமையில தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நான் பொய் பேச மனுஷன் இல்ல, உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா அது உனக்குள்ள போய் கிரியை செய்யாம எங்கிட்ட திரும்பி வராது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னை சாட்சியா வச்சிருக்கேன், நீ சொல்ல போற சாட்சி ஜீவனுள்ள சாட்சி, இது மறித்து போன சாட்சி இல்ல, அநேக ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சியா வச்சிருக்கேன், இனி எகிப்துல வரப்பண்ண ஒரு வியாதி உன் பேர்ல வரப்பண்ண மாட்டேன், உலகத்துல உன்னை கொண்டு செய்ய போகும் காரியம் மிக பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்தாரு. திருப்பியும் கூப்பிடுறாரு, அன்பு மகளே பியூலா அப்படின்னு சொல்லுங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னாரு, நீ என்ன தேடி வரலம்மா, நான் உன்னை தேடி வந்திருக்கேன்,
1: அவர் தேடி வந்து
2: நான் தேடி வந்திருக்கேன், எனக்காக நீ ஊழியம் பண்ணுவியா, அநேக ஆத்மா அழிஞ்சு போறாங்கம்மா, நான் யாருன்னு ஜனங்க தெரியாம இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆத்மாவை நீ கட்டி எழுப்புவையா, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் யாருன்னு நீ போய் சொல்லுவியா, எனக்கு யார வச்சு சொல்றதுன்னு தெரியலம்மா அப்படின்னாரு. ஏசப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ஏசப்பா
1: அப்படின்னு
2: எழுந்து நட, உனக்கு நான் ஜீவனை கொடுத்துட்டேன், இனி நான் உன்னை தரையில நடக்க விட மாட்டேன், என் உள்ளங்கையில உன்னை நான் வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே மறைஞ்சிட்டாரு. நின்னு இப்ப நான் உங்ககிட்ட நேரடியா பேசுற
1: மாதிரி
2: டக்குன்னு மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சே நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன். அதுங்கள ஃப்ரெண்ட் சகோதரி கண்ணு முழிச்சு கேக்குறாங்க, அக்கா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஏசப்பாவை காணோம்னு. ஆமா ரூபி, அந்த மனுஷன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு, எழுந்து நட ஜீவனை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நான் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அக்கா நான் 18 வருஷம் ஊழியம் பண்றேன், ஏசப்பா நேரடியா போய் யாருக்குமே இப்படி ஜீவனை கொடுத்தது இல்லக்கா, ஆனா இந்த உலகத்துல உங்களை கொண்டு ஏதோ பெரிய காரியம் செய்ய போறாருக்கா, அதனாலதான் அவரே நேரடியா வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, எழுந்து நடங்க நடங்கன்றாங்க. நான் சொல்றேன், உனக்கு என்ன லூசா, நான் எப்படி ஏஞ்சி நடக்க முடியும் அப்படின்ற, இல்லக்கா அவரால எல்லாமே முடியும் காணாங்க. நான் சொன்னேன், நீ எப்படி கட்டில இருந்து என்ன தூக்கி கீழே உட்கார வச்சியோ அதே மாதிரி தூக்கி என்ன பெட்ல படுக்க வச்சிரு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க,
1: அனுபவத்துக்குறாங்க, நம்பிக்கை வரல,
2: நம்பிக்கை வரல, தெரியல, இயேசுவை பத்தி அறிஞ்சது இல்லாதனால அவங்க சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கறேன்னு சொல்லல, சொன்னவரு ஏசப்பா ஆண்டவருக்கா, நீங்களா எழுந்து நடக்கிற வரைக்கும் இந்த ரூம்லயே இருங்கன்னு பெட்ரூம் மூடிட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நான் யோசிச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், வேலைக்காரமாயும் விடல அவங்க தூக்குறதுக்கு. நாமளே யோசிச்சேன், இனி இவ வந்து தூக்க மாட்டா, நாம கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து வந்து ஒரு சோஃபா போட்டிருக்கேன் பெட்ரூம்ல, இதுல கை வச்சு எழுந்து அப்படியே பெட்ல படுத்துக்கலான்னு கொஞ்ச தூரம் நவுந்து நவுந்து வந்து இந்த சோஃபால கை வச்சு எழுந்தேன். அப்படியே என்னால எழுந்திருச்சு நிக்க முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வார்த்தை, எழுந்து நடன்னு சொன்னாரு. 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண, சங்கீதம் சொல்லுது 118:8, மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலோன்னு. எவ்வளவு மனுஷனை நம்பி நம்பி போய் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ண, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகி நான் அவனை விடுவிப்பேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையின்படி அப்படியே எழுந்துச்சு நின்னுட்டு பெட்ரூம்ல கண்ணாடியா வச்சிருப்பேன், அதுல அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறேன். உண்மையிலேயே நான் தான், நான் கை காலெல்லாம் ஆட்டி ஆட்டி பாக்குறேன், நான் தான் வந்துருச்சு. அப்பமே உடனே பெட் மேல எல்லாம் எகிரி குதிச்சு பாக்குறேன், பாத்ரூம்க்குலாம் இப்படி ஓடி ஓடி வர்றேன். அப்புறம் ஓடி போய் பாத்ரூம்ல ஃபர்ஸ்ட் பல்லு தேய்ச்சி மூஞ்சி கழுவி தலைவாரி வந்து சோஃபால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்காரா ஏசப்பான்னு சொல்லி நம்ம இந்த அளவுக்கு கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி எல்லாம் அற்புதம் செய்வாரா, நம்ம வீட்டுக்காரர் வந்தோடனே சொல்லுவோம், இனி நம்ம ஏசப்பா கிட்ட போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அதுக்கு பின்னாடி இப்ப ஏன்னா 2 வருஷம் பல்லே நான் தேய்ச்சது இல்ல, சர்வ வேலை
1: சகோதரி
2: வெளியே உட்கார்ந்திருக்காங்க, போய் கதவை தட்டுறேன். அவங்க ஐயோ அக்கா நம்மள திட்ட போறாங்களேன்னு கதவை திறந்து எட்டி பாக்குறாங்க. நான் நிக்கிறேன், அக்கா என்னக்கா ஏஞ்சி நிக்கிறீங்கன்னு. ஆமா ரூபி, நீ சொன்ன மாதிரியே எனக்கு ஏசப்பா ஜீவனை கொடுத்துட்டாங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அக்கா ஆண்டவர் பெரியவருக்கான கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு அப்பதான் சொல்றாங்க, அக்கா என்ன ஏசப்பா தான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அவர் தான் போ சொன்னாருன்ற அந்த சாட்சி எல்லாம் சொல்லி முடிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சொன்னாங்க, அவங்க எப்படி எல்லாம் ஆண்டவரை தேடணும், அக்கா உங்களுக்கு ஏசப்பா ஜீவனை கொடுத்திருக்காரு, நீங்க தேடணும்ன்ற எல்லா மெத்தடும் சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில தான் உட்கார்ந்து இருந்தேன். ஐயா ஒரு மணிக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க. ஓடி போய் கதவை திறந்து என்னம்மா நடக்குற அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, ஏசப்பா வந்து எனக்கு ஜீவனை கொடுத்தாருங்கன்னு அப்படியே ஒரு தள்ளு தள்ளி விட்டாரு பாருங்க. வெளியில கேட்ல இருந்து உள்ள போய் விழுந்தேன். 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் உன்னை காப்பாத்திருக்கேன், எந்த ஏசப்பாடி இப்ப கூப்பிடு பாக்கலாம், இந்த உலகத்துல உன்னை காப்பாத்த அப்படி எந்த ஏசப்பாவும் இல்ல அப்படின்ட்டாரு. சரி இனி இவர்கிட்ட சொன்னோம்னா வேலைக்காக எல்லாத்தையும் நம்ம ஏசப்பா கிட்டே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட் வந்து ஏசப்பா கனவுல பேசினாங்க, நீ பைபிள் படி, காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு
1: என்ன அவர் வந்துட்டாரு. என்ன அதாவது நீங்க என்னதான் இப்படி கடந்த வயசு நடந்து நடக்கிறாங்களே, உங்க வைத்தியத்தை நீங்க நம்பினீங்களா இவ்வளவு நாள் இல்லாம? என்ன
3: மன நம்ம செலவு பண்ண 20 லட்சத்துக்கு பதில் வந்துருச்சு, அப்படிதான் நம்ம நினைப்போம். நான் அப்படிதான் நினைச்சேன். அதாவது நம்ம பணம் செலவு பண்ணோம், மந்திரவாதிகிட்ட கூட்டு போனோம், மருத்துவ இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அதுதான் சுகம் கொடுத்துருக்கு, அதை எப்படி ஏசப்பா வந்து கொடுக்க முடியும்? ஏசப்பான்னு கேள்வி கேட்டேன். அவர் எங்க இருக்காரு காமி நான் பாக்கணும், இப்படி அதிசயம் பண்றவர் நான் பாக்கணும்ல, அப்ப இவங்களால எப்படி காமிக்க முடியும்? அப்ப இவங்க சொன்னாங்க ஏசப்பான ஒருத்தர் இருக்காரு சர்ச்சுக்கு சொன்னா, அப்ப சொல்லி சர்ச்சுக்கு எல்லாம் போக கூடாது, ஏசப்பெல்லாம் கிடையாது எங்கிட்ட, இதெல்லாம் சொல்லாத, நம்ம தெய்வத்தோட அவர் நான் அவ்வளவு பெரியவரா அப்படின்னு கேட்டேன். அப்ப இவங்க சொன்னாங்க இல்லங்க ஏசப்பான ஒருத்தர் தான் நம்ம ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு அதுல இருந்து வெறுக்க ஆரம்பிச்சேன். என்ன ரீசன்னா, நம்முடைய மதம் வேற, நம்முடைய சம்பிரதாயம் வேற, நம்முடைய சமுதாயம் வேற, இவன் வந்து ஏசப்பா ஏசப்பாடுறாரு, அதனால நம்ம ஏசப்பாட்ட போனோம் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டுரும், நம்முடைய சம்பிரதாயங்கள நம்முடைய ஜாதியுடைய அந்த சம்பிரதாயங்கள் போயிடும் சொல்லிட்டு நான் ஏற்றுக்கொள்ளல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் 500 பைபிள் கிழிச்சு
1: போட்டிருப்பேன். பைபிள் வாங்கி படிக்க படிக்க
2: வாங்கி படிப்பேன் நான். அப்படி வந்து இவர் ஒரு அடியை அடிச்சுட்டு இனிமேல் ஏசப்பான்னு வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாதுன்ட்டாரு. நான் அப்பப்ப ஏசப்பா ஏசப்பான்னு நான் சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு.
1: அப்படியே நார்மல் ஆயிட்டீங்க?
2: ஆமா, அப்புறம் ஏசப்பாவை தேட ஆரம்பிச்சு
1: உடல்நிலை
2: எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எப்பயும் போல இப்ப நான் இருக்கிற மாதிரி வந்துட்டேன். உடம்பு தான் கொஞ்சம் மெலிஞ்சு இருந்தது, ஆனா என்னால எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது. இது வரைக்கும் 2010 மே 5ஆம் தேதி எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு வியாதியும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன வழி நடத்திட்டு
1: ஆண்டவருடைய அன்புக்குள்ள நீங்க வளர்ந்தீங்க.
2: நான் வளர்ந்துட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு நாளும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் பிள்ளை வந்து பேசுவாரு, இப்ப வார்த்தையில கேட்டு அவருக்காக காத்திருக்கும் போது ஒரு கணவர் மாதிரி வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க. இன்ன வரைக்கும் ஆண்டவர் தான் எங்களை வழி நடத்தினாரு. எந்த சர்ச்சுக்கு போய்
1: இவர்கிட்ட சொல்ல முடியாது,
2: நம்ப மாட்டாரு, சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், காலையில டிரெஸ் எல்லாம் வெளியில வந்து ஹால்ல வச்சிருப்பேன். இவர் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது வெளியிலயே வந்து குளிச்சுட்டு அப்படியே டிரெஸ் மாத்திட்டு ஓடிடுவேன். ஆட்டோ எல்லாம் வர வச்சு வெயிட்டிங்ல வச்சிருப்பேன். வந்த அடி வாங்குவேன், எப்படி நீ போன ஏன் சர்ச்சுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குவேன். அடி வாங்கிட்டு கூட அமைதியா இருப்பேன், அடுத்த வாரம் போகமாட்டேன்னு. இதே தவிர 3 மாசம் பண்ணேன். அப்புறம் ரொம்ப அடி தாங்க முடியாம ஏசப்பா என்ன வந்து அடி தாங்க முடியல, நான் போகல ஏசப்பா, நீங்க வீட்லயே வந்து என்கூட பேசுங்க, சர்ச்சில் வந்து பேசுறேன்னு சொன்னாருன்ட்டு ஓடுவேன். அவர் பேச்சை கேட்கறதுக்காகவே ஓடுவேன். அதே மாதிரி அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் ஏசப்பா பக்கத்துல உட்காந்துட்டு பேச்சு மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உருவங்கள் தெரியலனாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை ரொம்ப சந்தோஷமா வருவேன். அப்படி அப்புறம் இவர் என்ன பண்ணாங்க, பெட்ரூம்ல படுக்காம ஹால்ல வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஏசி கிட்ட போயிட்டு எனக்கு இனி இந்த ரூம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன பண்ணேன், பைபிள் வாங்கிட்டு பைபிள வந்து தலைமாட்டில வச்சுட்டு தலையில வச்சுட்டு இப்படி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருப்பேன். ஏண்டி என்ன தூங்க விடாம சித்திரவதை பண்றேன்னு அந்த பைபிளை கிழிச்சு கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டு அதே மிதிரி என்னையும் மிதிப்பாங்க. இப்படி ஒரு நாளும் நான் விடல, ஏன்னா என்ன மாத்தின ஏசப்பா, நீங்க அவரை எப்படியாவது மாத்துங்க, நீங்க சாகடிச்சிருந்தீங்கன்னா நான் போய் சேர்ந்திருப்பேன், நான் உங்களை கூப்பிடல, நீங்க தான் வந்து என்ன காப்பாத்தினீங்க, இப்ப ஏன் நான் திருப்பி உங்களை கும்பிடுறேன்னு சொல்லி இவர்கிட்ட அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மாசம் விடல மேம். எங்க போய் எப்ப உட்காந்தாலும் போய் தலையில பைபிள் வச்சுட்டு உட்காருவேன். காசு இருக்காது பைபிள் வாங்க, தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு 2 பைபிள் வாங்கி கொடுங்களேன், இந்துக்காரங்களா இருந்தா ஒரு 1000-1500 கடன் கொடுங்களேன்னு வாங்கி எல்லாத்துக்கும் பைபிள் வாங்கி வைக்க ஆரம்பிச்சேன். இவர் பாக்கெட்ல இருந்து காசு எல்லாம் எடுத்துருவேன், எடுத்து பைபிள் வாங்குவேன். இப்படி 5 மாசத்துல 500 பைபிள் கிழிச்சு போட்டாரு.
1: விடாப்புடியா நீங்களும்
2: பாத்துருவோன்ட்டாரு. நீயா நானாரு.
1: குடிப்பழக்கம் இருந்தது, எல்லா பழக்கமும் இருந்தது.
2: ஆமா,
1: எல்லாமே. இந்த படம் எடுத்ததெல்லாம் திரைப்படம்
3: அதெல்லாம் 2011 to 2012.
1: என்ன பாடுபடு. அழகான பொண்ணு வந்திருக்கு, கூப்பிடுவோம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம். இதுக்கு நடுவுல பையன், ஆம்பளை பையன் படிச்சுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க, அதுங்க ரெண்டுக்கும் வேதனையா இருக்கும்ல.
2: வேதனை பட்டாங்க
1: நிஜமா. அவங்களுக்கு
3: ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நாள் போயிருக்காங்க, எந்த சர்ச்சில் ரசிக்கப்பட்டாங்களோ, வெள்ளிவாக்கம் நம்ம செகினா அசம்பிளி தான், பால்மோஸ் சபைக்கு தான் போவாங்க. அந்த சபையில பார்த்து பாஸ்டர் மாட்ட கேட்டிருக்காங்க, அம்மா எனக்கு உடனே ஜபம் பண்ணுங்க. என்ன ஜபம் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அது இவங்க சொல்லிருக்காங்க, எங்க வீட்டுக்காரர் சாவணும் ஜபம் பண்ணுங்க. அவங்க உடனே சொல்லிருக்காங்க, நமக்கு ஒரு வீட்டுக்காரர் இருக்கணுமா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு நாள்ல உங்க வீட்டுக்காரர் ஒரு ஊழியக்காரர் எடுத்து பயன்படுத்துவார், ஆண்டவர் வெயிட் பண்ணுங்க, கர்த்தருக்கு காத்திருங்கள்.
1: அதனால இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இவர் ரட்சிக்கப்படல, அடி உதை எல்லாம் கிடைச்சிருக்கு, ஏத்துக்க முடியல உங்களால. இதுல வந்து இப்படி ஒரு ஜபம், அது தவறு. அப்புறம் தொடர்ந்து என்ன நடந்தது?
3: தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வாழ்க்கையில தோல்வி. தோல்வின்னு சொல்ல போனா சினிமாவில் நடிகனா வரணும்னு ஆசைப்பட்டேன், நடிகனா வர முடியல. என்ன ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு அம்பிஷன் இருக்கும், நம்ம வாழ்க்கையில புகழ் பெறணும், நம்மளுடைய பேர் பேப்பர்ல வரணும்,
1: ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்.
3: அப்படி ஒரு வைராக்கியத்துல இருக்கும்போது நடிகனா வரணும்னு பார்த்தா நடிகனா வர முடியல. ஒரு மூணு படம் நடிச்சேன், அந்த மூணு படத்துலயும் பெருசா சைன் ஆக முடியல. அதுக்கு பிறகு டைரக்டர் ஆகணும்னு பார்த்தேன், அதுலயும் சைன் ஆக முடியல. அப்போ எப்படியாச்சும் ஜோசிய நல்லா பாப்பேன், சோ அப்ப ஜோசிய நான் மாறினேன், அதுலயும் சைன் ஆக முடியல. ஏன்னா நிறைய சினிமாடுகள ஜோசியம் பாத்துருக்கணும். அதுக்கப்புறம் கோயில் பூசாரியா மாறுவோம், சுதர்சன ஓமம், கணபதி ஓமம், இப்படி எல்லாம் வளர்த்த இதுல நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவ் பணம் சம்பாதிக்கணும்.
1: படம் வேற எடுத்தீங்க.
3: ஆமா, எல்லாமே பண்ணி எல்லாமே ஃபெயிலியர். அப்போ ஒரு மனிதனுக்கு திரும்பி திரும்பி தோல்வி இருந்தா அவன் என்ன முடிவெடுப்பான்? செத்து போடு, எதுக்கு நான் வாழணும்?
1: தவறான முடிவு. ஆனா அதான் நிறைய பேர் எடுக்கிறாங்க,
3: பிகாஸ் விரக்தி.
1: ஆனா வைஃப் இருக்கு, ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு
3: அதெல்லாம் இல்ல. எதுக்கு வாழணும்? பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்துல நிம்மதி இல்ல. வீட்டுல போன பொண்டாட்டியால நிம்மதி இல்ல, பிள்ளைங்களால பிள்ளைங்க வரைக்கும் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு ஆம்பளை சரி முடிவு, சரி நம்ம பூசாரியா இருந்தோம் இந்த கோயில்ல, அந்த கோயில்ல போய் நின்று சாமியை கூப்பிடுவோம், யார் வந்து பேசுறா பாக்கணும் அப்படின்னு போயிட்டு நம்ம கும்பிட்ட சாமிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டோம், எதுவும் பதில் பேசல. அப்ப டேபிள்ல 100 தூக்க மாத்திரை, ஒரு குவார்டர் பாட்டில வச்சு
1: 100 தூக்க மாத்திரை.
3: ஆமா,
1: 100.
3: ஆமா, ஒரு மாத்திரை எடுத்தீங்கன்னா 10 mg இருக்கும் போட்ட மாத்திரை.
1: கடவுளே,
3: இது நீங்க மதுரை வாயில முக்காசி பேருக்கு தெரியும் மாத்திரை போட்டது.
1: சாதாரணமா ஒரு மாதிரி ஆகணும்னா எவ்வளவு மாத்திரை வேணும்?
2: ஒரு மாத்திரை போட்டாலே,
3: ரெண்டு மாத்திரை போட்டாலும் நீங்க எல்லாம் 3 நாளைக்கு எந்திரிக்கீங்க.
1: அதான் இல்ல, ஒரு செத்து போயிடணும்னா 30-40 மாத்திரையே போதும்.
3: நான் 100 தூக்க மாத்திரை, வேல்யூம், காம்போஸ் எல்லாத்தையும் எடுத்து
1: வச்சு,
3: எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு நான் கேக்குற எந்த தெய்வமும் என்கிட்ட வந்து பேசல. அப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், சூரியனை படைச்சது ஒரு வல்லமை, சந்திரனை படைச்சது ஒரு வல்லமை, மேகத்தை உண்டு பண்ணது ஒரு வல்லமை,
1: ஒரே வல்லமை,
3: ஒரு வல்லமை, செடியை உண்டு பண்ணது ஒரு வல்லமை. இந்த வல்லமை உண்மையானதா இருந்தால், நான் உலகத்துல ஏதாவது சாதிக்கின்றது உண்மையா இருந்துச்சுன்னா இதை நான் சாப்பிட்டா கூட சாகுடாது. மாத்திரையும் போட்டு கோட்டரையும் சாப்பிட்டாங்க, எவ்வளவு போதை இருக்கும். பைக் எடுத்துட்டு தாம்பரம் பைபாஸ் வண்டி ஓடிட்டு.
1: கடவுளே, நார்மல் ஸ்டோரிஸ் உங்களோட.
3: எனக்கு போதை பயங்கரமா இருக்கு, ஆனா ஏன் வண்டியில வண்டியை ஓடி 100 km ஸ்பீட்ல போறேன். இன்னைக்கு பயங்கர ஃபாஸ்டா
2: ஓடுறேன். விழுந்துருவாங்க. கர்த்தரோட கிருபை, அவருடைய கரம், இவர்களுடைய
3: ஆண்டவர் எப்படி என்ன தொட்டாருன்னு சொல்றேன்.
1: எவ்வளவு தூரம் ஓடிட்டு போனீங்க இந்த மாதிரி?
2: தாம்பரம்,
3: மதுரை வாயில் டு தாம்பரம் 20 km.
1: மை காட்,
3: பைபாஸ்ல. இன்னைக்கு அந்த ரோட்ல போறேன், எனக்கு பயமா இருக்கு.
1: கடவுளே,
3: இந்த ரோட்ல நான் மாத்திரை போட்டுட்டு வந்தோம்,
1: கடவுளே,
3: வண்டியை ஓடிட்டு போறேன். மறுநாள் தீபாவளி, எல்லா பக்கமும் போலீஸ் செக்கிங், ஆனா ஏன் வண்டியை மட்டும் யாரும் செக் பண்ணல. காரணம், தேவனுடைய கரம் என்னோட இருந்தது.
1: வீடு வரையும் போய் சேர்ந்துட்டீங்களா?
3: தாம்பரம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரேன்.
1: கடவுளே, என்னமா இது?
3: தேவனுடைய கரம் ஃபர்ஸ்ட் டச் வண்டியில தொடர்றாரு, எனக்கு தெரியாது, என்ன போதையில் இருக்கிறேன், இத பின்னாடி உணர்த்துறாரு இந்த சாட்சியில, நான் எப்படி உன்னை காப்பாத்துறேன்றத காண்பறேன்.
1: வீட்டுக்கு வந்து தூங்கிட்டீங்களா?
3: வீட்டுக்கு தூங்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு பட்டாசு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தீபாவளி,
2: மறுநாள் காலையில தீபாவளி,
3: மறுநாள் தீபாவளி ஃபர்ஸ்ட் டச் பைக்ல தொட்டாரு.
1: எவ்வளவு நாள் தூங்கினாரு?
2: தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க போறாரு. பட்டாசு நான் சொல்றேன்,
3: பட்டாசு இல்ல, பட்டாசு கொடுத்த
2: போறேன்,
3: வெடிக்கும் ராக்கெட் மேல போய் தானே வெடிக்கும். அந்த பட்டாசு தவறி கண்ணுல வெடிச்சானோ,
2: கண்ணுல கண்ணாடியில
3: பட்டு கண்ணாடி உடைஞ்சு கண்ணுக்குள்ள பட்டு வெடிக்குது. அப்ப ரெண்டாவது கரம் என்ன பிடிச்சி, யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீலிங், கண்ணுக்குள்ள பிரெட் ஆகுது, ஒரு சைடு ஃபுல்லா எரிஞ்சு போச்சு.
1: கடவுளே,
3: இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறாங்க. டாக்டர் தொடச்சு பாத்துட்டு கேக்குறாரு, இவர் கண்ணுல என்னம்மா பட்டுச்சு, பட்டாசு போட்டுச்சு. எங்க உண்மையதான் சொல்றீங்களா, கண்ணுக்குள்ள ஒரு பாதிப்பு இல்ல.
1: கடவுளே,
2: அண்ணருடைய கரவரை
1: தொட்டிருக்கு. அப்படி தப்பிச்சீங்க, வியூலாவும் ஜெடிச்சுட்டே இருக்காங்க.
3: அதுக்கப்புறம் வந்தாச்சு அந்த வருஷம் 2011 லாஸ்ட். 18 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு
1: போறேன்.
3: எத்தனை வருஷம்?
1: 18 வருஷம்.
3: குருசாமி போகும்போது இந்த அம்மா விளக்கேத்துன்னு சொல்லு, விளக்கேத்துல மாலை போட்டு அடிக்க முடியாது, அடிக்க முடியாதுல்ல,
1: மாலை ரெஸ்ட்ரிக்ட்
3: பண்ணுது. அதாவது 48 மாலை போட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மாக்கு அடிக்கல மாட்டாரு, உதைக்கல மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, சிகரெட் குடிக்க மாட்டாரு. உடனே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரிட்டு மலைக்கு கிளம்புறோம். கிளம்பும் போது இந்த இருமுடியில எல்லாம் அரிசி போடுவாங்க. அப்ப நான் கூப்பிடுறேன், மீனா வந்து அரிசி போட வான்னு. உடனே சொல்றா, செத்ததுக்கு அப்புறம் தாங்க அரிசி போடுவாங்க, என்ன உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அரிசி போட சொல்றீங்களா, நான் போட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன், திரும்பி வந்து உனக்கு அரிசி போடுறேன்.
1: எப்படி இருக்கு? போயிட்டு
3: வந்து
1: உனக்கு
3: அரிசி போடுறமாட்டு போயிட்டேன். மலைக்கு போயாச்சு. மலைக்கு ரிட்டர்ன் வந்தவன எப்பவுமே பழைய குருடி கதவை திரடின்னு மலைக்கு போயிட்டு வரணும், சுத்தமா இருப்போம். மலைக்கு போயிட்டு வந்தவன மாலையை கழட்டி வச்சுட்டு ஒயின் ஷாப்புக்கு தான் வண்டி போகுது. இந்த அம்மா வந்து செகண்ட் அசம்பிளில நியூ இயர்ஸ் ஈவ், அது புது வருட ஆராதனை. இவங்க என்ன கூப்பிடுறாங்க, 2012 11 ending. அப்ப இவங்க என்ன கூப்பிடுறாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, யார கிறிஸ்தவனை மாத்த போகிறேன், நான் எல்லாம் வரமாட்டேன், எங்க உங்களை மாத்த கூப்பிடலங்க, கூட துணைக்கு வாங்க, கூட
2: இருக்கணும்.
3: முன்னாடியே கேக்குது, யாரா பேசணும், ஒரு பயம், ஒரு சிகரெட்டையும் பத்த வச்சுக்கிட்டு திரும்பி குடிக்க போற, மகனே நீ உள்ள வா, நீ எனக்கு வேணும், ஏன்னா என் வாழ்க்கையில என் தாய் தகப்பன் கூட நண்பா அப்படி கூப்பிடல, ஒரு சகோதரன் நண்பா கூப்பிடல, ஒரு நண்பன் நண்பா கூப்பிடல, யாரு அன்பா நம்மள
1: பிரத்யட்சமா கேக்குது,
3: கேக்குது. அப்போ அந்த சங்கீதத்துல 34 கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்ட வார்த்தையின் படி நான் சர்ச்சுக்குள்ள போய் தான் பாப்பமே. வழிக்கு போகாத வான்னு கூப்பிடுதா, அப்ப ஏதோ ஒரு சம்திங் இஸ் காலிங் மீ, அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். உள்ள போறேன் சர்ச்சுக்குள்ள போனா பால் மோசஸ் ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, தேவனுடைய அன்பை குறித்து பேசுறாரு. அப்ப சொல்றாரு, பெற்றோர்கள் அன்பு தணிந்து விடும், பிள்ளையின் அன்பு பிரிந்து விடும், மனைவின் அன்பு மறைந்து விடும், கணவனின் அன்பு கரைந்து விடும், மாறாத அன்புதான் இயேசுவின் அன்பு. இந்த வார்த்தை சொன்ன உடனே என் உள்ளத்துக்குள்ள கிரியை பண்ணுது. the word of the God started reacting inside my soul. அப்போ உடனே வெளியில வந்து மனைவி கிட்ட கேக்குறேன், ஏமா இப்படி எல்லாம் ஒரு அன்பு இருக்கா? ஏன்னா அன்பை உணராதவன், what is the true love ன்ற உணராதவன், அன்பை
1: உணர்ந்துட்டாலே அங்க வந்து குடும்பிக்கோ மத்த எதுக்குமே இடம் இல்ல.
3: அப்ப இப்படி ஒரு அன்பு இருக்கா? அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, எங்க இயேசு ரொம்ப நல்லவர், நீங்க வாங்க, ஏ நீங்க போங்க, வாழ்க்கையில சினிமா பாட்டு நிறைய
1: கேட்டிருக்கேன்,
3: என்ன லேட்டஸ்டா வருதோ புதுசா
1: ஒரு
3: அந்த இயேசு கிறிஸ்து அன்புன்னு ஒரு பாட்டு.

0: என்றுமே அவர் தள்ளவே.
1: இந்த பாட்டு பாத்ரூம் போனா கேக்குது, படுத்தா கேக்குது.
0: நீங்க அதுக்கு முன்னாடி
1: கேட்டிருக்கீங்க?
0: ஐயோ
1: இந்த பாட்டு எனக்கு பாத்ரூம்ல போனா கேக்குது, சாப்பிட உட்காந்தா கேக்குது, நைட் ஒரு மணி படுத்திருப்ப கேக்கும். எப்படி நீங்க ரியாக்ட் பண்ண முடியும்? மனுஷனால இருக்க முடியுமா? சம்மோட சிங்கிங் இன்செட் இயர்ஸ், சம்மோட சிங்கிங் இன்செட் பிரெயின் ஃபீலிங்ஸ். அப்ப இது என்னடா, யாரா வந்து இவ்வளவு அழகா நம்ம கிட்ட பாடுறா?
0: வார்த்தையை விசுவாசிக்க
1: அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து என் நடை மாறுது, என் உடம்பு மாறுது, என் செயல் மாறுது, என் பேச்சு மாறுது,
0: கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, அடி மாறுதா?
1: இது மாற மாற
0: குற்றப்படுத்தினாங்க. அவங்களுடைய அருமை மகள் அஸ்வினி இங்க இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ அஸ்வினி.
2: ஹலோ.
0: அழகான குட்டி பாப்பா உங்களுக்கு, ரெண்டாவது பொண்ணு இல்லையா, மூத்த பையன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
2: சங்கர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ் எக்ஸாம்.
0: வெரி குட், வெரி குட், வெரி குட். போலீஸ் ஆபீசர். ஓகே. சோ ரெண்டு பிள்ளைங்களும் ஆண்டவர் இல்லையா, அதுல சந்தேகமே இல்ல. அஸ்வினி அப்பா அம்மாவுடைய வாழ்க்கைய பாத்துட்டு இருக்க, ஒன்னு ரெண்டு லைன்ல சொல்லணும், என்ன சொல்ல?
2: என் பேரண்ட்ஸ் அப்பப்ப சண்டை போட்டுப்பாங்க, அப்ப நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன் என் பேரண்ட்ஸ் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன், ஆனா அது யார்கிட்டயுமே காமிச்சுக்கிட்டது இல்ல.
0: வேதனையா இருக்கும் பிள்ளைங்களுக்கு இல்லையா? அதுதான் அதுதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, பெற்றோர்கள் செய்யற தவறு ஒன்னொன்னும் பிள்ளைங்க பாத்துட்டு இருக்காங்க, அது வந்து உங்களுக்கு சொல்ல முடியாத மன அழுத்தம். அஸ்வினி இப்போ வருத்தப்படவே கூடாது, you have got the best parents இப்போ by God's grace. அதுக்கெல்லாம் காரணமானவர் ஆண்டவர் இல்லையா? அவரை நீ நேசிக்கிற இல்லையா? அண்ணா வந்து ஐபிஎஸ் போறாரு, உனக்கு என்ன ஆசை?
2: எனக்கு ஜட்ஜ் ஆகணுங்கிறது
0: என்னோட லா.
2: லா படிச்சு.
0: ஓகே, குட். நல்ல நீதிக்காக நேர்மைக்காக போராடுகிற ஒரு நல்ல லாயர நீ வரணும்னு நானும் பிளஸ்
2: பண்றேன்.
0: ஆண்டவரை ஏத்துக்கிட்டும் போராட்டம்
1: போராடும். 91st நடந்த ஒரு தவறு, என்னுடைய சகாக்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா யாருமே இல்ல, எல்லாரையும் போலீஸ் என்கவுண்டர்ல போட்டாங்க.
0: அந்த மாதிரி ஆளுங்க கூட சகவாசம் வச்சிருந்தீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கட்ட பஞ்சாயத்துக்கும் போது எல்லாமே வருவாங்க, அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல.
0: சரி, விட்டுருங்க.
1: அப்போ அந்த ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி எம்எல்ஏ இந்த ஒரு வெறுப்புனால கரெக்டா 2012 என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு பிரச்சனை உள்ள வருது. அதாவது என்னையும் வந்து அந்த கேஸ்ல உள்படுத்தி ஒரு 18 செக்ஷன்ல
0: வருஷம் கழிச்சு
1: போட்டு திரும்பி இவரை வந்து என்கவுண்டர்ல போட்டுன்ற மாதிரி நான் தேடுற அளவுக்கு வந்துட்டாங்க போலீஸ். அந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவரை ஏற்றுக்கிறேன், ஆண்டவரை ஏற்று உட்காந்து கேக்குறேன், ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இதுல ஒரு விடுதல் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு என் பர்த்டே 23 பிப்ரவரி, என் மனைவி ஒரு வெள்ள ஷர்ட்டை வாங்கி வந்து கொடுத்து வாங்க சர்ச்சுக்கு போலான்னு கூப்பிடறேன். சொன்னா இல்ல சர்ச்சுக்கு வரல, ஏன் ஹால் ரொம்ப புத்தலா போய் கிடைக்கு, என்ன போய் பெத்தல் ஹால கூப்பிடுற, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்ப உடனே உங்க ஃப்ரெண்ட் ரூபிக்கு போன் பண்ண, அண்ணன் ரொம்ப டிஸ்டர்படா இருக்கிறாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது, ஒரு முக்கியமான கட்டம். அப்ப ஜெபம் பண்ணும்போது சொல்லும் போது அவங்க போன்ல எனக்கு ஜெபம் பண்றாங்க. அப்ப இவ சின்ன பிள்ளை, இப்பதான் இவ்வளவு பெருசா இருக்கிறா, பக்கத்துல உட்காந்துருக்க, என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு சின்ன குழந்தை கையை பிடிச்சிட்டு இருக்கு, அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த கையை பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே பழைய நினைவுகளை கொண்டு வருது. பைக்ல போகும்போது தொட்டது நான் தான் உன்ன, அதுக்கு பிறகு பட்டாசு வெடிக்கும் உன்ன தொட்டது நான் தான், சர்ச் வாசலின் தொட்ட கரம் நான் தான், பலத்த துருகம் என் கைய பிடிச்சிருக்க மாதிரி நான் உணர்றேன். அவங்க அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஜபிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் வார்த்தை சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதைகள் உனக்கு காண்பிப்பேன். இதான் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட். அப்போ அழுது முடிக்கிற போன் வருது, லாயர் பேசுறாரு, எல்லா கேஸும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுங்க, அந்த அதிகாரியும் மாத்திட்டாங்க, இதை யார் செய்ய முடியும்? ஆண்டவர்
0: தப்பு விட்டார். இதற்கு பிறகு நீங்க ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வந்திருப்பீங்க?
1: நெருங்கி வர்றேன், அதுக்கு நெருங்கி வரும்போதே இவங்க கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு சர்ச்சு கூட்டு போறான். அந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா இதே வார்த்தையை இன்னொரு பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அப்ப நான் நம்பல. இப்ப எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆண்டவர் கொண்டு வரதுக்கு என்ன? அந்த சர்ச்சில் அந்த லேடி ஜெபம் பண்ணு. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே ஒரே வசனத்தை ரெண்டு பேரும் இப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை போய் பேசுறாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜீசஸ் கால்ஸ் வானகரத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க என்ன தெரியாதவங்க அவங்களும் ஜெபம் பண்றாங்க, அவங்களும் அதே வார்த்தையை சொல்றாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வாக்கு மாறாத தேவன், உனக்கு நான் இனிமேல் போச்சு காட்டப்புற வழியே வேற அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களும் முழுமையா வர ஆரம்பிக்கிறேன்.
0: சரி, இவ்வளவுக்கு அப்புறம் எனக்கு அதிசயமா இருக்கு அந்த சம்பவம். ஆண்டவர்களை வந்தாச்சு, நீங்களும் வந்தாச்சு, அப்படியும் போராட்டம் வர முடியும். அசந்து யாரும் உட்கார்ந்துட கூடாது அப்படின்றதுக்குதான். அதற்கு பிறகு உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தது.
1: பிரச்சனை எப்படி வரும்னா, அவ நல்லதா இருப்பா, நானும் நல்லதா இருப்பேன். வெளியில போகும்போது
0: திரும்பவும் தற்கொலைக்கு முயற்சி பண்ற அளவுக்கு வந்திருக்கு. நம்ம அதை விளக்க வேண்டாம், குடும்பத்திற்குள்ள பிரச்சனை எப்படியோ அதுக்கு காரணம்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திரும்பவும் ஒரு மனக்குழப்பம்.
1: மனக்குழப்பம் ஆண்டவருக்குள்ள வந்தாலே அந்த ஆண்டவர்கள் முழுமை வராதபடிக்கு தடைகள் நிறைய வரும். அதுக்கு ஜெபங்கள் மட்டும்தான். ஆனா அப்ப நாங்க புதுசு இல்லை, எங்களுக்கு தெரியாது. அப்ப இது எப்படி டாக்கிள் பண்ணு எங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் டார்ச்சர், நம்ம சண்டை போட கூட நினைக்கிறோம், ஆனா இவ சண்டை போடுறாள் ஒரு ஃபீலிங் வரும்போது என்ன அறியாமே ஒரு நாள் சொல்லிட்டோம், நீ அது நிம்மதியா இருக்கணும், நானும் அது நிம்மதியா இருக்கணும், ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? நீ செத்து போயிருட்ட செத்து போயிருந்தாங்க. நானும் 50 மாத்திரை தூக்கி வச்சுக்கிட்டு கையில கேக்குறேன், உண்மையிலேயே செத்து போடுமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல நீங்க செத்து போயிட்டா நிம்மதியா இருப்பேங்க அப்படின்னா,
0: உடனே
1: இது பாத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம்
0: தேவையில்லாத விஷயம் அது. ஆனாலும் உன் வாழ்க்கைக்கு பின்னாடி இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும். நடக்கூடாது
1: மாத்திரை போட்டாச்சு
0: உங்க முன்னாடி போய் முன்னாடி
1: போட்டுன்னு சொல்லுது. அப்பா செத்துட்டு போறாருமா, சாகட்டு விட்டுருது அப்படின்றாங்க மணி.
0: யாருமே
1: செய்யக்கூடாது. மூச்சு வருது,
0: நீங்க 50 மாத்திரையும் முடிங்கிட்டு படுத்துட்டீங்க,
1: வீட்டுல
0: விட்டுட்டீங்க.
3: விட்டுட்டேன் மேம், ஏன்னா போகட்டும், நம்மளுக்கு ஏசப்பா இருக்காரு பாத்துக்கிறவாரு. எவ்வளவு நாளைக்கு அடி வாங்கணும், நம்ம ஏன் பேச்சு வாங்கணும்? சும்மாவே உன் இப்படி பார்த்தாலே கூப்பிட்டு கேப்பாரு, உன்ன யாரு என்ன பாக்க சொன்னாங்கன்னு கேப்பாரு. அப்போ ரொம்ப டார்ச்சர். இப்படி ஒரு டார்ச்சரோட இருக்கிறோம், நம்ம தனிமையா சம்பாரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
0: பிள்ளைங்களும்
3: ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்த பின்னாடிதான் அதிகமா வரும். ஏன்னா ஆண்டவர் சோதனையை கொடுத்துதான் நம்மளுக்கு சாதனையா மாத்த வல்லமை உள்ளவரா
0: இருக்கிறாரு.
3: சொன்னா வந்து காப்பாத்திருவாங்க, இவரை காப்பாத்த கூடாது, இப்படியே போயிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: எனக்கு அப்ப எதுவும் சொல்ல தெரியல.
3: பாப்பா சொன்னா மம்மி சொல்லுங்க, யாருக்காவது போன் பண்ணி வேண்டாம் பாப்பா வந்தா காப்பாத்திருவாங்க, யாராவது வேண்டாம் விட்டு நம்மளுக்கு ஏசப்பா இருக்காங்க பாத்துக்கிடுவாங்க.
0: எல்லாமே வந்து சினிமா சீரியல் எடுத்தா கூட நம்ப மாட்டாங்க சொல்றேன், என்னால அது டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையில சொல்றேன்.
1: அப்போ இவங்க வந்து தூங்கிட்டாங்க. நான் 4 மணிக்கு முடிச்சு இவ்வளவு மாத்திரை போட்டு,
0: நீங்க மாத்திரையை போட்டு படுத்துட்டீங்க,
1: படுத்துட்டு
0: இவ்வளவு மூக்குல கை வச்சு பாத்தீங்க.
3: 12 மணி வரை, 12 மணில இருந்து 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறவர். 10 மணிக்கு போட்டாரு, 12 மணி வரைக்கும் செத்துருவாரா அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லலாம்
0: அப்படின்னு
3: சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இவர் 12 மணி வரைக்கும் சாகவே இல்ல, மூச்சு வந்துட்டே இருக்கு. என்னடா மாத்திரை போட்டாரு, சரி பாப்போம் காலையில எப்படியும் செத்துருவாரு. நம்ம அப்ப எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லிக்கலாம். நானே தூங்கிட்டேன் டயர்ட்ல. ஆண்டவர் என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு நாளும் உன் வாயிலிருந்து நான் செத்து போவேன், நீ சொல்லக்கூடாதுமான்னு சொல்லி.

0: ஏனா நிஜமா சொல்றேன், இது வந்து நம்ப முடியாத எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாமே புரியுது. எங்கேயாச்சும் ஒரு 50 மாத்திரை போட்ட மனுஷன் முதல்ல 4 மணிக்கு எழுந்திருக்க முடியுமா?
1: டீ போட்டு வாமான்னு கேக்குறாரு. நான் முழிச்சு பாத்துட்டு என்னடா இன்னும் சாகாம இருக்கியான்னு கேக்குறேன். இல்லம்மா நான் சாகணும் தான் நினைச்சேமா, ஆனா எனக்கு சாவு வரல, நான் என்னம்மா பண்றதுன்னு கேக்குறாரு. என்ன பண்ண முடியும், திருப்பி விதி
2: வெளியில போவேன் வண்டி ஓட்டுவேன் எல்லாம் பண்ணுவேன். ஆனா சிலதான் தடுமாறுவேன். இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ 2012 ஆகஸ்ட்ல கைகால் எனக்கு விழுது. எனக்கு விழுது
0: கடவுளே.
2: அது ஏன் விழுந்துச்சுன்னா, ஆண்டவர் திருவிருந்து எடுக்கிறவங்க பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாரு. நான் என்ன பண்ண, நம்ம எல்லாரையும் பாத்துருக்கிறோம், இவர் ரொம்ப பரிதாபமானவர், இறக்கம் உள்ளவர்னு சொல்றாங்க. சிகரெட் பிடிச்சா என்ன பெரிய தப்பா?
0: அந்த ஒரு குறை
2: இருக்கு. அப்போ திருவிருந்தை எடுத்துக்கிட்டு சிகரெட்டும் பிடிச்சேன். சோ கரெக்டா ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே என்று சுதந்திரம் போது
0: கை கால் உங்களுக்கு
2: விழுந்து போச்சு. என்னால நடக்க முடியாது, பேண்ட் போட முடியாது. ரட்சித் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாங்க.
0: சரி,
2: டாக்டர் சொல்லிட்டாங்க இவர் டோட்டலா முடிஞ்சு போச்சு, ஒரு
0: கதை,
2: இனிமேல் இவர் வந்து நார்மலா சுத்த முடியாது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு பாதை பிரிவு சிவாஜி கையும் காலில் எடுத்து கிடக்கு. வேற என்ன பண்றது, வேற ஒன்றும் செய்ய முடியாதா?
0: எவ்வளவு நாள் அப்படி இருந்தது?
2: அது கிட்டத்தட்ட ஒரு 15 days.
0: சரி,
2: அப்போ இவங்க அட்மிட் பண்ண உடனே இவங்க என்ன பண்றாங்க, சாப்பாடு ஊட்டுறாங்க. சாப்பாடு லைட்டா கொஞ்சம் சிந்தி போச்சு, பொறுத்து கொண்டே தானே. ஏய் அறிவில்ல உனக்கு, என்ன இந்த அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க, நீயே சாப்பிடுறாங்க. அப்பவும் அந்த திமுரு ஆம்பளைக்குள்ள அந்த திமுரு இறங்குறது கிடையாது. ஒன்னு இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பையனை கூப்பிடறேன், டேய் ஓடான். அவன் என்ன பண்றான், நேரம் அம்மா கிட்ட ஓடுறான். அம்மா அவரு யாருன்னு கேக்குறாங்க. அதாம்மா உன் புருஷன், பையன் சொல்றான்
0: வார்த்தை.
2: அவ்வளவு வெறுப்பு. ஒன்னு இவங்க சொல்றாங்க, அந்த ஆளா ஒண்ணு அந்த அளவுக்கு திமுருன்னு அடங்கல, வசனத்தை பலத்து போன அக்கிரமத்தின் நிமித்தம் சத்ரு வெட்டு மூலமாக கொடியவனை தண்டிக்கும் மூலமாக இதை நான் உனக்கு செய்தேன். பிரிட்டில் ஆயிப்போச்சு, முட்டி மறக்க முடியாது. உடனே முட்டி
0: போட்டேன்.
2: எப்படி ஆசீர்வாத தூக்குனார், அன்னைக்கு தூக்குனர் இன்னைக்கு வரைக்கும் வல்லமே
0: பயன்படுத்திட்டு. குணம் ஆயிருச்சு முதல்ல, பெரும் மாறுதல் மனசு மாறும்போதுதான் ஆண்டவரே வந்ததா அர்த்தம்.
1: அர்த்தம்
0: அப்ப நம்ம உறவு மாறுது, எண்ணங்கள் மாறுது, பேச்சு மாறுது,
1: அன்பு வந்தது, எல்லாத்தையுமே தூக்கி போட்டாரு. மீனா இனி நான் அவங்க கூட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோமா, நம்ம ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களா இருக்கலாம். அப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சு,
0: சரியாச்சா?
1: வாழ்க்கையில இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏசப்பா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கண்ணீரோட முட்டி போட்டு ஜெபிச்சாரு. ஜெபிச்சுட்டு எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அந்த ஸ்பாட்லயே ஆண்டவர் அற்புதம் செய்தாரு. அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்தோம், சந்தோஷமா வந்தோம். அன்னையில இருந்து இது வரைக்கும் இந்த 3 வருஷமா ஒரு விளையாட்டா கூட எங்க வீட்டுல எந்த ஒரு சண்டையோ பிரச்சனையோ எதுவுமே வந்தது இல்ல. அவ்வளவு காசு பணம் இருக்கும் போது கூட எங்களுக்கு சமாதானம் கிடையாது, ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ரொம்ப சமாதானமா எப்பயுமே சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு விளையாடுற ஒரு
2: குடும்பமா.
1: அதுக்கு பின்னாடி மேம் நாங்க முட்டி போட்டு ஜெபிச்ச ஆண்டவரே இருந்தது எல்லாம் போயிடுச்சு. ஒருவேளை நான் மறுத்து போயிருந்தா போயிருக்கலாம், ஆனா நீங்க ஜீவனை கொடுத்தீங்க. நான் எனக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் வந்து உனக்கு என்ன பிசினஸ் தெரியும், நீ என்ன படிச்சு

0: இருக்க அப்படின்னு கேட்டாரு. உங்க ஞானத்தை கொஞ்சம் எனக்கு கொடுங்க டாடின்னு கேட்டு அழுதேன். ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் சொன்னாரு. அப்போ நான் ஜெபி ஆண்டு ஊருக்குள்ள வரும்போதே நீ காலையில 3 மணில இருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் ஜெபிக்கணும், 3 மணி நேரம் காலையில எழுந்து ஜெபிக்கணும் அப்படின்னாரு. சரிங்க டாடின்னு 2010ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த 3 மணிக்கு ஷார்ப்பா எழுந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். அதுக்கு பின்னாடிதான் நான் கிச்சனுக்கே போவேன். அப்ப ஆண்டவர் நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வைக்க உதவி செய்தாங்க. ஆண்டவர் அவரே ஒரு ஆள் மூலமா 30-10 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக்ல நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா ஓடிட்டு இருந்தது, மாசம் 20 லட்சம் ரூபாய் அப்படி நல்ல லாபம் வந்துட்டு இருந்தது. நான் ஆண்டவரை தேடுறது டோட்டலா கம்மி ஆயிடுச்சு. ஆபீஸ் ஆபீஸ்ன்னு போயிட்டே இருந்தேன். அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்து ஒரே வேலைக்கு உன்ன அழைக்கலமா, நீ கேட்டது எல்லாம் கொடுத்தேன், ஆனா நீ என்ன விட்டுட்ட, நான் வந்து உலகம் முழுவதுமா உன்னை கொண்டு போகணும்னு வச்சிருக்கேன், நீ கம்பெனியை மூடு, க்ளோஸ் பண்ண, நான் மறுபடியும் உனக்கு தருவேன், உன் விசுவாசத்தை பாத்துட்டு அப்படின்னு. எப்படி டாடின்னு கேட்டேன். நான் சொல்றதை மட்டும், நான் வேணுமா உனக்கு ஃபேக்டரி வேணுமா நீ முடிவு பண்ணிக்கணும், 50 பேர் வேலை செய்யறாங்களே டாடினே, அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ மூடுனாரு அந்த ஃபேக்டரிய வந்து க்ளோஸ் பண்ணமே, போன மார்ச் க்ளோஸ் பண்ணேன். அதுக்கு பின்னாடி நான் எப்படி சாப்பிடுவேன் டாடின்னு கேட்டேன். நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஓகேன்னு மூடுன. போன மார்ச்ல இருந்து இது வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்காரு, நல்ல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்றனால அநேக இடங்கள்ல கூப்பிடுறாங்க. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 83 சபைகளுக்கு போயிருக்கோம் இந்த ஒரு வருஷத்துல. அவ்வளவு அநேக ஊழியங்களை கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் இந்த உலகத்தை கலக்கிறவர்களா சீலா பவுல போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மினிஸ்ட்ரிய கொடுத்து ரெண்டு பேர் எங்க போனாலும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருவாங்க. ஒரு நல்ல சாட்சி, நல்ல மெசேஜ் ஆயிருக்குது அப்படின்றனால இன்னைக்கு அந்த ஊழியத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்றோம். எந்த ஒரு பிரச்சனை இல்ல, எந்த குறையும் இல்லாம எங்களை வழி
1: நடத்துறாரு. ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தது, அவரால் அழைக்கப்பட்டவர்கள் என்னைக்குமே தள்ளப்படுவதில்லை. He has called me. He is going before me. மீகா 2:13 படி அவரை முன்னாடி போறாரு. எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யறாரு. பசங்களுக்கு தேவைகள், வீட்டுடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், சாப்பாட்டின் தேவைகள் எல்லாத்தையும் அவர் சந்திக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட் பிரேயர் போயிட்டு வரோம், ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி போயிட்டு நைட்டு 2:00 வீட்டுக்கு வரேன். அந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு ஏழப்பட்ட சர்ச்சு டீ காஃபி மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஃபுல் டே ஃபாஸ்டிங், பசி பயங்கரமா இருக்கு. வீட்டுக்கு வந்து கிட்ட இந்த மாதிரி என்ன பண்றாங்க, 2 மணிக்கு என்ன சம்பவம், எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஒரே ஒருத்த முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு நான் தண்ணி குடிச்சிட்டு போடுங்கன்னா அது உங்க விருப்பம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்த தேவன், இனிமேலும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வார்.
0: உள்ள வீடு நான் வந்து போன இடம், இது ஒரு பெதஸ்தா, இது ஒரு பெத்தேல், 1016 ஆத்துமா வந்து இந்த இடத்துல சுகத்தோட போவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க சுண்டி விட்டு சொல்லுங்க, நான் உடனே அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன், என்ன மட்டும் விசுவாசிங்க, என்னுடைய மகிமையை நீங்க எடுத்துறாதீங்க, ரெண்டு பேரும் முட்டி போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, எப்பயுமே நீங்க ஜெபத்தோட இருக்கணும், நான் பெரிய காரியங்களை உங்க உலகத்துல கொண்டு செய்ய
2: போறேன்னு
0: சொல்லி அப்படியாக
2: 30 வயசுல 100 வயசு பாட்டி
0: மாதிரியான
2: இன்னைக்கு வந்து சுண்டி விட்டு நோயை நான் விரட்டுறேன்னு சொல்றாங்க.
1: அதுதான் God will do miracles. நிறைய சாட்சி
2: நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, நம்ம முடிக்க போறோம். உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சுருக்கமா 2 வரி சொல்லணும். என்ன சொல்றீங்க பிரதர்?
1: என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அந்த இருளின் வாழ்க்கையிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு வசனம் சொல்ல முன்னா 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து அந்த புண்ணியங்களை விவரிக்கவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான ஜாதியாகவும் சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக உருவாக்கிய அவருக்கு சர்வ வல்லமையும் மகிமையும்.
0: நிர்மூலமாகாம இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. நான் 2010 மரிச்சு போயிருக்கணும், ஆனா என்ன மாதிரி அநேக ஆத்மா அழிஞ்சு போக கூடாதுன்றது ஆண்டவரோட திட்டம். எந்த ஆத்மாவும் அழிந்து போறத விரும்பாத தேவன் என்ன இன்னைக்கு ஜீவனை கொடுத்து எடுத்திருக்கிறாரு. நான் தேடாத வேலையில தேடி வந்த தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு என் வீட்டுக்கார காட்டிலும் எங்க அப்பாவை தான் நான் அதிகமா நேசிக்கிறேன். ஏன்னா ஏசப்பா வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணம் கேக்குறாங்க, டேடி எனக்கு இது வேணும்னு. நிறைய பேர் இன்னைக்கு ஜனங்கள் நிறைய அழிஞ்சு போறதுக்கு காரணம் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து 1 மாசம் 2 மாசம் கேக்குறாங்க, ஆண்டவர் செய்யலன்னா உடனே ஏசப்பா கிட்ட கேட்டே செய்யலன்னு மனசு வெறுத்து போய் அந்த பிரேயர் பண்றதை விட்டுறாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது, நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு நாள் கண்ணீரோட முட்டி போட்டு நாம ஜெபிச்சோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயம் எடுக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இன்ன வரைக்கும் நான் முட்டி போட்டு ஜெபிச்சுதான் தேவன் நம்மள அழைச்ச தேவன். சிறுவனை புனிதனு வெட்டி எளியவனை குப்பையில இருந்துதான் நிச்சயமா
2: எங்களை உயர்த்தி இருக்கிற இந்த அளவுக்கு நான் பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மா பாத்திருக்கேன், நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன சொல்ல தோணுது?
3: என் பேரண்ட்ஸ் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னா அது காரணம் ஏசப்பா தான். அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் இன்னைக்கு எப்பயுமே சண்டை போடாம இருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப அது நடக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அது இப்ப நடந்துருச்சு, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அப்பா அம்மாக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமோனி, அவங்களுக்கு ஆச்சரியம் செய்த ஏசப்பாக்கு வந்து இன்னும் அதிகமா நானும் ஊழியம் பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன்.
2: கட்டாயமா செய்வேன், நல்லா படிச்சுட்டு ஆண்டா இருக்கும் செய். உங்களை மாதிரியான சூழ்நிலையில் நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான பலருக்கு உங்க மூலம் ரட்சிப்பும் சமாதானமும் விடுதலையும் வரணும்னு சொல்லி நானும் மனசார வாழ்த்துறேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10 வசனம். உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர்களான ஜான் வெஸ்லி மற்றும் அவருடைய சகோதரர் சார்ல்ஸ் வெஸ்லி இருவரும் இணைந்து சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவதுண்டு. செல்லும் இடமெல்லாம் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் பாடல் ஆராதனை நடத்துவார்கள். அதன் பின்பு ஜான் வெஸ்லி அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் பாடிய பாடல் ஒன்றின் வரிகள் இவ்விதமாக இருந்தது. நான் சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் புகுந்துள்ளேன். அங்கே என் துயரம் காலாவதியாகிறது, என் பிரச்சனைகளும் முடிவுக்கு வருகிறது. எனக்கு பூரண சமாதானம் கொடுக்கும் என் தேவன் மேல் என் ஆத்துமா சாய்ந்திருக்கிறது என்பதுதான் அந்த பாடலின் வரிகள். ஆம் பிரியமானவர்களே, நெருக்கடிகளும் வியாதிகளும் சூழ்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரே ஆதரவும் நம்பிக்கையும் உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் மறைவு மட்டுமே. இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் தரும் பாதுகாப்புக்குள் நாம் வந்தால், சங்கீதம் 91 கூறுவது போல, அவர் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாம் பயப்பட வேண்டாம். நம் பக்கத்தில் 1000 பேரும் நம் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. இந்த விசுவாசம் நமக்கிருந்தால் இந்த பேரிடர் காலத்தை நாம் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் கடந்து சென்று விடலாம். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே நடந்து சென்ற போது தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள். அதனால் தேவன் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததினால் அநேகர் மரித்தார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்தபோது கர்த்தர் மோசேயிடம், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, நமக்கு சுகம் கொடுக்கும்படி இயேசுவானவர் தம்மை சிலுவை மரத்தில் உயர்த்தப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் நிழலில் நாம் அடைக்கலமாய் ஓடி வந்து அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் நாம் பிழைத்துக் கொள்வோம். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு சுகமும் சமாதானமும் தரவல்லவர். அவரை நோக்கி பார்ப்போம், பிழைத்துக் கொள்வோம்.

0: வளருவார்கள் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன்சன் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 61 அதிகாரத்தின் 9 வசனத்தை நாம வாசிக்க கேட்கலாம்.
2: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியின் அடையாளங்களில் ஒன்று என்ன, பிரதானமானது என்ன? ஆமேன். ஏசாயா 44 அதனுடைய 3-4 வசனங்கள்.
2: தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும்
1: ஊற்றுவேன்.
2: அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளரும்
1: வளருவார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் வளருவார்கள். இன்னைக்கு மெடிடேஷன்ல கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார். இந்த மாதத்துல இதே இப்படிப்பட்ட வார்த்தைகளே கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறார் என்றால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்.

பிரைஸ் தி லார்ட். அதனாலே அவர்கள் வளருவார்கள். நல்ல கவனமா கேளுங்க. ஆமே. இந்த அலரி செடியை போல புல் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும், அலரி செடி பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இஸ்ரவேல் கோத்திரத்தார் லக்கம் லக்கமாய் 12,000 பேராய் 144,000 பேர் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது இதை யாருக்கு காண்பித்து கொடுக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, யோவானுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரை பார்த்தா தெரியுது, பார்த்தாலே தெரியும், புல்லை பார்த்தா தெரியும் இது புல்லுன்னு. ஆமே. ரூபன் கோத்திரத்தார பார்த்தா தெரியும் இவங்க ரூபன் கோத்திரத்தார் என்று. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சிமியோன் கோத்திரத்தார பார்த்தா தெரியும் இவங்க சிமியோன் கோத்திரத்தார். லேவி கோத்திரத்தார், ஒவ்வொரு கோத்திரத்தார பார்த்தாலே தெரியும். சென்னைக்கு போனால் கன்னியாகுமரி காரங்களை பார்த்தாலே தெரியும். ஆமே. என்னதான் அங்கே உள்ள லாங்குவேஜில் நம்ம பேச ட்ரை பண்ணாலும் நீங்கள் கன்னியாகுமரியான் கரெக்டாக தூக்கிடுவாங்க. அந்தந்த கோத்திரத்தாரை பார்த்தா கரெக்டாக தெரியும். ஆனால் யோவானுக்கு தெரியாத ஒரு கூட்டம் அங்கே நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதனை பார்த்து கேட்குறார், ஆமாம் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த கூட்டத்தார் தாங்க நானும் நீங்களும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எங்களை தெரியாது, ஈசாக்குக்கு எங்களை தெரியாது, ஆமென், யாக்கோபுக்கு எங்களை தெரியாது. ஆனால் சொல்ல முடியும், யாரும் அறியாத எங்களை நன்றாய் அறிந்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். இந்த அலரி செடி எப்படி இங்கே வந்துச்சு? அதை கொண்டு வந்து நாட்டப்பட்டது. ஆமாம், அலரி செடியை கொடுத்தெல்லாம் கொஞ்சம் போன வாரம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அவன் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொண்டேன், அதை குறித்து, தண்ணீர் இல்லாமல் இதால் வளர முடியாது. ஆமே, தண்ணீர் இல்லாமல் இதால் வளர முடியாது. ஆமே. நான் இப்படி சொல்லுகிறேன், இயேசு இல்லாம நம்மால வாழ முடியாது. அப்படி முடியாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர்

0: உதவாதவன் உறவானார், உறவானார். ஆமென். அந்த உறவு தான். அவர் இல்லாமல் முடிந்த அலறி செடி தண்ணி இல்லாமல் வளராது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் இல்லாமல் நம்ம இல்லை. ஆமே. அதனால தான் என் ஞானம் என் பலன் இப்படி ஒருத்தரும் சொல்லாதீங்கன்னு பைபிள் சொல்லுது. நான் உழைத்தேன் நான் சம்பாதித்து சொல்லாத, அதனாலே அவர்கள் வளருவார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோ, எபேசியர் 2:12 அக்காலத்திலே
1: கிறிஸ்துவை
0: சேராதவர்களும்
1: இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு
0: புறம்பானவர்களும்
1: வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு
0: அந்நியரும்
1: நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில்
0: தேவனற்றவர்களுமாய் இருந்தோம். ஆமென். எப்ப நம்பிக்கை வந்துச்சு? எப்ப பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஒரு நிலைமைக்குள்ள வந்தோம்? எப்ப நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாய் மாறினோம்? எப்பொழுது நம்ம காணியாட்சிக்கு உட்பட்டோம் என்றால், எப்பொழுது நாம் கிறிஸ்துவை சேர்ந்தோமோ. ஆமென். எப்ப நம்ம கிறிஸ்துவை சேர்ந்தோமோ, அப்ப மீதி எல்லாம் அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க.
1: அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும்
0: கிறிஸ்துவை சேராததுனால அதுக்கு கீழே சொல்லப்பட்ட எதுக்குமே நாம பங்குள்ளவர்கள் கிடையாது. காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். இன்று பரலோக பிதாவை பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியம் பெற்றவர்கள். ஆமே. நம்பிக்கையோடு இருக்கிறோம், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. காணியாட்சிக்கு உட்பட்டிருக்கிறோம், கிருபையினால் அவருடைய சபையில சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா ஒன்றுதான் சொல்ல முடியும், ஒன்றுதான் இருக்கிறது, கிறிஸ்துவை சேர்ந்தபடியினாலே. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. எப்படி சேர்க்கப்பட்டோம் என்று 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: தூரமாயிருந்த நீங்கள்
0: இப்பொழுது
1: கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
0: இரத்தத்தினால் சேர்த்து கொள்ளப்பட்ட, போன வாரம் இதை குறித்து தியானித்தோம், எப்படி கர்த்தர் கொண்டு வந்தார் என்று. அதன் தொடர்ச்சியை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு விஷயத்தை நல்ல கவனமா கேட்கணும். எப்படி பழைய ஏற்பாட்டில் ராகாப் இஸ்ரவேல் கூட்டத்தின் நடுவிலே சுதந்திரவாளியாய் மாறினாளோ, எப்படி ரூத் போவாசுக்கு மனைவியாய் மாறினாளோ, அதே போலதான் நாம புறஜாதியார், நம்ம காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், வாக்கு தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தோம். தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கிருபையினால் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. புற்களின் நடுவே இருக்கிற அலறி செடியை போல நாம் இப்பொழுது, அன்று கிறிஸ்து வெளிப்படுகிறது வரைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ராகாப் என்ன சொல்கிறார்? உங்கள் தேவன் எல்லாருமே இஸ்ரவேலருடைய தேவனாய் தான் அவர் அறியப்பட்டார். கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு வர ஒவ்வொருத்தரும் தங்கள் தெய்வத்தை தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. கிறிஸ்து வெளிப்படுகிறது வரைக்கும் அவரை எல்லாருமே எப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்றால், இவர் இஸ்ரவேலரின் தேவன். மற்ற ராஜாக்கள் எல்லாம் இதை கண்டு நடுங்கினார்கள். அவர்கள் எல்லாருமே அது ஒரு அடையாளத்தை போட்டு வைத்தார்கள். இவர் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் தேவன், இவர் இஸ்ரவேலரின் தேவன் என்று. கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு அந்த அடையாளம் மாற்றப்பட்டது. பூமியின் கடைசி முனையில் இருக்கிறவன் வர அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியம் கல்வாரியில் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எவ்வளவு தைரியமா சொல்ல முடியும், அவர் என் தேவன்,

0: இன்னைக்கு என்ன செய்தினா, நாம் யார் என்பதை மறக்க கூடாது. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கலாம், பெண்டிகாஸ்ட் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்திருக்கலாம், ஏன் பாஸ்டர் குடும்பத்தில் கூட பிறந்து வளர்ந்திருக்கலாம், ஆனால் அதே வேளையில் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தவர்கள், எப்படி நாம் இங்கே வந்தோம் என்பதை மறக்க கூடாது என பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து அன்பாய் எச்சரிக்கிறார். ஆமென், ஆமென். நம்மை வளர பண்ணுகிறவர் அவர், நம்மை பெருக பண்ணுகிறவர் அவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசியுங்கள்.
1: மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடி.
0: நீங்கள் இது யாருக்கு சொல்றார் அப்படின்னா, ஆமென், 13வது வசனத்துல வாசிங்க. புறஜாதியாராகிய
1: உங்களுடனே
0: பேசுகிறேன் என்று சொல்லி நிறைய காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு. 25வது வசனம்,
1: மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும்
0: என்று இருக்கிறேன். அது என்னவெனில்,
1: புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும்
0: நிறைவு உண்டாகும் வரைக்கும்
1: இஸ்ரவேலரில் ஒரு பங்கு பங்குக்கு
0: கடினமான மனதுண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்று இந்த ரட்சிப்பு நம்மிடமாய் திருப்பப்பட காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலரின் ஒரு பங்கு எப்படி இருக்குதா? கடினம். இஸ்ரவேலருடைய இருதய கடினம். அந்த காற்று அப்படியே இந்தியா பக்கமாக வீச துவங்கினது, அப்படியே தமிழ்நாடு பக்கமாக வீச துவங்கினது, அப்படியே நாகர்கோவில் பக்கமாக வீச துவங்கினது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, உங்கள் வீட்டு பேரை சொல்லி, உங்கள் நம்பரை சொல்லி சொல்லுவீங்க. ஆமே, நான் சொல்லுவேன், இந்த சர்ச்சு ஸ்ட்ரீட்டு பக்கமாக வீச துவங்கினது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என பரிசுத்தாவியானவர் பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். 17வது வசனத்தை வாசிங்க.
1: சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ
0: அவைகள் இருந்த இடத்தில்
1: ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: சொல்லுங்க, ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதாவது மரம் வளரும் போது கூடவே கிளைகள் வளரும், ரைட்? அந்த கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்குமா அல்லது ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்குமா? கரெக்ட் தான். என்ன, கூடவே இருக்கிற கிளைகள் ஸ்ட்ராங். இதுதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, நீ கூடவே வளர்ந்த கிளை அல்ல, நீ ஒட்ட வைக்கப்பட்டாய். நாம் யார் என்பதை நாம் எப்ப மறக்கிறோமோ அப்பதான் தலைகால் புரியாம ஆடும். கூடவே வளர்ந்த கிளைய வெட்டுறது ஈஸியா, ஒட்ட வைக்கப்பட்ட கிளைய வெட்டுறது ஈஸியா? Praise the Lord. அப்போ இஸ்ரவேல் இருந்த இடத்துல என்ன தூக்கி அவர் வைக்கணும்னா, அவர் இருதயத்தில் எவ்வளவு கடினமா, எவ்வளவு பாரமா இருந்திருக்கணும். இஸ்ரவேலர் இருந்த இடத்துல அது ஈஸியான காரியம் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த இடத்துல தேவன் என்னை கொண்டு வைத்தார் என்றால் நான் சொல்லுவேன், நேசம் மரணத்தை விட வலியது. ஒருவன் நேசத்துக்காக எதையும் இழப்பார். அந்த கிளைகளை அவர் இழந்தார், இவனை கர்த்தர் ஒட்ட வைத்தார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீர்கள்? ஆமென். என்னை ஒட்ட வைக்க அந்த கிளைகளை கர்த்தர் இழந்தா. ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனமா கேளுங்க, தேவ சமூகத்தில் வந்து நாம் அமரும் போது ஒரு சிந்தை இருக்கணும், தகுதியுள்ள எத்தனையோ பேர் இருக்க வேண்டிய இடத்துல தான் அவர்களை தள்ளி தகுதி இல்லாத என்ன கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். தகுதியுள்ள எத்தனையோ பேர் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் தள்ளி தகுதி இல்லாத என்னை கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். தேவ ஆலயத்துக்கு இன்னைக்கு என்ன மனநிலைமையில வருகிறோம், தேவ சமூகத்தில் இன்னைக்கு என்ன நிலைமையில வரோம், இது இன்னைக்கு சபை மறக்கிறது. ஆமென். இன்னைக்கு சபை மறக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கூடவே வளர்ந்த கிளைகள் அல்ல, நாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். ஒரு இடத்துல ஒட்ட வைக்கப்படணும்னா அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்திருக்கணும். ஆமென். யாரோ தகுதியுள்ள, நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா, தகுதியுள்ளவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல

0: பிரியமானவர்களே, இந்த எண்ணத்தோடு அதான் கோராகின் புத்திரர் தேவ ஆலயத்தில் கிருபையை சிந்திச்சுட்டு கொண்டிருப்பாங்களாம். ஏன்னா கோராகின் கூட்டத்தார ஆண்டவர் பூமியை பிளந்து முடிச்சிட்டார். அப்போ ஒரு கூட்டத்தார் ஓடி போய் தேவ சமயத்தில் போய் அடைக்கலாம் புகுந்தார்கள். அவர்கள் தான் பின்னாட்களிலே தாவீதுக்கு பாடகர்களாய் மாறினார்கள். அப்போ சர்ச்சில் அந்த கொயரில் பாட ஆரம்பிக்கும் போது, அவங்க தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது எது தெரியுமா அவங்க மைண்டில் வரும்? கிருபை, கிருபை. நம்ம யார் என்பதை நீங்கள் எவ்வளோதான் பாடுறவங்களா, துதிக்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நான் ஒட்ட வைக்கப்பட்டவன், ஒட்ட வைக்கப்பட்டவன். ஆமென். கிறிஸ்துவாகிய மரத்தில் நான் ஒட்ட வைக்கப்பட்டேன். எதால் ஒட்ட வைக்கப்பட்டேன்? கிருபையால் ஒட்ட வைக்கப்பட்டேன். ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் சபை, சபை சரீரம், கிறிஸ்து தலை, தேவன் நம்மை ஒட்டி வைத்திருக்கிறார். அதான் கிருபையினால் நாம் சேர்த்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறக்கவே கூடாது. இப்போ நீங்க இருக்கிற இடத்த கொஞ்சம் பாருங்க. உள்ளத்தில் நினைங்க, யாரோ தகுதி உள்ளவங்க இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னா ரீசன் என்ன? என்னை ஒட்ட வைத்திருக்கிறார், ஒட்ட வைத்திருக்கிறார். சேர் காலியா இருந்ததுனால நீங்க வந்து உட்காரல. அவருடைய சிநேகம், அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை. புல்லு வளர்ந்தா மட்டும் போதாது, அது நடுவே அலறி செடிகளும் வளர வேண்டும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஓகே, கொஞ்சம் டல்லானா இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு ஆராதிக்கண்டா, அது நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, இயல்பா வளர்ந்த கிளைகளையே வளர விட்டவர் தான் வெட்டினார். அதாவது கூட வளர்ந்த கிளையை வெட்டுறது ஒட்ட வைக்கப்பட்ட கிளையை வெட்டுறதை விட கடினமானது. உன் ஸ்தானத்தை மறக்காதே. நீ எங்கிருந்து வந்தவன் என்பதை மறக்காதே. ஆமென். நீ ஒட்ட வைக்கப்பட்டவள், நீ ஒட்ட வைக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால பரிசுத்த ஆவியானவர் அப்படி வளர்கிறவர்களுக்கு கொடுக்கிற மூன்று வார்த்தைகள், அந்த மூன்று வார்த்தைகள் இந்த ரோமர் 11 அதிகாரத்திலேயே இருக்கிறது. அந்த மூன்று வார்த்தைகளையும் இன்றைக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதல் வார்த்தை என்ன? 20 வசனத்தை வாசியுங்கள்.
1: நல்லது,
0: நல்லது.
1: அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன,
0: முறித்து போடப்பட்டன.
1: நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய்,
0: விசுவாசத்தினாலே நிற்கிறாய்.
1: மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு,
0: பயந்திரு என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, பயந்திரு. என்ன பயந்திருக்கணுமா? என்ன உண்டாயிரக்கூடாதா? மேட்டிமை சிந்தை உண்டாயிரக்கூடாது. மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. மேட்டிமை சிந்தை உண்டாகாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, எதினால் வளர்ந்தேன் என்பதை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும். எதினால் நான் வளர்ந்தேன், எதினால் நான் வளர்கிறேன், எதினால் நான் நிற்கிறேன் என்பதை எவன் ஒருவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்குள்ளே மேட்டிமை சிந்தை உண்டாகாது. ஆமென், ஆமென். எதினால் வளர்ந்தேன் என்பதை எவன் எப்ப நம்ம மறக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்குள்ள என்ன உண்டாகும்? மேட்டிமை சிந்தை. ஆமே. எதினால் வளர்ந்தோம்? கிருபையினால். அந்த கிருபை யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது? கிறிஸ்துவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த புள்ளி நடுவே இருக்கிற அலறி செடியை போல வளருவார்கள். எதினால்? அவர் சொல்லுகிறார், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்போ தைரியமா சொல்ல, உம்மால். உம்மால் தாவீதுனுடைய குவாலிட்டி அதுதான். தாவீது ஆலயத்துக்கு நிறைய சேர்த்து வைத்து கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். மேட்டிமை சிந்தை, மேட்டிமை வந்தாலே தேவனுக்கு அது அருவறுப்பா இருக்குமா? பெருமைக்கே கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மேட்டிமைன்னு அருவறுத்து தள்ளிடுவார். ஆமே. பெரும் மேட்டிமை எண்ணம் வரவே கூடாது. இந்த 11வது அதிகாரத்தில் எலியா சொல்ற வார்த்தையை கேளுங்க. 3-4 வசனங்களை வாசிங்கள். 3-4 வசனங்கள், 11வது.
1: கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது,
0: எலியா தாழ்மையா தான் ஜெபம் பண்றாரு. எல்லாம் பக்கவா தான். எலியாவுடைய ஜெபத்துல எந்த பெருமையும் கிடையாது, எந்த மேட்டிமையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா எலியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், நான் மாத்திரம் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் எலியாக்கு கண்ணை திறப்பாரு. அடுத்த வார்த்தை வாசிங்க, 4வது வசனம்.
1: அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன?
0: என்ன?
1: பாகாலுக்கு முன்பாக
0: தேவ உத்தரவு. ஆமென். ஆறுதலான வார்த்தையில அது என்னவா? தேவ உத்தரவு. என்ன வாசிங்க?
1: பாகாலுக்கு முன்பாக,
0: பாகாலுக்கு முன்பாக
1: முழங்கால் படியிடாத,
0: முழங்கால் படியிடாத
1: 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது.
0: எனக்காக உன்ன மாதிரி இன்னும் 7000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லாமல் மீதியாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். எலியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் மீதியாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உத்தரவு கொடுக்கிறார், நான் மீதியாக வைத்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வைத்ததுனாலதான் நீ இருக்கிற. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்குள்ள போகுது? நான் மாத்திரம், நான் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்படி சொல்லாத, உன்னை நான் மீதியாக வைத்தேன். ஆமே. நான் வச்சதுனாலதான் நீ இருக்கிற. எல்லாரும் டிராக் மாறி போறாங்க, நான் மட்டும் பரிசுத்தத்துக்காக நிக்கிறேன். சொல்லாத, உன்னை நிக்க வச்சாரு. இந்த டிராக்ல உன வச்சிருக்கிறாரு, இந்த பாதையில உன நிக்க வச்சிருக்கிறாரு. எலியாக்கு கண்ணை திறக்கிறார் ஆண்டவர். ஆமே. இதம் பயந்துரு. இந்த நாள் இப்படி இந்த முளையிலே கிள்ளலைன்னா இதுதான் வளர்ந்து வளர்ந்து மேட்டிமையான பார்வையை வெளிப்படுத்தும், மேட்டிமையான சிந்தையை கொண்டு வரும், மேட்டிமையான அகந்தையான பேச்சு வெளிப்படும். அங்கே அடிக்கிறார் ஆண்டவர் உத்தரவு. இது உத்தரவு. ஸ்டாப் பண்ணிட்டார், இதோட நிறுத்திருந்தார். நான் மாத்திரம் இருக்கிறேன் சொல்லாதன்ட்டார். நான் வைத்தேன் சொல்லுகிறார், நான் வைத்தேன் சொல்லுகிறார். 2 நாள் நீங்க ஜெபம் பண்றீங்களா? நான் 2 நாள் இருந்து ஜெபம் பண்ணேன் சொல்லாதேன்னு சொல்றார். என்ன ஜெபம் பண்ண வைத்தார் என்று சொல்லுங்கன்னு சொல்றார். இதுவரை சத்தியத்துல நிக்கிறீங்களா? உங்க கூட இருக்கிற எல்லாரும் வழி விலகி போனாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்துதான் சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதிக்க வந்தோம், எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் நிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லாத, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீதியாக வைத்தேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். மேட்டிமை. உபாகம் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காது. இருதயம் எப்போ மேட்டிமை அடையுமா? 12 வாசிங்க, உபாகம் 8:12.
1: நீ புசித்து திருப்தியாகி,
0: ஒரு திருப்தி ஒருவனுக்குள் உண்டாகும் போது ஆட்டோமேட்டிக்கா மேட்டிமை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறார். திருப்தியாகி
1: நல்ல வீடுகளை கட்டி,
0: நல்ல வீடு கட்டும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? பரவாயில்ல, அவங்கள விட, அவங்கள விட நல்ல வீடு தந்ததுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? சோத்ர ஆண்டவரே, ஆண்டவரே சூப்பரா கட்டிருக்கீங்க ஆண்டவர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க, அவர் தானே சூப்பரா கொடுத்தாரு. அதை சொல்லி சொல்லி பிரைஸ் பண்ணுங்க. ஆனா அதனால என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமை வந்துடக்கூடாது. அடுத்து,
1: அவைகளில் குடியிருக்கும் போதும்,
0: குடியிருக்கும் போதும்
1: உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி,
0: திரட்சியாகி பிசினஸ் வர்த்திக்கப்படும் போது என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. மேட்டி பெருமைக்கு மேல வார்த்தை தான் மேட்டிமை. பெருமைக்கே கர்த்தர் எதிர்த்து நிக்கிறாராம். அப்ப மேட்டிமை வந்தா திருச்சியாகி,
1: உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி
0: பெருகி
1: உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும்,
0: வர்த்திக்கும் துதிக்கும் போதும்
1: உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும்
0: உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும்
1: உன்னை அடிமைத்தன வீடாகிய
0: உன்னை அடிமைத்தட வீடாகிய
1: எகிப்தில் இருந்து,
0: அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, வாஸ்து முடிங்க, வாஸ்து முடிங்க, எகிப்திலிருந்து
1: புறப்பட பண்ணினவரும்,
0: அதாவது இவ்வளவு உண்டாகும் போதும் மேட்டிமை வராம இருக்கணும்னா என்ன செய்யணும்னா உன்னுடைய ஆரம்பத்தை நினைக்கணும். என்ன எங்க, அதான் தாவீது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். அதாவது நம்ம ஆரம்பத்துல ஆரம்பத்தை மறக்கிறவங்க, நம்ம ஆரம்பத்துல இருக்கிற நிலையில இருக்கிறவங்களை அற்பமா பார்க்க ஆரம்பிப்போம். ஆரம்பத்தை நினைக்கிறவங்க, நாம் ஆரம்பத்தில் இருந்த நிலையில் இருக்கிறவர்களை நாம என்ன சொல்ல, அற்பமா ஒரு நாளும் பார்க்கவே மாட்டோம். நான் திருப்பி சொல்றேன், என்னுடைய ஆரம்பத்தை நான் நினைப்பேனானால், என் ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேனோ அதே நிலையில் இருக்கிறவர்களை நான் ஒருபோதும் அற்பமாய் பார்க்க மாட்டேன். என் ஆரம்பத்தை நான் மறப்பேனானால், என் ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களை என் கண்கள் அற்பமாய்தான் பார்க்கும். இதுதான் மேட்டிமை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திருப்தியாகும் போது, நல்ல வீடு கட்டி நீ அதுல குடியிருக்கும் போது, ஆடு மாடுகள் பொன் வெள்ளி எல்லாம் உனக்கு உன்னை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணும் போது, நீ மேட்டிமை அடையாம உன்னை அடிமைத்தன வீடாகி எங்கிருந்து வரார் பாருங்க. அல்லேலூயா. அப்படின்னு நீ உடனே எதை நினைக்கணும் அப்படின்னா, கர்த்தரை நினைக்கணும். கர்த்தரை எப்படி நினைக்கணும்னா, உன்னுடைய சீரோல இருந்து உன்னை தூக்கிட்டு வந்தார்ல, அதை நினைக்கணும்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க 15வது வசனம்,
1: உன்னுடைய
0: பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு
1: உன்னை சிறுமைப்படுத்தி,
0: உன்னை சிறுமைப்படுத்தி
1: கொள்ளிவாய் சர்ப்பங்களும்
0: தேள்களும்
1: தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும்,
0: நீ நடந்து வந்த பாதையை நினைக்கணும்னு சொல்றாரு. தண்ணீர் இல்லாத வனாந்திர பாதையில் எத்தனை முறை நடந்தாய், இதை நினைக்கணும்னு சொல்றாரு. அடுத்து,
1: உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து, தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்,
0: உனக்கு நீ தண்ணீரை உனக்கு வர வைக்கல, தண்ணீர் புறப்பட பண்ணினவரும்,
1: உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால், வனாந்தரத்திலே உன்னை போஷித்து,
0: உன் பிதாக்கள் உன்னுடைய சிச்சுவேஷனை பார்த்து தீர்மானிச்சிட்டாங்க, இவ கதை அவ்வளவுதான், தீர்மானித்த போது அவர்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தவரும்,
1: உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும்
0: என்
1: கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது
0: என்று
1: நீ உன் இருதயத்தில் சொல்லிக்
0: கொள்ளாமலும்,
1: இருக்க
0: இருக்க
1: எச்சரிக்கையாயிருந்து
0: எச்சரிக்கையாயிருந்து
1: தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
0: ஓ ஜீசஸ். அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு ஸ்டெப் பெருக பெருக பெருக அவரை நினைக்கிற நினைவு கூடிட்டே இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு இல்லாமையில இருந்து தூக்கி விட்டா, ஆமே ஆமே அல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், நம்ம பழகிற ஆட்களை பாருங்க, நம்ம விரும்பி பேசுற ஆட்களை பாருங்க, யாருக்கிட்ட தான் பழக விரும்புகிறோம், யாருக்கிட்ட பேச விரும்புகிறோம். நம்ம அறியாமலே நமக்குள்ளே மேட்டிமை என்கிற வேர் ஊன்றி கொண்டிருக்கிறதா? நீ நடந்து வந்த பாதை வறட்சியான பாதை. இன்னைக்கு நீ திருப்தியா வீட்டிலிருந்து புசிக்கிறேன்னா, ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை நீ கனவு கண்டாய், இந்த வாழ்க்கையை நீ கனவு கண்டாய். ஆமென். ஸ்டாண்டர்ட் பார்த்து பேசுறோம், ஸ்டாண்டர்ட் பார்த்து பழகுறோம், தரம் பார்த்து செயல்படுகிறோம். ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையாயிரு. உன் சகோதரன் பசியா இருந்தா உனக்கு சாப்பாடுல கை வைக்க மனசு வரக்கூடாது. உன் சகோதரன் வஸ்திரம் இல்லாமல் குளிரில் நடங்கி கொண்டிருக்கும் போது நீ ஏசி போட்டு ஆமென் பிளாங்கெட்ல படுத்து சுகமா உனக்கு தூக்கம் வரக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எல்லாருக்கும் கை கொடுக்க முடியுதா? சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் கை கொடுக்க முடியுதா என்று நான் கேட்கிறேன். திருவிழா எடுக்கிறவங்க எல்லாருக்கும் கை கொடுக்க முடியுதா? சொல்றார், மேட்டிமை அடைஞ்சிடாதப்பா. நீ இயல்பாய் வளர்ந்தவன் அல்ல, நீ ஒட்டி வைக்கப்பட்டவன். நீ நிக்கிற அவன் நிக்கலையா? ஜோமண்ணு என்ன நிக்க வச்சது போல அவன் என்னைக்க வைங்க ஆண்டவரே, என்ன நிக்க வச்சது போல என் பிள்ளைய நிக்க வைங்கப்பா, என்ன நடத்தினது போல என் சந்ததிய நடத்துங்கப்பா, என் சகோதரனை நடத்துங்கப்பா, நிக்க வைங்கப்பா, என்ன ரட்சித்தது போல என் சொந்தங்களை ரட்சிங்கப்பா, என் உறவுகளை ரட்சிங்கப்பா, என்ன ஒட்டி வச்சது போல. இப்படி ஜபிக்கிறவங்க இப்படி ஜபிக்கணும், இப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் மாத்திரம் சொன்ன எலியாவை அங்க உத்தரவு பிறக்கிறது. எலியாவே உடனே அங்க ஆண்டவர் எலியாவுக்கு, நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல், அங்க சர்டிபிகேட்லாம் கொடுக்கல, அங்க ப்ரமோஷன்லாம் கொடுக்கல, உத்தரவு. நீ இருக்கிறேன்னு சொல்லாத, நான் வைத்தேன். நான் உன்ன நீ நான் மீதியாக இருக்கிறேன்னு சொல்லாத, உன்னை நான் மீதியாக வைத்தேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் மேட்டிமையாய் நடப்பார்கள்? யார் மேட்டிமையாய் நடப்பார்கள்? வாசிங்கள் 2 நாளாகமும் 32 அதிகாரத்தின் 25 வசனம். 2 நாளாகமும் 32:25.
1: எசேக்கியா தனக்கு செய்ய,
0: இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியா
1: தனக்கு செய்யப்பட்ட,
0: தனக்கு செய்யப்பட்ட
1: உபகாரத்திற்கு தக்கதாய்,
0: உபகாரத்திற்கு தக்கதாய்
1: நடவாமல்
0: நடவாமல்
1: மனமேட்டிமையானான்,
0: மனமேட்டிமையானான். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்காதவர்கள் மனமேட்டிமை உடையவர்களாவார்கள். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய், எசேக்கியாவுக்கு செய்யப்பட்ட உபகாரம் என்ன? என்னைக்கு அவன் அடக்க ஆராதனை முடிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறது தான், உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறோமா? எவ்வளவு செய்தார்,

கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஒரு அதிகாலையில் தான் கர்த்தர் தியானித்து பேச வச்சு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப குத்தப்பட்டேன். நம்ம நடக்கிறோம் உபகாரத்துக்கு தக்கதாக நடக்கிறோம்வா. நான் சொல்கிறேன், அது நானாலும் சரி யாராலும் சரி, தேவன் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கலைன்னா அவங்களுக்குள்ள மன மேட்டிமை இருக்கிறது. சிம்பிளா சொல்றேன், உபகாரத்துக்கு பாருங்க, ஒரு பெரிய அழிவுல இருந்து காக்கப்பட்டு வருவாங்க, அவங்கள ஒரு ரெண்டு வாரம் பார்த்தா சர்ச்சில் ஃபயரா இருப்பாங்க. சாட்சிக்கு சாட்சி என்ன, எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன, அதுக்கப்புறம் அப்படி மறக்கிறது. ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையர் வான் பண்றார், உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாதவன் மேட்டிமையானவன், மேட்டிமையானவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். உபகாரத்துக்கு தக்கதா நடக்கணும். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் என்ன செய்வான்? தேவரீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உமது நாமத்தை தொழுது கொள்ளுவேன். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கலைன்னா மேட்டிமை. உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் தினமும் தேவன் செய்தவைகளை நினைப்பான். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் தினமும் தேவனை தொழுது கொள்வான். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் ஒருபோதும் என் கையின் கிரியை என்னால் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான். தாவீது அதனாலதான் சங்கீதங்கள் அங்கங்கே எழுதி வைத்திருக்கிறார், மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது. அவன் நினைவு கூறுகிறான், நான் எங்கிருந்து வந்தேன். ஆமென். சவுலுக்கு முன்பாக போய் நின்ற போது நான் கோலியாத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லவில்லை, சிங்கத்தையும் கரடியும் வீழ்த்தினதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தவர் இந்த கோலியாத்தின் பட்டயத்துக்கும் என்னை தப்புவிப்பா. உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறவன் நினைவு கூறுவான். இன்னைக்கு நான் கேட்கிறேன், உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, போன வாரம் ஃபுல்லா எப்படி நட தேவன் செய்து நம்ம இன்னைக்கு சுவாசம் விடுறது காரணம் யாருங்க? நம்ம மேலதிகாரியா, நம்ம உறவுகளா, நம்ம நண்பர்களா? இல்லையே, மரண விளிம்பிலிருந்து காக்கப்பட்டவர்களே. அந்த தருணத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அன்று மட்டும் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அனுகூலமா இல்லாமல் இருந்திருக்குமானா? இந்த வார்த்தை வந்த போது நான் என்னை தான் நினைத்தேன், எத்தனை மரண தருவாய். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், இவ்வளவு உபகாரம் செய்தேனே, உபகாரத்துக்கு தக்கதாய் நீ நடக்கிறியான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறோமா? ஜீசஸ் உபகாரத்துக்கு. 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள், ஆண்டவர் சுகமாக்கி அனுப்பினார். 10 போங்க அப்படிங்க, போற வழியில 10 பேருக்கு சுகத்தை கொடுக்கிறார், ஒருத்தர் மட்டும் திரும்பி வருகிறான், ஒருவன் மாத்திரம் உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிறான். இயேசுவின் இடத்துல வந்தான், 9 பேரும் போயிட்டாங்க. ஆண்டவர் வேதனைப்பட்டார், எங்கப்பா மற்ற 9 பேர், எங்கப்பா மற்ற 9 பேர். நம்ம வீட்டில் ஒருத்தங்க தர்மத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள அனுப்பி விடுறதுக்காக தான் நம்ம தர்மம் செய்வோம், ஆமாவா இல்லையா? அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக, எப்படியாவது போகட்டும் என்கிற மனநிலைமையில தான் நம்மள அநேகர் இருக்கிறத கொடுக்கறது அனுப்பி விடுறதுக்கு. ஆனால் அவர் நமக்கு நன்மை செய்கிறது அனுப்பி விடுறதுக்கல்ல, கூட கூட வர வைப்பது. 9 பேர் எங்கப்பா, மற்ற 9 பேர் எங்க? நான் என்னை அதிகமாக காலில் 4 மணிக்கு மேலே ஆச்சு, வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இந்த வார்த்தை உள்ளே வந்ததும் தூக்கம் போச்சு. உபகாரத்துக்கு தக்கது நம்ம மனமேட்டுமேனா அப்படி ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குது. எசேக்கியாவை பற்றி, எசேக்கியாவுடைய ஆரம்பத்தை பைபிள் படிங்க,
அவனுக்கு ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலும் வைராக்கியத்திலும் அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடியும் ஒருத்தர் கூட கிடையாது. அவனுக்கு முன்னாடி யாரு? அவனுக்கு முன்னாடி ஆமென் தாவீதெல்லாம் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா எசேக்கியா தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து வேற யாருமே வைக்கலையாம். அப்படி இருந்தவன் எசேக்கியா ராஜா. ஆண்டவர்கிட்ட சொல்ற, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமா இருந்தது நினைத்தரலும். வேற எது? இத ஒரே ஜபந்தான். எப்படி வாழ்ந்தவன், ஆனா உபகாரத்துக்கு தக்கதா நடக்காததும் அவனுக்குள்ள மனமேட்டிமை வந்துச்சு. மனமேட்டிமை எப்போ நம்மில் வெளிப்படுதோ, தேவ கோபம் அங்கு வெளிப்படும். தேவ கோபத்துக்கு உள்ளாக்கும் மனமேட்டிமை, மனமேட்டிமை தேவ கோபத்துக்கு உள்ளாக்கும். யாருக்குள்ள மனமேட்டிமை? உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்காதவனுக்குள்ள. தேவன் செய்த சகல உபகாரம், தேவன் எவ்வளவு பெரிய உபகாரங்கள் தேவன். அதாவது இன்னைக்கு நம்ம சுவாச விடுறோம். நான் சொல்றது யாருக்கு புரியும் அப்படின்னா, இந்த மரணம் விளிம்புலேருந்து காக்கப்பட்டு வந்திருப்பாங்க. அது வியாதியா இருக்கலாம், ஆக்சிடென்டா இருக்கலாம், ஏதோ அதுல தப்பி வந்திருக்காங்க தெரியுமா. அவங்களுக்கு தான் நான் சொல்றது ஏறும். அந்த டைம்ல அடுத்த செகண்டு இந்த சுவாசம் இருக்கணும்னா அது அவர் தீர்மானித்தால் மட்டுமே முடியும். எசேக்கியா ராஜா, ஆனா அடுத்த 15 வருஷம் உயிரோடு வாழணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. உபகாரத்துக்கு தக்கதா நடக்கணும். நடக்கிறோமா இன்னைக்கு? ஆமா, 2016 என்னுடைய தகப்பனார் மரித்தார்கள். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஊழியத்தில் கொண்டு வந்து 15-16 வருஷத்துலலாம் பிரசங்கம் பண்ண வச்சார், நிற்க வைக்கிறார். ஆனால் இதே போல் 2008 என் தகப்பனாருக்கு ஒரு மரணப்படுக்கை வந்தது. நான் சொல்லுவது அப்பொழுது இருந்த விசுவாசிகளுக்கு நல்லா தெரியும். அப்போ நான் திருப்பரப்பில் ஒரு கன்வென்ஷனில் கீபோர்டு வாசித்து கொண்டிருக்கிறேன். கீபோர்டு வாசித்து முடித்ததும், மீட்டிங் முடிந்ததும் மொபைல் எடுத்து பார்க்குறேன். 12:52 மிஸ்டு கால் இருந்துச்சு. நடுங்கினேன். ஏதோ ஒரு நடந்துருக்கு. 2008 எத்தனையோ நம்பர்லேருந்து ரெகுலராக கூப்பிட்றவங்க உண்டு, இது புது புது நம்பர்லேருந்துல. அப்போ ஏதோ ஒன்று நடந்துருக்கு. நானும் என்னுடைய தம்பி பிஜு அங்கே இருக்கிறோம். ஃபோன் வருது, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ். அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா வீட்டுக்கு உள் ஃப்ரெண்டில் ஃபுல்லாக கார். 2016 என்ன நிலைமையில் இருந்ததோ அதுதான் 2008 இருந்தது. ஓடி வந்து பார்த்தேன், கத்தர் அவங்க கண் விழித்து பார்த்தார்கள். அடுத்த 8 அவர்களுக்கு, அடுத்து கரெக்டாக 8 கர்த்தர் அவர்களுக்கு ஆயுளை நீட்டி கொடுத்தார். அந்த 8 தான் நான் உருவாக்கப்பட்டேன். நான் நினைத்து பார்த்தேன், ஒருவேளை 2008 என் தகப்பனின் கதை முடிந்திருக்குமானால் இன்னைக்கு நான் இருந்திருப்பேனா என்று கூட தெரியாது. அதான் எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னேன். உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கணும். இந்த நாசியிலே அடுத்து நான் சுவாசம் விடணுமா வேண்டாமா என தீர்மானிக்கிறது கர்த்தர். கர்த்தர் எத்தனை சின்ன வயசுல பல மரண கண்ணிக்கு உன்னை தப்புவித்த காரணம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைய திக்கற்றவனாய் திக்கற்றவளாய் விடக்கூடாது என்பதற்காக. கர்த்தர் உனக்கு பாராட்டுகிற கிருபைகள், கர்த்தர் உன் மேல வச்ச அன்பு, கர்த்தர் உன் சந்ததி உன் தலைமுறையின் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக உனக்கு ஆயுளை நீட்டி கொடுத்து உன்னை அதிசயமாய் நடத்தும் போது உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமை ஆகி தேவ கோபத்துக்கு உள்ளாகாதே என பரிசுத்த ஆவியானவர் சபையை எச்சரிக்கிறார். என்ன கஷ்டப்பட வைத்தார்னு சொல்லுங்க. ஆமே, தேவன் நடத்தி வந்தா. அதில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அந்த உழைப்பின் பலனை காணாமல் இருக்கிறார்கள் அல்லவா, எவ்வளவு பேர். ஆனால் இன்னைக்கு அந்த பலனை உனக்கு கண்டிருக்கிறீங்கன்னா அதை தேவன் காண வைத்திருக்கிறார். ஆமே, நாம் ஒட்டி வைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்டப்பட்ட இடத்துல நான் உங்களை ஒட்டி வைத்திருக்கிறேன். ஒரு நாள் மனமேட்டிமை ஆகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு.
எச்சரிக்கையாயிரு. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்குள்ள போகுது? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே உபகாரத்துக்கு தக்கதா நடக்கணும். ஆண்டவரே, ஒரு நாள் நீ செய்த உபகாரத்தை நான் மறக்க கூடாதப்பா. நீ செய்த உபகாரத்தை நான் மறக்க கூடாது. ஆண்டவரே, உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்க தேவனே எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா.

ஆகியமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும், தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

God, when many millions of people died, oh God. Hallelujah. We are not greater people, oh God. Great people than them, oh God. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோனால உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு

தேடி வர்றாங்களோ இல்லையோ, ஹல்லேலூயா, ஹெல்ப் us oh God that we will, oh God, will be able to speak the truth. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களிலேயும் அநேகர், ஹல்லேலூயா, many followed him. Hallelujah. ஆனா அநேகர் இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்தில் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பட் ஜீசஸ் did not. Hallelujah. உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக்கப்படுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க ஆண்டவரே. Help us, O God, and we will

பல காரியத்தை நாம் இழந்து போகலாம். மெனி திங்ஸ், ஹல்லேலூயா. ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் விரும்பினது எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா எதை இழந்தாலும்

சரி அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஹாலே நெவர் காட் சேட் ஹாலேலூயா. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ப்ளே ஸ்கில்ஃபுல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாட் மெனி பிளேசஸ் ஹாலேலூயா வி கேன் சீ.

கர்த்தாவே, விசுவாசத்தை மாத்திரம் இழந்து நாங்கள் தடுமாறாதபடிக்கு ரெண்டு கையை உயர்த்தி ஜெபப்படலாமா? Help us, O God, during this pandemic days. Hallelujah. We know things are not right. We know

for everything good. Hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை மற்ற காரியங்கள்ல ஒரு சீரான நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும். எல்லாருக்கும் தெரியும்.

மாத்திரம் உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க இராத படிக்க. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி மீது ஹல்லேலூயா. எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக ஆண்டவரே ஹல்லேலூயா செய்யாதபடிக்கு ஆண்டவரே அபிஷேகத்தோடு தேவ திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களாய் உத்தமமாய் ஓடுவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக. இந்த நாட்களிலே எங்கள் ஜனத்திற்கு

சிந்திப்போம், செயல்படுவோம். அந்த ஆசிரியர் பாடத்தோட வாழ்க்கை நெறிகளையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு நாள் ஒரு மாணவன் அந்த ஆசிரியர் கிட்ட, அனைத்தும் அறிந்த கடவுள் நம்மை எதுக்காக சோதிக்கிறாரு? கஷ்டங்களை சந்திக்காமல் அவருடைய அருளை பெறவே முடியாதான்னு கேட்டான். நல்ல கேள்வி, இதுக்கு நாளைக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன்னு ஆசிரியர் சொன்னாரு. அடுத்த நாள் அவளோட மாணவர்கள் வகுப்புக்கு வந்தாங்க. ஆசிரியர் ரெண்டு மண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகளோட வந்தாரு. ரெண்டும் பார்க்க ஒண்ணு போல இருந்துச்சு. இந்த இரண்டு ஜாடிகளும் ஒரே இடத்துல செய்யப்பட்டவைதான். ரெண்டும் ஒரே கொள்ளளவு கொண்டவைதான். இந்த ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு ஆசிரியர் கேட்டாரு. தெரியலன்னு மாணவர்கள் சொன்னாங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் ஜாடியை கீழே தள்ளி ஆசிரியர் கவிழ்த்தினாரு. அதிலிருந்து தேன் வெளியே வந்துச்சு. அடுத்த ஜாடியை கவிழ்த்தினாரு. அதிலிருந்து சாக்கடை தண்ணி வெளியே வந்துச்சு. ஆசிரியர் விளக்க ஆரம்பிச்சாரு. ஜாடிய நான் கீழே தள்ளுன உடனே அதுக்குள்ள என்ன இருந்துச்சோ அது வெளியே வந்துச்சு. அதை நான் கீழே தள்ளுற வரைக்கும் அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது. ரெண்டும் ஒன்னே அப்படின்னு நினைச்சீங்க. வித்தியாசம் உள்ள இருந்த பொருள்ல தான் இருந்துச்சு. அது வெளியே தெரியாம இருந்துச்சு. கீழே தள்ளிய பிறகுதான் உள்ள இருக்கிறது தெரிய வந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் சில கஷ்டங்களை அனுமதிக்காரு. நாம சோதனைகளை சந்திக்கிற வரைக்கும் நல்லவங்க மாதிரி இருக்கிறோம். ஆனா கஷ்டங்கள் வரும்போதுதான் நமக்குள்ள இருக்கும் குணங்கள் வெளியே வருது. நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுது. கடவுளுக்கு நம்முடைய குணம் நல்லா தெரியும். நம்முடைய குணத்தை நாம அறியத்தான் இந்த கஷ்டங்களும் சோதனைகளும். கடவுளுக்கு நமக்குள்ள இருக்கிறது சந்தனமா சாக்கடையான்னு தெரியும். நம்மை நாமே தெரிஞ்சுக்கிடத்தான் கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்காரு. நம்மை நாமே அறிஞ்சுக்கிட்டாதான் நாம நம்மளை திருத்திக்கிட முடியும். இல்லாட்டி நம்முடைய தவறுகளை திருத்திக்கிட நமக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும்னு சொல்லி முடிச்சாரு ஆசிரியர். ஆமாங்க, அதனால நாமும் சந்தோஷமா இப்படி சொல்வோம். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.

அப்போஸ்தலர் 13 அதிகாரம். அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீக்கதர்சிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பலேறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ளத்தீக்கதர்சியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியினர் கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசித்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியான் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவளை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவத்தை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோயாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீக்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பெஞ்சமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு தத்துவத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வழிபடுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேல யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிபடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் இல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான்.
சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கலரிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றையும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவனும் அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அன்றையும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவருடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புற ஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பிரந்தம் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மயப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனவமுள்ள ஸ்திரிகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவளுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள்.

எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு புகை ஒரு பகை, ஸ்லோ சூசைட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 6:12-20 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு உணவும் உணவுக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். உடலோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் உடலுக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் உறுப்புகளை வேசியின் உறுப்புகளாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடே ஒரே உடலாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடன் ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனிதன் செய்யும் எந்த பாவமும் உடலுக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சொந்த உடலுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் உடலானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? விலைக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் உடலினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் கடவுளின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தூயாவியானவர் உங்களில் தங்கியிருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் கடவுளின் ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் அவனை கெடுப்பார். Do you not know that you are the temple of God and the Spirit of God dwells in you? If anyone destroys the temple of God, God will destroy him. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுகிறேன் என்போர் சிலர், சுருள் சுருளாய் புகைவிட்ட பலர் வாழ்நாளின் இறுதியில் சுருண்டு படுத்து கிடப்பது வாழ்க்கையின் வாடிக்கை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பீடி சிகரெட் எல்லாம் கிடையாது. ஆகவே வேதத்தில் புகைப்பழக்கத்தை பற்றி நேரடியான போதனை எதுவும் இல்லை. ஆனாலும் பொது அறிவின்படி பார்த்தாலும் எல்லா சிகரெட் பெட்டிகளிலும் இந்த வாசகம் உண்டு, ஸ்டாச்சுட்டரி வார்னிங், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இம்மாதத்தின் இறுதி நாள் அகில உலகிலும் புகைப்பு எதிர்ப்பு நாள், ஆன்டி ஸ்மோக்கிங் டே என அனுசரிக்கப்படுகிறது. புகைத்தல் நமது ஆரோக்கியத்திற்கு கேடு என்பது விஞ்ஞான ரீதியில் உலகம் முழுவதும் மருத்துவர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. தமிழகத்தில் பொதுவிடங்களில் புகைப்பது சட்டத்தின்படி குற்றம். வேதமும், பிரியமானவனே, உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என விரும்புகிறது. எனவே புகைப்பது கடவுளின் விருப்பத்திற்கு மாறானது. ஆகவேதான் புகைப்போர் பலரது மனசாட்சியும் அவர்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது. கடவுள் நம் ஆன்மாவைத்தானே மீட்டு தூய்மைப்படுத்துகிறார், எனவே புகைப்பிடித்தல் நமது ஆன்மாவை கரைப்படுத்துவதில்லையே என்போர் சிலர். புகைப்பவர்களின் உதடு, பல், கண்களையெல்லாம் பார்த்தால் அவை எவ்வளவு அலங்கோலமாய் காணப்படுகின்றன பாருங்கள். கடவுள் நமக்கு கொடுத்துள்ள கட்டளை என்ன? உங்கள் உடல்கள் கடவுளின் உறுப்புகள் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆகையால் கடவுளின் உடையவைகளாகிய, கடவுளுக்கு உடையவைகளாகிய உங்கள் உடலினாலும் கடவுளுக்கு மாட்சிமை செலுத்துங்கள். புகைப்போர் பெரும்பாலும் ஒருவித அடிமைத்தனத்திற்குள் தான் இருப்பார்கள். ஆனால்
கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உயரிய கோட்பாட்டை திருமறையில் இப்படி வாசிக்கிறோம். அது பவுலினுடைய சாட்சி, 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனாலும் நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். தீதாய் தோன்றுகிற, தீதானா என்று மட்டுமல்ல, தீதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்றும் திருமறை நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, புகை நமக்கு பெரும் பகை. பலர் இன்று இப்பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்றனர். ஆனால் அபித பிரச்சனைக்கு இதோ வேதம் தரும் தீர்வு. குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால் உண்மையிலேயே நீங்கள் விடுதலையாவீர்கள். சோதிக்கப்படுகையில் மேற்குறிப்பிட்ட திருவசனங்களை நினைவுபடுத்தி ஆண்டவரிடம் வேண்டுங்கள். புகைப்போரின் சவகாசத்தை விட்டுவிடுங்கள். ஆகாத உறவுகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பேட் கம்பெனி வில் கரப்ட் குட் மேனர்ஸ். பல் மருத்துவரிடம் சென்று பற்களில் உள்ள கறைகளை நீக்கிவிடுங்கள். ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ. தூயாதி தூயவரே, எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்போருக்கும் தீமை விளைவிக்கும் எவ்வித பழக்கத்தையும் அது எங்களுக்கு எவ்வளவு பிரியமாயிருந்தாலும் விட்டுவிட சக்தி தாரும். புகைப்பவர்கள் மட்டுமல்ல, அந்த புகையை சுற்றிலும் இருந்து சுவாசிப்பவர்கள், அதுதான் பாசிவ் ஸ்மோக்கிங், அதுவும் மோசம். நான் எங்காவது வாலிபர்கள் புகைப்பதை பார்த்தால் உடனே போய் அவர்கள் தோளிலே கை போட்டு நான் சொல்லுவேன், தம்பி, 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு மார்பிலே என்னுடைய நெஞ்சிலே வலி ஏற்பட்டது. மருத்துவரிடம் சென்ற பொழுது அவர் முதல் கேட்ட கேள்வி, நீங்கள் புகைப்பீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் என்னுடைய வாழ்க்கையிலே பீடி சிகரெட்டை தொட்டதே இல்லை என்று சொன்னேன். அப்படி இருந்தும் எனக்கு இருதய நோய் வந்தது. பல்வேறு மற்ற காரணங்களினாலே எனக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது என்று சொல்லி, அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இவ்வித இருதய வியாதிகளுக்கு மூல காரணமாகிய இந்த புகைப்பும் பழக்கம் தம்பி உனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிற மாத்திரத்திலே அநேக வாலிபர்கள் உடனே அந்த பீடியையோ அந்த சிகரெட்டையோ அப்படியே சுருட்டி அவர்கள் எரிந்து விடுவார்கள். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான நண்பர்கள், இப்பொழுது யாராவது இந்த புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால், இது உங்களுடைய புகைப்பழக்கத்தின் இறுதி நாளாக இருக்கட்டும். என்னால் இத்தனை ஆண்டுகள் பழக்கத்தை எப்படி விட முடியும் என்று யோசிக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நீங்கள் உண்மையாகவே விடுதலையாகுவீர்கள். சிகரெட்டு, பீடி, பாக்கெட்டுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலையை தாரும் என்று கேளுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவருடைய உதவிகளை நாடுங்கள். இந்த தீய பழக்கத்திலிருந்து வெளிவாருங்கள். உங்களுக்கு விடியற்காலம் உருவாகும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல எச்சரிப்புக்காகவும் ஆலோசனைக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் உடல்கள் எங்களுடையவைகள் அல்ல, அவைகள் தேவாவியானவராகிய உம்முடைய, பிதாவாகிய தேவனாகிய உம்முடைய உறுப்புகள். அவைகளை எடுத்து நாங்கள் தேவையற்ற சீரழிக்கிற பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்த முடியாது. இந்த நாளிலே அபிதமான அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற என்னை, இந்த நாளிலே டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் என்றாலும் சரி, பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்களானாலும் சரி, இந்த செய்தியை அத்தனை பேரும் விசுவாசித்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசையின் மூலமாக இந்த தீய பழக்கத்தில் இருந்து முற்றுமுடிய ஒரு விடுதலை பெற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே கரம் பிடித்து விடுவித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர் அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.

அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ ரபாலா சலமோ யான் தோரமோ ரிவாக்கவதனமா. நன்றி நன்றி நன்றி.

சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதங்கள்

நான் அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனை சகோதரியே, நீ பட்டுக் கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கல. எஸ் இப்பொழுது ஹல்லேலூயா, வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி வேதனைகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. எஸ் நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயம்தான் அநேகர வியாதிக்குள்ள பிடித்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில் வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இந்த சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ, தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா, அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா. அவரை போல வேறு ஒருவர் இல்லை. ஒரு குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கத்தர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கத்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்ன ஆகும்னு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ் நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், இதுவாக தான் இருக்கு. போதப்பா எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதா மட்டும் இருக்கட்டும். ஆண்டவர் அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற உலகத்தில் நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். முடியும் பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோன்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி சேர்ந்து

தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு பாலார் யான் சேர

கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை

வேளைகளில் எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இதுதான் அந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனைப்பா? எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசன்னத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம். ஹல்லேலூயா.

செலுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உண்மையை சேவிப்போம், உண்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கே மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம் கத்த.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர்களான ஜான் வெஸ்லி மற்றும் அவருடைய சகோதரர் சார்ல்ஸ் வெஸ்லி இருவரும் இணைந்து சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவதுண்டு. செல்லும் இடமெல்லாம் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் பாடல் ஆராதனை நடத்துவார்கள். அதன் பின்பு ஜான் வெஸ்லி அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் பாடிய பாடல் ஒன்றின் வரிகள் இவ்விதமாக இருந்தது. நான் சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் புகுந்துள்ளேன். அங்கே என் துயரம் காலாவதியாகிறது, என் பிரச்சனைகளும் முடிவுக்கு வருகிறது. எனக்கு பூரண சமாதானம் கொடுக்கும் என் தேவன் மேல் என் ஆத்துமா சாய்ந்திருக்கிறது என்பதுதான் அந்த பாடலின் வரிகள். ஆம் பிரியமானவர்களே, நெருக்கடிகளும் வியாதிகளும் சூழ்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரே ஆதரவும் நம்பிக்கையும் உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் மறைவு மட்டுமே. இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் தரும் பாதுகாப்புக்குள் நாம் வந்தால், சங்கீதம் 91 கூறுவது போல, அவர் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாம் பயப்பட வேண்டாம். நம் பக்கத்தில் 1000 பேரும் நம் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. இந்த விசுவாசம் நமக்கிருந்தால் இந்த பேரிடர் காலத்தை நாம் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் கடந்து சென்று விடலாம். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே நடந்து சென்றபோது தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள். அதனால் தேவன் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததினால் அநேகர் மரித்தார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்தபோது கர்த்தர் மோசேயிடம், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நமக்கு சுகம் கொடுக்கும்படி இயேசுவானவர் தம்மை சிலுவை மரத்தில் உயர்த்தப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் நிழலில் நாம் அடைக்கலமாய் ஓடி வந்து அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் நாம் பிழைத்துக் கொள்வோம். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு சுகமும் சமாதானமும் தரவல்லவர். அவரை நோக்கி பார்ப்போம், பிழைத்துக் கொள்வோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:14 நாம் கடைசி வசனமுடைய நாம் 26 நாம் வாசிக்கேற்போம். வாசித்து அதன்படியாக நாம் தியானிப்போம். இங்கே 14 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தான் அல்ல, ஆதலால் உலகம் அவளை பயத்தது. இன்றைக்கி உலகம் நம்மளை ஏன் பயக்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னாக்கா நாம் ஒவ்வொருவரும் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஆமேன், பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். இதை கேட்கும்போது இந்த சீனாவில் இருக்கிற அந்த ஒரு சகோதரர், நம்ம அவர் பேர் அவர் யூன் அவர் பேர், நல்ல சாட்சி. அவங்க அப்பா கேன்சர் வியாதியில் கிடக்கும்போது ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு அந்த குடும்பம் மனம் திரும்பிச்சு. அந்த யூன் என்றவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து சீனாவில் ஒரு பெரிய ஊழியம் செய்திருந்தார். அதனால் அந்த சீன கவர்மெண்ட் அவரை எதிர்த்து அவருக்கு தலைக்கு இவ்வளோ டாலர் பரிசுன்னு சொல்லுது, அவர் உயிரோடவோ தலையை கொண்டு வந்தாலோ இவ்வளோ $100,000 தருவோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த யூனு அவருடைய பேர் என்னன்னு கேட்டாக்கா பரலோக மனிதன் தான் சொல்லுவேன், ஹெவன்லி மேன் அப்படின்னு அவருக்கு பேர், ஹெவன்லி மேன். பாருங்கள், அப்போ அங்கே வந்து யூனுன்னு கேட்டாக்கா சீனாவில் யாருக்குமே தெரியாது, அந்த கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி மக்களுக்காக இருந்தாலும், ஹெவன்லி மேன் அப்படின்னா தான் தெரியும். அப்படின்னா பரலோக மனிதர் யார் அப்படின்னாக்கா யூன் தான். இன்றைக்கி அவர் ஜெர்மனில் இருக்கிறாரு, தப்பிச்சு ஆண்டவர் கிருபையாக பெரிய சாட்சியாக அந்த யூனுன்ற புஸ்தகத்தை எல்லோரும் வாங்கி படிங்க, உங்களுடைய விசுவாசம் வளரும். ஏன்னா நம்ம பரலோக மனிதர்கள், நம்ம யார்? உலகத்தார்கள் அல்ல, பரலோகத்துக்கு சொந்தமான. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாரு எப்படி ஆண்டுடைய வேண்டுதல் இருக்குது, நீ அவங்கள உடனே உலகத்தை விட்டு எடுத்துரு அப்படின்னு வேண்டிக் கொள்ளாமல், உலகத்திலிருந்து அந்த உலகத்தில் இருக்கிற தீமையிலிருந்து அவர்களை என்ன செய், காத்துக்கொள் அப்படின்னு வேண்டார். நான் கூட இன்றைக்கி இந்த கொரோனா வந்ததுனால சரி ஆண்டவர் வந்து சீக்கிரமாக சில பேரை எடுத்துக்கிறார் போல இது, இந்த தீமையெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு, இந்த அவஸ்தையெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நினச்சேன், இது ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும், ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதுதான் நடக்காது. தீமையிலேருந்து நடக்குதா அது இது இல்லைன்னா இவங்களுக்கு என்னன்றது நமக்கு தெரியாது. அப்போ அந்த தீமையிலிருந்து காக்கும்படிக்கு நமக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அன்பாவில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இந்த வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதை நம்ம உண்மையே உள்ளெல்லாம் நெகிழ்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளோ தீமைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை பிதாவானவர் நம்மளை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தை விட்டு அவங்கள எடுத்துக்கொள்ளுங்கன்னு வேண்டாமல் உலகத்தில் இருக்கிற தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன், நான் உலகத்தாரானால் உலகத்தானால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுறார், எங்கள் என்னுடைய விசுவாசிகள் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதனால தான் பிரிக்மான்ஸ் இந்த பாட்டு பாடினார் போல, இது எனக்கு இந்த பூமி சொந்தம் அல்ல அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்கிறார். உண்மையிலே அதெல்லாம் இந்த வசனத்தை வைத்து தான் பாடியிருக்கிறார், இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லைன்னு. நாம் பரலோக வாசிகள், இன்றைக்கிலேருந்து நம்ம சொல்லுவோம், இது இங்கே நம்ம ஒன்று கொண்டு போக முடியாது, ஒன்று நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அதனால் நம்ம பற்றற்றவர்களாய் இதுக்கு மேலே இயேசுவை மட்டும் பிடித்து கொண்டு நம்ம வாழ்வோம். திடீர்னு எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்தது, நியூஸில் நான் இப்போ தான் வாசித்தேன், ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர் திடீர்னு ராஜினாமா பண்ணிவிட்டு துறவியாக போயிட்டார். எத்தனையோ கோடி சம்பளம் இருக்கு ஒரு மாதத்துக்கு. அப்படிப்பட்டவர் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நான், இதுக்கு மேலே பணம் சம்பாரித்து எது நான் பண்ண போகிறது கிடையாது, இதுக்கு மேலே நான் துறவரம் பூண்டு கடவுளுக்கு பணி செய்ய போகிறேன்னு போயிட்டார். உண்மையிலே அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரணும், நம்மளுடைய இருதயத்தில் இனி நாம் துறவரம் பூட வேண்டும். ஆண்டவரே இனி நான் எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் கிடையாது, நான் உலகத்தின் உலகத்தான் அல்ல, நான் யாருக்குரியவன், பரலோகத்துக்குரியவன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே அடிக்கடி இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு உரியவனாக இருந்தனாக்கா அதனுடைய ஆசைகள் இச்சைகள் பாவங்கள் அதுலேயே நம்ம மூழ்கி கிடப்போம். ஆனால் நாம் உலகத்தான் அல்ல, நான் பரலோகவாசி அப்படின்னாக்கா பரலோகத்துண்டான ஆசைகள் அந்த ஆண்டவரை எப்பயாவது போய் அடையணும், எப்படியாவது அடையணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவருடைய பரலோகத்தின் மேன்மையை நாம் அனுபவிக்கணுன்ற அந்த எண்ணத்தில் தான் இருப்போம். இப்போ நாம் எப்படி இருக்கிறோன்றதை நாம் தான் முடிவு பண்ணணும். அன்பாவும் இல்லையே, இன்றைக்கி அதனால தான் சொல்கிறாரு 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த ஆண்டுடைய வசனம் சத்தியம்தான் நம்மளை பரிசுத்தமாக்கப்படுது. நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு உண்டான ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த வசனத்தினால தான் நம்ம பரிசுத்தமாகறோமா. அப்போ வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கணும், எப்படி அதை உட்கொள்ளணும், எப்படி அதை நம்ம தியானிக்கணும், அந்த வசனம் இன்றைக்கி உள்ளர போக போக நாம் பரிசுத்தமாகறோம். அன்பா இல்லையே, நாம் பரிசுத்தம் ஆகிறதுக்காகவே என்ன செய்கிறாராம், ஏசு ஆண்டவர் பரிசுத்தமானாராம். பாருங்கள் 19வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டலாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களுக்காக, உனக்காக, எனக்காக ஏசு ஆண்டவர் பரிசுத்தமாயிட்டாராம். இன்றைக்கி நமக்காக பாவமானார்னு சொல்கிறோம்ல, எனக்காக இன்றைக்கி சாபமானார், எனக்காக பாவமானார், என்னை விடுதலை செய்கிறதுக்காக அவர் என் பாவத்தை சுமந்தாருன்றோம். அதே போல் ஓம் பரிசுத்தத்துக்காக அவர் என்ன செஞ்சிட்டார், பரிசுத்தமாயிட்டார். அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பரிசுத்தமாக வாழறோம். ஆமென். இன்றைக்கி பாருங்கள், அவருடைய பரிசுத்தத்தை நாம் எப்படி நம்மளை பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறோமோ நம்புகிறோமோ, நம்ம மேலே வந்த சாபம், நம்ம மேலே வந்த ஆக்கணை தீர்ப்பெல்லாம் அவர் மேலே வந்ததுன்னு நாம் எப்படி நம்புகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அதே போல தான் இன்னைக்கு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக என் தேவன் எனக்காக பரிசுத்தமாய் மாறிவிட்டார். ஆமேன். இன்னைக்கு அந்த பரிசுத்தத்தை நான் விசுவாசித்து நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் அப்படின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அன்பானில் இன்னைக்கு அதை தான் அழகாக சொல்கிறார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டார், இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு நீ வாழணும், ஏன், ஆண்டவரை அறியாத மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரை பிதாவையும் குமாரனையும் விசுவாசிக்காத நம்முடைய ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கும்படியாக இந்த உலகத்தில் நீ இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. அவன் ஏற்றுக்கிறான், ஏற்றுக்கல, ஏதாவது பண்ணுறான். ஆனால் நம்மளுடைய மேலே விழுந்த கடமை என்னன்னாக்கா அவரை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்புகிறார். அதனால்தான் ஒரு இடத்துல பழைய ஏற்பாடு சொல்கிறேன், நான் ஓனாய்க்குள்ளே புதிய ஏற்பாடுலாம் சொல்கிறேன், உன்னை வந்து என்ன செய்கிறேன், உன்னை வந்து ஓனாய்க்குள்ளே என்ன செய்கிறேன் அனுப்புகிறேன்றார். அப்போ ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறேன்னா என்ன அர்த்தம், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஓனாய் போல ஒரு மனநிலையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி அதில் நீ நானும் மாறுபட்டவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவாக இருக்கிற நாமளும் அந்த ஓனாய் போல நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அந்த ஓனாயை போல இருக்கிற அந்த மக்களுக்கு உன்னுடைய என்னுடைய அன்புனால் அவர்களை நேசித்து இந்த அன்பான தேவனையும் பிதாவையும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணுமா நாம் சொல்லணும் அப்படின்றார். அதனால தான் அப்புறம் அடுத்தது பார்க்குறோம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, நீ அடுத்தவங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லும்போது அவன் விசுவாசிக்கிறான் பாரு, அவனுக்கும் சேர்த்து நான் வேண்டிக் கொள்கிறேன்றார். அவனுக்கு சேர்த்து வேண்டி, எனக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளல, என்னுடைய சீஷர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளலை, அந்த சீஷர்களுடைய வார்த்தையை எவன் நம்புகிறான் பாரு, எவன் விசுவாசிக்கிறான் பாரு, ஓஹோ ஏசாண்டவர் தான் உண்மையான தேவனா, அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தாரா, அவர் தான் மேசியாவான்னு எவன் நம்புகிறானோ அவனுக்காகவும் சேர்த்து வேண்டன்றார். பாருங்கள், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது மல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே. அப்போ நீயும் நானும் என்ன செய்யணும்னா, ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு கொண்டு போகிறது தான் இன்றைக்கி உன என்னையும் உலகத்துக்கு அனுப்புகிறார். அதுதான் நமக்கு மெயினான வேலையாக இருக்கிறது. அன்பாவில்லை, அதை கொஞ்சம் நம்ம நினைவிலே கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதான நம்ம கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் உன்னை உலகத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறார். அப்படி அனுப்பும்போது நீ போய் சொல்லும்போது இந்த ஓனாய்களாக இருக்கிற அந்த குணம் கிடைத்தவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை உணர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களுக்காகவும் நான் என்ன செய்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன்றார். பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கவும். பாருங்க, பிதா என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டிக்கொள்கிறேன். அடுத்த கட்டம் இன்னும் அதிகமாக வேண்டார். நீ எப்படி என்னில் இருக்கிற, நான் ஒன்றில் இருக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோமோ அதே போல் என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாளோ அவர்களும் நாமளும் ஒன்றா இருக்கும்படிக்கு நான் வேண்டிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அதை மட்டும் இல்லை அதை விட இன்னொரு படி வேண்டார். அது என்ன சொல்கிறார் பாருங்கள், நாம் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பா எவ்வளோ பெரிய மகிமையை கொடுக்குறாரு பாருங்கள். ஆண்டவருக்கு ஏசாண்டவர் கொடுத்த பிதா ஏசாண்டவர் கொடுத்த மகிமை, அந்த உயிர் தெழுந்த மகிமை, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. அந்த உயிர் தெழுந்த மகிமை, உயிர் தேட வைக்கிற அந்த மகிமை தான் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்கிற அந்த மகிமையை கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம மறுரூபம் ஆகிறோம், நம்ம இன்றைக்கி வேறு ஒரு ஆளாக வேறு ஒரு மனுஷனாக இருக்கிறோம். அது அது மட்டும் அந்த ப்ரொமோஷன் கொடுக்குற, அதை மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக கொடுக்குறாரு, ஒரு படி மேலே கொடுக்குறாரு. ஒரு மனப்பாட்டில் அவர்கள் தேறினலாக இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதை, நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், ஒரு மனப்பாட்டில்லா நாம் எப்படி தேறினவெல்லாம் இருக்கிறோமோ, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மனப்பாட்டில் அவ்வளோ ஒன்னஸாக இருக்கிறாங்க, அதே போல் இன்றைக்கி பூலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளாகிய என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஒரு மனப்பாட்டில் ஓம் தலை தோங்கி இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அன்பாவில், எதற்கு இடம் கொடுக்குறோம், ஒரு மனப்பாட்டுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த பகைக்கு இடம் கொடுக்குறோமோ, பகையும் பிரிவினையும் பிசாசு கொடுக்கறது. ஒரு மனப்பாட்டில் நாம் இடம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக பரலோகத்தை நமக்கு காத்து கொண்டிருக்கோம். அதோடு இல்லாமல் 24 சொல்கிறாரு, பிதாவே உலகம் தோற்றதுக்கு முன்னமே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். என்ன விருப்பம் பண்ணுறாரு, அவருடைய ஸ்தானத்தை, நான் எந்த ஸ்தானத்தில் பரலோகத்தில் எங்கே வீற்றிருக்கிறேனோ அங்கே என்னோட கூட அவர்களும் இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன்றார். எப்படிப்பட்ட ஒரு ஜபமாக இருக்கிறது, ஆண்டுடைய விருப்பம் எப்படியாக இருக்கிறது, இன்றைக்கி உன்னுடைய என்னுடைய விருப்பம் எப்படியாக இருக்கிறது அன்பானலே. இன்றைக்கி இதை நினைக்கும்போது நமக்கு அழுகை தான் வரணும், கதறல் தான் வரணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை நீ கொண்டு இப்படிலாம் எங்களுக்காக வேண்டி இருக்கிறீங்களே, நான் எவ்வளோ கேவலமாக இருக்கிறேன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஒரு பன்னியை போல் இந்த உலக சிற்றின்பத்திலையும் உலக காரியத்திலையுமே மூழ்கி கிடக்கிறேனேன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு குத்தப்பட்ட ஒரு மனதோட மனசாட்சியோடு ஆண்டவர்கிட்ட நம்ம போய் உட்காந்து ஒப்பு கொடுக்கணும். அன்பம் இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, பிதா எப்படி உலகம் எப்படியாக ஆண்டவருடைய வேண்டுதல் இருக்குது, அதை விட இன்னும் அவர் படி அதிகமாக பேசுகிறார். 26 நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நான் அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். எப்படி சொல்கிறாரு, இப்போ தெரியப்படுத்துறதோடு மட்டுமல்ல இன்னமும் இம்மையிலும் மறுமையிலும் நான் தெரியப்படுத்துவேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன், தெரியப்படுத்தி கொண்டே இருப்பேன். இத்தனை வருஷம் ஆனாலும் நான் தெரியப்படுத்துவேன். என் பிள்ளைங்க இன்றைக்கி மனம் திரும்பாதா, நாளைக்கு மனம் திரும்பாதா, ஐயோ இன்றைக்கியே ஆண்டவர் அந்த பாவத்தை விட்டு அது மனம் திரும்பாதா அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட குமாரனை ஒரு தகப்பன் எப்படியாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறானோ அதே போல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இன்றைக்கு நமக்காக, உனக்காக, எனக்காக, இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்காக கரங்களை நீட்டி காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை வராதா, இன்றைக்கி மனம் திரும்ப மாட்டானா, இன்றைக்கி என் வார்த்தையை புரிந்து கொள்ள மாட்டானா, இந்த வார்த்தையை அனுதினமும் நான் அவனுக்கு கொடுக்குறேனே, என்றைக்காவது ஒரு நாள் அவன் மனம் திரும்ப மாட்டானா, பரிசுத்தமாக மாட்டானா, இந்த பரலோகத்துக்கு சொந்தமாக மாட்டானா என்று சொல்லி ஏக்கத்தோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவனிடத்தில் நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, எனக்காக உம்முடைய வார்த்தையில் அனுப்பி காத்து கொண்டிருக்கிறாரே, இன்னமும் நான் தெரியப்படுத்துவேன்னு சொன்னீரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, ஆனாலும் என் புத்தி கீழ்த்தரமாக தான் இருக்குது சுவாமி, இன்னமும் நாங்கள் மனம் திரும்பாமல் தான் இருக்கிறோம், இன்னமும் சுயநலக்காரராக தான் இருக்கிறோம்.

ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எனக்காக எங்களுக்காக எப்படியாக வேண்டுதல் செய்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே வேண்டுதலிலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். இன்னும் தெரியப்படுத்துவேன், தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 365 நாளும் ஆண்டவரே இந்த அதிகால வேளையில் எனக்கும் எங்களுக்கும் உடைய சத்தியத்தை தெரியப்படுத்துகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை தேடி வந்ததுக்காய் நன்றி. உம்முடைய சத்திய வசனம் எங்களை தேடி வந்ததுக்காய் நன்றி. இதை கேட்டும் நாங்கள் இன்னும் உணராதபடிக்கு, இதை கேட்டும் இன்னும் கீழ்ப்படியாதபடிக்கு, இன்னும் கேட்டு நாங்கள் சுயத்தை சாகடிக்காதபடிக்கு இருந்தோம்னா நாங்கள் எங்களை ஆண்டவரே அபாத்தரெலாம் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா. எனக்காக நீர் பரிசுத்தமானீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தில் நான் ஆண்டவரே வாழ எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீர் வாழ்கிறது அந்த பிளேஸ் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே பரலோகத்தில் நானும் வாழும்படியாக எனக்கு நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்கு தகுதி உள்ளவளாக என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. அப்படியாக செய்ய போகிறீங்க நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த போகிறீங்க நன்றி. உடைய ரத்தத்தினால் மீண்டும் ஒரு விஷயம் கழுவி என்னை எங்களையும் தகுதிப்படுத்தி உம்முடைய பரலோகத்து பங்குள்ளவளாய் மாற்ற போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையாய் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நன்மைகளை தொடர பண்ணி உங்களை நடத்துவாராக. 77வது சங்கீதம் 1வது வசனம், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை, தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நம் தேவன் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவர். தேவனை நோக்கி ஒருவன் அழுது கெஞ்சுவானால் அந்த ஜபத்தை அவர் தள்ள மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காதவர். நாம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்க்கிற தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசை தேவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கும் பாவம் செய்தார்கள். கன்றுக்குட்டியை உருவாக்கி வைத்து அதை வழிபட ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு கோபம் மூண்டது. மோசேனிடத்தில் சொல்லுகிறார், மோசேனை விடு, நான் இவர்களை அழிக்க போகிறேன் என்று. அப்பொழுது மோசே என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று யாத்திராக 32:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரே இப்படி பண்ணிடாதீங்க ஆண்டவரே என்று. ஆமென், கெஞ்சி கேட்டது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பரிதாபம் கொண்டாரா. தேவனை நோக்கி கெஞ்சும் போது கர்த்தர் பரிதாபம் கொள்ளுகிறார். யாக்கோபு கெஞ்சி அழுதான். அவரை நோக்கி யாபோக்காற்றின் கரையிலே போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓசியா 12 அது எப்படிப்பட்ட போராட்டமா இருந்ததா? அவரிடத்துல கெஞ்சுகிறான், கெஞ்சி அழுதான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவரை நோக்கி கெஞ்சும் போது அவரால் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல ஒரு காரியத்தை கேட்பதை வேற, கெஞ்சி கேட்பது வேற. அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு பிள்ளை கெஞ்சி கேட்கும்போது, அதுவும் அழுது கெஞ்சும் போது, அந்த தகப்பனால் வாங்கி கொடுக்காமல் இருக்கவே முடியாது. பொருளாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யும்போது பரமபிதா செய்யாமல் இருப்பாரா? ஆமே, என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, தேவனிடத்தில் கெஞ்சுகிறவன் மனிதனிடத்தில் கெஞ்ச வேண்டிய நிலைமை வராது. அதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஆமேன். மனாசே பாருங்கள், அவன் நிமித்தமாய் யூதா கோத்திரமே தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட மனாசே தான் கட்டப்பட்ட போது, பிடிக்கப்பட்ட போது கெஞ்சினானா? அந்த கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார் என்று 2:33 பார்க்கிறோம். கர்த்தர் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவர். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமாம், சகாயம் கிடைக்கும் காலம் இது. இன்னும் வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதமாக இருக்கிறதே, எல்லாம் எதிராய் நடக்கிறதே, இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, எனக்கு தேவ இரக்கம் நிச்சயமாய் வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் தேவனை நோக்கி கெஞ்சுங்கள், உங்கள் சத்தத்தை உயர்த்துங்கள். நம் அப்பா அல்லவா, அவரிடத்துல கேளுங்கள், அவர் கேட்டால் நிச்சயமாய் தருவார். ஆமென், அவர் பரிதாபம் கொள்வார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் கெஞ்சுதலுக்கு இறங்குவார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்து உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்கள் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவரே, எங்கள் கண்ணீரை அற்பமாய் எண்ணாதவரே. அப்பா, இந்த நேரத்துல யார் யார் ஏக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, உங்க சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றும்படி சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று ரோமர் 14:17 காண்கிறோம். ரட்சிப்பிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இன்னும் அதிகமான சந்தோஷம் வருகிறது. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவது ஒரு மகிழ்ச்சி தானே. அவர் உங்களோடு இருப்பதும் உங்களோடு பேசுவதும் உங்களை வழி நடத்துவதும் மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருகிறது. இரண்டாவதாக, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 அப்படித்தான் சொல்லுகிறது. நேசத்தின் உச்சிதங்கள் கல்வாரி அன்பை ருசிக்கும்படி செய்கிறது. அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது அல்லவா? உன்னத பாட்டு 1:2 காண்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய அன்பை ருசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்கள் வாழ்க்கை குதூகலம் உள்ளதாக விளங்கும். அனுபவித்து பாருங்கள், புரியும். பரிசுத்த ஆவியின் மூலம் உங்களுக்குள் சந்தோஷம் ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம், அதனால் உங்களுக்குள் கனிந்து வருகிற ஆவியின் கனிகள் தான். பரிசுத்த ஆவியாகிய நதி எங்களுக்குள்ளே பாய்கிறதுனாலே ஆவியின் கனிகள் எங்களுக்குள் உண்டாக்குறது. அவை எத்தனை இனிமான கனிகள்! அந்த 9 கனிகளையும் குறித்து கலாத்தியர் 5:22 நாங்கள் வாசிக்கலாம். கனிகள் அல்ல, கனி 9 சேர்ந்து ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள். உங்களுக்காக பூமியிலே இறங்கி வந்து ஊழியம் செய்தவருக்காக நீங்களும் ஊழியம் செய்வது என்பது ஒரு பாக்கியமான அனுபவம், சந்தோஷமான கடமை அல்லவா? அப்போஸ்தலர் பவுல் சந்தோஷத்துடனே உங்களிடத்துல வந்து உங்களோடு இளைப்பாறும் படியாக என்று ரோமர் 15:30 எழுதுகிறார். ஜோவேல் தீர்க்கதரிசி அந்த சந்தோஷத்தை சியோன் குமாரருக்கு இவ்வாறாக அறிமுகம் செய்து வைக்கிறார். இவ்வாறு, சியோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று காண்கிறோம். ஆம், கர்த்தருடைய மலையை வர்ஷிக்க பண்ணுவார். மழை நீரானது குளத்தை நிரப்புகிறது போல பரிசுத்த ஆவியாகிய மழை உங்கள் உள்ளத்தை பொங்கி வழிய செய்கிறது. உங்கள் உள்ளம் தெய்வீக மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தினாலும் நிரம்பி வழிகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சீசர்களை கர்த்தர் மகிழ்ச்சியினாலும் நிரப்பினார். வேதம் சொல்லுகிறது, சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று. தேவ பிள்ளைகளே, நீங்களும் அவ்விதமாக நிரப்பப்படுவீர்களாக. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நிச்சயமாகவே உங்களுக்குள் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு வார்த்தை, சங்கீதம் 46:4, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? ஏதேன ஆற்றிலே கூட ஒரு நதி இருந்தது. அந்த நதியின் பெயர் குறிக்கப்படவில்லை. அந்த நதியானது அப்படியே பிரிந்து 4 ஆறுகளாக வருகின்றது. அந்த ஆறுகளுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த நதியை பற்றி பெயர் குறிக்கப்படவில்லை. இங்கே பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீதுக்கும் அதை பற்றி தெரியவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கான விடை சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த நதி பரிசுத்த ஆவியானவர், அவர் எங்களுக்குள்ளே இருந்து மகிழ்ச்சியினாலே எங்களை நிரப்பி அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்குள்ளும் பாய்ந்து சென்று மற்றவர்களையும்

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் அருகே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட மழைக்காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக மழை அதிகமாக பெய்யவே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள் வர ஆரம்பித்தது. கிராம மக்கள் தங்கள் முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதன் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று கூறிக்கொண்டு அங்கே இருந்த ஆலயத்தின் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார். ஆலயத்தை தாண்டிச் சென்றவர்கள் அவனை பார்த்து, சீக்கிரமாக எங்களோடு வா, நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். நீங்கள் போங்கள், கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று கூறிக்கொண்டு அங்கேயே இருந்தான். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இருந்த இடத்திலும் உயர ஆரம்பித்தது. மேஜை மேல் ஏறினான். அந்த நேரத்தில் படகு ஒன்று தண்ணீரில் மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்ற வந்தது. படகு ஓட்டி வந்தவன், ஐயா, சீக்கிரமாக வெளியே வந்து படகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை பத்திரமாக கொண்டு போய் கரை சேர்க்கிறேன் என்றார். இல்லை இல்லை, கடவுள் என்னை காப்பாற்றுவார், நீங்கள் போங்கள் என்று கூறிவிட்டான். நீர்ப்பெருக்கு அதிகமாகவே மெதுவாக தட்டு தடுமாறி கூரையின் மேல் ஏறினான். அந்த நேரத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து ஒலிபெருக்கு குரல், கயிற்றை விட்டு இறக்குகிறோம், அதில் ஏறி மேலே வாருங்கள் என்று கேட்டது. அவர்களுக்கும் முன்பு போலவே பதில் கூறினான். தண்ணீர் மட்டும் கழுத்து வரை வந்துவிட்டது. அப்பொழுது, கடவுளே, உம்மை நம்பினேனே, எனக்கு ஏன் உதவவில்லை என்று கதறினான். அப்பொழுது, மூன்று முறை உன்னை காப்பாற்ற நான் ஆட்களை அனுப்பினேன், நீ அவர்களை அலட்சியம் செய்து விட்டாய், இப்பொழுது உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் என்றது அந்த சத்தம். ஆம், இன்றும் கடவுள் ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நமது குடும்ப அங்கத்தினர் மூலமாக, நமது நண்பர்கள் மூலமாக நமக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார். வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆபத்தை விட்டு வெளிவர விழிப்போடு இருக்க வேண்டும். எந்த நெருக்கமான நேரத்திலும் தப்பிக்கொள்ள கடவுள் ஒரு வழி செய்வார். அதை கவனித்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கடவுள் நமக்கு அனுப்பும் வாய்ப்பு என்னும் கதவுகளை கண்டுகொள்ள இன்றைக்கு நாம் விழிப்போடு இருப்போமா?

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம்.
2: May we turn our Bibles to Proverbs 1 and verse 10.
1: நீதிமொழிகள் 1:10 வசனம்.
2: Proverbs 1 and verse 10.
1: என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே.
2: My son, if sinners entice you, do not consent.
1: பாவிகள் நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே.
2: My son, if sinners entice you, do not consent.
1: நயம் காட்டுதல் அப்படின்ற செய்கையினுடைய அர்த்தம் என்ன?
2: What do you mean by enticement?
1: நயம் காட்டுவது என்பதா என்றால், ரொம்ப ஞானமாக சாதுரியமாக ஒருவருடைய ஆசைகளை, ஒருவருடைய ஏக்கங்களை தூண்டி விடுவது தான் இந்த நயம் காட்டுறதுன்னு
2: சொல்றேன். Artfully arouse your desire.
1: சில வேளையில சிலர் வந்து நம்முடைய ஆசைகளையே நமக்கு சோதனையாக மாற்றுவாங்க, அதான் நயம் காட்டுறது.
2: Tempt someone with desire.
1: அதே வேளையில நமக்கு தவறான நம்பிக்கைகளை கொடுப்பாங்க.
2: And they give you false hopes.
1: இதுதான் நயம் காட்டுறது அப்படின்றது.
2: This is what enticement means.
1: அருமையானவர்களே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
2: We must be aware of one thing.
1: நாம் வாழ்கிற உலகத்துல வந்து எல்லாமே வெளிப்படையா நடக்குது, எல்லாமே நேர்மையா நடக்குது, எல்லாருமே உண்மையா நடந்து கொள்ளுகிறாங்க அப்படின்ற ஒரு பிரம்மையில நம்ம வாழக்கூடாது.
2: We should not live in this world thinking that everything that is going about in around us is all truthful.
1: எல்லாமே நேர்த்தியாக, நேர்மையாக, வெளிப்படையாக சொல்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாது.
2: And you should not think that everything is transparent and everything is truthful and so on.
1: எல்லாவற்றையும் இருக்கிற வண்ணமாகவே நம்ப முடியாது அப்படின்றதுதான் உண்மை.
2: And you should not forget that the things which are, it is not the truth also.
1: You cannot blindly trust everything that you come across. அதே வேளையில நாம் வாழ்கிற உலகமும் ஒரு துன்மார்க்கத்தினாலும் பாவத்தினாலும் கபடினாலும் நிறைந்த ஒரு உலகம் என்பதை மறந்து போக கூடாது.
2: The hard truth is we live in a very corrupt world.
1: நாங்க ஒரு பாட்டு ஒன்னு உலகத்துல வந்து ஜார்ஜ் டக்லஸ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதினாரு, வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாடலை அவர் எழுதினாரு.
2: There was a song written by George Douglas who had written this song titled as What a wonderful world.
1: Louis Armstrong என்று சொல்லுகிறவர் வந்து அதை வந்து பாடி அதை ரொம்ப உலகம் முழுவதும் பிரபலமாக்கினார்.
2: And it was also performed by Louis Armstrong and it became very famous throughout the world.
1: அதுல இருக்க சில வரிகள்லாம் கேட்கறதுக்கே அவ்வளவு இன்பமா இருக்கும்.
2: And few verses in those poem is very beautiful.
1: அந்த பாட்டுல வர்ற சில வரிகள் பாத்தீங்கன்னா,
2: and if you look at the verses that is in that
1: naan vandu pachayaga selitha marangalai paarkiren,
2: I see trees of green,
1: naan adhe velile semmaya sevvayana aladhu senniramana roja pookalai paarkiren,
2: red roses too,
1: naan adu valarndu selithu adu poo poothu nirkiradhai paarkumbodhu ennai paarthe naan nenaithu kollugiren evlo oru arpudhamana ulagam idhu.
2: I see them bloom for me and you and I think to myself, what a wonderful world.
1: நான் வானத்தை பார்க்கும் பொழுது நீல நிறமான வானத்துல வெண்ணிறமான மேகங்கள் அப்படியே போகும்போது நான் நினைக்கிறேன், எவ்வளவு ஒரு அற்புதமான நாள், எவ்வளவு அருமையான ஒரு இரவு, இது எத்தனை அற்புதமான ஒரு உலகம் என்பதை நான் நினைக்கிறேன்.
2: I see skies of blue and clouds of white, the bright blessed day, the dark sacred night. And I think to myself, what a wonderful world.
1: அதே வேளையில நான் வந்து மக்களை பார்க்கிறேன், நான் வந்து ரெயின்போவை பார்க்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது சில மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எவ்வளவு உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்றாங்க. எவ்வளவு அருமையான ஒரு உலகம் இது.
2: And the colors of rainbow, so pretty in the sky. And also on the faces of people going by. I see friends shaking hands saying, how do you do? They are really saying, I love you.
1: வாட் அ வண்டர்ஃபுல்
2: வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ல்ட்.
1: இதெல்லாம் பாடுறதுக்கு நல்லதா இருக்கு.
2: It is good. It is good that we say it.
1: இதெல்லாம் வந்து கேக்குறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு.
2: It is lovely to hear it.
1: ஆனா நிஜ வாழ்க்கைன்னு பாக்கும்போது,
2: and if you look at it in a realistic way,
1: how do you do? எப்படி இருக்கிற அப்படினு கேக்குற எத்தனை பேர் உண்மையா நம்மளுடைய நல்வாழ்வை விரும்புறாங்கன்னு தெரியல.
2: How many of us really greet one another asking how do you do?
1: How many of them really intend to say how do you do? Do they have any other ulterior motives when they ask that question? தெரியாது நமக்கு. இந்த மாதிரி நிலையில தான் உலகத்துல வாழ்றோம்.
2: This is how we live in this world.
1: நம்ம என்னதான் அற்புதமான உலகம்னு சொன்னாலும், நம்ம வந்து ரியாலிட்டியில பாக்கும்போது அநேக வேளையில வாழ்க்கையும் உலகமும் அற்புதமா இருக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை.
2: In reality we do know that this is not the real world that we live in.
1: அதனால தான் இந்த ஞானி எழுதுறாரு, என் மகனே,
2: my son,
1: பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாது.
2: That's why the writer writes, Solomon, King Solomon writes, my son, if sinners entice you, do not consent.
1: அப்பனா நம்ம வாழ்ற உலகத்துல நமக்கு நயங்காற்ற மக்கள் இருக்கறாங்கன்றத மறந்திர கூடாது.
2: You should not forget, in the world that we live, there are people who will entice you.
1: நாம் நினைக்கிறது போல உலகம் எப்பொழுதுமே நேர்மையாக வெளிப்படையாக எல்லாம் நன்மையாக இருக்கும்ன்றது நம்ம ஒரு பிரம்மையில வாழ கூடாது.
2: We should understand this world will not be transparent, where people will be open hearted, they will expose everything that is within their heart.
1: இந்த வசனத்தை வாசித்த போது ஆண்டவர் மூன்று சத்தியங்களை வெளிப்படுத்தினார்.
2: When I read these verses, the Lord revealed unto me three truths.
1: முதலாவது, நயங்காட்டுதல் என்பது ஒரு நிஜமான பிரச்சனை அல்லது அது நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்பதை முதலாவது நாம விளங்கிக் கொள்ளணும்.
2: When I read this verse, the Lord revealed unto me three truths. And the first one is, enticement is always a possibility and it is a reality.
1: அது எப்பொழுதும் யாருக்கும் நடக்கலாம்.
2: It may come to anyone at any point of time, at any moment.
1: அதனால தான் வாசிக்கிறோம், நயங்காட்டினாலும் அப்படினு வாசிக்கிறோம்.
2: That is why we read, even if they entice you.
1: அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியிலுமே நயங்காட்டுதல் என்பதே கிடையாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது.
2: Whatever walk of life that we go through, you cannot rule out there is no enticement.
1: அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நயங்காட்டப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அதே வேளையில நம்முடைய சமுதாய வட்டங்கள்லேயும் நாம அநேகரால் நயங்காட்டப்படலாம்.
2: It is present even in our spiritual life. It is ever present in our social circles also, this enticement.
1: அதே வேளையில இந்த நயங்காட்டுதல் என்பது நம்முடைய குடும்ப வட்டங்களிலேயும் வரலாம், நம்முடைய நண்பர்கள் வட்டங்களிலேயும் வரலாம்.
2: This enticement is present in our family, it is present in our friendship circles.
1: அதே வேளையில இந்த நயங்காட்டுதல் என்பது ஒரு சபைக்குள்ளே நடக்கலாம், ஒரு சமுதாய குழுவுக்குள்ளே நடக்கலாம்.
2: This enticement is present even in church and even in our community.
1: நாம் தான் விழிப்பாக எச்சரிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
2: We must be ever vigilant against this enticement.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to God's holy name.
1: ஆகவேதான் 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம்.
2: Hence we read in 1 John 4:1.
1: பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லுகிறார்.
2: Hence he writes, Beloved, do not believe every spirit, but test the spirits, whether they are of God. Because many false prophets have gone out into the world.
1: அப்ப இதுல வெளிப்படுற முக்கியமான சத்தியம் என்னன்னா,
2: What is the truth that is being revealed?
1: ஒரு காரியத்தை நீங்க நம்புறதுக்கு முன்னால அந்த காரியத்தை நீங்க நிச்சயமா சோதிக்க வேண்டும்.
2: Before we accept a test, we have to test that.
1: Before you trust anything, you must test everything before you trust anything. ஒரு காரியத்தை நீங்க நம்புறதுக்கு முன்னால அதை கண்டிப்பா சோதிச்சிடணும்.
2: We must test everything before we trust anything.
1: எந்த ஒரு கல்லையும் நாம வந்து வெறுமனே புரட்டி விட முடியாது.
2: We must not leave any stone unturned.
1: தமிழ்ல சொல்லுவாங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும் போது, you should not leave any stone unturned ன்னு சொல்லுவாங்க. அதாவது எதையும்

0: ஆனாலும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்களுக்கு கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும்னு
1: போட்டிருக்கு. Therefore, it is no great thing if his ministers also transform themselves into ministers of righteousness who will end, will be according to the works. It's amazing.
0: பிசாஸ் என்பவன் எப்பொழுதுமே வந்து கர்ச்சிக்கிற சிங்கமாய் வரப்போகிறது இல்லை. அநேக முறை அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவானா.
1: For we should be aware, Satan not only comes as a roaring lion, he also takes the form of angel of light.
0: நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானா?
1: If you consider the life of Samson,
0: Samson. நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையில வந்து அவன் வந்து கர்ச்சிக்கிற சிங்கத்திற்கு விரோதமாக தைரியமாக ஓடினான்.
1: When a roaring lion came before him, he ran before him and countered it.
0: He ran courageously
1: to tear the lion apart.
0: ஆனால் அதே சிம்சோன் வந்து தெலேலாளுக்கு முன்பாக நல்ல வசதியாக அவள் மடியிலே படுத்து தூங்கினான்.
1: The same Samson, he was comfortable in the bosom of Delilah.
0: உண்மை என்ன தெரியுமா?
1: You know what, sir?
0: சிங்கமானாலும் சரி தெலேலாவானாலும் சரி ரெண்டு பேருமே இவனை அழிக்க இவனுக்கு விரோதமாய் வந்தவர்கள் என்பது உண்மை.
1: And in both the cases, either Lion or Delilah, both were trying to entice and they wanted to destroy him.
0: வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து ஆக்ரோஷமா வந்துச்சு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பாதிப்பே இல்லாதது போல ஒரு தீமையும் செய்யாதது போல ரொம்ப மிருதுவாக இன்னொன்னு வந்துச்சு.
1: Both wanted to destroy Samson, but what's the difference between the two? One was very ferocious and the other was very soft and comfortable.
0: ஒன்னு வந்து பார்த்தா ஆபத்தே இல்லாதது போல இருந்துச்சு.
1: In the second case we see there is no terror or no destruction at all.
0: No harm.
1: No harm at all.
0: ஹார்ம்லெஸ்ஸா தெரிஞ்சது.
1: Amen.
0: Very heartwarming. அப்படியே மனசுக்கே ரொம்ப கவர்ற மாதிரி இருந்துச்சு.
1: It was enticing to the heart.
0: மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில இருக்க தோல் தான் மாற்றம், வெளியில இருக்க தோற்றம் தான் மாற்றம்.
1: What is the difference between the two aspects? Only the coat was different.
0: ஒன்னு வந்து மிருகம், இன்னொன்னு வந்து அழகு.
1: One was a ferocious animal, the other was beauty.
0: One was a beast, the other was a beauty.
1: Amen.
0: ஆனா உள்ள கொண்டு வர்ற விஷம் ஒன்னுதான்.
1: But what is the intention? It is destruction.
0: அதனால தான் பாருங்க பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து வலிமையான போர் வீரர்கள் மாத்திரம் அவங்க பயணிக்க மாட்டாங்க, ரகசியமாக நடக்கிற சூழ்ச்சிகளை ஆராய்ந்து பார்க்கிற ரகசிய ஆய்வாளர்களோட சேர்ந்து அவங்க பயணிப்பாங்க.
1: And we see the kings do not go only with the soldiers, they will also keep spies to understand what is happening all around.
0: Yenandra ellame thotrugira vidhamagave ellam velippadaya ellame nanmaya theeme theriyadu.
1: Everything will not be transparent onto you, whatever bad is around you.
0: Na solluven andha gnani vandu thanudaiya magana paathu solraru, பாவிகள் வந்து உன்னை நயப்படுத்தினால், அவங்க உன்னை வந்து நயங்காட்டினால் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இந்த நயங்காட்டுதல் என்பது என்றைக்குமே நடக்காது, எல்லாருக்குமே நடக்காது, எப்பொழுதுமே நடக்காது, எல்லா இடத்துலயும் நடக்காது.
1: And we understand the world, this enticement do not happen at every point of time, at every moment. It could come occasionally at unexpected.
0: It doesn't happen to everyone, it doesn't happen everywhere, it doesn't happen every day, it doesn't happen at every time, you know. எப்பொழுது வேணாலும் இது நடக்கலாம்.
1: It can happen at any point of time.
0: அதனால நாம் எப்பொழுதுமே நாம வந்து எனக்கெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப கேஷுவலா இருந்திட கூடாது.
1: Hence we got to be vigilant that we should, it will not happen to us at any point of time.
0: எப்பொழுதுமே நாம விழிப்போட இருந்து கொண்டே இருக்கணும்.
1: Hence we got to be very vigilant at all point of time.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to God's holy name.
0: முதலாவது இதுல வெளிப்படுற சத்தியம் என்னன்னா இந்த வஞ்சனை அல்லது இந்த நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக எப்பொழுதுமே வாய்ப்பை கொடுக்கிறதாகவே இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது.
1: As the first truth is, the enticement is always a possibility and it is a reality in our life.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to God's holy name.

0: திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
1: May we read the word again.
0: நீங்கள் நீதிமொழிகள் 1:10 வாசிக்கும் போது,
1: Proverbs 1:10,
0: என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் போட்டிருக்கு.
1: And if sinners entice you,
0: யார் நயங்காட்டுவார்கள்?
1: Who will entice you?
0: வேதம் சொல்கிறது பாவிகள் உனக்கு நயங்காட்டுவார்கள்.
1: It is the sinners who will entice you.
0: அப்பனா அர்த்தம் என்னன்னா, நயங்காட்டுதல் என்பது மனிதர்கள் மூலமாக நம்மை நோக்கி வருகிறது.
1: And this enticement is given by the sinners who are none but the
0: enticement
1: men
0: comes
1: from
0: through
1: men.
0: People.
1: Amen.
0: இந்த நயங்காட்டுதல் என்பது மனிதர்கள் வழியாக மனிதர்கள் மூலமாக நம்மை அடைகிறது.
1: Enticement comes through people.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to God's holy name.
0: பாருங்க, இந்த ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னது போல எல்லாரையும் நாம நம்பிட முடியாது.
1: We cannot trust all.
0: எல்லாரையுமே நாம ஏற்றுக்கொள்ள முடியாது.
1: We cannot accept all the people.
0: எல்லாரையுமே ஒரே நிலையில நாம பார்க்க முடியாது.
1: We will not be able to judge them in the same scale.
0: ஏனென்றால் எல்லாருமே ஒரே விதமாக இருப்பதில்லை என்பதுதான் உண்மை.
1: The truth is the people may not be alike at all point of time and all alike.
0: அதனால தான் நான் சொல்வேன்.
1: Hence we say, I would say,
0: இந்த நயங்காட்டுதல் என்பது ரெண்டு வித்தியாசமான கூட்டத்தாரிடத்திலிருந்து நம்மை நோக்கி வரும்.
1: This enticement may come to us from two quarters of life.
0: முதலாவது யார் எப்படிப்பட்ட ஒரு நயங்காட்டுவார்கள் அப்படினு சொன்னா,
1: First which type of people will entice you?
0: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 13 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: If you read Deuteronomy 13th chapter verses 6-10,
0: நீங்கள் அங்கே 6 வசனத்தில்,
1: And in verse 6 it says,
0: உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி போய் நாம் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால்னு போட்டிருக்கு.
1: If your brother, the son of your mother, your son or your daughter, your wife of your bosom or your friend who's as your own soul secretly entice you saying,
0: யார் வந்து நயங்காட்டுறாங்க?
1: Who will entice you?
0: யார் ரகசியமா நயங்காட்டுறாங்க அப்படின்னா,
1: secretly who will entice you?
0: ஆச்சரியமா இருக்கு, ஒரு லிஸ்ட் கொடுக்கறாரு.
1: And he gives a list over here.
0: அது யாரனா, உன் தாய்க்கு பிறந்த சகோதரன்.
1: And it is your own brother who is born to your mother.
0: உன்னுடைய சொந்த மகன், உன்னுடைய சொந்த மகள்.
1: Your own son and your own daughter.
0: உன்னுடைய சொந்த மனைவி.
1: The wife of your bosom.
0: உன்னுடைய நண்பன்.
1: Your friend.
0: உன்னுடைய ஆத்துமாவை போல, உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதன்.
1: Friend who is as your own soul.
0: இவங்க என்ன பண்ணுவாங்களா, உன்னை நயமாக உன்னை ரகசியமா ஏவி விடுவாங்களா?
1: And these people will secretly entice you.
0: எனக்கு இத கால்ல படித்த போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது.
1: I was shocked when I read these verses.
0: நயங்காட்டுதல் என்பது நம்ம பாவிகள்னா எங்கேயோ வெளியில இருக்காங்க நினைக்காதீங்க.
1: We think that it is the sinners who will entice you. We think they are from elsewhere.
0: எங்கேயோ தூரமா அந்நியர்களா இருக்காங்க நம்ம நினைக்கிறோம்.
1: They could be heathens to us or strangers to us.
0: எங்கேயோ தூரத்துல இருக்காங்க நம்ம நினைக்கிறோம்.
1: We think they are far off.
0: வேதம் சொல்லுது,
1: But the Bible says,
0: இந்த நயங்காட்டுற பாவி யாரா இருக்கலாம்னு சொன்னா, நம்மோட நெருங்கிய உறவுல இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட நம்மள நயங்காட்ட முடியும்ன்றத மறந்துடாதீங்க.
1: And your own people whom you recognize and these people could entice you as well.
0: யாரோடு நாம நெருங்கிய உறவுல இருக்கிறோமோ அவர்கள் என்ன செய்யலாம்னா நம்மள நயங்காட்டலாம்.
1: And good relationships whom you are, they might entice you.
0: அதனால தான் சொல்வேன், இந்த நயங்காட்டுதல் மனிதர்கள்ட்ட இருந்து வருது அப்படினு சொன்னா, முதல் கூட்டம் யாருன்னு சொன்னா, நாம் யாரோடு நல்ல உறவுல இருக்கிறோமோ அவர்களே நமக்கு என்ன செய்யலாம், நயங்காட்டி விடலாம் என்பது உண்மை.
1: And from whom will we get this entitlement? From people whom you have good relationship.
0: அதுல யாருக்குமே விதிவிலக்கே கிடையாது.
1: There's none is spared from this.
0: Nobody's exempt. எல்லாரும் இந்த லிஸ்ட்ல வந்திரலாம்.
1: And all have been included in this list.
0: அதுல போட்டுருக்கு, உன்னை வந்து ரகசியமா நயங்காட்டி யாருன்னு கேட்டா, உன்னுடைய மனைவி, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன்னுடைய நண்பன், இவங்கெல்லாம் ரகசியமா நயங்காட்டி நாம வேறே தேவர்களை போய் சேவிக்கலாம்னு உனக்கு வந்து நயங்காட்டினால்னு போட்டிருக்கு.
1: And secretly these people will entice you, who they are, your son of your mother, your son, your daughter, your wife and your friend. They will say, come, we'll go and serve other gods.
0: ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிப்பாயிரு.
1: Be vigilant.
0: எச்சரிப்பாயிரு.
1: Be cautious.
0: அப்படின்னா நம்ம யார்கிட்டையுமே வந்து இவர்கள் மூலமாய் நம் மஞ்சிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு நாம தைரியத்தில் இருக்கவே கூடாது.
1: Let us not take for granted that we will not be enticed by these people.
0: பாருங்க, நீங்கள் உபாகமத்தில் 16 நியாயாதிபதிகள் 16 அங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனை நயமாய் வஞ்சிக்க துணை முயற்சி செய்தது யாருன்னு சொன்னால் அவன் உயிருக்கு உயிரா நேசிச்சான் பாருங்க, அந்த பொண்ணு தான் அவனையே வஞ்சிக்கிறதுக்கு அவள் வந்து வலை விரித்து கொண்டிருந்தாள்.
1: If you would read Judges 16:4-5, Samson was enticed by the lady whom he really loved.
0: அவளை ரொம்ப நேசிச்சான், ரொம்ப நம்பினான்.
1: And he trusted her and he loved her.
0: அவள் தான் என்ன செய்தானா, கடைசியில அவளுடைய சத்துருக்களுக்கு வந்து அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை வந்து ஒரு ஒரு ஒரு பொறியாக மாத்தி அவனை கொஞ்சம் பிடிச்சு கொடுத்தான்.
1: And she became a snare unto him and exposed him to the enemies, the Philistines.
0: இது ரொம்ப கேட்பதற்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது.
1: And it is quite shocking to hear.
0: அப்போ யார் மூலமாய் இந்த வஞ்சனை, யார் மூலமாக இந்த நயம் காட்டுதல் அப்படினு சொன்னா, முதலாவது நான் சொன்னேன், நம்மோடு நெருங்கிய உறவுகள் இருக்காங்க பாருங்க, அவர்கள்ட்டையும் நாம எச்சரிப்பா இருக்கணும்.
1: We got to be very cautious even with our own relations because the enticement might come through there.
0: இரண்டாவது நான் சொல்வேன்,
1: secondly I would say,
0: யார் மூலமாய் இந்த நயம் காட்டுதல் வரும் என்று சொன்னால்,
1: through whom this enticement will come.
0: நீங்கள் அதே பகுதி உபாகமம் 13:3 வசனங்களை வாசியுங்களேன்.
1: If you would read Deuteronomy 13:1-3.
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: It is quite amazing.
0: உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக என்று வாசிக்கிறோம்.
1: If there arises among you a prophet or a dreamer of dreams and he gives you a sign or a wonder and the sign or the wonder comes to pass of which he spoke to you saying, let us go after other gods which you have not known, let us serve them, you shall not listen to the words of the prophet or the dreamer of dreams, for the Lord your God is testing you to know whether you love the Lord your God with all your heart and with all your soul. You shall walk after the Lord your God and fear him and keep his commandments, obey his voice, you shall serve him and hold fast to him.
0: ஆச்சரியமா இருக்குல்ல?
1: It's quite amazing.
0: இந்த ஜனத்தை வஞ்சிக்கிறதுக்கு யார் எழும்புவான்னு கேட்டா சொந்தக்காரங்க மாத்திரம் இல்லையா?
1: It is not only the relations who will arise.
0: யாரை நாம ரொம்ப நம்புறோம், யாரை நம்ம ரொம்ப மதிக்கிறோம் பாருங்க, யாருக்கு நம்ம ரொம்ப கனத்தை மரியாதையும் கொடுக்கிறோம் பாருங்க, அவர்கள் கூட நம்மளை என்ன பண்ணிரலாம்னா வஞ்சித்தரலாம்.
1: And people whom we revere, like you know, which whom we honor, they could also rise against us and entice us.
0: நிறைய வேளையில மதிப்புக்குரியவர்கள், கனத்திற்குரியவர்கள், நாம ரொம்ப உயர்ந்த இடத்துல வைத்து பாக்குறவங்க கூட நம்மளை என்ன செய்திடலாம்னா நயங்காட்டி விடலாம்.
1: And these people might be of great importance in our life and an influence in our life, they could also entice us.
0: அப்போ அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஆகிலும்,
1: even it be a prophet,
0: அவன் சொப்பனக்காரன் ஆகிலும்,
1: or dreamer of dreams,
0: அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவன் ஆனாலும்,
1: and even if he works wonder and signs,
0: அவன் சொன்னது சொன்னபடியே நடந்தாலும்,
1: and even if it takes place whatever he says,
0: அவர் சொல்றாரு எச்சரிப்பாருங்க,
1: be cautious,
0: எச்சரிப்பாருங்க,
1: be cautious.
0: ஏன்னா அவங்களுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வைத்து அவங்களை என்ன செய்ய முடியும்னா வஞ்சிக்க முடியும்.
1: Through the wonders and signs they could mislead you.
0: நீங்க நிறைய பேர் நம்ம யார்ட்ட வந்து எச்சரிப்பார்ப்போம்னு சொன்னா நம்மட்ட நேரடியா வந்து நமக்கு பிடிக்காம இருக்கறாங்க பாருங்க, நம்ம மதிக்காம இருக்கறாங்க பாருங்க, அவங்கட்ட நம்ம ரொம்ப எச்சரிப்பார்ப்போம்.
1: And we got to be very cautious with these people.
0: We always are very cautious with people. We don't respect, we don't have high regards. ஆனால் நம்ம யாரையாவது ரொம்ப மதிக்கிறோம், யாரையாவது ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம், அவங்க சொல்றது எல்லாமே தெய்வ வாக்கா நம்ம ஏற்றுக்கொள்வோம்.
1: And we accept whatever these people tell whom we revere and whom we respect.
0: அவங்கள்ட்ட நம்ம எச்சரிப்பா இருக்கவே மாட்டோம்.
1: And we will not be cautious with these people.
0: அவங்க இவ்வளவு பெரிய ஆள், அவங்க எல்லாம் தப்பே சொல்ல மாட்டாங்க.
1: And we always conclude that they ஏன்னா
0: அவங்க பெரிய ஆட்கள்,
1: they are great people,
0: அவங்க எல்லாம் வந்து பெரிய தீர்க்கதரிசிகள்,
1: and they are prophets,
0: அவங்க எல்லாம் சொப்பனக்காரர்கள்,
1: and they are dreamers,
0: அவங்க சொல்றதெல்லாம் நடக்குது பாதே,
1: whatever they tell it comes to pass,
0: அதனால எப்படி அவங்க எல்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டாங்க,
1: they will not tell lies,
0: அவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்க,
1: they will not mislead us,
0: அவங்க எல்லாம் நம்மள நயவஞ்சகமா நடத்தவே மாட்டாங்க,
1: they will not entice us and lead us,
0: நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம்.
1: But we think so.
0: ஆனா வேதம் சொல்லுது,
1: but the Bible says,
0: அது சொந்தமா இருந்தாலும் சரி,
1: whether be relations,
0: ஒருவேளை அவங்க வந்து தீர்க்கதரிசியா சொப்பனக்காரனா இருந்தாலும் சரி,
1: whether they be prophet or dreamers,
0: நீ எச்சரிப்பா இருப்பா,
1: be cautious dear friends,
0: அவங்க கூட உன்னை வஞ்சித்து என்ன செய்வானா, வேறே தேவர்களை சேவிக்கும்படி உன்னை என்ன பண்ணிருவானா, அப்படியே திருப்பிடுவான்.
1: They could even entice you and take you away from me to serve other gods.
0: இந்த உலகத்துல வந்து கல்ட்ஸ் னு சொல்வாங்க, கள்ள போதகங்கள்ல சிக்கி உயிர் இழந்தவர்கள் கூட ஏராளம் பேர் இருக்காங்க.
1: There are people who have lost their lives through this false prophets.
0: Cults னு சொல்றோம். அந்த கல்ட்ன்றது என்னன்னு சொன்னா, ஒரு யாராவது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பிரசங்கியார் இருப்பாரு.
1: There might be a great preacher.
0: அந்த பிரபலமான பிரசங்கியார் வந்து தனக்கு பின்பாக ஒரு பெரிய சீடர்கள் கூட்டத்தை, பெரிய ஒரு ஃபாலோயிங் அவர் சேர்த்துருவாரு.
1: And he will have a followers, great followers following him.
0: அவர் அப்படியே வருஷ கணக்கா அவர் பிரசங்கங்களை கேட்டு அப்படியே அவர்ட்ட மயங்கி அவர் அப்படியே அவர்தான் உண்மையான ஊழியன்னு நம்புறாங்க பாருங்க.
1: And the people will think that he is a real prophet and people will start following and whatever he says they think it is truth.
0: அவர்கள் நம்பிக்கை கூட உச்சகட்ட வேளையில அவங்களை வஞ்சித்துவாரு.
1: And when he comes to the pinnacle he will entice them.
0: அவங்களை வந்து வேதத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ய சொல்லி தூண்டுவாரு.
1: And he would encourage them to do things against the scriptures.
0: அவங்களுக்கு தெரியாது நாம வேதத்துக்கு புறம்பா போயிட்டு இருக்கோம்னு தெரியாது. ஏன்னா அவங்க எதுல பிரம்மையில அவங்க அப்படியே மயங்கி போயிருப்பாங்கன்னா, அப்பா இவ்வளோ பெரிய ஆள், அவர்லாம் பொய்யே சொல்ல முடியாது, அவர்லாம் தப்பே சொல்ல முடியாதுன்னு சொல்லி நினைப்பாங்க.
1: We will think that he is telling us the truth, so we will not understand the enticement that he is taking us through the evil path.
0: பாருங்க,
1: from the scriptures.
0: எந்த மனுஷனும் தன்னை ரொம்ப பெரிய ஆளா மாறிட்டு உயர்றாங்க பாருங்க, நாம எச்சரிப்பா இருக்கணும்.
1: When our people arise in our eyes, we got to be very careful before that.
0: அந்த glam and glitter, அந்த அவருடைய பிரகாசமும் அவருடைய பிரபலமும் என்ன பண்ணிட கூடாதுன்னா, நம்முடைய கண்ணை மயக்கிட கூடாது, நம்முடைய சிந்தையை மழுங்க பண்ணிட கூடாது.
1: And the glamour and riches should not blind our eyes.
0: என்னதான் அவங்க பெரிய ஆளா இருந்தாலும்,
1: however big these preachers might be,
0: வேதம் சொல்லுகிறது போல எல்லா ஆவிகளையும் நீங்க சோதிச்சு பார்த்து தான் நீங்க நம்பணும்.
1: As the Bible says, test every spirit and then believe.
0: அதனால தான் பவுல் சொன்னாரு.
1: Hence Paul says,
0: நான் உங்களுக்கு உபதேசித்த சுவிசேஷத்தை தவிர வேறு ஒரு சுவிசேஷத்தை நானே வந்து சொன்னாலும், வேறு ஒரு தூதன் வந்து சொன்னா கூட நீங்க நம்பாதீங்கன்னு
1: சொன்னாரு. Paul says, the truth and the doctrine that I preach you, do not accept the other doctrines whatever is preached to you. Even I've come again and preach you another doctrine, do not accept it.
0: Even if an angel will come and preach a different doctrine, reject
1: it. Do not
0: it.
1: accept. Bad.
0: என்ன ஆச்சரிய எவ்வளவு எச்சரிப்பா சொன்னார் பாருங்க.
1: See the caution that he gives on to us.
0: நான் எப்பவுமே சொல்வேன், இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ வந்து எந்த ஊழியனுக்கும் கொடுக்கவே கூடாது.
1: Maybe not give the celebrity status to any preacher.
0: யாரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், மனுஷன்தான்.
1: However big a preacher might be, after all he is a human at last.
0: எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருக்கலாம், மனுஷனே.
1: However big a pastor that he might be, ultimately he is a human.
0: எவ்வளவு பெரிய உபதேசகரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம், மனிதன் மனிதனே.
1: Whatever revelations that he might have, and ultimately he is a human.
0: அத நீங்க மறந்திரவே கூடாது.
1: You shouldn't forget this.
0: அத நாம மறந்துட்டு நாம் அவர்களை பின்பற்றி அவர்கள் சொல்வதெல்லாம் நாம் அப்படியே கண்மூடித்தனமாக கேட்டுக்கொண்டே இருப்போமானால், என்றைக்காவது ஒரு நாள் நாம நயங்காட்டப்படுவோம், நய வஞ்சகத்திற்குள்ளே நாம் சிக்கிவிடுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை.
1: If you get blindfolded and accepting everything what he says, a day will come when he might be able to entice you through his words.
0: சில வேளை நாம நிறைய வேளையில கெர்ச்சிக்கிற சிங்கத்திற்கு நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருப்போம்.
1: We will be very cautious against the roaring lion.
0: ஆனால் ஆட்டை போல வருகிறவர்களை வந்து நாம வந்து அப்படியே கை நீட்டி நம்ம வரவேற்று விடுவோம்.
1: But when we see people coming to us in a humble way as a lamb, we great we accept ana, them right
0: yesu sonnaru
1: jesus said
0: kallathirku darsigal echari paarenga
1: be cautious to false prophets
0: yena avanga vande ஓனாய் போல வரமாட்டாங்க.
1: They will not, these false prophets, they may not come as a wolf.
0: அவங்க எப்படி வருவாங்கன்னா ஆட்டு தோலை போர்த்தின ஓனாய்கள் போல வருவாங்க.
1: And these false prophets will come as a wolf covered with a coat of lamb.
0: Wolf in sheep's clothing.
1: Amen.
0: வெளியே பார்த்தா ஆடு.
1: Outside if you look the coat is sheep.
0: வெளியே பார்த்தா ஆடு.
1: Outside the look is coat sheep.
0: ஆனா உள்ள என்னன்னா ஓனாய்.
1: And they are wolves inside.
0: அதனால நான் சொல்லுவேன்.
1: That's why I would say.
0: நீங்க வந்து வஞ்சனை என்பது நிஜம். அதுல இருந்து யார் தப்பிக்க முடியாது. அது வந்து எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு காரியம்.
1: Hence enticement is the truth. Everyone will go through this path.
0: அது ஒரு ரியாலிட்டி.
1: It's a reality.
0: Possibility. நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக நம்மை நயவஞ்சப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் வரதான் செய்யும்.
1: And this enticement will come to you in your walk of life.
0: இரண்டாவது நான் சொன்னேன், நயவஞ்சகம் என்பது மனிதர்களால வரும்.
1: And it is through people that it comes.
0: பாவிகள் உன்னை நயங்காட்டினாலும்னு போட்டிருக்கு.
1: But even if the sinners entice you,
0: that is what is said, sinners may entice you. If sinners entice you, அப்பனா மனிதர்களால் அது வருது.
1: And it is through human.
0: எப்படி வருது?
1: He says, if sinners entice you,
0: நெருங்கிய உறவுகளால் வருகிறது.
1: And it has come through relations,
0: நெருங்கிய உறவுகள்,
1: close relations.
0: இரண்டாவது,
1: secondly,
0: இந்த நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில வந்து பிரபலமான மனிதர்களால அது உள்ள வருது.
1: And it comes from revered people who is around us.
0: நம்ம ரொம்ப மதிக்கிற மனிதர்களிடத்து வரும்.
1: And it comes from a great people whom we honor very much.
0: மூன்றாவது ஒன்னு சொல்வேன், இந்த சத்தியம் பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம்.
1: Again we shall read this verse.
0: நீங்கள் நீதிமொழிகள் 1:10 பாருங்களேன்.
1: Proverbs 1:10.
0: என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே.
1: My son, if sinners entice you, do not consent.
0: அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
1: It's very important this word.
0: நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கலாம்.
1: And we might meet this enticement at some point of time in our life.
0: இரண்டாவது, நயங்காட்டுதல் என்பது நம்முடைய நெருங்கிய உறவுகளால் அல்லது பிரபலமான மனிதர்களால் நம் வாழ்க்கையில வரலாம்.
1: And this enticement might come from a close quarter, that is from a close relations or from a revered people whom we esteem high.
0: அந்த நயங்க பாவிகள் உன்னை நயங்காட்டினாங்கன்னு சொன்னது அந்த பாவி வந்து நம்முடைய உறவாவும் இருக்கலாம், பெரிய உயர்ந்த மனிதர்களாவும் இருக்கலாம்.
1: But the word, the sinners, what is used here, it could be your own relations or highly revered people by you.
0: அதே வேளையில மூன்றாவது ஒரு சத்தியத்தை சொல்லாம அவர் ஞானி முடிக்கல.
1: And the third enticement, that
0: the third truth about the enticement,
1: the third truth that the preacher reveals here is
0: 1:10.
1: 1:10.
0: பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே.
1: My son, if sinners entice you, do not consent.
0: அப்ப மூன்றாவது ஒரு முக்கியமான சத்தியம் வெளிப்படுது.
1: The third truth that is being revealed here is,
0: நயங்காட்டுதல் என்பது நாம் அதை எதிர்த்து நின்று சம்மதியாமல் இருந்தால் அது வல்லமையற்றதாக போய்விடும்.
1: If you resist this enticement, then it becomes powerless.
0: நாம் அதை எதிர்த்து நின்றால், அதுக்கு சம்மதியாமல் இருந்தால், எவ்வளவு பெரிய நயங்காட்டுதலா இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யவே செய்யாது.
1: However big the enticement might be, if you resist and stand steadfast against it, it will not have effect on you.
0: அப்பனா நயங்காட்டுறதுல விழுறதும் நாம ஜெயித்து நிக்கிறதும் நம்ம கையில இருக்கு.
1: Hence victory over enticement is in your hands.
0: Whether you fall for it, whether you stand up against it, it is in your hand.
1: It is in your hands. Whether you stand or fall for it.
0: நீங்க வந்து அந்த நயங்காட்டுதல்ல நீங்க அடித்து கொண்டு போகப்படுற ஒரு வெள்ளம் போல நீங்க போகணும் அப்படின்னா நீங்க சம்மதிச்சா அது நடக்கும்.
1: This enticement might come as a flood and you accept, you might even flow with it.
0: நீங்க கன்சென்ட் பண்ண அது வந்து போயிடும். நீங்க அதுல போயிடுவீங்க.
1: It will carry you if you show consent to it.
0: ஆனால் நீங்கள் எதிர்த்து நின்று நீங்கள் சம்மதியாமல் நின்றால் எவ்வளவு பெரிய வெள்ளமா வந்தாலும் நீங்க அதற்கு வந்து முன்பாக ஒரு வெற்றியோடும் ஜெயத்தோடும் முன்னேற முடியும்.
1: And you can be triumphant if you stand against it and you can come out victoriously. அன்பானவர்களே,
0: உலகத்துல ஏமாற்றவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க.
1: There might be deceived in this world.
0: People deceivers vandu they will be there in this world.
1: Amen.
0: இந்த உலகத்துல வந்து நம்மள நயம் காட்டுறவங்க என்னைக்குமே இருந்துட்டு தான் இருப்பாங்க.
1: People will be there who will entice you.
0: நீங்க நினைக்காதீங்க கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு தான் வந்தாங்கன்னு.
1: Don't think that the false prophets have come into the world today.
0: கள்ள போதகர்கள் இன்னைக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க.
1: Don't think that these prophets have come today.
0: அவங்க வந்து இயேசுவின் காலத்திலே இயேசு எச்சரிப்பு கொடுத்தார்.
1: Even in days of Jesus he cautioned us.
0: சபையில 2000 வருஷம் சரித்திரத்துல எல்லா காலத்திலேயும் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க.
1: In 2000 over a period of time over 2000 years the Lord has said you know be cautious to these false prophets.
0: They have been existing for 2000 years, false prophets, false teachers. You cannot stop them. நீங்க அவங்களை நிறுத்தல முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யலாம்னா அவர்களை வந்து நீங்க ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு எடுத்து விடாம போயிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில நயவஞ்சகம் வராதபடிக்கு நீங்க சம்மதிக்காம அதற்கு எதிர்த்து நிக்கலாம்.
1: You can be cautious to stand against this enticement what they bring to you.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to God's holy name.
0: அதனால தான் நீங்கள் உபாகமத்துல வாசித்தோம் பாத்தீங்களா?
1: Hence we read in Deuteronomy.
0: உபாகமம் 13 அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நம்ம வாசித்தோம்.
1: Deuteronomy chapter 13 verses 6 to 10.
0: உன்னுடைய சகோதரன் உன்னை நயவஞ்சகமாய் நடத்துவான், உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன் மனைவி, உன்னுடைய நெருங்கிய நண்பன் எல்லாருமே உன்னை நயவஞ்சகமா நடத்துவாங்க.
1: Your own relations who are close to you, they might entice you.
0: It can be your brother, your sister, your friend, your wife, your brother, no matter who they are. எல்லாரும் உன்னை நயம் காட்டலாம்.
1: They might entice you.
0: ஆனால் 8 வசனம் சொல்கிறது.
1: But the verse 8 says.
0: நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும்னு போட்டிருக்கு.
1: You shall not consent to him or listen to him, nor shall your eye pity him, nor shall you spare him or conceal him. But you shall surely kill him.
0: என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க.
1: How dreadful it is.
0: என்னலாம் செய்ய கூடாதா?
1: What shall we not do?
0: நீ அவனுக்கு சம்மதிக்க கூடாது. எட்டாவது.
1: We shall not consent.
0: இரண்டாவது நீ அவனுக்கு செவி கொடுக்க கூடாது.
1: We shall not listen to him.
0: மூன்றாவது
1: Thirdly,
0: உன் கண் அவன் மேல் இரக்கம் காட்ட கூடாது.
1: Your eye shall not show pity to him.
0: நானாவது
1: Fourthly,
0: நீ அவனை தப்ப விட கூடாது.
1: And you shall not spare him.
0: ஐந்தாவது நீ அவனை ஒளித்து வைக்க கூடாது.
1: And nor shall you conceal him.
0: அப்பனா அர்த்தம் என்ன?
1: But what does it mean?
0: நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி வஞ்சகம் வந்தாலும்
1: whatever enticement that we might come across in our life
0: அதை அதற்கு நாம விட்டு கொடுப்பதும் அதை நாம எதிர்த்து நிற்பதும் நம்ம கையில இருக்கு.
1: It is in our hands whether to resist this enticement or to fall for it.
0: நீங்க விட்டு கொடுத்து இடம் கொடுத்து ஒளிச்சு வச்சு நீங்க அதுக்கு வந்து அதுக்கு உற்சாகம் காட்டுவீங்களானா அது எதிர்த்து நிக்காம போவீங்களானா நிச்சயமாய் நீங்கள் அதுல விழுந்து விடுவீர்கள்.
1: And you shall surely fall if you consent to it, listen to it and show pity to the person and spare him and conceal him, you shall surely fall for this enticement.
0: நான் சொல்லுவேன் இந்த நயங்காற்றவர்கள்ட்ட மாத்திரம் நம்ம எப்படி இருக்க கூடாதுன்னா இரக்கமே காட்டக்கூடாதுன்னு
1: போட்டிருக்கு. We should not show pity to these people who try to entice you.
0: இது ரொம்ப சங்கடமா தான் இருக்கும் சில தடவை செய்யிறதுக்கு.
1: It could be quite painful to you.
0: ஆனால் நீங்கள் வெற்றி எடுக்க இதான் வழி.
1: This is the only way of triumph.
0: நீங்கள் தப்பித்துக் கொள்ள இதான் வழி.
1: This is the only way of escape.
0: நீங்கள் சத்ருவிடத்திலே பிசாசின் இடத்துல இரக்கம் மாத்திரம் காட்டுவீர்களானால் நிச்சயமாகவே இந்த இரக்கம் உங்க வாழ்க்கையினுடைய முடிவாக மாறிடும்.
1: And if you shall show mercy to Satan, certainly you will be destroyed.
0: ஏனென்றால் அவன் எதற்கு வர்றான்னு சொன்னா இரக்கம் காட்டறதுக்கு வரல.
1: Satan doesn't come to show mercy to you.
0: அவன் எதுக்கு வரானா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரா.
1: And the Satan comes to kill and to destroy you and to rob you for no other thing he comes.
0: அதனால நாம் அவன்ட வந்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: We got to be very vigilant and cautious unto this.
0: ஆகவே தான் யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கிறோம்.
1: Hence we read James 4:7.
0: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: Obey God.
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: And resist the devil.
0: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: And he shall flee from you.
0: எப்போ அவன் ஓடி போவான்?
1: When will he flee?
0: நீங்க அவனுக்கு எதிர்த்து நிக்கிற வரைக்கும் அவன் ஓட மாட்டான்.
1: Till you resist him, he will not flee.
0: அதனால தான் எபேசியர் 4 அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களை வாசித்தால்
1: And we read Ephesians 4:26-27.
0: வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
1: Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath. Nor give place to the devil.
0: நீங்க பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க? இடம் கொடுக்காதீங்க.
1: Do not give place to the devil.
0: அவனுக்கு இரக்கம் காட்டாதீங்க.
1: Do not show mercy.
0: அவனை வந்து பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிடாதீங்க.
1: Do not look at him and pretend as if you have not seen him.
0: அவனை எதிர்த்து நில்லுங்க.
1: Resist him.
0: அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க.
1: Do not give place to him.
0: நீங்க அப்படி சம்மதியாமல் இருப்பீர்களானால்,
1: if you would resist him and stand steadfast.
0: நீ don't show consent. When you don't show consent, உங்களுடைய சம்மதத்தை நீங்க தெரிவிக்காம இருப்பீங்களானா,
1: when you do not show consent,
0: நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுவேன்,
1: boldly I will tell you,
0: என்ன நயங்காட்டுதல் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நீங்க தப்பித்துக் கொள்ளலாம்.
1: And whatever sort of enticement that might come in your life, you will escape.
0: பிசாசுக்கு வந்து ரொம்ப இடம் தேவையில்ல.
1: The devil doesn't need much place.
0: அவனுக்கு வந்து பெரிய வைட் ஓபன் டோர் தேவையில்ல.
1: He doesn't need a very wide open door.
0: அவனுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும்.
1: He needs only a small hole.
0: இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலி வரது பாத்திருக்கீங்களா?
1: You have seen rats in your house.
0: எப்படி வருது தெரியுமா அது?
1: You know how does it come in?
0: பெரிய அகலமாக விரிந்த கதவுகள்ல இருந்து உள்ள வராது.
1: The rat do not enter your house through open doors, big doors.
0: தேடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பைப் இருக்கும்.
1: And that can be a small pipe.
0: சமீபத்தில் எங்க வீட்டில் ஒரு எலி படாத பாடு படுத்திட்டு
1: இருக்கு. It happened in my house recently.
0: எலி தொல்லை பயங்கர தொல்லை.
1: And it was a great trouble to us.
0: நாங்க எல்லா ஜன்னலையும் மூடி வச்சிருக்கோம்.
1: We used to close all the windows.
0: எல்லா கதவையும் மூடி வச்சிருக்கோம்.
1: All the doors we used to close.
0: ஆனா காலையில வந்து பாத்தீங்கன்னா அது அட்டகாசம், பயங்கர அட்டகாசமா இருக்கு.
1: But it played havoc this morning when we see.
0: இப்படி இது வந்துச்சு.
1: How did this rat enter the house?
0: கடைசில எப்படி வந்துச்சு தெரியுமா அது?
1: You know how did it enter?
0: பெரிய கதவு வழியா வரல.
1: It didn't come through great open door.
0: எப்படி வந்துச்சு தெரியுமா? என் வைஃப் கண்டுபிடிச்சாங்க அத.
1: Ultimately my wife found out how it came.
0: ஒரு நாள் அத வந்து அந்த எலிய வந்து பார்த்துட்டாங்க.
1: Once she seen the rat.
0: அத விரட்டிட்டே போய் அத அடிக்க போனா.
1: And when she started chasing the rat.
0: இந்த கிச்சன் ஸ்லாப்க்கு மேல ஒரு chimney இருக்கு. Chimney.
1: There's a chimney over the kitchen slab.
0: The cob னு சொல்வாங்க. Chimney.
1: It's a chimney.
0: Now the chimney la or chinna water irukku.
1: And there was a small crack in the chimney.
0: Idu keela irundhu apdiye thaavudha andha ottaikulla.
1: And from the slab it used to jump over to the crack.
0: Apdiye kan paakumbodhu apdiye ulle jump panni andha or chinna dwaarathila veli odirchi.
1: And through the small hole in the chimney the rat ran away.
0: Vandhadha andha veli dhaan.
1: And it came through that small hole.
0: Engalal nambave mudiyala.
1: I couldn't believe it.
0: Indha chinna ottaila eppadi ivlo periya eli vanduchu.
1: Through this small hole, how this rat could come in?
0: இவ்வளவு பெரிய எலி.
1: That's a might big one, quite a big rat.
0: ஆனா அதுக்கு தேவை வந்து ஒரு சின்ன ஓட்டை தான்.
1: That is a small hole, that's all it needs.
0: நம்ம சம்மதம் சின்ன சம்மதமா இருக்கலாம்.
1: It could be a small concern from us.
0: இதெல்லாம் ஒண்ணு இல்ல.
1: We might think after all this is nothing.
0: இந்த பேச்செல்லாம் ஒண்ணுமே இல்ல.
1: The words are nothing to me.
0: இந்த உரையாடல் கான்வர்சேஷன்லாம் ஒண்ணுமே இல்ல.
1: This conversation doesn't mean anything.
0: இந்த ஒரு சின்ன ஃபோன் கால்ல ஒண்ணுமே இல்ல.
1: This small phone call is nothing.
0: இந்த ஒரு சின்ன நம்பர் ஷேர் பண்றது ஒண்ணுமே இல்ல.
1: There's nothing wrong in sharing this number.
0: இந்த சின்ன டெக்ஸ்ட்ல ஒண்ணுமே இல்ல.
1: There's nothing wrong in the small text.
0: இந்த ஒரு SMSல இந்த WhatsAppல ஒண்ணுமே இல்ல.
1: There is nothing wrong in sending a small SMS on WhatsApp. There's nothing in it.
0: ஒரு சின்ன உறவுல ஒண்ணுமே இல்ல.
1: There is nothing in a small dialogue.
0: ஒரு சாதாரண கான்வர்சேஷன்ல ஒண்ணுமே இல்ல.
1: After all an ordinary conversation there is nothing in it.
0: இதெல்லாம் கேஷுவல் நினைக்கிறோம் பாருங்க.
1: This is all casual that we consider.
0: அந்த சின்ன ஓட்ட போதும்.
1: That is more than enough for the devil.
0: அவருக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க.
1: If you give place for the small hole.
0: அந்த நயங்காட்டுதல்ல கடைசில நம்மள சிக்க வச்சிருவோம்.
1: And the Satan will lead you into the enticement and we fall into it.
0: அதான் போட்டுருக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க.
1: Do not spare the devil, do not give place to the devil.
0: நீங்க அவனுக்கு இரக்கம் காட்டாதீங்க.
1: Do not show pity to him.
0: அவனை நீங்க எதிர்த்து நில்லுங்க.
1: You need to resist the devil.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு ஒரே வசனத்தோட நான் முடிக்க விரும்புறேன்.
1: With one verse I would like to finish.
0: மத்தேயு 16 அதிகாரம் 22-23.
1: Matthew chapter 16:22-23
0: may we read. இந்த சம்பவத்தை நீங்க படித்தீங்கனா,
1: if you read this incident,
0: இயேசுக்கு ரொம்ப பிரியமான அவரோடு நீண்ட நாள் பயணித்த ஒரு மனுஷன் வந்து பேதுரு.
1: And Peter is the person whom the Lord refers here.
0: இந்த மனுஷன் வந்து இயேசுவே அவனை அழைத்தார்.
1: Jesus called Peter.
0: இயேசுவே தன்னை பின்பற்றி வரும்படி அவனுக்கு அழைப்பை கொடுத்தார்.
1: Jesus called Peter and said, "Follow me."
0: இந்த பேதுரு வந்து ஒரு காலம் இயேசுட்ட வந்து நான் காவலிலும் சாவலிலும் உம்மோடே இருப்பேன் என்று சொன்னான்.
1: And once Peter said, "Even in death I might be with you always."
0: அவன் சொன்னான், ஆண்டவர் ரொம்ப நம்பினார் அவனை.
1: So God believed it.
0: அவனுக்கு வந்து வரிப்பணம் கட்டற வேலைய கூட அவன்ட்ட தான் கொடுத்தாரு.
1: And paying tax also called Lord gave it unto him.
0: எல்லா காரியத்திலே அந்த மனுஷன் இருக்கிறது நீங்க பார்க்கலாம்.
1: And in every aspect Peter was there with Jesus.
0: ஆனால் ஒரு நாள் இந்த பேதுரு வந்து இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு, நீங்க 22 மாசத்துல வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான்.
1: Then Peter took him aside and began to rebuke him, saying, "Far be it from you, Lord, it shall not happen to you."
0: இப்பதான் துவங்கனானா. And he began to do this, began to rebuke.
1: Amen.
0: Yesuvai kadindu kolla todangi naanu potrukku.
1: He just began to rebuke the Lord.
0: Ana Yesu
1: and Jesus
0: todanginada vandu todara vidala.
1: And Jesus did not allow it to grow.
0: He did not allow it to continue.
1: He did not allow the rebuke to continue.
0: தொடக்கத்திலே ஆண்டவர் திரும்புறாரு.
1: And he nipped it in the beginning.
0: அவர் சொல்றார் 23 வசனத்துல.
1: And verse 23 he says.
0: பேதுருவை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே.
1: And he turned and said to Peter, "Get behind me, Satan."
0: நீ எனக்கு இடரலா இருக்கிறாய்.
1: You are an offense to me.
0: தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
1: For you are not mindful of things of God, but things of men.
0: எப்போ சொன்னார் இது?
1: When did he say?
0: எல்லாம் வளர்ந்த பிறகு இல்ல.
1: He did not tell all this after he grew.
0: பேதுரு எப்போ இயேசுக்கு பிசாசா தெரிந்தானா, எல்லா அக்கிரமமும் செய்த பிறகு இல்ல.
1: And Peter did not reveal himself as Satan unto Jesus when he did everything.
0: ஆரம்பத்திலே அவனுக்கு என்ன பட்டம் கொடுத்தாரா, நீ பிசாசா இருக்கற.
1: And he rebuked Peter and said, "Get thee behind me, Satan."
0: Right at the beginning, he said. நிறைய வேளை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆரம்பத்துல அவங்களை தேவ தூதனை மாதிரி பார்த்துட்டு அம்மா காரியெல்லாம் கைமீறி போன பிறகு அவங்களை பிசாசா பார்ப்போம்.
1: And in our lives we see consider these people at the beginning, we consider them as angels, but later on when they deliver the works, then we think them they are the devils.
0: So many times when things get out of hand, then we look at them as devils. But in the beginning they are all angels. பாடம்
1: என்னன்னா,
0: சிம்சோனுக்கு வந்து தெலையலால் ஆரம்பத்தில் ஒரு அழகியாக தெரிந்தான், முடிவில் தான் அவள் வஞ்சகக்காரியாக தெரிஞ்சாள்.
1: And Delilah looked very beautiful and pretty into the eyes of Samson, but only at the end he came to understand that she was trying to entice him and lead him to destruction.
0: என் மகனே,
1: my son,
0: என் மகளே,
1: my daughter,
0: பாவிகள் உன்னை நயங்காட்டினால்,
1: even if the sinners entice you,
0: நீ சம்மதியாதே.
1: Do not consent.
0: இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன்.
1: I know that this was lesson might be useful to you.
0: இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினது ஆண்டவர் நமக்கு போதிக்கும்படியாக.
1: And the Lord wanted to teach to you and preach unto you.
0: இன்றைக்கு ஆண்டவர் பேசினது நம்மை எச்சரிக்கும்படியாக.
1: And this is a warning which has been given to us by the Lord.
0: இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினது நம்மை விடுவிக்கும்படியாக.
1: The Lord wanted to deliver us from this enticement.
0: ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக.
1: May the good Lord lead us. Pray.
0: கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May we look unto the Lord.

பிரசனரே, உம்முட பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:15-16. வின்ஸ்டன் சர்ச்சில் தனது 35 வயதில் இங்கிலாந்தின் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட போது அதிகப்படியான வேலை பழுவினாலே நெருக்கப்பட்டார். அனைத்து வேலைகளையும் ஒழுங்குபடுத்துவது, காவல்துறையின் காரியங்களை கண்காணிப்பது என பல வேலைகள் அவரை நெருக்கியது. மரண தண்டனை கைதிகளின் கருணை மனுவை பரிசீலிப்பதும் உள்துறை செயலாளரின் வேலையாகவே இருந்தது. இப்படி பல வேலைகள் அவருக்கு இருந்ததால் அவர் எப்போதுமே படபடப்புடன் காணப்பட்டார். நிம்மதியை இழந்தார். படுத்தாலும் அவருக்கு தூக்கமே வரவில்லை. இதே சூழ்நிலையில் தான் தொடர்ந்து இருந்தால் தன் உடல் நலத்துக்கு கேடு என்று நினைத்து ஒரு யுக்தியை கையாண்டார். ஒரு காகித துண்டை எடுத்து தன்னை அதிகம் அழுத்தும் வேலை பழுக்களை பட்டியலிட்டார். அதில் தவிர்க்க முடியாதவை எவை எனவும், சரி செய்யப்பட முடியாதவை எவை எனவும், சாதாரணமானவை மற்றும் கவனம் செலுத்த அவசியம் இல்லாதவை எவை எனவும் அதன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தன் வேலைகளை பட்டியலிட்டார். பின்பு மிக முக்கியமானதும் அவசரமானதுமான வேலைகளை மட்டும் அந்த நாளுக்கு எடுத்துக்கொண்டு செய்து முடித்தார். ஆகவேதான் மிக திறமையாக உள்துறை செயலாளர் பணியை அவரால் நிர்வகிக்க முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பல சமயங்களில் அதிகப்படியான வேலைகள் நம்மையும் சூழ்ந்து கொள்கின்றன. எதை செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் தவிக்கிறோம். ஆகவே குடும்பத்தையும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையையும் சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியாமல் போகிறது. நம் வேலைகளை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்க ஞானத்தை நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து, நாம் உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படக்கூடாது, இவைகளை அஞ்ஞானிகள் அதிக முக்கியப்படுத்தி தேடுகிறார்கள், ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா வேலைகளை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனை தேடவும் குடும்பத்தோடு ஆலயத்துக்கு செல்லவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமது குடும்ப பொருளாதாரத்திலும் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான காரியங்களுக்கு பணத்தை செலவழிக்க வேண்டும். அனாவசியமானவைகளை தவிர்க்க வேண்டும். நேரத்தையும் நாம் ஞானமாய் செலவு செய்ய வேண்டும். எந்த ஒரு நாளும் வீண் நாளாய் போய்விடாதபடி சோம்பலை தவிர்த்து செய்ய வேண்டியவைகளை பட்டியலிட்டு கால தாமதமின்றி செய்து முடிக்கும் போது தேவையற்ற மன உளைச்சலையும் நஷ்டங்களையும் நாம் தவிர்க்க முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்க நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற, நம்மோடு தங்கியிருக்கிற அந்த நல்ல ஆவியானவரை, அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாருங்களும் சேர்ந்து ஆராதிப்போம். காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, பாட வைப்பவரே, சேர்ந்த கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென்.

மறித்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்மை ஆதரிக்கின்றவர், நம்முடைய சுதந்திரவாளர், நம்மை

கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டியா நல்ல உயா, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களோடு இருக்கிறங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேச்சரவாளனே, எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, எங்களோடு இருக்கிற பரிசுத்தரே, நீ நல்லவா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நீ நல்லவரப்பா.

நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்தரி நல்லவர், நல்லவர், ஓணி நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவில மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவில மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன்னு அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாது

எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எஸ், அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவேதான் அருமையான பாடல் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவேன் நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவேன், எனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான

காலத்தில் நடந்த காரியத்தை எண்ணி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கடந்த நாட்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி இன்னைக்கு பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? கலங்கி போய் அமர்ந்திருக்கிறீங்களா? இது என் வாழ்க்கையில ஏன் நடந்தது? இது ஏன் கர்த்தர் எங்க வாழ்க்கையில அனுமதிச்சா? ஏன் எங்களுக்கு புரியல? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை வாழ்க்கையில அனுமதிக்கணும்? இது ஏன் எங்க வாழ்க்கையில நடந்தது? ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கடந்த நாட்களிலே, கடந்த காலகட்டங்களிலே, உங்கள் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவினர்கள் வாழ்க்கையில, சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம், இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நடந்த எல்லாவற்றையும் நன்மைக்காய் மாற்றுகிறது, நன்மைக்காய் மாற்றுகிறது. வாழ்வே நிம்மதியாய்.

நீர் எங்களை காக்கிறபடியினாலே, நீர் எங்களுக்கு வல பக்கத்தில் நிழலா இருக்கிறபடியினாலே, மீண்டும் மீண்டும் அதே பாடுக்கு பார்க்கலாம், வலது பக்கத்துல எங்களுக்கு நிழலா இருக்கிறபடியினாலே உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நிம்மதியாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீடித்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, நாங்கள் வாழும்படிக்கு வழி உண்டாக்கின தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், எங்களை ஆதரிக்கிற தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களை போஷிக்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, இந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற பரிசுத்தராயிருக்கிறபடினாலே

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம், அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணியாதவர். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்தப்பா, நீரே எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை புறக்கணியாதவர், நீர் எங்களை தள்ளாதவர், நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற

நாட்களில நடந்த காரியத்தை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? மீண்டும் சொல்லுங்க, கடந்த நாட்களில், ஓ அந்த நாட்களை, கடந்த காலங்களில் சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களை எண்ணி கலங்கி போய் அமர்ந்திருக்கிறாயா? கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? ஒவ்வொரு இழப்பின் மத்தியில, ஒரு இல்லாமையின் மத்தியில, ஒரு வறுமையின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில எல்லாவற்றையும் இழந்து ஏன் இது நடந்தது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? என் கட்டது நன்மைக்காய் செய்

நன்மையாய் மாற்றுகிறவர். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி கலங்கியிருக்கிற உங்க வாழ்க்கைக்கு மீண்டும் நடந்ததெல்லாம் சொல்லு, நன்மைக்கு எதுவாய் அது நன்மைக்காய் காத்திர மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். அந்த காரியம் நன்மைக்கே, அந்த காரியங்கள் நன்மைக்கே. கடந்த நாட்களில் வாழ்க்கை நடந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நன்மைக்காய் காத்திர மாற்றுகிறார். தீமையை நன்மையா மாற்றுகிற ஆண்டவர் இன்னைக்கு நன்மைக்காய் மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். தீமைகள் நன்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ

ஏன் தெரியுமா? எகிப்திலே எகிப்திலே ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே எகிப்தில ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில எகிப்தினுடைய சகல காரியத்தில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தார். எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்தார். அடிமைத்தர வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. செங்கடலை கடந்து வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை என்று சொன்னால், எகிப்திலே வாழ்ந்தால் அந்த அடிமை வாழ்க்கை, எகிப்திலே பட்ட கஷ்டங்கள், எகிப்திலே பட்ட வியாதிகள், எகிப்திலே பட்ட உபத்திரவங்கள், எகிப்திலே வடித்த கண்ணீர், எகிப்தில் இருந்ததான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒருபோது காண்பதில்லை. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற போராட்டங்களை, இன்று காண்கிற அடிமைத்தனத்தை, இன்று காண்கிற சகல பிரச்சனையை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. என் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். என் தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் உனக்கு ஆதரவாய் வெளிப்படுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். இனி அந்த வியாதி இல்லை, இனி அந்த வறுமை இல்லை, இனி அந்த தரித்திரம் இல்லை, இனி இந்த வியாதிகள் வாழ்க்கையில வருவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க, எஸ், இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற போராட்டங்களை இனி நான் காண்பதில்லை. ஏனென்றால் என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். நிரப்புங்க ராஜா, எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.

நியாயாதிபதிகள் 8 அதிகாரம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானர் மேலும் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே. இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம். அபியேசியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே. நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவருடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடிருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்துக்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள். நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுகள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதுக்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கத்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெருஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராடத்தில் அந்தப்படியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரயுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்துடன் திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை எடுத்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய 15,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடி

ஆகையால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாகுக்கும் யொகிபேயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்த போது அதை முறியடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானரின் இரண்டு ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் குமாரனாய் கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுகளும் அதன் மூப்பெருமாகிய 77 மனுஷரின் பேரை அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோத்தூராரிடத்தில் வந்து, இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதுக்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசம் ஆயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறாள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் முள்ளுகளையும் நிரஞ்சிர்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்துவரப் பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை எடுத்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவை நோக்கி, நீங்கள் தாபூரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவரும் பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்களின் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள், அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேசை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞரானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பேரனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் களத்துக்களில் இருந்த சாந்துக்காரைகளை எடுத்து கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராயிருந்தபடியினால் அவரிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போத்து கொன்ற தாம்பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துக்கள் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கங்களின் நிறை 1700 பொன் சேக்கல் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோன் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. யோவாசின் குமாரனாகிய யெருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். கிதியோனுக்கு அநேக மிஸ்திரிகள் இருந்தார்கள். அவனுடைய கற்பப்புறப்பான குமாரர் 70 பேர். சீகேமிலிருந்து அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மரித்து ஒப்ராவிலே தன் தகுப்பனாகிய யோவாஸ் என்னும் அப்பியஸ்டினுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திர திரும்பவும் பாகார்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையில் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல் நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களின் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கின்ற தடை கற்களை நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தீவிரித்து வருகிறார். அநேகர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்களில் வெற்றி பெற முடியாமல், எதிர்பார்த்திருக்கிறவற்றில் நல்ல பலன் கிடைக்காமல், எப்பக்கம் திரும்பினாலும் நெருக்கப்பட்டு உள்ளமுடைக்கப்பட்டு காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறவற்றை நீங்கள் கடந்து அதன் வாசலில் உட்பிரவேசிப்பீர்கள் என்கிறார். நீண்ட நாட்களாய் ஜெபத்திலே உங்களின் சுகத்திற்காக, பணியிடங்களின் ஆசீர்வாதத்திற்காக, சமாதானத்திற்காக, உறவுகளில் ஒற்றுமை, பொருளாதாரம், அதிகாரிகளின் தயவு இவைகளுக்காக ஜெபித்தவற்றில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இன்றைக்கு கடந்து வருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 நாம் வாசிக்கையில் அங்கே ஈசாக்கை குறித்து பார்க்கின்றோம். ஈசாக்கின் நாட்களில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அவன் இடம்பெயர்ந்து சென்று விடலாம் என்று எண்ணுகையில் கர்த்தர் கேராரிலே இரு, நான் சொல்லும் அளவும் என்று கூறிவிட்டமேனால் அங்கே குடியிருக்கையில் தன் தகப்பனாரின் துறவுகளை பகைவர்கள் மூடி போட்டமையினால் மீண்டும் அதை தோண்டி தூர்க்கப்பட்டிருந்த துறவை திறப்பதற்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் பகைவர்கள் வந்து வந்து அவனுடன் வாக்குவாதமும் சண்டையும் செய்து மீண்டும் துறவை மூடி போடுவார்கள். ஆனாலும் ஈசாக்கு தேவன் பேரில் உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசத்தின் பொருட்டு சவால்களை எதிர்கொண்டு முயற்சி செய்தான். இறுதியில் கர்த்தர் அவனுக்கு தடையாக இருந்த எல்லா மனிதர்களையும் சிநேகிதராக மாற்றி வாக்குவாதம் செய்வதை நிறுத்தும்படி செய்தமையினால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:22 வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை என்றும் அதற்கு ரெகபோத் என்றும் பெயரிட்டான் என்று வாசிக்கின்றோம். 28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆதலால் உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம். நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று கூறுகிறதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் வாசித்த இந்த பகுதியிலிருந்து 4 ஆசிர்வாதங்களை கட்டளையிடுகிறார். முதலாவதாக, தூர்க்கப்பட்டவைகளை திறக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிட்டவைகளை, எதிர்பார்த்து காத்திருக்கிறவைகளை, சரீரத்தின் பலன், இவைகளை தூர்க்க நினைக்கும் சத்துருவின் சதிகளை மனிதர்களானாலும் மருத்துவர்களானாலும் அதிகாரிகளானாலும் முடியாது என்றவைகளை முடிந்தது என்று சொல்லி தூர்க்கப்பட்ட நிலையில் உள்ள காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிறார். 2, வாக்குவாதங்களை முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு குடும்பத்தில், பணியிடங்களில், உறவுகளில் வாக்குவாதங்களை உண்டு பண்ணி சமாதானத்தை இழக்கச் செய்து தேவனை விட்டு தூரப்படுத்தி விடாய்த்து போய் காணப்படுகின்றவற்றில் இன்றைக்கு அவற்றில் அமைதலை தருகிறார். கடின இருதயத்திலிருந்து கனிவான பேச்சுகளை புறப்பட பண்ணுகிறார். 3, பகைமை எதிர்ப்புகளை நட்பாக மாற்றுகிறார். வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் ஒருவனிடத்தில் பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் அவனை சிநேகிப்பார்கள் என்று. அதன்படி நீண்ட நாட்களாய் உங்களோடு பகை உணர்வோடு இருந்தவர்களை, குடும்ப பிரிவினைகளை அகற்றி சமாதான உடன்படிக்கை பண்ணும்படிக்கு மாற்றுகிறார். 4, சாட்சியாய் மாற்றுகிறார், சமரசம் பண்ணுகிறார். உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா போராட்டங்களையும் தடைகளையும் கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று தடைகளை அகற்றி உங்களை அதன் வாசலில் உட்பிரவேசிக்க பண்ணி ஆசிர்வதிக்கும்படிக்கே உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பதால் உலகம் உங்களிடம் சமரசம் கொள்ளவும் உங்களோடு உடன்படிக்கை செய்யவும் கர்த்தர் உங்களோடு இருப்பதால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அனைவரும் சாட்சி சொல்லும்படி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்துவிட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களின் தடைக்கற்களை தகர்த்தெறிந்து உங்கள் ராஜாவாகிய இயேசு ராஜா உங்களுக்கு முன்பாய் சென்று உங்களை வழிநடத்தி பலுகி பெருகி இருக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாது ஆறுதல் தேடி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் மூடப்பட்ட துறவுகள் திறக்கப்படும், தடைகள் விலகும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. உபாகமம் 3:1 நாம் வாசிக்கிறோம். பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடே எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேக்கு வந்தார். மோசே சொல்கிறார், நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஓக் என் ராஜா எதிராக வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி முன்னேறி போகிறார்கள். கர்த்தர் வழி காட்டுகிறார். ஆண்டவர் கூட இருந்தே கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் முன்னேறி செல்லும் போது அங்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, தடை வருகிறது. அந்த தேசத்து ராஜா ஓக் அவன் தடுக்க முயற்சி செய்கிறான். பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறும் போது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதற்காக, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடுக்கிறதற்காக வானமண்டலத்தின் கிரியைகள் தடுக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் சில மனித ஆவிகள் தடுக்கலாம், பிசாசின் ஆவிகள் தடுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் தடுக்கப்படுகிறீர்களோ அந்த தடைகளை உடைத்து கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அந்த தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற போது உங்களுக்கு விரோதமாய் பல எதிர்ப்புகள் வருகிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் யோசுவாவினிடத்திலே மோசையினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறபடி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். செங்கடலை தம்முடைய வல்லமையினாலே இரண்டாக திறந்தவர், உங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த ஓக் என்னும் பாசானின் ராஜாவை மோசையின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போல உங்களுக்கு எதிராக எழும்புகிற கிரியைகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை பார்க்காதிருங்கள். உங்கள் கூட வருகிற தேவனை பாருங்கள். இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை நடப்பிக்கட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ராஜா, இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen.

0: தேவனை அறிந்த மனிதன் எப்படி இருப்பான் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தினிடைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை.
2: And Elijah came unto all the people and said, How long halt ye between two opinions? If the Lord be God, follow him. But if Baal, then follow him. And the people answered him not a word.
1: பல வருஷங்களுக்கு முன்பதாக,
2: years back,
1: எலியா என்ற தேவ மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
2: We read an incident that happened during the days of Elijah, the man of God who lived on this earth.
1: இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் சரித்திரத்திலே மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர்கள்.
2: And the children of Israel had caught an important place.
1: அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள்.
2: They are the children of God, chosen of God.
1: அவர்கள் பல வருஷங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார்.
2: For years they had been captives in the land of Egypt. God blessed them, delivered them, gave them a land and blessed them.
1: மோசே, யோசுவா போன்ற தேவ மனிதர்களால் அவர்கள் வழி நடத்தப்பட்டவர்கள். அவர்கள் அநேக அற்புதங்களை கண்டவர்கள்.
2: They were led by Moses and Joshua and they came across many miracles of God.
1: அவர்களை குறித்து எழுதும் பொழுது அவர்கள் தேவனை உடையவர்கள், அவர்கள் உடன்படிக்கை உடையவர்கள், அவர்கள் வாக்கு தத்தங்களை உடையவர்கள், ஆராதனை உடையவர்கள். இவர்களை குறித்து நிறைய பாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
2: Many phrases are written regarding them. They are the children of God. They had received the promises of God. They had received the blessings of God and so on.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of God.
1: ஆனால் கால போக்கை எடுத்து பார்த்தீர்களானால்,
2: If you take the ages,
1: இந்த ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை மறந்து விக்கிரகங்களை ஆராதிக்கிற விக்கிரக ஆராதனைக்காரராக மாறி போனார்கள்.
2: These people forgot the living God and started worshiping idols.
1: எலியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் உமக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் நான் இருந்தேன்.
2: Elijah prays, Lord, I lived with a great zeal.
1: என்னையும் கொல்ல பார்க்கிறார்கள்.
2: And they are trying to destroy me.
1: நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன்னு சொன்னார்.
2: I alone am alive.
1: வெளியரங்கமாய் பார்த்தால் எலியா ஒருவன் தான் பக்தியா இருக்கிறான்.
2: Looking outside,
1: எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களாக மாறி போனார்.
2: Looking from the outside angle, Elijah was the only man who survived. Whereas the other people,
1: எலியா ஒரு ஜனங்களை கூப்பிட்டு சொல்லுகிறார்.
2: Elijah calls people and tells them,
1: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள்.
2: If the Lord be God, follow him.
1: பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள்.
2: But if Baal, then follow him.
1: நீங்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீர்கள்.
2: How long halt ye between two opinions?
1: நீங்கள் கர்த்தரை தேவன் என்று அறிவீர்களா?
2: If you know that the Lord is God,
1: நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் அவரை சேவியுங்கள்.
2: All your heart, with all your soul and with all your strength, serve him.
1: ஆனால் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா,
2: If you look at the life of these people,
1: அநேக வேளைகளிலே இந்த தேவனுக்கு துரோகம் பண்ணி விலகி போனதை நாம் பார்க்கிறோம்.
2: Several occasions they rebelled against God and departed.
1: யாத்திரா 32:32 முதல் வசனங்களிலிருந்து நாம் வாசிப்போமானால், மோசே தேவனுடைய பர்வதத்திலே இருந்து இந்த ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பிரமாணங்களை ஆண்டவர் கையிலே எழுதி வாங்கி கொண்டிருக்கிறார்.
2: Moses was found at the mount of God. He prayed to God. He received the commandments written from God.
1: இந்த ஜனங்களுக்கு முன்பதாக மேகஸ்தம்பம் இருக்கிறது.
2: the pillar of cloud is there for the people.
1: இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது.
2: And the pillar of fire is there for the people.
1: இந்த ஜனங்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் காலையிலே மன்னாவையும் மாலையிலே காடைகளையும் கொடுத்து கொண்டு வருகிறார்.
2: And God was supplying them manna and meat during the morning.
1: ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை கண்டு கொண்டு வருகிறார்கள்.
2: And these people had seen the miracles.
1: தேவன் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார்.
2: And God led them wonderfully.
1: அவர்களுக்கு முன்னாலேயே தேவன் இருக்கிறார்.
2: We find God being before them.
1: ஆனால் அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா,
2: what do they ask?
1: எங்களுக்கு முன்னாலே செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார்.
2: Creators, gods that may lead us.
1: ஆரோனும் அதை நம்பி அவர்களுடைய பொன்னாபரணங்களை வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி இது உங்களை முன்னாலே செல்லுகிற தெய்வங்கள் என்று சொல்லுகிறாங்க.
2: And Aaron believed them and put the people to shame, asking them for the earrings, creating an idol. Let these gods lead
1: them. எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்கள்.
2: Look at the sorrowful
1: state. தேவன் அக்கினி ஸ்தம்பத்திலே முன்னாலே இருக்கிறார்.
2: And God is standing in the pillar of fire.
1: மேக ஸ்தம்பத்திலே முன்னாலே இருக்கிறார்.
2: And he is there as a pillar of fire.
1: தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களை வழி நடத்துகிறார்.
2: And every day we find God leading them.
1: ஒவ்வொரு நாளும் அவர்களை போஷிக்கிறார்.
2: Find God feeding them every day.
1: ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார்.
2: And God is giving them counsel every day.
1: தேவன் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்து அவர்களை நடத்துகிறார்.
2: He gives them the commandments and he leads them.
1: இவ்வளவு காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது,
2: even while these things are wrong,
1: அவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு முன்னாலே செல்லுகிற தெய்வங்களை உண்டாக்கு என்று சொல்லுகிறார்.
2: Our creators, gods that may lead us.
1: ஆரோனும் உண்டாக்கினார்.
2: And Aaron also created.
1: அவர்கள் அந்த தெய்வங்களுக்கு பெரிய பண்டிகை கொண்டாடுகிறார்கள்.
2: And they celebrate a great feast.
1: அவர்கள் அந்த கன்னுக்குட்டியை ஆராதிக்கிறார்கள்.
2: They worshiping the idol.
1: எவ்வளவு துக்கமான காரியமா இருந்தது.
2: What a sorrowful state of affairs.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: In the name of God.
1: 40 ஆண்டுகள் மோசேயினால் வழிநடத்தப்பட்ட இந்த ஜனங்கள்,
2: the people who were led by Moses for 40 long years,
1: அவர்கள் மோசேயின் மூலமாய் நடத்தப்பட்ட வழியிலே செங்கடலை பிளந்தார்கள், வனாந்தத்தில் நடந்தார்கள், எரிகோ உடைத்தார்கள், பெரிய அற்புதங்களை கண்டார்கள்.
2: They had divided the Red Sea, they crossed the wilderness and they split this Jericho.
1: இப்பொழுது யோசுவா மூலமாக நடத்தப்படுகிறார்கள்.
2: And now they are led by Joshua.
1: யோசுவா யோர்தானை கடந்து ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்.
2: Joshua crosses the river Jordan and leads the people.
1: தேவன் கட்டாத வீட்டை கொடுத்தார்.
2: And God gave them
1: நட்டாத தோட்டத்தை கொடுத்தார். கட்டாத வீட்டை கொடுத்தார்.
2: Houses that they had
1: தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினார்.
2: And God fulfilled all the promises.
1: நல்ல வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார்.
2: And God fulfilled all the good words.
1: எல்லா அற்புதங்களையும் நடத்தினாங்க.
2: And he performed all good miracles.
1: இப்போ யோசுவாவுக்கு வயசாயிடுச்சு.
2: Joshua is stricken.
1: ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறார்.
2: He calls the people and speaks.
1: நீங்கள் யோசுவா 24 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால்,
2: you read Joshua 24.
1: 14 15 வசனத்திலே, நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்க கர்த்தரை விட்டு விலகி போயிருவீங்க, நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்க மாட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு உங்கள் கைகளிலே இருக்கிற விக்கிரகங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள் என்று சொன்னார்.
2: He says, whereas for me and my house will serve the Lord God, or cast away all the idols that are in your hands.
1: அப்போ 40 வருஷம் மோசேனா நடத்தப்பட்டாங்க.
2: They were led by Moses for 40 years.
1: கற்பனைகளை பெற்றாங்க.
2: They received the commandments.
1: இந்த யோசுவா நடத்தி இருக்கிறாரு.
2: And Joshua also led the people.
1: ஆனா இடையில என்ன நடந்துன்னு தெரியல.
2: What happened in between?
1: அவங்க நிறைய யுத்தம் பண்ணினாங்க.
2: They waged wars.
1: நிறைய விக்கிரக தேசங்களை அழிச்சாங்க.
2: They destroyed the
1: அவங்க அதோடு கூட விக்கிரகங்களை எடுத்துட்டு வந்தாங்க.
2: And they also brought the idols along with
1: them. அப்போ இவங்க யாரா இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனையும் ஆராதிச்சாங்க.
2: They worship God.
1: விக்கிரகத்தையும் ஆராதிச்சாங்க.
2: They worship the idols.
1: வீட்டுக்குள்ள விக்கிரகம் இருந்துச்சு.
2: They had idols at home.
1: அவர்கள் வாழ்க்கையிலே, அதாவது துக்கத்தோட சொல்றேன், நீங்க பின்பற்ற மாட்டீங்க என்ன?
2: And the leader says, you will not follow me with song.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of God.
1: அதனால தான் தாவீது ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கடைசியாக ஆலோசனை கொடுக்கிற வேளையிலே,
2: when King David gives an advice,
1: 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9 வசனத்திலே,
2: First Chronicles 28:9,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி.
2: You have got to follow the Lord God with a perfect heart and with a willing mind.
1: நீ அவரை தேடினால் கண்டுபிடிப்பாய்.
2: And if you search him,
1: உங்க அப்பாவுடைய தேவனை நீ அறிஞ்சுக்க.
2: So you should know the God of your father.
1: ஆனா அவன் தேவனை அறிந்தான்.
2: He knew God.
1: இந்த தேவன் தான் எல்லா தேவர்களையும் பெரிய தேவர்கள் என்று சொன்னான்.
2: And he said this God is above all gods.
1: கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார்.
2: And the Lord God gave him.
1: கர்த்தர் அவனுக்கு ஐசூரியம் கொடுத்தார்.
2: The Lord God gave him riches.
1: கர்த்தர் நல்ல செல்வ செழிப்பை கொடுத்தார்.
2: The Lord God gave him prosperity.
1: தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவிக்கும் போதே
2: when he was experiencing the blessings of God.
1: அநேக விக்கிரகங்களுக்கு அவன் ஆலயத்தை கட்டி விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறி தன்னுடைய வாழ்க்கையை விக்கிரக ஆராதனைக்காரனாய் முடித்தான்.
2: He built many idols and also many temples. He became an idol worshipper.
1: எவ்வளவு துக்கமா இருக்குது பாருங்கள்.
2: What a sorrowful state of affairs.
1: ஆகையால தான் எலியா சொல்லுகிறார்.
2: Elijah says,
1: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை உண்மையா பின்பற்றுங்க.
2: If you believe the Lord is God, follow him faithfully.
1: இல்ல பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க.
2: If Baal be God, follow him.
1: நீங்க ரெண்டு வேஷம் போடவே கூடாது.
2: Do not stand in between.
1: ஒன்று கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுங்க.
2: Either follow the Lord.
1: இல்ல பாகாலை உண்மையாய் பின்பற்றுங்க.
2: Or follow Baal.
1: நான் சொல்லுவேன் நீங்க நாம் ஒருவேளை நாம அன்றைக்கு அவங்க விக்கிரகங்களை ஆராதிச்சாங்கன்னு சொல்லலாம்.
2: We may say that though in those days they worship the idols.
1: தேவன் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறார்.
2: God has separated us from the other nations.
1: எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி
2: that you may be saints according to my
1: மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன் என்று ஆண்டவர்.
2: I have separated you from the other nations.
1: ஆனால் இன்றைக்கு நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள்.
2: We have been separated.
1: நாம் அழைக்கப்பட்டவர்கள்.
2: We have been called.
1: நாம் வந்து விக்கிரகங்கள் வீட்டில் இல்லாம இருக்கலாம்.
2: We may not have idols at home.
1: ஆனால் அப்போஸ்தலனாய பவுல் துக்கத்தோடு எழுதி வைத்தார்.
2: Paul writes with grief.
1: கலாத்தியர் 4 அதிகாரம்
2: Galatians 4th chapter.
1: கலாத்தியர் 4 அதிகாரம்
2: Galatians 4th chapter.
1: 8 வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால்
2: 8th verse.
1: நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள்.
2: When he knew not God, he did service unto them which by nature are no gods.
1: Ippozhudhu,
2: but now,
1: neengal devane arindirukka.
2: After that he have known God.
1: Alladhu devanal ariyappattirukka.
2: Or rather unknown of God.
1: Velanathadum verumaiyanadumana valibaadugalukku neengal marubadiyum thirumbi marubadiyum avaigalukku adimai padumbadi virumbugiradhu eppadi.
2: How turn ye again to the weak and beggarly elements whereunto we desire again to be in
1: naalgalaiyum maadhangalaiyum kaalangalaiyum varshangalaiyum paarkireergale.
2: You observe days, months and times and years.
1: Naan ungalukkaga prayasa pattathu veenai poitro endru ungalku பயந்திருக்கிறேன்.
2: I am afraid of you lest I have bestowed upon you labor in vain.
1: இன்னைக்கு ஒருவேளை விக்கிரங்கள் இல்ல.
2: Probably they may not be idols.
1: ஜனங்களை விட்டு வந்துட்டாங்க.
2: They have left the nation.
1: அன்னைக்கு எதை விடலன்னு சொன்னா
2: what have they not
1: பழைய பழக்க

0: நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறாங்க.
1: So the good day as well as the bad day.
0: ராகுகாலம் யமகண்டம் ராத்திரி கண்டம் பகல் கண்டம் என்ன கண்டெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க யாரு பெந்தகோஸ்தே விசுவாசி.
1: So there are a lot of periods and seasons of the Pentecost believer looks into.
0: ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றாங்க.
1: They say that they have been saved.
0: அபிஷேகம் பெற்றோம்னு சொல்றாங்க.
1: They say that they have been anointed.
0: இன்ன நாள பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: Even now they look unto days.
0: நான் விசுவாசிக்கிறேன்.
1: I believe.
0: ஆண்டவர் படைத்த நாள் எல்லாம் நல்ல நாள்.
1: I believe whatever day God has created is good.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe that?
0: திங்கட்கிழமை,
1: Monday,
0: செவ்வாய்க்கிழமை,
1: Tuesday,
0: புதன்கிழமை,
1: Wednesday,
0: انا செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டீங்களா? ஒரு டாக்டர் சொன்னாரு.
1: A doctor said.
0: ஒரு பையனுக்கு அப்பெண்டிக்ஸ். A
1: son boy had appendicitis.
0: ரொம்ப கடுமையான மோசமாயிடுச்சு.
1: So he was suffering.
0: டாக்டர் சொன்னாரு உடனே ஆபரேஷன் பண்ண.
1: Doctor said he has cut and go.
0: உடனே ஆபரேஷன்
1: பண்ணிடு. Immediately he has cut.
0: அவர் சொன்னாரு கொஞ்சம் இருங்க நான் கேட்டு சொல்லிறேன்.
1: He said just wait I will.
0: அவர் யாரே போய் கேட்டு வந்தாரு.
1: So he asked.
0: சொன்னாரு சார் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல நாளைக்கு அப்படலாம்.
1: Today is Tuesday, it's not a good day tomorrow.
0: டாக்டர் சொன்னாரு appendix வெடிக்க போகுது செத்து போய்டுவோம்.
1: Said it is appendicitis.
0: இன்னைக்கு பண்ணணும்.
1: So he
0: அப்பா சொல்றாரு இல்ல இல்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை.
1: Father says it's Tuesday.
0: முடிவு என்னாச்சு தெரியுமா?
1: You know what happened?
0: செவ்வாய்க்கிழமை நைட் பெட்டி வந்துச்சு.
1: This Tuesday night the coffin came.
0: பையன் போய்டாம்.
1: And the boy departed.
0: Yeah,
1: you know why?
0: பெட்டி நல்ல நாள் பார்த்து வராது. செவ்வாய்க்கிழமை இந்த வீட்டுக்கு பெட்டி போக கூடாது.
1: Coffin will not look at the days that you look after.
0: பெந்தகோஸ்தே விசுவாசிங்க.
1: What about the Pentecostal believers?
0: சிலர் வருவாங்க பாஸ்டர் அப்பா அடக்கம் பண்ணீங்கல்ல 16 நாள் வருது பாஸ்டர்
1: 16
0: நான் சொல்றது எங்க ஐயர் வருவாரு ஐயங்காரு அவரை போய் கூடியா வெக்கல்ல.
1: Are you not ashamed?
0: வெக்கல்ல.
1: Are you not ashamed?
0: 16 நாள்
1: 16th day
0: 40th நாள்
1: 40th day
0: 4th நாள்
1: 4th day
0: செத்தவன் செத்து போயிட்டாயா?
1: The dead
0: நீ 16 நாள் கொண்டாடி தான் பரலோகத்துக்கு போறானா என்ன?
1: If you celebrate that on
0: Sunday, என்ன வழக்கத்தை வச்சிருக்கீங்க?
1: What sort of life are you?
0: 16th நாள் 40th நாள் 21st நாள்
1: 16th day 14th
0: என்னையா இது பெந்தகோஸ்தே உலகத்துல வெக்க கேடானது?
1: What happened to the Pentecostal world? It's
0: ஐயோ உங்களுக்கு சில வழக்கத்தெல்லாம் சொன்னா நமக்கு மண்டையே வெடிச்சிருது.
1: I just feel like break my head when they speak all this.
0: 20 வருஷ விசுவாசி வீட்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு கோலம் போடுறாங்க?
1: 20 years believer they put on the kolam in the house.
0: யா ரட்சிக்கப்பட்டியா நீ?
1: Have you been saved?
0: வழக்கம் போயிடுச்சா?
1: Your habits are gone.
0: என்னையா உலகத்தான் என்ன செய்றானோ
1: what about the world
0: அப்படியே செய்துட்டு
1: and you repeat
0: வேற மட்டும் என்ன வச்சிட்டீங்கன்னா பெந்தகோஸ்தேக்காரங்கன்னு பேர் வச்சு.
1: What about the name? You have the title as a Pentecostal.
0: அவர் என்ன சொல்றாருன்னா
1: what do they say?
0: நான் பட்ட பிரயாசெல்லாம் வீணா போயிடுப்பா.
1: What about labor will go in vain?
0: நான் பட்ட பிரயாசெல்லாம் வீணுப்பா.
1: All my labor would be in vain.
0: நீங்க உலகத்தையும் வச்சுக்கிட்டு உலக வழக்கத்தையும்
1: வச்சுக்கிட்டு
0: உலகத்து போலயும் வாழ்ந்துகிட்டு
1: லிவிங் அகார்டிங் டு தி
0: தேவராஜ்யம் போயிரலாம் நினைச்சீங்கன்னா
1: if you think you'll go to the kingdom
0: பட்ட பிரயாசெல்லாம் வேஸ்டா போயிடும் பா.
1: Your labor would go in vain.
0: நான் சொல்ற அருமையானவர்களே
1: I would say dear ones
0: கர்த்தரே கொஞ்சம் கவனிங்க.
1: Consider the Lord God.
0: உலக வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால்
1: it is through your death to the ways or
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of God.
0: நீங்க உலக வழிபாடுகளுக்கு மரிக்கணும்.
1: You ought to die to the traditions of this world.
0: மரிக்காவிட்டால்
1: if you do not die
0: உயிரெழ முடியாது.
1: You cannot be resurrected.
0: நீங்க எந்த வழக்கமா இருக்கட்டும்
1: whatever be the habit
0: இது வந்து வேத வசனத்தின்படி இருக்கா?
1: Is it according to the word of God?
0: ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஆலப்புழை அம்பலப்புழைன்னு ரெண்டு இடம் இருக்கான்.
1: There are two names by ஆலப்புழை and அம்பப்புழை.
0: ஆலப்புழையில ரெண்டு தம்பிமாரு வாலிபர்கள் அம்பலப்புழை வர்றதுக்காக தண்ணி நீரோட்டத்துல போட்ல தான் வரணும்.
1: So two youngsters they had to cross that place only through boat.
0: ஆலப்புழையில நல்ல தண்ணி அடிச்சிட்டானுங்க.
1: And they took a lot of liquor now.
0: ரெண்டு பேரும் ராத்திரி போட் எடுத்தாங்க.
1: And they took the boats during the night.
0: போட் ரெண்டு பேரும் நல்ல மாத்தி மாத்தி போட் போட்டாங்க.
1: They went on rowing the boat.
0: காலையில விடிஞ்சது.
1: Early morning.
0: வால அம்பலப்புல வந்திருக்கணும்.
1: So they should have come.
0: ஓ அம்பலப்புல வந்துச்சுன்னு எழுவி பார்த்தா அது இன்னும் ஆலப்புலையில நிக்குது.
1: Yes.

0: They have anchored the boat. They had not loosened the boat. That's the reason the boat was there in its place.
1: From the anchor.
0: நிறைய பேர் இந்த மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றாங்க. பரலோகமே சொந்தம்னு சொல்றாங்க.
1: Heaven belongs to us.
0: பரலோக வாசிகள்னு சொல்றாங்க.
1: They said we are the heavenly.
0: உலகத்தோட கட்டி வச்சிட்டு இருக்காங்க. வச்சிட்டே போட்டு போடுறாங்க.
1: Tied up with this world and they're trying to rule.
0: Jigalama koyilku pore bible vaasikire jaam pandre ellam seiyren boat podu nalla than podra.
1: I read the bible, I pray, I do everything well.
0: Ana kaira avriya,
1: but you are not unloosened.
0: Olagathodeye kaira ketti vechikitte
1: having tied yourself with the world.
0: Enna prayasa pettal oru munnetham kaana mudiyalla.
1: What effort you make, there isn't any progress.
0: Ye ethana viswasigalukku ye munnera mudiyalla.
1: Why believers are not able to progress
0: in ulaga valakkathin padiye.
1: So they are still following the worldly life.
0: Makkal seyra padiye.
1: So they go according to the worldly tradition.
0: Na solluven neenga ulagathukku marikkanunga.
1: You have got to die to this world.
0: Ulagathin valimaadugalukku marikkanum.
1: Got to die to the rudiments of the world.
0: Ulagathar kondaarra maari naalkala visheshithu kolladinga.
1: You should not observe the days even as the world.
0: Naalkala paaradinga.
1: You should not look at days.
0: Devanude naamathukku maiyai undaadhu.
1: Glory be to the name of God.
0: Neenga adha naalkala காலங்களையும் சமயங்களையும் நீங்கள் பார்ப்பீர்களானால்
1: look at days, seasons and times.
0: நான் சொல்லுவேன்,
1: I would say
0: நீங்க பட்ட பிரயாசங்கள்
1: whatever
0: your labor,
1: your labor is in vain.
0: கர்த்தர் என்னை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தார்.
1: The Lord God has separated me from
0: இந்த உலக மனுஷரிலிருந்து என்னை வேறு பிரித்தார்.
1: Separated me from the men of this world.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: ஆகையாலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது.
1: The Lord God says
0: நீங்கள் இந்த உலகத்திலே என்ன செய்யாதீங்கன்னா அன்பு கூறாதீங்க.
1: Do not love the world.
0: இந்த உலக வழிபாடுகளை செய்யாதீங்க.
1: Do not follow the ways of the world.
0: நீங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா
1: what you ought to do.
0: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்.
1: You ought to know that the Lord is God.
0: 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே
1: in Psalms 103
0: கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள்.
1: Know that the Lord is God.
0: நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார்.
1: And not we,
0: நாம்
1: but he
0: அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம்.
1: We are his people and the sheep of his pasture.
0: தேவன் நம்மை உண்டாக்கினார்.
1: And the Lord God has created us.
0: ஆகையினாலேதான் என் ஆண்டவராய் இயேசு ஜெபம் பண்ணினார்.
1: Therefore my Lord Jesus
0: யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால்
1: John 17:3
0: ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய.
1: And this is life eternal that they might
0: devan yaar
1: who is the Lord God.
0: நீங்க நினைச்சுக்காதீங்க அவங்களுக்கு ஒரு தேவன் இவங்களுக்கு ஒரு தேவன் அந்த மதத்துக்கு ஒரு இந்த மதத்துக்கு ஒரு தேவன் இல்ல.
1: Do not
0: devan ore oru devan.
1: There is only one true God.
0: Avare meyyana devan
1: and he is the true God.
0: Ondana mey devanai ariya vendum.
1: You ought to know the only true God.
0: Avar anippinavaraga yesuvai ariya vendum.
1: You ought to know Jesus whom he has sent.
0: Yesuvai thavira vera oru devan illai.
1: There is no other God apart from him.
0: Avar oruvare devan.
1: He alone is God.
0: Naane vali.
1: Therefore
0: nane satyam
1: I am the way
0: nane jeevan
1: I am the truth and the life
0: nane rakshagar
1: I am the savior
0: enna andi vere devan unakku unda irukka vendam
1: apart from me let there be no other gods in this
0: vaanathin keele
1: below the heavens
0: boomin mele
1: and above the earth
0: enna andi unakku vere devargal unda irukka vendam
1: you need not have any other gods
0: idu devanude karpanayile pradhana karpanai
1: this is the most important law of the commandments of
0: and
1: god
0: and devane nee ariyano
1: you ought to know that god
0: and devane nee neesikano
1: you ought to love that god
0: and devane nee pattikollano
1: you ought to cling unto him
0: and devane nee ariyano
1: the more you know him
0: devane arivadu endru solluvadu
1: knowing god
0: ஒரு மனிதனை குறித்து நீங்கள் வாசித்தீர்களானால் 1 சாமுவேல் 3:7 வாசிங்கன்னா சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான்.
1: And Samuel knew not the Lord.
0: சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியல.
1: And Samuel knew not the Lord.
0: Abadina enna artham?
1: What is the meaning?
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to.
0: பாருங்க பலமுறை சொல்றோம்.
1: For many times it is said.
0: ஒரு காரியத்தை பலமுறை சொல்றேன்.
1: So he repeats one thing many times.
0: இன்னும் விளங்கலையா உனக்கு?
1: இன்னும்
0: புரியலையா?
1: Have you not understood?
0: எப்ப சொல்றீங்க?
1: When do you say?
0: பலமுறை சொல்லி கேட்கல.
1: Having said several times yet having not obeyed.
0: இன்னும் விளங்கலையா?
1: Are you not able to understand?
0: இன்னும் செய்யலையா?
1: Have you not done that?
0: இன்னும் போகலையா?
1: Have you not gone?
0: அப்ப இன்னும் என்கிற வார்த்தைக்குள்ள பலமுறை சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு கீழ்படியல.
1: So many occasions are given yet you do not obey.
0: அப்பதான் சொல்றீங்க இன்னும்.
1: Then only say even now.
0: நல்லா கவனிங்க. அப்ப இன்னும் சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை என்று சொன்னால்
1: Samuel did not yet know the Lord.
0: கர்த்தரை அறிவதற்கு அவனுக்கு நிறைய தருணம் இருந்துச்சு.
1: He had many chances to know the Lord God.
0: பட் அதனால கர்த்தரை அறியல.
1: Because of that
0: ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைச்சோ
1: He got the chance.
0: கர்த்தரை அறியல.
1: He never knew the Lord.
0: அவனுக்கு என்ன அந்த சான்ஸ் கிடைச்சது தெரியுமா?
1: What was the chance given to him?
0: முதலாவதாக பக்தி உள்ள பெற்றோர் அவனுக்கு இருந்தாங்க.
1: He had a zealous
0: Elkana annal avargal varsham thorum thoora edathilendu prayanam panni vandu katharku bali selathi pandiye kondadina bhakti ulla petror avanukku irundar.
1: He had Elkana and Hannah's parents who were God fearing, who came from far off.
0: Neenda neram jabikira or amma irundha.
1: There was a mother who prayed for long.
0: Samuel anga amma yaaru?
1: அதுக்கப்புறம்தான்
0: ஜபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுத்தார்.
1: Only after that God answered her prayer.
0: எங்க அம்மா ஒவ்வொரு முறை என்னை சாமுவேல் சாமுவேல் அப்படி கூப்பிடும் போது
1: when my mother used to address me as Samuel and Samuel.
0: கர்த்தர் ஜபத்தை கேட்டாரு கர்த்தர் ஜபத்தை கேட்டாரு அப்படின்னு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் பல முறை என் மேல சொன்னாங்க.
1: So the Lord heard my prayer, the Lord heard my prayer. Likewise my mother.
0: நான் ஜபத்தினால பிறந்தவன்.
1: So I was born because of prayer.
0: நான் ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்பதற்கு அடையாளமானவன்.
1: I am the sign that God hears my prayer.
0: பாருங்க பக்தி உள்ள குடும்பத்தில பிறந்தா.
1: He was born of a
0: தாய் நல்ல பக்தி உள்ள ஒரு தாய்.
1: The mother is a God fearing mother.
0: அவனுக்கு நல்ல கிறிஸ்தவ பெயர் இருந்துச்சு.
1: He had a very good Christian name.
0: நல்ல பாக்கியம் இருந்துச்சுங்க.
1: He had all the privileges.
0: இன்னும் கர்த்தரை அறியவில்லை.
1: And Samuel did not yet know the Lord.
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
1: I was amazed.
0: இந்த சாமுவேலை குறித்து நீங்க வாசித்தீங்கனா
1: when you read about Samuel.
0: 1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில்
1: First Samuel first chapter verse 28.
0: சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான்.
1: And Samuel worshiped the Lord.
0: சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்துல சாமுவேல் கர்த்தரை என்ன பண்ணானா ஆராதித்தான். Worship.
1: So in English it is worshiped in Tamil.
0: முதலாம் அதிகாரத்துல கர்த்தரை ஆராதித்தான் இருக்கு.
1: So first chapter.
0: மூன்றாம் அதிகாரம் சொல்லுது இன்னும் கர்த்தரை அறியவில்லை.
1: In the third chapter it said he
0: அப்ப தேவனை சின்ன வயதிலேயே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பையன்.
1: So a boy who worshiped the Lord even when he was young.
0: சாமுவேல்
1: Samuel.
0: நீ எந்த வயசுல கர்த்தரை ஆராதிச்ச?
1: What was the age when you worshiped the Lord?
0: எந்த வயசுல?
1: What was the age?
0: Amma paal maranda odane.
1: So after the mother weaned Samuel.
0: Amma paal kuduthu mudicha.
1: So the mother completed giving.
0: Yenga evvalavu dhaan pilla mela paas irundhalum ethana ethana varsham pilla kuduk paal kuduthirupanga.
1: How much she may have the attachment to her child, how long
0: oru 3 varsham kuduthirupala.
1: Probably 3 years she fed the child.
0: 3 varshathile enga vanda?
1: Where did he come?
0: Koil.
1: He came to the temple of God.
0: Koila pilla enna cheyichu?
1: What about the child? What did he do?
0: ஓடி இருந்துச்சா?
1: Did it run?
0: உங்களை போட்டு கிள்ளிக்கிட்டு இருந்துச்சா?
1: Or did it pinch you?
0: விளையாடிக்கிட்டு இருந்துச்சா?
1: Did it play?
0: என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு?
1: What did the child do?
0: அப்போ 3 வருஷம் அந்த அம்மா வீட்ல என்ன ட்ரெய்னிங் கொடுத்தா?
1: What was the training the mother gave the child?
0: கோயில்ல போனா எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்தா.
1: She taught him as to how he ought to behave inside.
0: அங்க ஒரு தாத்தா இருக்காரு.
1: Grandfather.
0: அங்க கிண்டர் கார்டன் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அங்க இல்ல.
1: There are no other children leading. He alone is there. The other two
0: Belial
1: are
0: மக்கள் அங்க இருக்காங்க.
1: They are the children of Belial.
0: தாய் குழந்தை விட்டா.
1: And the mother came and left the child.
0: பிள்ளை உடனே என்ன பண்ணுச்சு?
1: What about the child? What did he do?
0: கர்த்தரை தொழுது கொண்டுச்சு.
1: Started worshiping the
0: அப்போ,
1: Lord.
0: அப்போ இந்த ட்ரெய்னிங் எங்க கொடுத்தாங்க?
1: Where was the training given?
0: தொழுது கொள்ற ட்ரெய்னிங் வீட்ல கொடுக்கணும். கொடுத்துருக்கணும்.
1: The training of worshiping God was given at home.
0: இன்னைக்கு நாம மூணு வயசு பிள்ளை எங்க கொண்டு வர்றோம்?
1: What about we? What do you
0: do? LKG போயிச்சுப்போம். நம்ம காலத்துல ஆறு வயசுல போன பிள்ளைங்களை அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல வந்து அஞ்சு வயசு வந்து நாலு வயசு வந்து இப்போ எந்த கேஜுக்கு வந்தாச்சு? பெரிய கேஜுக்கு வந்தாச்சு. இனி என்ன கேஜ் வருமோ தெரியல. இனி பிறந்த அடுத்த நாளே கொண்டு போய் விட்டுருவாங்களோ தெரியல.
1: I do not know whether the next day they would leave the infant.
0: பெரிய கேஜில் கொண்டு போய் நீங்க விடுற ஆளுங்க ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுற ஆளுங்களை எனக்கு தெரியும்.
1: I know about the people who paid 1 lakh as bribe and
0: அதே பிள்ளைங்களை
1: but the same children
0: நாங்க கேக் கொடுக்கறோம்.
1: We give cake.
0: நாங்க ட்ரிங்க்ஸ் கொடுக்கறோம்.
1: We give drinks.
0: அதுக்கு பிள்ளைங்களை ஆட்டறதுக்கு டீச்சர் வச்சிருக்கோம்.
1: So
0: all are free.
1: So everything is free.
0: No admission fees.
1: There isn't any admission fee here.
0: No tuition fees.
1: No tuition fee here.
0: எந்த பீஷன் கிடையாது.
1: There isn't any fee here.
0: Free.
1: Everything is free.
0: என்ன சொல்றாங்க தெரியுமா?
1: What do they say?
0: போக மாட்டேங்க.
1: Pastor, the child is not going
0: there. எப்படி போகவே மாட்டேன்.
1: My child is not going there.
0: நான் சொல்றேன்.
1: I say
0: Sunday ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா
1: you say the child would not go to
0: Sunday. திங்கட்கிழமை காலையில 5 மணிக்கு உன் பிள்ளையே நாய பேய எழுப்பு அப்படின்னு சொல்லி எழுப்பி அதுக்கு அரைகுறை வேகாதெல்லாம் தூக்கி வாயில வச்சு அமுத்தி
1: Monday morning, you hand over the books to him.
0: ABCD படிக்க அனுப்புறீங்கல்ல?
1: You send him to read ABCD.
0: பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாராக.
1: May the Lord forgive your sins.
0: கர்த்தர் மன்னிக்கணும்.
1: The Lord ought to forgive.
0: அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்க பிள்ளைகளை சண்டே ஸ்கூல்ல விடுங்கன்னு சொன்னா நீங்க ஆயிரம் சட்டம் பேசுறீங்க.
1: You come about with rules and regulation when we ask you to send your children to Sunday school.
0: பிள்ளைகள் அமைதியா உங்கங்களை வைக்க முடியல.
1: So you are not able to control your children here.
0: ஆனா
1: yet
0: உங்க பிள்ளைகளை கொண்டு அறியாத வயசுல பால் குடிக்கிற வயசுல
1: even
0: அந்த பிள்ளை நீங்க என்னெல்லாம் வச்சு நீங்க டைப்பரை கட்டி அதை கட்டி இதை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க.
1: So when the child knows not anything you dress a child and send
0: அதுக்கு லஞ்சம் கொடுத்து அதுக்கு ஃபீஸ் கட்டி
1: you pay the fees and you dress him.
0: ஆனா இந்த பையனை பாத்தீங்களா?
1: What about this boy?
0: பால் மறந்த உடனே பணிந்து கொண்டார்.
1: After he got weaned he
0: வீட்ல ட்ரெய்னிங் கொடுத்தாங்க. கோயில்ல எப்படி இருக்கணும்?
1: How he ought to be in the church.
0: ஜெப வேளையில எப்படி இருக்கணும்?
1: How he ought to be during prayer.
0: ஆராதனையில எப்படி இருக்கணும்?
1: How he ought to be during worship.
0: என்ன பயத்தோட சொல்லுவேன்?
1: I tell you with all fear.
0: நான் அஞ்சு பிள்ளைகளை பெற்றேன்.
1: I gave birth to 5.
0: இங்கே தான் வளர்த்தேன்.
1: I brought them up here.
0: எந்த விசுவாசியா சொல்லிருப்பாங்களா அவன் பிள்ளை அப்படி ஓடுறான்.
1: But any believer would
0: not அடங்கவே மாட்டேன்றான்.
1: Your child
0: ஒருத்தர் சொல்லி இருக்க முடியாது.
1: They will never ever say that.
0: உட்கார்ந்தா உட்காரணும் நில்லுனா நிக்கணும் அங்க.
1: If I ask him to sit they ought to sit. If I ask him to stand they ought to
0: stand. ஆலயத்துல எங்க உட்காரணும் அங்கே உட்காரணும்.
1: Wherever he has got to sit in the church there he has got to sit.
0: ஆகையால தான் இன்றைக்கு இந்த பிள்ளைங்க இன்றைக்கு ஊழியர்களாய் மாறினார்கள்.
1: Therefore these children have become missionaries.
0: எல்லா பயத்தோட சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே.
1: With all fear I tell you.
0: இந்த பையனை பாருங்க.
1: Look at this boy.
0: சின்ன வயசுலயே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
1: Even when he was young.
0: இந்த வசனம் பாருங்க. 2 அதிகாரம் 11 வசனத்திலே பணிந்து கொண்டவன் மாத்திரமல்ல கர்த்தருக்கு பணிவிடை செய்தான்.
1: He served, he ministered unto the Lord.
0: நீங்க 2 அதிகாரம் 18 வசனத்துல
1: 1 Samuel 2:18
0: நல்ல சின்ன வயதிலே நல்ல உலக பிரகாரமாக வஸ்திரங்களை உடுத்தி அழகு பார்க்க வேண்டிய வயதிலே அவன் சணல் நூல் வஸ்திரங்களை தரித்தான்.
1: In an age where he ought to put on grand dress, he put on
0: 2 அதிகாரம் 18 வசனத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் பணிவிடை செய்தான்.
1: Samuel ministered before the Lord.
0: 2 அதிகாரம் 21 வசனத்திலே
1: Samuel 2:21
0: கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான்.
1: And the child Samuel grew in the presence of God.
0: இப்படி ஒரு பிள்ளை கர்த்தரை அறியலன்னு நீங்க சொல்ல முடியுமா?
1: So can such a child say that in
0: இன்னைக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குமானா நீங்க எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க.
1: So if you have such a child,
0: நீங்க சொல்லுவீங்க, டேய் அந்த பிள்ளைய பாறா, சின்ன வயசுலயே எப்படி பாறா, ஆண்டவர ஆராதிக்கிறான் பாறா, சின்ன வயசுலயே பாறடா, உலகமே வேண்டாம், இந்த உலக டிரஸ் வேண்டாம், எல்லா டிரஸ் எல்லாம் மாத்திட்டான்டா.
1: He has changed all his dresses.
0: நீங்க அவனை மாதிரியாக வைத்திருப்பீர்கள்.
1: You would have kept him as an example.
0: ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா?
1: What about the word of God?
0: இன்னும் கர்த்தரை அறியல.
1: And Samuel yet knew not the Lord.
0: இத்தனை சான்ஸ் அவனுக்கு வாழ்க்கையில இருந்துச்சு.
1: He had several chances.
0: உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம்.
1: Even you would have had.
0: நீங்க கூட பெந்தகோஸ்த குடும்பத்துல பிறந்ததனால
1: you would have been born a Pentecostal.
0: உங்க அப்பா அம்மா கோயிலுக்கு வர்றதனால
1: since your mother and father have come to church.
0: உங்க அப்பா அம்மா சொன்னதனால
1: since your mother and father have advised.
0: நீங்க அமைதியா உட்கார்ந்திருக்கலாம்.
1: You may be seated quietly.
0: நீங்க பணிந்து கொள்ளலாம்.
1: You may bow down.
0: நீங்க வஸ்திரங்களை மாத்திருக்கலாம்.
1: You would have changed your garments.
0: நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றது personal experience,
1: but knowing the Lord is a personal individual experience.
0: Samuel eppadi kattare arindan endra sonna,
1: when did Samuel know the Lord?
0: 1 Samuel 3rd adhigaram 21st vasanathile,
1: 1 Samuel 3rd chapter
0: verse 21, kattar tammudaiya vaarthaiyinale சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்.
1: For the Lord revealed himself to Samuel by the word of God.
0: சாமுவேல் அந்த ஆலயத்திலே பிரமாணத்தை அறிந்திருக்கலாம்.
1: Samuel may have known the laws in the temple.
0: கர்த்தருடைய வார்த்தையை அவன் தெரிந்திருக்கலாம்.
1: He would have known the word of God.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார்.
1: The Lord revealed himself to Samuel by the word.
0: ஏனென்றால்
1: you know why?
0: தேவன் வார்த்தையாய் இருக்கிறார்.
1: Because God
0: ஆதியிலே வார்த்தை இருந்தது.
1: The beginning was the word.
0: அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
1: The word was God.
0: அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது.
1: The word was with God.
0: அந்த வார்த்த்தை மாமிசமாகி.
1: And the word was
0: manifest and
1: dwelt amidst us.
0: அப்ப நான் சொல்லுவேன்,
1: I would say,
0: ஒரு தேவனுடைய மனிதனுக்கு தேவன் எதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால்,
1: what would God reveal to a man of God?
0: தேவனுடைய வார்த்தையை.
1: He would reveal the word of God.
0: இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்பது அறிவில் இருக்கக்கூடாது.
1: Word of God should not be knowledge.
0: தேவனுடைய வார்த்தை என்பது வெளிப்படுத்தலாக இருக்க
1: வேண்டும். The word of God should be a revelation unto you.
0: அதை பெற்றுக் கொண்டுவோமானால்,
1: if we obtain that,
0: தேவனை நாம் அறிய முடியும்.
1: Only then we can know God.
0: நான் சொல்லுவேன்,
1: I would say,
0: தேவனை அறிந்த மூன்று மிக முக்கியமான மனிதர்களை நான் சுருக்கமாய் சொல்ல முடியும்.
1: Like to highlight on three people who knew God.
0: தேவனை அறியாதவர்கள் ஒரு காலம் தேவனை அறிந்தார்கள்.
1: Oh, those who knew not God at a certain stage.
0: முதலாவதாக
1: first
0: 2 நாளாகமத்தின் புத்தகம்
1: second chronicles
0: 33rd அதிகாரம்
1: chapter 33
0: second chronicles chapter 33 12rd வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா,
1: if you read from verse 12,
0: இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான்.
1: And when he was in affliction, he besought the Lord his God and humbled
0: himself. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார்.
1: And prayed
0: to தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார்.
1: Then Manasseh knew that the Lord, he was God.
0: நல்லா கவனியுங்கள்.
1: Consider,
0: இந்த மனாசே யார் என்று கேட்டால்,
1: who was this Manasseh?
0: ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய மகன்.
1: He was the son of a great saint.
0: இவனுடைய அப்பாவுடைய பெயர் எசேக்கியா.
1: And the father's name was Hezekiah.
0: வேதம் சொல்லுகிறது,
1: what God says,
0: தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல் ஒத்த ஒரு ராஜா முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை.
1: There was no other king who trusted God to the extent that King Hezekiah trusted.
0: இந்த எசேக்கியா ராஜா விக்கிரகங்கள் எல்லாம் அகற்றினவர்.
1: King Hezekiah removed all the idols.
0: இந்த எசேக்கியா ராஜா ஒரு நாள் வியாதிப்பட்ட போது,
1: when Hezekiah was laid,
0: வேதம் சொல்லுகிறது,
1: what God says,
0: ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாட்ட சொல்றாரு,
1: prophet Isaiah comes to Hezekiah,
0: நீ மரித்து போவாய்,
1: you would die,
0: உன்னோட வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து,
1: God set your house in order,
0: இனி நீ பிழைக்க மாட்டாய்,
1: you would not survive.
0: அப்பொழுது எசேக்கியா ஜெபம் பண்றாரு,
1: Hezekiah prays,
0: நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்தேன்,
1: a I remember I was faithful and walked before you.
0: தேவன் அதை ஒத்துக்கொண்டார்.
1: And God acknowledged.
0: தேவன் அதை அங்கீகரித்தார்.
1: God acknowledged.
0: தேவனை பார்த்து அவனால சொல்ல முடிந்தது நான் உண்மையே உத்தமமாய் நடந்தேன் என்று சொல்லி.
1: Looking unto the Lord God he was able to say I walked up.
0: அவ்வளவு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன்.
1: A man who led such a faithful life and an upright life.
0: அவனுக்கு விரோதமாய் எதிரிகள் வந்தபோது
1: when the adversaries
0: came தேவனுடைய ஆலயத்திலே போய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான்.
1: He went to the temple of God and cried and prayed to God.
0: வேதம் சொல்லுகிறது.
1: What a God said.
0: 185,000 பேரை ஒரு தூதனை அனுப்பி தேவன் சங்காரம் பண்ணினார்.
1: God sent an angel who destroyed 185,000 of his adversaries.
0: அவன் தேவனை சார்ந்து கொண்ட மனிதன்.
1: A man who leaned on God.
0: தேவனை ஆராதித்த மனிதன்.
1: A man who worshiped God.
0: தேவன் மேல் நம்பிக்கை வைத்த மனிதன்.
1: A man who trusted God.
0: தேவன் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார்.
1: And God granted him 15 years more.
0: மரித்தான்.
1: He died.
0: வேதம் சொல்லுகிறது.
1: What God says.
0: அவன் குமாரனாகிய மனாசே ராஜாவானான்.
1: His son Manasseh came to the throne.
0: அவன் ராஜாவாகும் போது 12 வயது.
1: When he became king he was only 12.
0: அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க.
1: Consider.
0: 15 வருஷம் அந்த கிரேஸ் டைம்ல பிறந்தவன் தான் இந்த மனாசே.
1: Manasseh was born during the period.
0: தேவன் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு அந்த நாளில பிறந்தவன் தான் இந்த மனாசே.
1: At the time that God extended his life during those days Manasseh.
0: இவன் தான் இஸ்ரவேல் தேசத்திலே அதிக நாட்கள் ராஜாவா இருந்தவர்களே ஒருவன்.
1: And he was one who for long remained as king in Israel.
0: தாவீது கூட 40 வருஷம் அரசாட்சி பண்ணாரு.
1: David ruled Israel for 40
0: ஆனால் இவன் 55 வருஷம் ராஜபாரம் பண்ணினான்.
1: For 55 years Manasseh had the kingdom in his hand.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது.
1: What God says.
0: 12 வயதில ராஜாவாகி
1: கோபமூட்டும்படி
0: தேவனை வருத்தப்படுத்தும்படி செய்ய தகாத அருவறுப்புகளை கொண்டு வந்தான்.
1: He brought in all the abomination that should not have.
0: தேவன் ரொம்ப கோபமாகி
1: and God
0: தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்.
1: He was angry. He sent the prophets.
0: ஊழியர்களை அனுப்பினார்.
1: He sent the workers.
0: எத்தனையோ பேரை அனுப்பினார்.
1: He sent many people.
0: கேட்கவே இல்லை.
1: Never heard.
0: கடைசியாக
1: lastly
0: ஆண்டவர் நெருக்கத்தை கொடுத்தார்.
1: And God gave him affliction.
0: நெருக்கத்தை கொடுத்தார்.
1: He gave him affliction.
0: எதிரிகள் வந்து விலங்குகளால் கட்டினார்கள்.
1: The adversaries came and
0: முட்களால் அவனை வாதித்தார்கள்.
1: And the others
0: அவன் பயங்கர நெருக்கத்துக்குள்ளே வந்தான்.
1: He came into great affliction.
0: இவ்வளவு நேர கர்த்தர் அவனோடு பேசினார்.
1: All along the Lord spoke to him.
0: ஊழியர்களை அனுப்பினார்.
1: He sent his servants.
0: தன்னுடைய எச்சரிப்பை அனுப்பினார்.
1: He sent his warning.
0: அவன் கேட்கல.
1: He never bothered.
0: இப்ப என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா
1: what came?
0: ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ளே அவன் வந்தான்.
1: Great constraint came in his life.
0: நெருக்கம் அவனை இப்ப என்ன செய்யச்சுன்னு கேட்டீங்கன்னா
1: what about the constraint? What
0: it? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான்.
1: He started praying unto the Lord God.
0: தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான்.
1: He started praying to God.
0: வேதம் சொல்லுகிறது.
1: Word of God says.
0: கர்த்தர் நெருக்கத்தில் இருந்து அவனை விடுதலை ஆக்கினார்.
1: And God delivered him from that affliction.
0: அவனை திரும்ப கொண்டு வந்தார்.
1: He brought him back.
0: இப்ப கண்டுபிடிச்சான்.
1: Now he knew.
0: எங்க தேவன் யார் என்று கேட்டால் கர்த்தரே தேவன்.
1: He said is a Lord my God.
0: நான் எத்தனையோ தெய்வத்தை ஆராதிச்சேன்.
1: I have worshiped several.
0: எத்தனையோ பலிபீடத்த கட்டினே.
1: I had built several.
0: எத்தனையோ பேருக்கு நான் பலி செலுத்தினே.
1: And I had offered.
0: انا யாருமே நெருக்கத்தில் என்னை விடுதலை ஆக்கல.
1: None could deliver me in my affliction.
0: நெருக்கத்தில் என்னை விடுதலை ஆக்கல.
1: None could deliver me in my
0: affliction. ஒரே ஒரு தேவன் இருக்கிறார்.
1: There's only one God.
0: நெருக்கத்தில் என்னை விடுதலை ஆக்குகிறார்.
1: He delivered me in my affliction.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்தான் தேவன்.
1: He alone is God.
0: நெருக்கத்தில் விடுதலை ஆக்குறவரே தேவன்.
1: One who delivers you in the affliction is God.
0: அந்த தேவனை அவன் அறிந்தான்.
1: He knew that God.
0: இப்ப அவன் சொல்லுகிறான்.
1: Now he says.
0: கர்த்தரும் தேவன் அல்ல.
1: Not that Lord also.
0: அவன் நூற்றுக்கணக்கான தேவர்களை அறிந்து வச்சிருந்தான்.
1: He knew several gods.
0: நூற்றுக்கணக்கான தேவர்களுக்கு பலி செலுத்தினான்.
1: And he offered to several gods.
0: ஆனா ஒரு தேவனை கண்டுபிடிச்சான்.
1: He sought out one God.
0: இந்த தேவன் யார் என்று சொன்னால் நெருக்கத்திலே என்னை விடுதலையாக்க.
1: God who delivered me in my affliction.
0: இந்த காலவெளியில ஒரு கர்த்தர் நான் அறிஞ்சிருக்கணும்.
1: This morning you ought to know.
0: நீ அறிந்திருக்கணும்.
1: You ought to know the Lord.
0: நீங்க அறிந்திருக்கணும்னு சொல்ற.
1: You ought to know God.
0: அந்த தேவனை நீங்கள் அறிவீர்களானால்.
1: If you would know that God.
0: தைரியமாய் சொல்லுவேன்.
1: I would say boldly.
0: அந்த தேவன் நம்மை நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறவர்.
1: That God would deliver us from all our constraints.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதல அந்த சங்கீதக்காரன் சொன்னான்.
1: The psalmist says.
0: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்.
1: I cried unto my God.
0: நெருக்கத்திலே கூப்பிட்டேன்.
1: I cried unto
0: நிறைய பேருக்கு ரொம்ப நெருக்கம்.
1: Many are passing through this.
0: எத்தனை முறை சொன்னாலும் கேட்கல.
1: They have not obeyed, having spoken several times.
0: தேவன் ஏன் நெருக்குகிறார் தெரியுமா?
1: You know why God afflicts you?
0: நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு.
1: That you may look unto the Lord.
0: நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு.
1: That you may call unto him.
0: உன் நெருக்கத்துல உன் சிநேகிதர் உதவ போறது இல்ல.
1: Your friends will not help you in your affliction.
0: உனக்கு தெரியுமா?
1: Do you know one thing?
0: நெருக்கம்தான் உண்மையான சிநேகிதர்களை கண்டுபிடிக்கிற வேளை.
1: Affliction is a time when you would come across true friends.
0: உன் பர்ஸ்ல பணம் இருக்கும்போது உன் கூட நிறைய பேர் இருப்பாங்க.
1: When you have money in your purse, you would have friends.
0: உன்னுடைய சரீரத்துல சுகமும் பலனும் இருக்கும்போது உன்னை சுத்தி நிறைய பேர் வருவாங்க.
1: When you have strength in your body, many will follow you.
0: ஆனா நெருக்கப்படுற வேளை இருக்கு பாரு, எல்லாரும் கைவிடுற வேளை.
1: You are afflicted when you are forsaken of all.
0: என் ஆண்டவரா இயேசு இந்த உலகத்துல ஜீவித்த நாட்களிலே,
1: my Lord Jesus lived in this earth.
0: அவர் அற்புதம் செய்கிறவரா சுத்தி திரிந்தார்.
1: He went about doing miracles.
0: நன்மை செய்ய சுத்தி திரிந்தார்.
1: He went about doing good.
0: பிசாசுகளை துரத்தினார்.
1: He cast away devils.
0: கூடரோட கண்களை திறந்தார்.
1: He opened the eyes of the blind.
0: செவிடர்களுடைய காதுகளை திறந்து,
1: He opened the ears of the deaf.
0: மரித்தோரை எழுப்பினார்.
1: He rose the dead.
0: ஐந்து அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தார்.
1: Five loaves, he was able to feed 5000.
0: அவர் அற்புதங்களையே செய்தார்.
1: He went about doing wonders.
0: முடிவு என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பின்னால ஆட்கள் இருந்துகிட்டே.
1: And there were followers all along for Jesus.
0: வேதம் சொல்றது,
1: the word of God said,
0: சாப்பிட கூட நேரம் கிடைக்கலையாம்.
1: He never had time even to take a
0: visitors க்கு மேல visitors.
1: Visitors after visitors.
0: காலையில இருந்து visitors.
1: Visitors right from morning onwards.
0: கொஞ்சம் அந்த கடலை தாண்டி போயிரலாம்னா உடனே போட் எடுத்துட்டு பின்னாலே ஓடி வரோம்.
1: Immediately if you cross the door, they start following.
0: வனாந்திரத்துக்கு போயிரலாம்னா வனாந்திரத்துக்கு ஓடி வரோம்.
1: When he goes to the wilderness, they come to the wilderness.
0: எங்கயாவது வீட்ல இருக்கறான் தெரிஞ்சதுன்னா வாட்ட புடிச்சு உள்ளே வந்துறோம்.
1: When they come to know that Jesus in a house, they remove the roof and get down.
0: ஓ இயேசுவ தனிச்சே விடலங்க.
1: They never gave rest to Jesus.
0: ஆண்டவரே காவலில சாவில நான் அவனை பின்பற்றுவேன்.
1: Lord, I'll follow thee in life and death.
0: இயேசு ஒரு நாள் சொன்னார்.
1: And Jesus spoke one day.
0: யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம்
1: St. John
0: 32 வசனம் பாருங்க. என்னை தனியே விடும் காலம் வரும்.
1: A time will come when you'll forsake me.
0: எப்படி விடுவீங்க?
1: How would you leave?
0: இயேசு ஒரு முறை கேட்டாரு.
1: And Jesus asked,
0: என்ன சொல்றது யாருப்பா?
1: Who touched me?
0: என்ன சொல்றது யாரு?
1: Who touched me?
0: உடனே பேதர் சொன்னார், என்ன ஆண்டவரே?
1: What Lord?
0: நம்ம இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க.
1: Look at the crowd who are thronging.
0: இவ்வளவு பேர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க.
1: They're just thronging.
0: என்ன சொல்றது யாருன்னு கேக்குறாரு.
1: You're asking us who touched you?
0: ஓ ஜனங்கள் எப்போதும் அவரை நெருக்கிக்கிட்டு ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க.
1: The people were clinging unto Jesus all along.
0: ஏ சொன்னாரு.
1: Jesus said,
0: என்ன தனியா விட்டுருவீங்கப்பா?
1: Would you leave me alone?
0: விட்டாங்களா இல்லையா?
1: Whether they left him alone or not.
0: சாப்பாடு கொடுத்த போது விட்டாங்க.
1: Whether they left him when he gave.
0: அற்புதம் இதை போய் விட்டாங்க.
1: Or whether they left him.
0: இயேசுவை பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சது. வஸ்திரத்தையே விட்டு ஓடி போயிட்டான். நிர்வாணமா ஓடி போயிட்டான்.
1: So when they knew that Jesus was caught, we find a certain man running away naked.
0: இதுதான் உலகம்.
1: Brother, that's the world.
0: இதுதான் உலகம்.
1: That's the world.
0: ரொம்ப சிநேகிக்கிறேன்னு சொல்றவன்,
1: one who says he loves you Lord,
0: நெருக்கத்தின் வேளையிலே நம்மை தனியே விட்டு போய்டுவான்.
1: During times of affliction he will forsake us and leave.
0: தாவீது வாழ்க்கை எடுத்து பாருங்க.
1: Look at the life of David.
0: 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலே,
1: in 1 Samuel chapter 30,
0: அவன் நெருக்கப்பட்டான்.
1: He was constrained.
0: எதிரா நின்னது யார் தெரியுமா?
1: Who stood against?
0: அவனுடைய நண்பர்கள்.
1: Oh, it was his friends who stood against him.
0: நீங்க நினைச்சிராதீங்க, நண்பர்கள் வேண்டான்னு சொல்லல.
1: I do not say that you don't need friends.
0: ஆனா என் பைபிள் சொல்லுது.
1: But my Bible says,
0: எந்த நண்பனையும் விசுவாசிக்காத.
1: Do not believe any friend of yours.
0: எந்த நண்பனையும் நம்பாத.
1: Do not believe any friend of yours.
0: ஏனா எல்லா நண்பனும் எதையோ வந்த வச்சு தான் உன்னை நேசிக்கிறான்.
1: So basing something in you.
0: உண்மையாய் உன்னை நேசிக்கிறது யாரு கேட்டீங்கன்னா?
1: Who truly loves
0: you? Only Lord Jesus Christ.
1: It's only Lord Jesus Christ.
0: இந்த இயேசு எப்ப நம்ம நேசிச்சா தெரியுமா?
1: When would Jesus love you?
0: நீ நல்ல சினிமா ஸ்டார் மாதிரி அழகா பிறந்த போதில்லை.
1: Not when you were like a cinema star.
0: நீ 1 லட்சம் ரூபாய் காணி கொடுத்த போது இல்ல.
1: Not when you gave 1 lakh as an offering.
0: நீ பெரிய கலெக்டரா இருக்க போது இல்ல.
1: Not when you were in great office.
0: ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது.
1: When you have nothing.
0: தாழ்மையில இருக்கும் போது.
1: When you were in humility.
0: நம்மை நேசித்தார்.
1: He loved us.
0: இந்த உலகம் நம்மளுடைய நெருக்கத்துல நம்ம கை விட்டுறோம்.
1: This world will forsake us in our afflictions.
0: நெருக்கம்னு சொல்றது எல்லாரும் கைவிட்டாங்க. தாவீது நெருக்கப்பட்டான்.
1: David was constrained.
0: அவன் கர்த்தர் அறிந்த மனுஷன்.
1: A man who knew the law.
0: தேவனே நீர் என்னுடைய தேவன் சொன்ன மனுஷன்.
1: A man who said you are my God.
0: என்ன நடந்து தெரியுமா?
1: You know what happened?
0: கர்த்தருக்குள்ளே தயனியை திடப்படுத்தினான்.
1: He strengthened himself or encouraged himself.
0: தேவனை ஒருத்தன் அறிஞ்சிருந்தான்னா.
1: He had known.
0: யார் எதிரானு கேட்டோம்.
1: Let anybody stand against.
0: எந்த friends எதிரா நிக்கட்டும்.
1: Let friends stand against.
0: நமக்கு திடப்படுத்த ஒரு இடம் இருக்கு.
1: There is a place of strength.
0: மறைறதுக்கு ஒரு இடம் இருக்கு.
1: There is a place to hide.
0: அதனால தைரியமா சொல்லுவேன், கர்த்தரை நம்புகிறவன்
1: one who believes the Lord
0: சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பான்.
1: He will be even as Mount Zion unshakable.
0: எந்த மனுஷன் நம்பாதீங்க, அசைச்சு விட்டுருவான்.
1: Do not believe any man, he'll shake you.
0: அவன் காப்பாற்றுவான், இவன் காப்பாற்றுவான், இவன் நிற்பான்.
1: He will save me, he will stand for me.
0: நான் சொல்லுவேன்,
1: I would say
0: கடைசி வரைக்கும் உன்னுடைய வலது கையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் தேவன்.
1: To the end he would catch hold of your right hand saying I will not forsake you, fear not.
0: அந்த தேவனை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால்.
1: Had he known that God.
0: நீங்க அசையவே மாட்டீங்க.
1: You would never shake.
0: நீங்க அந்த பர்வதத்துக்குள்ளே நீங்க ஒளிஞ்சிருப்பீங்க.
1: You would take refuge in that mount.
0: நெருக்கம் என்று சொல்லுகிறது மனிதரால் கைவிடப்படுகிற வேளை.
1: Affliction or constraint is the time when you forsake.
0: நெருக்கம் என்று சொல்லுகிறது நிந்தனையின் வேளை.
1: Constraint is the time of reproach.
0: ஏசாயாத்திற்கு புத்தகம் 37 அதிகாரம் 3 வசனத்தில் இது நெருக்கமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள்.
1: Our days to observe reproach and blasphemy.
0: நான் சொல்வேன்,
1: I would say
0: சிலர்லாம் சொல்றத கேட்டிருக்கேன், ஏங்க
1: I've heard
0: கோபம் வந்தா ரெண்டு அடி அடிச்சிருங்க.
1: When you get angry hit him twice.
0: இந்த மாதிரி பேசாதீங்க.
1: Do not speak.
0: நான் சொல்வேன், அடியே பட்டுக்கலாங்க.
1: You can receive.
0: ஆனா சில தூஷணமான வார்த்தை இருக்கு பாருங்க.
1: Some words of blasphemy.
0: தூஷணமான வார்த்தை இருக்கு பாருங்க.
1: Some words of blasphemy.
0: நிந்தனையான வார்த்தை இருக்கு பாருங்க.
1: Words of reproach.
0: மறக்கவே முடியாது.
1: You could never ever forget.
0: நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
1: We can never forget that.
0: அநேக இந்த நிந்தனையை தாங்காம செத்தே போயிடுறாங்க.
1: Many not able to bear the reproach, they'll die.
0: இந்த நிந்தனையினால தாங்க இந்த அண்ணாள் வந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா.
1: அண்ணா because of her reproach prayed for long.
0: இந்த நிந்தனை தாங்காம தான் ராகேல் போய் பிள்ளை கூட இல்லாவிட்டா சாவுறேன்னு
1: சொன்னா. Not bearing the reproach, Rachel asked her,
0: எனக்கு பிள்ளை கூட இல்லடா சாவுறேன், இருக்க மாட்டேன்.
1: Give me child else I die.
0: Yeah.
1: Why?
0: நிந்தனை எங்க கொண்டு போய் விட்டுறதுன்னு கேட்டீங்கன்னா,
1: about reproach, where does it lead you?
0: ஒரு பெரிய மன உடைவுக்குள்ள கொண்டு போயிடுது.
1: It breaks your heart.
0: அது அந்த நிந்தனை அனுபவங்கள் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது.
1: Only those who bear the reproach would know the pain.
0: நீங்க யோசித்து பாருங்க.
1: Consider
0: யோபு வந்து 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுத, ஒரு பெரிய ஒரு தேசத்துல ஒரு பெரிய
1: தலைவன்
0: கண்டா எல்லாரும் எழும்பி நிக்கிறாங்க.
1: So many stand.
0: அவன் ஒரு நியாயாதிபதி போல இருக்கிறான்.
1: He's like a judge.
0: பாருங்க, எல்லாம் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு.
1: And everything got destroyed in a sudden day.
0: அவனை முதலாவது நின்றுச்சது யாரு கேட்டுக்கினேன்?
1: Who reproached him first.
0: அவன் அழுதுகிட்டு இருக்கான், துக்கத்தை போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கான். ஆறுதலா நிக்க வேண்டிய மனை வந்து கேட்டா
2: comfort him.
0: நீ ஏன் உயிரோடு இருக்கிற? இன்னமாயா இருக்க?
2: Why is it you are alive? It's better you die.
0: நான் சொல்றேன், அந்த ஆளுக்கு கொஞ்சம் இருதயம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறேன். அதனால தான் பதில் சொல்லிக்கிட்டு பல்ல காட்டிட்டு உட்கார்ந்தான். என்னை போல ஆள்லாம் செத்துருப்பேன், அவளையும் சேர்த்து சாவடிச்சிருப்பேன்.
2: நினைச்சு
0: பாருங்க, அந்த மனுஷன் என்னாயுது, நம்ம வந்து இவ்வளவு ஆஸ்தைக்காரனா செல்வ செழிப்பா இருந்த போது இந்த அம்மா எனக்கு எப்படி பணிவிட செய்தா? இந்த வேலைக்காரன கூப்பிட்டா வேலைக்காரன் கேட்காத மாதிரி போறான். அப்ப மரியாதை, அப்ப மரியாதை எங்க இருக்கு? மனுஷனுக்கா மாட்டுக்கா?
2: Where is the respect? Is it for man or beast?
0: மாட்டுக்கு தாங்க.
2: It's only for the cow.
0: 3000 மாடு பால் கறந்ததுன்னா ஐயா என் புருஷன மாதிரி என் தங்கம் என் கண்ணு ஐயோ சொடக்கூடுவாங்க.
2: 3000 milk cow.
0: மாடு செத்துச்சு, அடுத்து நீ சாவியா இருக்க.
2: The cows have now died. Next, you say.
0: இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் ஒரு மரியாதை இருக்குனா, இந்த மாட்டால இந்த ஆட்டால இந்த சம்பாதிக்கிற பணத்தினாலதான் உனக்கு மரியாதை. அதோட காப்பாத்திக்க.
2: It's because of the salary you earn. You have all the respect.
0: உலகம் அதான் நம்மளை மதிக்குது.
1: That is how the world judges you.
0: அதான் உலகம் மரியாதை கொடுக்கு.
1: That is how the world is able to respect.
0: எல்லாம் போச்சுங்க.
1: Everything is gone.
0: கட்டுன மனைவியே சொல்றா, சாவியா ஏன் உயிரோட இருக்க?
2: Own wife says it's better you die.
0: நீங்க நினைக்கிறீங்க அந்த யோபு உண்மையா ஒரு பக்தரா இருந்ததுனால, உண்மையா கர்த்தரை அறிஞ்சதுனால,
2: he knew God.
0: அந்த மனுஷன் இந்த நிந்தைய தாங்கிட்டாங்க. வேற எவனும் சொல்லலங்க.
2: He was able to bear the reproach.
0: எனக்கு 10 பிள்ளை பெத்தவா இன்றைக்கு சொல்றா நீ சாவியான்னு.
2: One has given birth to 10 children is asking me to die.
0: நான் சொல்றேன்,
2: I would say
0: அநேக வேளைகளில் இவ்விதமான நிந்தனைகள் நம்மளால தாங்க முடியாதுங்க.
2: On several occasions we are not able to bear the reproach.
0: எனக்கு தெரியுங்க, தாய் மார்பல பால் குடிச்சி தாயால வளர்ந்து தாய் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்க இன்னைக்கு சொல்றாங்க, கிழவி நீ சாவலியா?
2: I know about the children whom their mothers have brought them.
0: ரொம்ப ஈஸியா கேக்குறாங்க, நீ ஏன் சாவ கூடாதுன்னு
2: கேக்குறாங்க. You are not dead, you old lady.
0: மருமகா ஜெபிக்கவே தொடங்கிட்டா.
2: And the daughter-in-law starts.
0: எங்கெல்லாமோ சாவு வருது, இந்த கிழவி சாவ மாட்டேன்றாளே.
2: Death is
0: கிழவி சாவ மாட்டேன்றானே.
2: This old man is not dying, this old lady is not dying.
0: அவங்க ரொம்ப ஈஸியா சொல்றாங்க.
2: They say very easily.
0: ஆனா அந்த பெத்த வயிறு எப்படி துடிக்கும் தெரியுமா உங்களுக்கு?
2: What a mother has given birth.
0: யார்ட்ட போய் அழுகுறது?
2: To whom she would go and cry.
0: பிள்ளைய வளர்க்க நான் எத்தனை ராத்திரி முழிச்சிருந்தேன்.
2: How many nights she was awake to bring up the child.
0: என்ன பாடுபட்டேன்.
2: How much I tried.
0: இன்றைக்கு இந்த பிள்ளை எனக்கு அன்பு செலுத்திட்டா பரவாயில்லை.
2: Never mind.
0: நீ ஏன் உயிரோடு இருக்கிற? நீ செத்து தொலையா அப்படி கேக்குறானே.
2: It's better you die.
0: இன்றைக்கு பாருங்க, நிந்தையினால கண்ணீர் வடிக்கிறாங்க.
2: People shed tears because of reproach.
0: எனக்கு தெரியுங்க, எத்தனை சம்பவத்தை மறந்துட்டேன். ஆனா மறக்க முடியாத சம்பவங்கள் எனக்கு இருக்கு வாழ்க்கையில. நானும் மறந்துடுங்கன்னு சொல்றேன், என்னாலே மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கு.
2: But there are certain incidents that I am not able to forget.
0: நான் ரொம்ப வறுமையில அந்த ஊழியத்துக்கு வந்தேங்க. ரொம்ப வறுமையா வறுமையில வந்தேன்.
2: In great poverty I came.
0: பசி பட்டினியா கிடந்து வந்தேன்.
2: I was starving and I came to this.
0: நான் ஜெப வீட்ல பர்சவாக்கம் 71 பர்சவாக்கம் ஐரோடுக்கு வந்தேன்.
2: When I came to பர்சவாக்கம்.
0: அது ஒரு பெரிய சபை.
2: That was a big church. நிறைய
0: விசுவாசிகள் இருந்தாங்க.
2: There were many.
0: கார் இருந்துச்சு. நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் வந்தேன்.
2: I came to this.
0: நல்லா சாப்பிட்டேன்.
2: I ate nicely.
0: ஒரு ரெண்டு வாரம் நினைக்கிறேன்.
2: I think 2 weeks.
0: சாப்பாடு இல்லன்றாங்க.
2: There wasn't food.
0: 3 நாள் ஜெப வீடு முழுவதும் பட்டினி.
2: The prayer house went in starvation for 3 days.
0: அந்த ஐயா ரொம்ப ரொம்ப கத்தர்மே ரொம்ப விசுவாசம் உள்ள ஆளு. அவர் உட்கார்ந்துட்டு சோத்ராம் சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்
2: உட்கார்ந்துட்டாரு. On praising God.
0: ஊழியக்காரங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடையாது. கிச்சன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு பிட்டு அரிசி கிடையாது.
2: There was not a small
0: pastor. ஒரு ஃபோன் பண்ணுனா மூட்டை மூட்டையா இறக்குறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க.
2: If pastor would ring up, there were people who
0: யாருக்குமே தெரியாது பட்டினியா கிடக்குறாங்கன்னு தெரியாது.
2: None of them knew that they were starving in
0: food. அவர் உட்கார்ந்திருக்காரு.
2: நான்
0: நினைச்சேன், அடப்பா இவ்வளவு அங்கதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கிடைச்சது, இங்க 3 நாள் சுத்தப்பட்டினி.
2: So at least once I got here.
0: என்ன பண்றது? எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க.
2: No, I seated like that.
0: எல்லாரும் தேய்ச்சிட்டு இருக்காங்க.
2: and all are praying.
0: Moona naalu bhayangara pasi.
2: On the third day I was very hungry.
0: Thanni da vera onnume kediyadhu. Coffee kuda podala kediyadhu.
2: Not even coffee, there was only water.
0: Thanniya kudichittu ange oru room ku chover irukku andha ora paduthirundha.
2: So
0: romba tired ah paduthirukku.
2: So I was just lying down.
0: Ulla ooliyakaranga idella ukkandu pesittu irukanga.
2: They are
0: naanga paduthirukkanu theriyadhu.
2: They never knew that I was lying down.
0: Avanga sonnanga,
2: they said,
0: நம்ம இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஒரு நாள் கூட பட்டினி பசியை வந்ததில்லடா.
2: All these years we never starved in.
0: இந்த புதுசாக வந்த அந்த படுபாவி.
2: Yes, this new boy who came.
0: அவன் வந்த அவன் தருத்திரம் பட்சம் வந்தான்டா, தருத்திரம் வந்து.
2: So he came in all poverty, therefore poverty has come to our prayer house.
0: நீங்க சிரிக்கிறீங்க, நானும் சிரிக்கிறேன்.
2: You laugh, I laugh.
0: அன்றைக்கு மார்புல அடிச்சிட்டு அழுதம் பாருங்க, அழுது.
2: I wept.
0: ஆண்டவரே,
2: I cried bitterly. I said, Lord,
0: இந்த வீட்டுக்கு நான் தருத்திரம் பிடிச்சவனா வந்திருக்கேன்.
2: I came as a poor person in this house.
0: சில நிந்தையான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை பிளக்கும் போது மாற்றவே முடியாதுங்க.
2: It cannot change.
0: இசைக்கியா சொன்னாரு.
2: இசைக்கியா said,
0: ஆண்டவரே, ரொம்ப நெருக்கமான இது நாள் இது.
2: Lord, this is the day of affliction.
0: ரொம்ப நெருக்கமான நாள்.
2: It's a day of affliction.
0: என்னால தாங்க முடியல.
2: I'm not able to bear it.
0: தேவ சமூகத்துல போய் அந்த மனுஷன் கதறினான்.
2: That man went to the presence of God.
0: கதறினான்.
2: He cried unto God.
0: இயேசு சொன்னார், என்ன தனிமையா விட்டுருவீங்க?
2: You would leave me alone?
0: நான் சொல்லுவேன்,
2: I would say,
0: தனிமை என்று சொல்லுகிறது மிக கொடூரமானது.
2: Being alone is something dreadful.
0: அதனால தான் இயேசு சொன்னார்.
2: Jesus said,
0: நான் உங்களை தனிமையாய் விட மாட்டேன் சொன்னார்.
2: I would not leave you alone.
0: வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல.
2: It's not good for man to be alone.
0: தனிமை என்று சொல்லுகிறதே கொடூரமானது.
2: Loneliness is dreadful.
0: நான் சொல்வேன்,
2: I would say,
0: நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு பெற்றோருக்கு ஒரே ஒரு பெண்.
2: In India, a certain parent had one.
0: ரெண்டு பேர் நல்ல அதிகமாய் சம்பாதிக்கிறவர்கள்.
2: Both the parents earned well.
0: Parents வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க.
2: They are earning abroad.
0: இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு.
2: This girl had a palace.
0: வேலைக்காரன், வேலைக்காரி, நாய், நட்டு எல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க.
2: Servants, maid servants,
0: car, driver, எல்லாம்.
2: Car and driver and
0: everything. ராத்திரியும் பகல அப்பா அம்மா சம்பாதிச்சாங்க.
2: Day and night the mother and father earned.
0: யாருக்கு?
2: For whom?
0: இந்த பிள்ளைக்கு தான்.
2: For this girl.
0: Bank ல டெபாசிட்.
2: Deposit in the bank.
0: நகை.
2: Jewels.
0: இந்த பிள்ளையோட வருங்காலத்துக்கு அப்பா ராத்திரி பகல் சம்பாதி, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க.
2: And both of them are earning for the future of this girl.
0: ஒரு நாள் காலையில துபாயில போன் வந்துச்சு.
2: One day they received the phone.
0: உங்க பிள்ளை செத்து போயிட்டாங்க.
2: Your daughter is dead.
0: ரெண்டு பேரும் அலையில அடிச்சு ஓடி வந்தாங்க. நல்லதான இருந்தா 20 வயசுல எப்படி செத்து போயிட்டா?
2: How could she die?
0: இங்க வந்து பார்த்த பிறகு தெரிஞ்சது, attempt to suicide.
2: It was suicide.
0: தற்கொலை செய்து கொண்டு அவள் செத்து விட்டாள்.
2: She attempted suicide and died.
0: என்ன காரணம்னு கேட்டா,
2: what was the reason?
0: அவள் லெட்டர் வச்சிருந்தா, கடிதம் எழுதி வச்சிருந்தா.
2: She had written a letter.
0: அப்பா,
2: daddy,
0: அம்மா, மன்னிக்கவும்,
2: forgive me.
0: எனக்கு வீட்டை கொடுத்தீங்க.
2: You have given me house.
0: எனக்கு பொண்ணை கொடுத்தீங்க.
2: You have given me gold.
0: எனக்கு ஆஸ்தியை கொடுத்தீங்க.
2: You have given me wealth.
0: எனக்கு உள்ள எல்லா வசதிகளையும் கொடுத்தீங்க.
2: You have given me all comforts.
0: ஆனால்
2: yet
0: காலையில இருந்து இரவு வரைக்கும் அன்புக்காக ஏங்குகிற என்னுடைய உள்ளத்துல தனிமையை நான் உணர்ந்தேன்.
2: From morning to night this heart was aching for love.
0: நான் தனிமையா இருக்கறேன்னு உணர்ந்தேன். நீங்க எனக்காக சம்பாதிக்கிறீங்க.
2: I realized that I was.
0: நீங்க எனக்காக பாடுபடுறீங்க.
2: And for me.
0: நீங்க எனக்காக தான் உழைக்கிறீங்க.
2: You are toiling for me.
0: ஆனா I am a lonely girl.
2: Yet I am a lonely girl.
0: நான் ஒரு தனிமையான ஒரு பெண்ணா இருக்கேன்.
2: A girl.
0: இந்த தனிமையை என்னால தாக்கு பிடிக்க முடியல.
2: I'm not able to bear this loneliness.
0: நான் மரிச்சு போயிடுறேன்.
2: Therefore I die.
0: பெற்றோர் கதறி கதறி அழுதாங்க. என் மகளே, நான் உன்னை செல்வமா வாழ வைக்கிறதுக்கு ராத்திரி எல்லாம் உழைச்சேன். உனக்காக பொண்ணை சேர்த்தேன், நகையை சேர்த்தேன், வீட்டை சேர்த்தேன், பணத்தை
2: சேர்த்தேன்.
0: உன் இருதயத்தில் இருக்கிற தனிமையை நான் மாற்றாம போயிட்டனே.
2: But I have not realized the loneliness in your heart.
0: நான் சொல்லுவேன்,
2: I would say,
0: தனிமை ரொம்ப கொடூரமானதுங்க.
2: Loneliness is dreadful.
0: நான் சொல்லுவேன், தனிமை உலகம் நம்மளை எல்லாரையும் விட்டுரும், ஒரு காலம் விட்டுரும். ஆனா இந்த உலகத்துல நம்ம கைவிடாத ஒரே ஒருத்தர் இருக்கார்.
2: There's only one who would not leave us in that.
0: அவரை அறிந்த ஒருவன் தனிமை ஆகிறதே இல்லை.
2: One who knows him will never be alone.
0: Yes, sonar. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்.
2: I will not leave you comfortless.
0: நான் வருவேன்.
2: I would come.
0: நான் வருவேன்.
2: I would come.
3: பாகம் இரண்டினை மற்றும் ஒரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

வித்தியாசம் தெரியுதான்னு ஆசிரியர் கேட்டாரு. தெரியலன்னு மாணவர்கள் சொன்னாங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் ஜாடியை கீழே தள்ளி ஆசிரியர் கவிழ்த்தினாரு. அதிலிருந்து தேன் வெளியே வந்துச்சு. அடுத்த ஜாடியை கவிழ்த்தினாரு. அதிலிருந்து சாக்கடை தண்ணி வெளியே வந்துச்சு. ஆசிரியர் விளக்க ஆரம்பிச்சாரு. ஜாடிய நான் கீழே தள்ளுன உடனே அதுக்குள்ள என்ன இருந்துச்சோ அது வெளியே வந்துச்சு. அதை நான் கீழே தள்ளுற வரைக்கும் அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது. ரெண்டும் ஒன்னே அப்படின்னு நினைச்சீங்க. வித்தியாசம் உள்ள இருந்த பொருள்ல தான் இருந்துச்சு. அது வெளியே தெரியாம இருந்துச்சு. கீழே தள்ளிய பிறகுதான் உள்ள இருக்கிறது தெரிய வந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் சில கஷ்டங்களை அனுமதிக்காரு. நாம சோதனைகளை சந்திக்கிற வரைக்கும் நல்லவங்க மாதிரி இருக்கிறோம். ஆனா கஷ்டங்கள் வரும்போதுதான் நமக்குள்ள இருக்கும் குணங்கள் வெளியே வருது. நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுது. கடவுளுக்கு நம்முடைய குணம் நல்லா தெரியும். நம்முடைய குணத்தை நாம அறியத்தான் இந்த கஷ்டங்களும் சோதனைகளும். கடவுளுக்கு நமக்குள்ள இருக்கிறது சந்தனமா சாக்கடையான்னு தெரியும். நம்மை நாமே தெரிஞ்சுக்கிடத்தான் கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்காரு. நம்மை நாமே அறிஞ்சுக்கிட்டாதான் நாம நம்மள திருத்திக்கிட முடியும். இல்லாட்டி நம்முடைய தவறுகளை திருத்திக்கிட நமக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும்னு சொல்லி முடிச்சாரு ஆசிரியர். ஆமாங்க, அதனால நாமும் சந்தோஷமா இப்படி சொல்வோம். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.

இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரை இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க. ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர், நான் எது செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ, எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரியை வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போது இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் மக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லைத்தான், ஐ ஐ ஐ ஐ ஃபார் டிசர்விங் இட், பட் ஸ்டில் உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் பாரு. அதுதான் என் ஆண்டவருடைய

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வர அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன். கர்த்தர்

தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூனி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

அப்போஸ்தலர் 13 அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீக்கதர்சலாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பலேறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சலமே பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்தீக்கதர்சியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியினர் கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவவசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசித்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியான் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவளை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவத்தை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோயாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 சாமுவேல் தீக்குதர்சி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பெஞ்சமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு தத்துவத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேல யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிபடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான்.
சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கலரிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றையும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறனும் அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அன்றையும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள். அவருடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புற ஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பிரந்தம் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மயப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனவமுள்ள ஸ்திரிகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படைந்த தூசியை அவளுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள்.

இருவரும் இணைந்து சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவதுண்டு. செல்லும் இடமெல்லாம் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் பாடல் ஆராதனை நடத்துவார்கள். அதன் பின்பு ஜான் வெஸ்லி அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் பாடிய பாடல் ஒன்றின் வரிகள் இவ்விதமாக இருந்தது. நான் சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் புகுந்துள்ளேன். அங்கே என் துயரம் காலாவதியாகிறது. என் பிரச்சனைகளும் முடிவுக்கு வருகிறது. எனக்கு பூரண சமாதானம் கொடுக்கும் என் தேவன் மேல் என் ஆத்துமா சாய்ந்திருக்கிறது என்பதுதான் அந்த பாடலின் வரிகள். ஆம் பிரியமானவர்களே, நெருக்கடிகளும் வியாதிகளும் சூழ்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரே ஆதரவும் நம்பிக்கையும் உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் மறைவு மட்டுமே. இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் தரும் பாதுகாப்புக்குள் நாம் வந்தால், சங்கீதம் 91 கூறுவது போல, அவர் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாம் பயப்பட வேண்டாம். நம் பக்கத்தில் 1000 பேரும் நம் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. வாதை நம் கூடாரத்தை அணுகாது. இந்த விசுவாசம் நமக்கிருந்தால் இந்த பேரிடர் காலத்தை நாம் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் கடந்து சென்று விடலாம். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே நடந்து சென்ற போது தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள். அதனால் தேவன் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததினால் அநேகர் மரித்தார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்தபோது கர்த்தர் மோசேயிடம், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, நமக்கு சுகம் கொடுக்கும்படி இயேசுவானவர் தம்மை சிலுவை மரத்தில் உயர்த்தப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் நிழலில் நாம் அடைக்கலமாய் ஓடி வந்து அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் நாம் பிழைத்துக் கொள்வோம். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு சுகமும் சமாதானமும் தரவல்லவர். அவரை நோக்கி பார்ப்போம், பிழைத்துக் கொள்வோம்.

எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு புகை ஒரு பகை, ஸ்லோ சூசைட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 6:12-20 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு உணவும் உணவுக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். உடலோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் உடலுக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் உறுப்புகளை வேசியின் உறுப்புகள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோட ஒரே உடலாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடன் ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனிதன் செய்யும் எந்த பாவமும் உடலுக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சொந்த உடலுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் உடலானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? விலைக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் உடலினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் கடவுளின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தூயாவியானவர் உங்களில் தங்கியிருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் கடவுளின் ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் அவனை கெடுப்பார். Do you not know that you are the temple of God and the Spirit of God dwells in you? If anyone destroys the temple of God, God will destroy him. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுகிறேன் என்போர் சிலர், சுருள் சுருளாய் புகைவிட்ட பலர் வாழ்நாளின் இறுதியில் சுருண்டு படுத்து கிடப்பது வாழ்க்கையின் வாடிக்கை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பீடி சிகரெட் எல்லாம் கிடையாது. ஆகவே வேதத்தில் புகை பழக்கத்தை பற்றி நேரடியான போதனை எதுவும் இல்லை. ஆனாலும் பொது அறிவின்படி பார்த்தாலும் எல்லா சிகரெட் பெட்டிகளிலும் இந்த வாசகம் உண்டு, ஸ்டாச்சுட்டரி வார்னிங், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இம்மாதத்தின் இறுதி நாள் அகில உலகிலும் புகைப்பு எதிர்ப்பு நாள், ஆன்டி ஸ்மோக்கிங் டே என அனுசரிக்கப்படுகிறது. புகைத்தல் நமது ஆரோக்கியத்திற்கு கேடு என்பது விஞ்ஞான ரீதியில் உலகம் முழுவதும் மருத்துவர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. தமிழகத்தில் பொதுவிடங்களில் புகைப்பது சட்டத்தின்படி குற்றம். வேதமும், பிரியமானவனே, உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என விரும்புகிறது. எனவே புகைப்பது கடவுளின் விருப்பத்திற்கு மாறானது. ஆகவேதான் புகைப்போர் பலரது மனசாட்சியும் அவர்களை உறுத்தி கொண்டே இருக்கிறது. கடவுள் நம் ஆன்மாவைத்தானே மீட்டு தூய்மைப்படுத்துகிறார், எனவே புகைப்பிடித்தல் நமது ஆன்மாவை கரைப்படுத்துவதில்லையே என்போர் சிலர். புகைப்பவர்களின் உதடு, பல், கண்களையெல்லாம் பார்த்தால் அவை எவ்வளவு அலங்கோலமாய் காணப்படுகின்றன பாருங்கள். கடவுள் நமக்கு கொடுத்துள்ள கட்டளை என்ன? உங்கள் உடல்கள் கடவுளின் உறுப்புகள் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆகையால் கடவுளின் உடையவைகளாகிய, கடவுளுக்கு உடையவைகளாகிய உங்கள் உடலினாலும் கடவுளுக்கு மாட்சிமை செலுத்துங்கள். புகைப்போர் பெரும்பாலும் ஒருவித அடிமைத்தனத்திற்குள் தான் இருப்பார்கள். ஆனால்
கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உயரிய கோட்பாட்டை திருமறையில் இப்படி வாசிக்கிறோம். அது பவுலினுடைய சாட்சி, 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனாலும் நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். தீதாய் தோன்றுகிற, தீதானா என்று மட்டுமல்ல, தீதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்றும் திருமறை நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, புகை நமக்கு பெரும் பகை. பலர் இன்று இப்பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்றனர். ஆனால் அவ்வித பிரச்சனைக்கு இதோ வேதம் தரும் தீர்வு. குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால் உண்மையிலேயே நீங்கள் விடுதலையாவீர்கள். சோதிக்கப்படுகையில் மேற்குறிப்பிட்ட திருவசனங்களை நினைவுபடுத்தி ஆண்டவரிடம் வேண்டுங்கள். புகைப்போரின் சவகாசத்தை விட்டுவிடுங்கள். ஆகாத உறவுகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பேட் கம்பெனி வில் கரப்ட் குட் மேனர்ஸ். பல் மருத்துவரிடம் சென்று பற்களில் உள்ள கறைகளை நீக்கிவிடுங்கள். ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ. தூயாதி தூயவரே, எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்போருக்கும் தீமை விளைவிக்கும் எவ்வித பழக்கத்தையும் அது எங்களுக்கு எவ்வளவு பிரியமாயிருந்தாலும் விட்டுவிட சக்தி தாரும். புகைப்பவர்கள் மட்டுமல்ல, அந்த புகையை சுற்றிலும் இருந்து சுவாசிப்பவர்கள், அதுதான் பாசிவ் ஸ்மோக்கிங், அதுவும் மோசம். நான் எங்காவது வாலிபர்கள் புகைப்பதை பார்த்தால் உடனே போய் அவர்கள் தோளிலே கை போட்டு நான் சொல்லுவேன், தம்பி, 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு மார்பிலே, என்னுடைய நெஞ்சிலே வலி ஏற்பட்டது. மருத்துவரிடம் சென்ற பொழுது அவர் முதல் கேட்ட கேள்வி, நீங்கள் புகைப்பீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் என்னுடைய வாழ்க்கையிலே பீடி சிகரெட்டை தொட்டதே இல்லை என்று சொன்னேன். அப்படி இருந்தும் எனக்கு இருதய நோய் வந்தது. பல்வேறு மற்ற காரணங்களினாலே எனக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது என்று சொல்லி, அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இவ்வித இருதய வியாதிகளுக்கு மூல காரணமாகிய இந்த புகைப்பும் பழக்கம் தம்பியே உனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிற மாத்திரத்திலே அநேக வாலிபர்கள் உடனே அந்த பீடியையோ அந்த சிகரெட்டையோ அப்படியே சுருட்டி அவர்கள் எரிந்து விடுவார்கள். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான நண்பர்கள், இப்பொழுது யாராவது இந்த புகைப்பழக்கத்திற்கு அடிமையாயிருந்தால், இது உங்களுடைய புகைப்பழக்கத்தின் இறுதி நாளாயிருக்கட்டும். என்னால் இத்தனை ஆண்டுகள் பழக்கத்தை எப்படி விட முடியும் என்று யோசிக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நீங்கள் உண்மையாகவே விடுதலையாவீர்கள். சிகரெட்டு, பீடி, பாக்கெட்டுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலையை தாரும் என்று கேளுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவருடைய உதவிகளை நாடுங்கள். இந்த தீய பழக்கத்திலிருந்து வெளிவாருங்கள். உங்களுக்கு விடியற்காலம் உருவாகும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல எச்சரிப்புக்காகவும் ஆலோசனைக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் உடல்கள் எங்களுடையவைகள் அல்ல, அவைகள் தேவாவியானவராகிய உம்முடைய, பிதாவாகிய தேவனாகிய உம்முடைய உறுப்புகள். அவைகளை எடுத்து நாங்கள் தேவையற்ற சீரழிக்கிற பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்த முடியாது. இந்த நாளிலே அபிதமான அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற என்னை, இந்த நாளிலே டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் என்றாலும் சரி, பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்களானாலும் சரி, இந்த செய்தியை அத்தனை பேரும் விசுவாசித்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசையின் மூலமாக இந்த தீய பழக்கத்தில் இருந்து முற்றுமுடிய ஒரு விடுதலை பெற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே கரம் பிடித்து விடுவித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம். சகோதரன் இஸ்ரேல் சகோதரி பியூலா அவர்களின் சாட்சியின் பாகம் இரண்டினை இப்பொழுது கேட்போம்.
1: புகழ்பெற்ற பழம்பெரும் திரைப்பட நடிகர் திரு ராமதாஸ் அவங்களுடைய அருமை மகன் திரு இஸ்ரேல் அவங்களுடைய மனைவி பியூலா இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அதாவது பியூலாவுக்கு வரக்கூடாத ஒரு நோய், ரொம்ப சின்ன வயசுல ஒரு கையும் காலும் விழுந்து ஏறக்குறைய 1.5-2 வருஷம் பார்க்காத வைத்தியம் இல்லை, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழித்து வைத்தியமும் பார்த்துட்டாங்க. எல்லா விதமான மந்திரவாதிகள் கடவுளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்தும் ஒன்னும் பலன் இல்லாமல் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஆண்டவர் அவங்களை ரொம்ப அதிசயமான விதமாக சந்தித்து அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த சுகத்தை பெற்றுக்கிற ஒரு நிலைமையில நம்ம போன வாரம் அதை முடித்தோம். தொடர்ந்து நம்ம பேசலாம் நேர்களே வாங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஆண்டவரை ஏத்துக்கோன்னு சொல்ல வரும்போது இந்த மனசுல ஒரு சங்கடம் உங்களுக்கு அந்த நிலைமையில வந்திருக்கு. யார் காப்பாத்துவான்னு கடந்து தவிக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா நீங்க அந்த நேரத்துல அட்லீஸ்ட் வந்து அவங்களை ஜெபிக்க வச்சு விட்டீங்களா?
2: அவங்க வந்து இயேசுவை நீங்க ஏத்துக்கங்க, இயேசப்பா அவங்களுக்கு இப்ப உடனே ஜீவனை கொடுத்துருவாரு, நீங்க எந்திரிச்சு நடந்துருவீங்க அப்படின்னாங்க. இன்னும் உனக்கு என்ன லூசாமா, நான் 100 வயசு பாட்டி மாதிரி படுத்திருக்கேன், 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன், யாராலையும் இந்த காப்பாத்த முடியல, உலகத்துல எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவால என்னை எப்படி காப்பாத்த முடியும் அப்படின்னு. ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்து பாருங்கக்கா, இயேசப்பா உங்களை ஜீவனை கொடுப்பாரு, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கா, அவரால இந்த உலகத்துல கூடாதது உட்கார வைக்கிறாங்க. 2 வருஷமா நான் உட்கார்ந்தது கூட கிடையாது, கீழே கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு ஸ்கார்ப கட்டிட்டாங்க. அவங்க சொல்லுங்க ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு கேளுங்க, ஏசப்பா உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு அப்படின்றாங்க. சரி ரூபி, வேற ஏதாவது ஏசப்பா கிட்ட பேசணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். இப்ப உங்க அப்பா கிட்ட எப்படி பேசுவீங்க, இப்ப என்கிட்ட எப்படி அழுதீங்க, அதே மாதிரி நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா ஜீவனை குத்துருவாரு, ஏஞ்சு நடந்துருவீங்கன்னு. நிஜமாவே இது நடக்குமா அப்படின்னு கேக்குறேன். நிஜமாவே நடக்கும், அவரால கூடாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல.
1: வீட்டுல இல்ல
2: காலங்க வெளியில போயிட்டாங்க. ஆமா, அப்புறம் அதுக்கு பின்னாடி கீழே உட்காந்துட்டு நான் கண்ண மூடிட்டு சொன்னேன், ஏசப்பா எனக்காக இல்ல, என்னுடைய 2 பிள்ளைங்களுக்காக எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சத்தமா சொன்னேன். சகோதரி எனக்கு எதிர்க்க உட்காந்து எனக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அப்புறம் திருப்பி யோசிச்சேன், நம்மள எவ்வளவு 2 வருஷமா எவ்வளவு பேர் எவ்வளவு பேசினாங்க, இவங்க செஞ்ச பாவம் தான் இப்படி எல்லாம் படுத்து கிடக்குறாங்க இந்த வயசுலேன்னு. நம்ம எல்லாரும் ஏச பக்த மாட்டி விட்டுரலாம், நம்மள திட்டவங்கள் எல்லான்னு. அந்த சொல்லுவாங்க பாருங்க, வயசாயிட்டாலே தாத்தா சின்ன பிள்ளை மாதிரி விட்டுருமான்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில எனக்கு அப்படிதான் தோணுச்சு, நம்ம மாட்டி விட்டுரலான்னு. நான் கண்ணு மூடிட்டு சத்தமா சொன்னேன், எனக்காக ஜீவனை கொடுங்க ஏசப்பா என் பிள்ளைங்களுக்காகன்ட்டு. ஆனா நம்ம மேற்கொண்டு நம்மள எல்லாரும் பேசினத சத்தமா சொன்னா எதிர்க்க இருக்கிறதுக்கு சகோதரிக்கு தெரிஞ்சா நம்மள அசிங்கமா நினைப்பாங்க. நம்ம உள்ளத்துக்குள்ளேயே நம்மள திட்டினவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லி மாட்டி விட்டுறலாம்
1: அப்படின்னு
2: சொல்லிட்டு நான் கண்ண மூடிட்டு
1: எந்த நினைப்பு.
2: அப்ப நான் கண்ணை மூடிட்டு சொல்றேன், என்னை யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க பேரெல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்றேன், ஏசப்பா இவங்க என்ன இப்படி திட்டினாங்க, ஏசப்பா அவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு உள்ளத்துக்குள்ளேயே நான் சொல்லி சொல்லி அழுகிறேன். சத்தம் வெளியே வராம அவங்க நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்கன்னு. ஆனா நான் எதெல்லாம் உள்ளத்துல சொல்லி சொல்லி அழுதனோ அந்த சகோதரி மூலமா தீர்க்க தரிசனமா என்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு பதில் வெளிப்படையாவே அவர் பேசுறாரு. அப்படி ஒன்னு ஒன்னா பேசி பேசி 20 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்து, என்னடா இந்த மனுஷன் போகவே மாட்டேங்கிறாரே, இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 21வது நிமிஷம் சொல்றாரு, எழுந்து நட ஜீவனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நம்மளே சாகர நிலைமையில பால் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற நான் சிரிச்ச உடனே ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. ஏன்னா பைபிள் வசனம் சங்கீதத்துல சொல்றது, ஆண்டவருடைய சத்தம் காதே சுவனாந்திரத்தை அதிரப்பணும், அக்கினி ஜுவாலையை பிளக்கணும். அப்படியான ஒரு சத்தம் நகைக்காதே அப்படின்னு கேட்டுச்சு. நான் அப்ப நினைச்சேன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு போலன்னு, டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்தேன், எதுவுமே இல்ல. அந்த சகோதரி மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்காங்க. திருப்பி கண்ணு மூடிட்டு ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். மறுபடியும் ஒரு சத்தம், நகைக்காதே அப்படின்னாரு. ஓ, நம்ம சிரிச்சது ஏசப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு போல, அதனாலதான் அவர் சிரிக்காதுன்னு சொல்றாருன்ட்டு. என்ன அறியாம நானே கையெடுத்துட்டு, ஏசப்பா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா, இனி நான் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டேன், நீங்க யாருன்னு தெரியாம நான் சிரிச்சுட்டேன் ஏசப்பா, பிளீஸ் ஏசப்பா நீங்க கொடுத்த ஜீவனை திருப்பி எடுத்துறாதீங்க, நீங்க கொடுத்தது எங்கிட்ட கொடுத்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, அந்த சகோதரிக்குள்ள இருந்த ஏசப்பா அப்படியே வெளியில எழுந்திருக்கிறாரு. நான் கண்ணை முழிச்சிட்டுதான் இப்படி பாத்துட்டு இருக்கிறேன், அப்படியே எழுந்திருச்சு, வெள்ளை கலர் அங்கி போட்டு இப்படி கை வச்சுட்டு அப்படியே அவங்க கிட்ட இருந்து என் பக்கத்துல வராரு, வந்து இப்படி போறாரு. அவருடைய அந்த அங்கி முழுவதுமா என் மேல படுது. அப்படி என் பக்கத்துல ஏசப்பா அப்படியே நிக்கிறாரு. நின்னுட்டு சொல்றாரு, நகைக்காதே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நான் போய் பேச மனுஷன் இல்ல, உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தா அது உனக்குள்ள போய் கிரியை செய்யாம எங்கிட்ட திரும்பி வராது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னை சாட்சியா வச்சிருக்கேன், நீ சொல்ல போற சாட்சி ஜீவனுள்ள சாட்சி, இது மறித்து போன சாட்சி இல்ல, அநேக ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சியா வச்சிருக்கேன், இனி எகிப்துல வரப்பண்ண ஒரு வியாதி உன் பேர்ல வரப்பண்ண மாட்டேன், உலகத்துல உன்னை கொண்டு செய்ய போகும் காரியம் மிக பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்தாரு. திருப்பியும் கூப்பிடுறாரு, அன்பு மகளே பியூலா அப்படின்னு சொல்லுங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னாரு, நீ என்ன தேடி வரலம்மா, நான் உன்னை தேடி வந்திருக்கேன்,
1: அவர் தேடி வந்து
2: நான் தேடி வந்திருக்கேன், எனக்காக நீ ஊழியம் பண்ணுவியா, அநேக ஆத்துமா அழிஞ்சு போறாங்கம்மா, நான் யாருன்னு ஜனங்க தெரியாம இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆத்துமாவை நீ கட்டி எழுப்புவையா, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் யாருன்னு நீ போய் சொல்லுவியா, எனக்கு யார வச்சு சொல்றதுன்னு தெரியலம்மா அப்படின்னாரு. ஏசப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ஏசப்பா
1: அப்படின்னு.
2: எழுந்து நட, உனக்கு நான் ஜீவனை கொடுத்துட்டேன், இனி நான் உன்னை தரையில நடக்க விட மாட்டேன், என் உள்ளங்கையில உன்னை நான் வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே மறைஞ்சிட்டாரு. நின்னு இப்ப நான் உங்ககிட்ட நேரடியா பேசுற
1: மாதிரி
2: டக்குன்னு மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சுனே நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன். அது உங்களை ஃப்ரெண்ட் சகோதரி கண்ணு முழிச்சு கேக்குறாங்க, அக்கா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஏசப்பாவை காணோம்னு. ஆமா ரூபி, அந்த மனுஷன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு, எழுந்து நட ஜீவனை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. நான் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அக்கா நான் 18 வருஷம் ஊழியம் பண்றேன், ஏசப்பா நேரடியா போய் யாருக்குமே இப்படி ஜீவனை கொடுத்தது இல்லக்கா, ஆனா இந்த உலகத்துல உங்களை கொண்டு ஏதோ பெரிய காரியம் செய்ய போறாருக்கா, அதனாலதான் அவரே நேரடியா வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, எழுந்து நடங்க நடங்கன்றாங்க. நான் சொல்ல, உனக்கு என்ன லூஸ் ஆனா எப்படி ஏஞ்சி நடக்க முடியும் அப்படின்ட்டு, இல்லக்கா அவரால எல்லாமே முடியும் காணாங்க. நான் சொன்னேன், நீ எப்படி கட்டில இருந்து என்ன தூக்கி கீழே உட்கார வச்சியோ அதே மாதிரி தூக்கி என்ன பெட்ல படுக்க வச்சிரு அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க,
1: அனுபவத்துக்கு நம்பிக்கை வரல,
2: நம்பிக்கை வரல, தெரியல, இயேசுவை பத்தி அறிஞ்சது இல்லாதனால அவங்க சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கறேன்னு சொல்லல, சொன்னவரு ஏசப்பா ஆண்டவருக்கா, நீங்களா எழுந்து நடக்கிற வரைக்கும் இந்த ரூம்லயே இருங்கன்னு பெட்ரூம் மூடிட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நான் யோசிச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், வேலைக்காரமாவே விடல அவங்க தூக்குறதுக்கு. நாமளே யோசிச்சேன், இனி இவ வந்து தூக்க மாட்டா, நாம கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து வந்து ஒரு சோஃபா போட்டிருக்கேன் பெட்ரூம்ல, இதுல கை வச்சு எழுந்து அப்படியே பெட்ல படுத்துக்கலாம்னு கொஞ்ச தூரம் நவுந்து நவுந்து வந்து இந்த சோஃபால கை வச்சு எழுந்தேன். அப்படியே என்னால எழுந்திருச்சு நிக்க முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வார்த்தை, எழுந்து நடன்னு சொன்னாரு. 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண, சங்கீதம் சொல்லுது 118:8, மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலோன்னு. எவ்வளவு மனுஷனை நம்பி நம்பி போய் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ண, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகி நான் அவனை விடுவிப்பேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையின்படி அப்படியே எழுந்துச்சு நின்னுட்டு பெட்ரூம்ல கண்ணாடியா வச்சிருப்பேன், அதுல அப்படி சுத்தி சுத்தி பாக்குறேன். உண்மையிலேயே நான் தான், கை காலெல்லாம் ஆட்டி ஆட்டி பாக்குறேன், நான் தான் வந்துருச்சு. அப்பமே உடனே பெட் மேல எல்லாம் எகிரி குதிச்சு பாக்குறேன், பாத்ரூம்க்கு எல்லாம் இப்படி ஓடி ஓடி வர்றேன். அப்புறம் ஓடி போய் பாத்ரூம்ல ஃபர்ஸ்ட் பல்லு தேய்ச்சி மூஞ்சி கழுவி தலைவாரி வந்து சோஃபால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன். உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்காரா ஏசப்பான்னு சொல்லி நம்ம இந்த அளவுக்கு கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி எல்லாம் அற்புதம் செய்வாரா, நம்ம வீட்டுக்கார வந்தோடனே சொல்லுவோம், இனி நம்ம ஏசப்பா கிட்ட போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அதுக்கு பின்னாடி இப்ப ஏன்னா 2 வருஷம் பல்லே நான் தேய்ச்சது இல்ல, சர்வ வேலைக்கார அம்மா தான் எனக்கு தேய்ச்சிட்டு இருக்காங்க.
1: சோ எல்லாம் சரியாயி அந்த ஃப்ரெண்ட் கிட்ட
2: சொன்னீங்க,
1: உங்களுக்கும் ஒரு அதிசயம்,
2: அதிசயம்
1: நடந்துச்சு. அதிசயத்தை
2: சகோதரி வெளியே உட்கார்ந்து இருக்காங்க, போய் கதவை தட்டுறேன், அவங்க ஐயோ அக்கா நம்மள திட்ட போறாங்களேன்னு கதவை திறந்து எட்டி பாக்குறாங்க. நான் நிக்கிறேன். அக்கா என்னக்கா ஏஞ்சி நிக்கிறீங்கன்னு. ஆமா ரூபி, நீ சொன்ன மாதிரியே எனக்கு ஏசப்பா ஜீவனை குடுத்துட்டாரு. ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அக்கா ஆண்டவர் பெரியவருக்கான்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு அப்பதான் சொல்றாங்க, அக்கா என்னை ஏசப்பா தான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அவர் தான் போ சொன்னாருன்ற அந்த சாட்சி எல்லாம் சொல்லி முடிச்சாங்க. அப்புறம் சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சொன்னாங்க அவங்க எப்படி எல்லாம் ஆண்டவரை தேடணும், அக்கா உங்களுக்கு ஏசப்பா ஜீவனை குடுத்திருக்காரு, நீங்க தேடணும்ன்ற எல்லா மெத்தடும் சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில தான் உட்கார்ந்து இருந்தேன். ஐயா ஒரு மணிக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க. ஓடி போய் கதவை திறந்து என்னம்மா நடக்குற அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, ஏசப்பா வந்து எனக்கு ஜீவனை கொடுத்தாருங்கன்னு அப்படியே ஒரு தள்ளு தள்ளி விட்டாரு பாருங்க. வெளியில கேட்ல இருந்து உள்ள போய் விழுந்தேன். 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் உன்னை காப்பாத்திருக்கேன், எந்த ஏசப்பாடி இப்ப கூப்பிடு பாக்கலாம், இந்த உலகத்துல உன்னை காப்பாத்த அப்படி எந்த ஏசப்பாவும் இல்ல அப்படின்ட்டாரு. சரி இனி இவர்கிட்ட சொன்னோம்னா வேலைக்காக எல்லாத்தையும் நம்ம ஏசப்பா கிட்டே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட் வந்து ஏசப்பா கனவுல பேசினாங்க, நீ பைபிள் படி, காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு
1: என்ன அவரு வந்துட்டாரு. இது என்ன, அதாவது நீங்க என்னதான் இப்படி கடந்த வைஃப் அப்படி நடந்து நடக்கிறாங்களே, உங்க வைத்தியத்தை நீங்க நம்பினீங்களா இவ்வளவு நாள் இல்லாம? என்ன
3: மன நம்ம செலவு பண்ண அமௌண்ட் 20 லட்சத்துக்கு பதில் வந்துருச்சு, அப்படிதான் நம்ம நினைப்போம். நான் அப்படிதான் நினைச்சேன். அதாவது நம்ம பணம் செலவு பண்ணோம், மந்திரவாதிகிட்ட கூட்டு போனோம், மருத்துவ இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அதுதான் சுகம் கொடுத்து, அதை எப்படி ஏசப்பா வந்து கொடுக்க முடியும்? ஏசப்பான்னு கேள்வி கேட்டேன். அவர் எங்க இருக்காரு காமி, நான் பாக்கணும், இப்படி அதிசயம் பண்ற நான் பாக்கணும்ல, அப்ப இவங்களால எப்படி காமிக்க முடியும்? அப்ப இவங்க சொன்னாங்க ஏசப்பான ஒருத்தர் இருக்காரு சர்ச்சுக்கு சொன்னா, அப்ப சொல்லி சர்ச்சுக்கு எல்லாம் போக கூடாது, ஏசப்பெல்லாம் கிடையாது எங்கிட்ட, இதெல்லாம் சொல்லாத, நம்ம தெய்வத்தோட அவர் நான் அவ்வளவு பெரியவரா அப்படின்னு கேட்டேன். அப்ப இவங்க சொன்னாங்க இல்லங்க, ஏசப்பான ஒருத்தர் தான் நம்ம ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு அதுல இருந்து வெறுக்க ஆரம்பிச்சேன். என்ன ரீசன்னா, நம்முடைய மதம் வேற, நம்முடைய சம்பிரதாயம் வேற, நம்முடைய சமுதாயம் வேற, இவ வந்து ஏசப்பா ஏசப்பாடுற வேற, அதனால நம்ம ஏசப்பாட்ட போனோம் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டுரும், நம்முடைய சமுதாயங்கள்ல நம்முடைய ஜாதியுடைய அந்த சம்பிரதாயங்கள் போயிடும் சொல்லிட்டு நான் ஏற்றுக்கொள்ளல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் 500 பைபிள் கிழிச்சு
1: போட்டிருப்பேன்.
2: அப்படி வந்து இவர் ஒரு அடியை அடிச்சுட்டு இனிமேல் ஏசப்பான்னு வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு, நான் அப்பப்ப ஏசப்பா ஏசப்பான்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஜீவனை குடுத்துட்டாரு.
1: அப்படி நார்மல் ஆயிட்டீங்க?
2: ஆமா, அப்புறம் ஏசப்பாவை தேட ஆரம்பிச்சு.
1: உங்க உடல்நிலை
2: எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எப்பயும் போல இப்ப நான் இருக்கிற மாதிரி வந்துட்டேன். உடம்புதான் கொஞ்சம் மெலிஞ்சு இருந்தது, ஆனா என்னால எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது. இது வரைக்கும் 2010 மே 5ஆம் தேதி எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு வியாதியும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன வழி நடத்திட்டு
1: இருக்காரு. ஆண்டவருடைய அன்புக்குள்ள நீங்க வளர்ந்தீங்க?
2: நான் வளர்ந்துட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு நாளும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் பிள்ளை வந்து பேசுவாரு, இப்ப வார்த்தையில கேட்டு அவருக்காக காத்திருக்கும் போது ஒரு கணவர் மாதிரி வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க. இன்ன வரைக்கும் ஆண்டவர் தான் எங்களை வழி நடத்தினாரு. எந்த சர்ச்சுக்கு போய்
1: இவர்கிட்ட சொல்ல முடியாது,
2: நம்ப மாட்டாரு, சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், காலையில டிரெஸ் எல்லாம் வெளியில வந்து ஹால்ல வச்சிருப்பேன். இவர் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது வெளியிலேயே வந்து குளிச்சுட்டு அப்படியே டிரெஸ் மாத்திட்டு ஓடிடுவேன். ஆட்டோ எல்லாம் வர வச்சு வெயிட்டிங்ல வச்சிருப்பேன். வந்து அடி வாங்குவேன், எப்படி நீ போன, ஏன் சர்ச்சுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குவேன். அடி வாங்கிட்டு கூட அமைதியா இருப்பேன், அடுத்த வாரம் போக மாட்டேன்னு. இதே தவிர 3 மாசம் பண்ணேன். அப்புறம் ரொம்ப அடி தாங்க முடியாம, ஏசப்பா என்ன வந்து அடி தாங்க முடியல, நான் போகல ஏசப்பா, நீங்க வீட்லயே வந்து எங்கூட பேசுங்க, சர்ச்சில் வந்து பேசுறேன்னு சொன்னாருன்ட்டு ஓடுவேன். அவர் பேச்சை கேட்கறதுக்காகவே ஓடுவேன். அதே மாதிரி அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் ஏசப்பா என் பக்கத்துல உட்காந்துட்டு பேச்சு மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உருவங்கள் தெரியலனாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை ரொம்ப சந்தோஷமா வருவேன். அப்படி அப்புறம் இவர் என்ன பண்ணாங்க, பெட்ரூம்ல படுக்காம ஹால்ல வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஏசி கிட்ட போயிட்டு எனக்கு இனி இந்த ரூம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன், பைபிள் வாங்கிட்டு பைபிள வந்து தலைமாட்டுல வச்சுட்டு தலையில வச்சுட்டு இப்படி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருப்பேன். ஏண்டி என்ன தூங்க விடாம சித்திரவதை பண்றேன்னு அந்த பைபிளை கிழிச்சு கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டு அதே மிதிரி என்னையும் மிதிப்பாங்க. இப்படி ஒரு நாளும் நான் விடல. ஏன்னா என்ன மாத்தின ஏசப்பா, நீங்க அவரை எப்படியாவது மாத்துங்க, நீங்க சாகடிச்சிருந்தீங்கன்னா நான் போய் சேர்ந்திருப்பேன், நான் உங்களை கூப்பிடல, நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்க, இப்ப ஏன் நான் திருப்பி உங்களை கும்பிடுறேன்னு சொல்லி இவர்கிட்ட அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மாசம் விடல மேம். எங்க போய் எப்ப உட்காந்தாலும் போய் தலையில பைபிள் வச்சுட்டு உட்காருவேன். காசு இருக்காது பைபிள் வாங்க, தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணி ஒரு 2 பைபிள் வாங்கி கொடுங்களேன், இந்துக்காரங்களா இருந்தா ஒரு 1000-1500 கடன் கொடுங்களேன்னு வாங்கி எல்லாத்துக்கும் பைபிள் வாங்கி வைக்க ஆரம்பிச்சு. இவர் பாக்கெட்ல இருந்து காசு எல்லாம் எடுத்துருவேன், எடுத்து பைபிள் வாங்குவேன். இப்படி 5 மாசத்துல 500 பைபிள் கிழிச்சு போட்டாரு.
1: விடா புடியா நீங்களும்
3: குடிப்பழக்கம் இருந்தது.
1: அழகான பொண்ணு வந்திருக்கு, கூப்பிடுவோம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம். இதுக்கு நடுவுல பையன் ஆம்பளை பையன் படிச்சுட்டு இருந்தாங்க, பிள்ளைங்க அதுங்க ரெண்டுக்கும் வேதனையா இருக்கும்ல,
2: வேதனைப்பட்டாங்க.
3: சர்ச்சில் போயிட்டு பாஸ்டர் அம்மாட்டவங்க கேட்ட கேள்வி கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நாள் போயிருக்காங்க, எந்த சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டாங்களோ வெள்ளி வாக்கணும்.

0: ஒரு ஊழியக்காரர் எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் வெயிட் பண்ணுங்க, கர்த்தருக்கு காத்திருங்கள்.
1: அதனால இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இவர் ரட்சிக்கப்படல, அடி உத எல்லாம் கிடைச்சிருக்கு, ஏத்துக்க முடியல உங்களால. இதுல வந்து இப்படி ஒரு ஜபம், அது தவறு. அப்புறம் தொடர்ந்து என்ன நடந்தது?
0: தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வாழ்க்கையில தோல்வி. தோல்வின்னு சொல்ல போனா சினிமால நடிகனா வரணும்னு ஆசைப்பட்டேன், நடிகனா வர முடியல. என்ன ஒரே ஒரு எய்ம் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு அம்பிஷன் இருக்கும், நம்ம வாழ்க்கையில புகழ் பெறணும், நம்முடைய பேர் பேப்பர்ல வரணும்,
1: ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்.
0: அப்படி ஒரு வைராக்கியத்துல இருக்கும்போது நடிகனா வரணும்னு பார்த்தா நடிகனா வர முடியல. ஒரு மூணு படம் நடிச்சேன், அந்த மூணு படத்திலயும் பெருசா சைன் ஆக முடியல. அதுக்கு பிறகு டைரக்டர் ஆகணும்னு பார்த்தேன், அதுலயும் சைன் ஆக முடியல. அப்போ எப்படியாச்சும் ஜோசியா நல்லா பாப்பேன், சோ அப்ப ஜோசியா நான் மாறினேன், அதுலயும் சைன் ஆக முடியல. ஏன்னா நிறைய சினிமாடுகள ஜோசியம் பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் கோயில் பூசாரியா மாறுவோம், சுதர்சன ஓமம் கணபதி ஓம் இப்படி எல்லாம் வளர்த்த இதுல நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவ் பணம் சம்பாதிக்கணும்.
1: படம் வேற எடுத்தீங்க.
0: ஆமா, எல்லாமே பண்ணி எல்லாமே ஃபெயிலியர். அப்போ ஒரு மனிதனுக்கு திரும்பி திரும்பி தோல்வி இருந்தா அவன் என்ன முடிவெடுப்பான்? செத்து போடு, எதுக்கு நான் வாழணும்?
1: தவறான முடிவு. ஆனா அதான் நிறைய பேர் எடுக்கிறாங்க,
0: பிகாஸ் விரக்தி.
1: ஆனா வைஃப் இருக்கு, ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு
0: அதெல்லாம் இல்ல. எதுக்கு வாழணும்? பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்துல நிம்மதி இல்ல. வீட்டுல போன பொண்டாட்டியால நிம்மதி இல்ல, பிள்ளைங்களால பிள்ளைங்க இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம் ஒரு ஆம்பளை? சரி முடிவு, சரி நம்ம பூசாரியா இருந்தோம் இந்த கோயில்ல, அந்த கோயில்ல போய் நின்று சாமியை கூப்பிடுவோம், யார் வந்து பேசுறா பாக்கணும் அப்படின்னு போயிட்டு நம்ம கும்பிட்ட சாமிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டோம், எதுவும் பதில் பேசல. அப்ப டேபிள்ல 100 தூக்க மாத்திரை, ஒரு குவார்டர் பாட்டில வச்சு
1: 100 தூக்க மாத்திரை.
0: ஆமா,
1: 100.
0: ஆமா, ஒரு மாத்திரை எடுத்தீங்கன்னா 10 mg இருக்கும் போட்ட மாத்திரை.
1: கடவுளே,
0: இது நீங்க மதுரை வாயில முக்காவாசி பேருக்கு தெரியும் மாத்திரை போட்டது.
1: சாதாரணமா ஒரு மாதிரி ஆகணும்னா எவ்வளவு மாத்திரை வேணும்?
2: ஒரு மாத்திரை போட்டாலே,
0: ரெண்டு மாத்திரை போட்டாலும் நீங்க எல்லாம் 3 நாளைக்கு எந்திரிக்கலாம்.
1: அதான் இல்ல, ஒரு செத்து போயிடணும்னா 30-40 மாத்திரையே போதும்.
0: நான் 100 தூக்க மாத்திரை வேல்யூம் காம்போஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு, எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு நான் கேக்குற எந்த தெய்வம் என்கிட்ட வந்து பேசல. அப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், சூரியனை படைச்சது ஒரு வல்லமை, சந்திரனை படைச்சது ஒரு வல்லமை, மேகத்தை உண்டு பண்ணது ஒரு வல்லமை,
1: ஒரே வல்லமை,
0: ஒரு வல்லமை, செடியை உண்டு பண்ணது ஒரு வல்லமை. இந்த வல்லமை உண்மையானதா இருந்தால், நான் உலகத்துல ஏதாவது சாதிக்கின்றது உண்மையா இருந்துச்சுன்னா இதை நான் சாப்பிட்டா கூட சாகுடாது. மாத்திரையும் போட்டு கோட்டரையும் சாப்பிட்டாங்க, எவ்வளவு போதை இருக்கும். பைக் எடுத்துட்டு தாம்பரம் பைபாஸ் வண்டி ஓடிட்டு.
1: கடவுளே, நார்மல் ஸ்டோரிஸ் உங்களோடது.
0: எனக்கு போதை பயங்கரமா இருக்கு, ஆனா ஏன் வண்டியில வண்டியை ஓடி 100 km ஸ்பீட்ல போறேன்.
2: இன்னைக்கு
0: ஆண்டவர் எப்படி என்ன தொட்டாருன்னு சொல்றேன்.
1: எவ்வளவு தூரம் ஓடிட்டு போனீங்க இந்த மாதிரி?
2: தாம்பரம்,
0: மதுரை வாயில் டு தாம்பரம் 20 km.
1: மை காட்,
0: பைபாஸ்ல இன்னைக்கு அந்த ரோட்ல போறேன், எனக்கு பயமா இருக்கு.
1: கடவுளே,
0: இந்த ரோட்ல நான் மாத்திரை போட்டுட்டு வந்தோம்,
1: கடவுளே,
0: வண்டியை ஓடிட்டு போறேன். மறுநாள் தீபாவளி, எல்லா பக்கமும் போலீஸ் செக்கிங், ஆனா ஏன் வண்டியை மட்டும் யாரும் செக் பண்ணல. காரணம், தேவனுடைய கரம் என்னோட இருந்தது.
1: வீடு வரையும் போய் சேர்ந்துட்டீங்களா?
0: தாம்பரம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரேன்.
1: கடவுளே, என்னமா இது?
0: தேவனுடைய கரம் ஃபர்ஸ்ட் டச் வண்டியில தொடர்றாரு, எனக்கு தெரியாது. என்ன போதையில் இருக்கிறேன், இத பின்னாடி உணர்த்துறாரு இந்த சாட்சியில. நான் எப்படி உன்னை காப்பாத்தன்றது காமிப்பாரு.
1: வீட்டுக்கு வந்து தூங்கிட்டீங்களா?
0: வீடு வந்து தூங்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு பட்டாசு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தீபாவளி,
2: மறுநாள் காலையில தீபாவளி,
0: மறுநாள் தீபாவளி ஃபர்ஸ்ட் டச் பைக்ல தொட்டாரு.
1: எவ்வளவு நாள் தூங்கினாரு?
2: தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க போறாரு. பட்டாசு போதே நான் சொல்றேன், பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொல்றேன்.
0: கேர்னஸ் இருக்கு, ஸ்டெடினஸ் இல்ல. பட்டாசு கொளுத்த போறேன்,
2: ராக்கெட் வைக்கிறேன்,
0: ராக்கெட் மேல போய் தான் வெடிக்கும். ராக்கெட் மேல போய் தானே வெடிக்கும். அந்த பட்டாசு தவறி கண்ணில் வெடிச்சானோ?
2: கண்ணாடியில
0: பட்டு, கண்ணாடி உடைஞ்சு கண்ணுக்குள்ள பட்டு வெடிக்குது. அப்ப ரெண்டாவது கரம் என்ன பிடிச்சிருக்கு? யாரோ பிடிச்சிருக்கிற மாதிரி ஃபீலிங். கண்ணுல புள்ள பிரெட்டா ஊத்து, ஒரு சைடு ஃபுல்லா எரிஞ்சு போச்சு.
1: கடவுளே,
0: இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறாங்க. டாக்டர் தொடச்சு பார்த்துட்டு கேக்குறாரு, இவர் கண்ணுல என்னம்மா பட்டுச்சு? பட்டாசு பட்டுச்சு. எங்க உண்மையதான் சொல்றீங்களா? கண்ணுக்குள்ள ஒரு பாதிப்பு இல்ல.
1: கடவுளே,
2: எல்லோருடைய கரம் அவரை தொட்டிருக்கு. கடவுளே.

0: அப்படி தப்பிச்சீங்க, வியூலாவும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க.
1: அதுக்கப்புறம் வந்தாச்சு அந்த வருஷம் 2011 லாஸ்ட். 18 வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன். எத்தனை வருஷம்?
0: 18
1: வருஷம். போகும்போது இந்த அம்மா விளக்கு ஏத்தன்னு சொல்லி விளக்கு ஏத்தல, மாலை போட்டு அடிக்க முடியாது, அடிக்க முடியாதுல்ல,
0: மாலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது.
1: அதாவது 48 மாலை போட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மாக்கு அடிக்கல மாட்டாரு, உதைக்கல மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, சிகரெட் குடிக்க மாட்டாரு. உடனே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரின்ட்டு மலைக்கு கிளம்புறோம். கிளம்பும் போது இந்த இருமுடியில எல்லாம் அரிசி போடுவாங்க. அப்ப நான் கூப்பிடுறேன், மீனா வந்து அரிசி போடவான்னு. உடனே சொல்றா, செத்ததுக்கு அப்புறம் தாங்க அரிசி போடுவாங்க, என்ன உயிரோடு இருக்கிற உங்களுக்கு அரிசி போட சொல்றீங்களா? நான் போட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். திரும்பி வந்து உனக்கு அரிசி போடுறேன்.
0: எப்படி இருக்கு? போயிட்டு வந்து இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங்.
1: உனக்கு அரிசி போடுறமாட்டு போயிட்டேன். மலைக்கு ரிட்டர்ன் வந்தவொடனே எப்பவுமே பழைய குருடி கதவு திருடின்னு மலைக்கு போயிட்டு வரணும், சுத்தமா இருப்போம். மலைக்கு போயிட்டு வந்தோம், மாலை கழட்டி வச்சுட்டு ஒயின் ஷாப்புக்கு தான் வண்டி போகுது. இந்த அம்மா வந்து செகண்ட் அசம்பிளில நியூ இயர்ஸ் ஈவ், அது புது வருட ஆராதனை.
2: இவங்க
1: என்ன கூப்பிடுறாங்க, 2012 11 ending. அப்ப இவங்க என்ன கூப்பிடுறாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க. யார கிறிஸ்தவன மாத்த போகிறேன், நான் எல்லாம் வரமாட்டேன். எங்க உங்களை மாத்த கூப்பிடலங்க, கூட துணைக்கு வாங்க, கூட கூட மட்டும் வாங்க,
2: துணைக்கு வாங்க. நீங்க கீழே உட்காருங்க, நான் மேல சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். ஏன்னா நியூ இயர் சர்வீஸ் 3 மணிக்கு தான் முடியும்.
1: நான் நியூ இயருக்கு இந்த குவார்டர் கட்டுறது, நம்ம ஜாலியா இருக்கணுமே. மகனே நீ உள்ள வா, நீ எனக்கு வேணும். தண்ணி அடிச்சா சத்தம் டபுள் டபுளா கேக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே கேக்குது. நீ யாரா பேசணும்? ஒரு பயம், ஒரு சிகரெட்டையும் பத்த வச்சுக்கிட்டு திரும்பி குடிக்க போற. மகனே நீ உள்ள வா, நீ எனக்கு வேணும். ஏன்னா என் வாழ்க்கையில என் தாய் தகப்பன் கூட அன்பா அப்படி கூப்பிடல, ஒரு சகோதரன் அன்பா கூப்பிடல, ஒரு நண்பன் அன்பா கூப்பிடல. யாரு அன்பா நம்மள
0: பிரத்யட்சமா கேக்குது,
1: கேக்குது. அப்போ அந்த சங்கீதத்துல 34 கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்ட வார்த்தையின் படி நான் சர்ச்சுக்குள்ள போய் தான் பாப்பமே. அன்பை குறித்து பேசுறாரு. அப்ப சொல்றாரு, பெற்றோர்கள் அன்பு தணிந்து விடும், பிள்ளையின் அன்பு பிரிந்து விடும், மனைவியின் அன்பு மறைந்து விடும், கணவனின் அன்பு கரைந்து விடும். மாறாத அன்புதான் இயேசுவின் அன்பு. இந்த வார்த்தை சொன்ன உடனே என் உள்ளத்துக்குள்ள கிரியை பண்ணுது. The word of the God started reacting inside my soul. அப்ப உடனே வெளியில வந்து மனைவி கிட்ட கேக்குறேன், ஏமா இப்படி எல்லாம் ஒரு அன்பு இருக்கா? ஏன்னா அன்பை உணராதவன், what is the true love ன்றது உணராதவன். அன்பை
0: உணர்ந்துட்டாலே அங்க வந்து கொடுமைக்கோ மத்த எதுக்குமே இடம் இல்ல.
1: அப்ப இப்படி ஒரு அன்பு இருக்கா? அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, எங்க இயேசு ரொம்ப நல்லவரு, நீங்க வாங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நல்லவர். உடனே இவங்க உடனே ஆண்டவரே, இவர ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கறேன், நீங்க இவரை மாத்துங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த நியூ இயர்ல இருந்து ஐ குட் ஹியர் அ டிஃபரண்ட் டைப் ஆஃப் சாங் இன் மை இயர்ஸ். என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு தான் நிறைய கேட்டிருக்கேன். பாத்து டீ கடை மாதிரி வைப்பேன், அவ்வளவு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டுருவோம். சினிமா பாட்டு என்ன லேட்டஸ்டா வருதோ, புதுசா
0: ஒரு காதுல விழுந்தது என்ன,
1: அந்த இயேசு கிறிஸ்து அன்புன்னு ஒரு பாட்டு.

0: பாவி என்று அவர் தள்ளவே.
1: இந்த பாட்டு பாத்ரூம் போனா கேக்குது, படுத்தா கேக்குது.
0: நீங்க அதுக்கு முன்னாடி
1: கேட்டிருக்கீங்க?
0: ஐயோ
1: இந்த பாட்டு எனக்கு பாத்ரூம்ல போனா கேக்குது, சாப்பிட உட்காந்தா கேக்குது, நைட் ஒரு மணி படிச்சிருப்ப கேக்கும். எப்படி நீங்க ரியாக்ட் பண்ண முடியும்? ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? சம்மோன் சிங்கிங் இன்செட் இயர்ஸ், சம்மோன் சிங்கிங் இன்செட் பிரெயின் ஃபீலிங்ஸ். அப்ப இது என்னடா, யாரா வந்து இவ்வளவு அழகா நம்ம கிட்ட பாடுறா?
0: வார்த்தையை விசுவாசிக்க
1: அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து என் நடம் மாறுது, என் உடம் மாறுது, என் செயல் மாறுது, என் பேச்சு மாறுது,
0: கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, அடி மாறுதா?
1: இது மாற மாற
0: இன்னொரு ஸ்பெஷல் விசிட்டரும் இப்ப வந்திருக்காங்க. அவங்களுடைய அருமை மகள் அஸ்வினி இங்க இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ அஸ்வினி.
2: ஹலோ.
0: அழகான குட்டி பாப்பா உங்களுக்கு, ரெண்டாவது பொண்ணு இல்லையா? மூத்த பையன். அவர் என்ன
2: பண்ணிட்டு
0: இருக்காரு? அப்பா அம்மாவுடைய வாழ்க்கைய பாத்துட்டு இருக்கேன். லைன்ல சொல்லணும், என்ன சொல்ல?
2: என் பேரண்ட்ஸ் அப்பப்ப சண்டை போட்டுப்பாங்க, அப்ப நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன் என் பேரண்ட்ஸ் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன், ஆனா அது யார்கிட்டயுமே காமிச்சுக்கிட்டது இல்ல.
0: வேதனையா இருக்கும் பிள்ளைங்களுக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, பெற்றோர்கள் செய்யற தவறு ஒண்ணும் பிள்ளைங்க பாத்துட்டு இருக்காங்க, அது வந்து உங்களுக்கு சொல்ல முடியாத மன அழுத்தம். அஸ்வினி இப்போ வருத்தப்படவே கூடாது, you have got the best parents இப்போ by God's grace. அதுக்கெல்லாம் காரணமானவர் ஆண்டவர் இல்லையா? அவரை நீ நேசிக்கிற இல்லையா? அண்ணா வந்து ஐபிஎஸ் போறாரு, உனக்கு என்ன ஆசை?
2: எனக்கு ஜட்ஜ் ஆகணும்.
0: நல்ல நீதிக்காக நேர்மைக்காக போராடுகிற ஒரு நல்ல லாயர நீ வரணும்னு நானும் பிளஸ்
2: பண்றேன்.
0: ஆண்டவரை ஏத்துக்கிட்டும் போராட்டம்
1: போராடும். 91st நடந்த ஒரு தவறு, என்னுடைய சகாக்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா யாருமே இல்ல, எல்லாரையும் போலீஸ் என்கவுண்டர்ல போட்டாங்க.
0: அந்த மாதிரி ஆளுங்களோட சகவாசம் வச்சிருந்தீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கட்ட பஞ்சாயத்துக்கும் போது எல்லாமே வருவாங்க, அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல.
0: சரி, விட்டுருங்க.
1: அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி எம்எல்ஏ ஒரு வெறுப்புனால கரெக்டா 2012 என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு பிரச்சனை உள்ள வருது. அதாவது என்னையும் வந்து அந்த கேஸ்ல உள்படுத்தி ஒரு 18 செக்ஷன்ல
0: வருஷம் கழிச்சு
1: போட்டு திரும்பி இவரை வந்து என்கவுண்டர்ல போட்டுன்ற மாதிரி நான் தேடுற அளவுக்கு வந்துட்டாங்க போலீஸ். அந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவரை ஏற்றுக்கிறேன், ஆண்டவரை ஏற்று உட்காந்து கேக்குறேன், ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதல் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு என் பர்த்டே 23 February, என் மனைவி ஒரு வெள்ள ஷர்ட்டை வாங்கி வந்து கொடுத்து வாங்க சர்ச்சுக்கு போலான்னு கூப்பிடுறேன். இல்ல உன சர்ச்சுக்கு வரல, என் ஹால் ரொம்ப புத்தலா போய் கிடக்கு, என்ன போய் பெத்தல் ஹால கூப்பிடுற, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்ப உடனே உங்க ஃப்ரெண்ட் ரூபிக்கு போன் பண்ணி அண்ணன் ரொம்ப டிஸ்டர்படா இருக்கிறாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது, ஒரு முக்கியமான கட்டம். அப்ப ஜெபம் பண்ணும்போது சொல்லும்போது அவங்க போன்ல எனக்கு ஜெபம் பண்றாங்க. அப்ப இவன் சின்ன பிள்ளை, இப்பதான் இவ்வளவு பெருசா இருக்கிறான், பக்கத்துல உட்காந்துருக்கா, என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு சின்ன குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த கையை பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே பழைய நினைவுகளை கொண்டு வருது. பைக்ல போகும்போது தொட்டது நான் தான் உன்ன, அதுக்கு பிறகு பட்டாசு வெடிக்கும் உன்ன தொட்டது நான் தான், சர்ச்சு வாசலும் தொட்ட கரம் நான் தான், பலத்த துருகம் என் கையை பிடிச்சிருக்க மாதிரி நான் உணர்றேன். அவங்க அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஜபிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் வார்த்தை சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதைகள் உனக்கு காண்பிப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட். அப்போ அழுது முடிக்கிற போன் வருது, லாயர் பேசுறாரு, ஐயா எல்லா கேஸும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுங்க, அந்த அதிகாரியும் மாத்திட்டாங்க, இதை யார் செய்ய முடியும்? ஆண்டவர்
0: தப்பு விட்டார். இதற்கு பிறகு நீங்க ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வந்திருப்பீங்க?
1: நெருங்கி வர்றேன், அதுக்கு நெருங்கி வரும்போதான் இவங்க கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு சர்ச்சை கூட்டு போறான். அந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா இதே வார்த்தையை இன்னொரு பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அப்ப நான் நம்பல. இப்ப எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆண்டவர் கொண்டு வரதுக்கு என்ன? அந்த சர்ச்சில் அந்த லேடி ஜெபம் பண்ணும். நான் கேட்டேன், என்ன ஆண்டவர் ஒரே வசனத்தை ரெண்டு பேரும் இப்படி சொல்ல முடியும், ஒருவேளை பொய் பேசுறாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜீசஸ் கால்ஸ் வானகரத்தை கூட்டு போறாங்க. அங்க என்ன தெரியாதவங்க அவங்களும் ஜெபம் பண்றாங்க, அவங்களும் அதே வார்த்தையை சொல்றாங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வாக்கு மாறாத தேவன், உனக்கு நான் இனிமேல் போச்சு காட்டப்படுற வழியே வேற அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களும் முழுமையா வர ஆரம்பிக்கிறேன்.
0: சரி, இவ்வளவுக்கு அப்புறம் எனக்கு அதிசயமா இருக்கு அந்த சம்பவம். ஆண்டவர்களை வந்தாச்சு, நீங்களும் வந்தாச்சு, அப்படியும் போராட்டம் வர முடியும், அதான் அசந்து யாரும் உட்கார்ந்துட கூடாது அப்படின்றதுக்குதான். அதற்கு பிறகு உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தது.
1: பிரச்சனை எப்படி வரும்னா, அவ நல்லதா இருப்பா, நானும் நல்லா தான் இருப்பேன், வெளியில போகும்போது
0: திரும்பவும் தற்கொலைக்கு முயற்சி பண்ற அளவுக்கு வந்திருக்கு. நம்ம அதை விளக்க வேண்டாம், குடும்பத்திற்குள்ள பிரச்சனை எப்படியோ அதுக்கு காரணம்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திரும்பவும் ஒரு மனக்குழப்பம்.
1: மனக்குழப்பம் ஆண்டவருக்குள்ள வந்தாலே அந்த ஆண்டுகள் முழுமை வராதபடிக்கு தடைகள் நிறைய வரும், அதுக்கு ஜபங்கள் மட்டும்தான். ஆனா அப்ப நாங்க புதுசில்லை, எங்களுக்கு தெரியாது. அப்ப இதை எப்படி டாக்கிள் பண்ணு எங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் டார்ச்சர், நம்ம சண்டை போட கூட நினைக்கிறோம், ஆனா இவ சண்டை போடுறாள் என்ற ஒரு ஃபீலிங் வரும்போது என்ன அறியாம ஒரு நாள் சொல்லிட்டோம், நீ அது நிம்மதியா இருக்கணும், நான் அது நிம்மதியா இருக்கணும், ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும், அப்ப நான் என்ன செய்யணும், நீ செத்து போயிருந்தான் செத்து போயிருந்தாங்க. நானும் 50 மாத்திரை தூக்கி வச்சுக்கிட்டு கையில கேக்குறேன், உண்மையிலேயே செத்து போடுமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல நீ செத்து போயிட்டா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னா இது பாத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம்
0: மறக்க முடியுமா பாரு, இந்த புள்ள மறந்துரு, தேவையில்லாத விஷயம் அது. ஆனாலும் உன் வாழ்க்கைக்கு பின்னாடி இதெல்லாம் பயனுள்ளதா
1: இருக்கும்.
0: நடக்கூடாது
1: மாத்திரை போட்டாச்சு
0: உங்க முன்னாடி போய் முன்னாடி
1: போட்டுன்னு சொல்லுது. அப்பா செத்துட போறாருமா, சாகட்டும் விட்டுருது அப்படின்றாங்க மனைவி.
0: இதுக்குனால ஒண்ணும் பண்ண முடியல.
2: என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு,
0: சின்ன பிள்ளை, அப்பா அம்மாக்கு நடுவில் இது என்ன அநியாயம்? பிள்ளைக்கு புள்ள பாக்க செய்யற காரியமா அதெல்லாம் எங்கேயாச்சும் யார் வீட்டுல செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நிறுத்தட்டும். அதெல்லாம் அநியாயம்,
1: அதுக்குதான் ஆண்டவர் இப்ப பயன்படுத்துறது.
0: அதான் சொல்றேன், யாருமே செய்யக்கூடாது.
1: அப்போ இவன் என்ன பண்ண, தொட்டு தொட்டு பாக்குற மூச்சு வருது.
0: நீங்க 50 மாத்திரையும் முழுங்கிட்டு படுத்துட்டீங்க,
1: வீட்டுல
0: விட்டுட்டீங்க.
3: விட்டுட்டேன் மேம், ஏன்னா போகட்டும், நம்மளுக்கு ஏசப்பா இருக்காரு பாத்துக்கிறவாரு. எவ்வளவு நாளைக்கு அடி வாங்கணும், நம்ம ஏன் பேச்சு வாங்கணும்? சும்மாவே ஒண்ணு இப்படி பார்த்தாலே கூப்பிட்டு கேப்பாரு, உன்ன யாரு என்ன பாக்க சொன்னாங்கன்னு கேப்பாரு. அப்போ ரொம்ப டார்ச்சர், இப்படி ஒரு டார்ச்சரோட இருக்கிறோம், நம்ம தனிமையா சம்பாரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்,
0: பிள்ளைங்களும்.
3: ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்த பின்னாடிதான் அதிகமா வரும். ஏன்னா ஆண்டவர் சோதனையை கொடுத்துதான் நம்மளுக்கு சாதனையா மாத்த வல்லமை உள்ளவரா
0: இருக்கிறாரா, இல்ல பிசாசு கொடுக்குதோ
3: தாங்குறாங்க சோதனை.
1: செத்து போட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு,
0: சாப்பிட்டு படுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு டாக்டர் கூட்டிட்டு போ, ஒண்ணுமே உங்களுக்கு தோணல.
3: நான் முடிவு பண்ணிட்டேன்ல, இப்ப நம்ம போன் பண்ணி யாருக்காவது சொன்னா வந்து காப்பாத்திடுவாங்க, இவரை காப்பாத்த கூடாது, இப்படியே போயிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: எனக்கு அப்ப எதுவும் சொல்ல தெரியல.
3: பாப்பா சொன்னா மாமியே சொல்லுங்க, யாருக்காவது போன் பண்ணினு, வேண்டாம் பாப்பா வந்தா காப்பாத்திடுவாங்க யாராவது, வேண்டாம் விட்டு, நம்மளுக்கு ஏசப்பா இருக்காங்க பாத்துக்கிருவாங்க.
0: அவர் எல்லாமே வந்து சினிமா சீரியல் எடுத்த கூட நம்ப மாட்டாங்க. நிஜமா சொல்றேன், என்னால அது டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையில சொல்றேன்.
1: அப்போ இவங்க வந்து தூங்கிட்டாங்க, நான் 4 மணிக்கு முடிச்சு இவ்வளவு மாத்திரை போட்டு,
0: நீங்க மாத்திரை போட்டு படுத்துட்டீங்க,
1: படுத்துட்டு
0: மூக்கல கை வச்சு பாத்தீங்க.
3: 12 மணில இருந்து 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறவர், 10 மணிக்கு போட்டாரு, 12 மணி வரைக்கும் செத்துருவாரா, அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லலாம்
0: அப்படின்னு
3: சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இவர் 12 மணி வரைக்கும் சாகவே இல்ல, மூச்சு வந்துட்டே இருக்கு. என்னடா மாத்திரை போட்டாரு, சரி பாப்போம் காலையில செத்துருவாரு. நம்ம அப்ப எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லிக்கலாம். நானே தூங்கிட்டேன் டயர்ட்ல,
0: தூக்கம் எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா சிரிக்கத்தான் இப்ப
3: தோணுது.
0: எங்கயாச்சும் இவர் 50 மாத்திரை போட்ட மனுஷன் முதல்ல 4 மணிக்கு எழுந்திருக்க முடியுமா?
3: டீ போட்டு வாமான்னு கேக்குறாரு. நான் முழிச்சு பத்திரி என்னடா இன்னும் சாகாம இருக்கியான்னு கேக்குறேன். இல்லம்மா நான் சாகணும் தான் நினைச்சேமா, ஆனா எனக்கு சாவு வரல, நான் என்னம்மா பண்றதுன்னு கேக்குறாரு. என்ன பண்ண முடியும்? திருப்பி விதி அவஸ்தப்படணும் ஆண்டவரே நினைச்சிட்டு அப்புறம் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அப்புறமா தான் ஆண்டவரை கேட்டேன், என்ன டேடி செத்துருவான்னு டேடி உயிரோட ஏஞ்சி உட்கார்ந்து இருக்காரு என்ன? இல்லம்மா நான் அவனை ஒரு ஊழியக்காரனா எடுத்து பயன்படுத்த போறேன். இதெல்லாம் நானே அனுமதிச்சதுதான் உனக்கு, நீ அப்பதான் ஆண்டவருக்குள்ள வரணும்.
1: வெளியில போவேன், வண்டி ஓட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா சிலதான் தடுமாறுவேன். இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ 2012 ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா கைகால் எனக்கு விழுது.
0: உங்களுக்கு
1: எனக்கு விழுது
0: கடவுளே.
1: அது ஏன் விழுந்துச்சுன்னா, ஆண்டவர் திருவிருந்து எடுக்கிறவங்க பரிசுத்தமா இருக்கணும். நான் என்ன பண்ண, நம்ம எல்லாரையும் பாத்துருக்கிறோம், இவர் ரொம்ப பரிதாபமானவர், இறக்கம் உள்ளவர்னு சொல்றாங்க. சிகரெட் பிடிச்சா என்ன பெரிய தப்பா?
0: அந்த ஒரு குறை இருக்கு.
1: அப்போ திருவிருந்தை எடுத்துக்கிட்டு சிகரெட்டும்
0: பிடிச்சேன்.
1: ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே என்று சுதந்திரம் போது
0: கை கால் உங்களுக்கு
1: விழுந்து போச்சு. என்னால் நடக்க முடியாது, பேண்ட் போட முடியாது. ரட்சித் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாங்க.
0: சரி,
1: டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் டோட்டலா முடிஞ்சு போச்சு, ஒரு
0: கதை,
1: இனிமேல் இவர் வந்து நார்மலா சுத்த முடியாது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு பாதை பிரிவு சிவாஜி கையும் காலில் கிடக்கு. வேற என்ன பண்றது? வேற ஒன்றும் செய்ய முடியாதா?
0: எவ்வளவு நாள் அப்படி இருந்தது?
1: அது கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்.
0: சரி,
1: அப்போ இவங்க அட்மிட் பண்ண உடனே இவங்க என்ன பண்றாங்க, சாப்பாடு ஊட்டுறாங்க. சாப்பாடு லைட்டா கொஞ்சம் சிந்தி போச்சு, பொறுத்து கொண்டேதானே. ஏய் அறிவில்ல உனக்கு, என்ன இந்த அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க, நீயே சாப்பிடுறாங்க. அப்பவும் அந்த திமுரு ஆம்பளைக்குள்ள அந்த திமுரு இறங்குறது கிடையாது. ஒன்னு இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பையனை கூப்பிடறேன், டேய் ஓடான். அவன் என்ன பண்றான், நேரம் அம்மா கிட்ட ஓடுறான். அம்மா அவரு யாருன்னு கேக்குறாங்க. அதாம்மா உன் புருஷன், பையன் சொல்றான்
0: வார்த்தை.
1: அவ்வளவு வெறுப்பு. ஒன்னு இவங்க சொல்றாங்க, அந்த ஆளா ஒண்ணு அந்த அளவுக்கு திமுருன்னு அடங்கல, வசனத்தை பலத்து போன அக்கிரமத்தின் நிமித்தம் சத்ரு வெட்டு மூலமாக கொடியவனை தண்டிக்கும் மூலமாக இதை நான் உனக்கு செய்தேன். பிரிட்டில் ஆயிப்போச்சு, முட்டி மறக்க முடியும். உடனே முட்டி
0: போட்டேன்,
1: இறக்கம் அன்னைக்கு முட்டி போட்டேன். எப்படி ஆசீர்வாத தூக்குனாரு, அன்னைக்கு தூக்குனர் இன்னைக்கு வரைக்கும் வல்லமே
0: பயன்படுத்திட்டு. அதாவது குணமாறுச்சு, முதல்ல பெரும் மாறுதல் அதுதான். திரும்ப திரும்ப நம்ம ஏன் இவ்வளவு கதை பேசுறோம்னா, அந்த ஆண்டவரை ஏத்துக்கிறது, கிறிஸ்தவனா மாறுது, பெண்டெகோஸ்ட்ல இதுக்கு போறது, கேத்தலிக்ல இருந்து இதுக்கு வருது, சிஎஸ்ஐல இருந்து அதுக்கு போறது, நத்திங் நத்திங் நத்திங். இந்த பயனும் இல்ல இந்த மனம் மாறுதல். மனசு மாறும் போதுதான் ஆண்டவரே வந்ததா அர்த்தம்.
3: அர்த்தம்
0: அப்ப நம்ம உறவு மாறுது, எண்ணங்கள் மாறுது, பேச்சு மாறுது,
3: அதுக்கு பின்னாடி அன்பு வந்தது. எல்லாம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாரு. மீனா இனி நான் கூட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோமா, நம்ம ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களா இருக்கலாம். அப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சு
0: சரியாச்சா?
3: நடக்க ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவுதான், அந்த ஸ்பாட்லயே ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்தோம், சந்தோஷமா வந்தோம். அன்னையில இருந்து இது வரைக்கும் இந்த 3 வருஷமா ஒரு விளையாட்டா கூட எங்க வீட்டுல எந்த ஒரு சண்டையோ பிரச்சனையோ எதுவுமே வந்தது இல்ல. அவ்வளவு காசு பணம் இருக்கும் போது கூட எங்களுக்கு சமாதானம் கிடையாது. ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ரொம்ப சமாதானமா எப்பயுமே சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு விளையாடுற ஒரு குடும்பமா கூட
1: இருந்தாங்க.
3: அதுக்கு பின்னாடி மேம் நாங்க முட்டி போட்டு ஜெபிச்ச ஆண்டவரே இருந்தது எல்லாம் போயிடுச்சு. ஒருவேளை நான் மறுத்து போயிருந்தா போயிருக்கலாம். ஆனா நீங்க ஜீவனை கொடுத்தீங்க. நான் எனக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் வந்து உனக்கு என்ன பிசினஸ் தெரியும், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாரு. உங்க ஞானத்தை கொஞ்சம் எனக்கு கொடுங்க டாடின்னு கேட்டு அழுதேன். ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் சொன்னாரு. அப்போ நான் ஊருக்குள்ள வரும்போதே நீ காலையில 3 மணில இருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் ஜெபிக்கணும், 3 மணி நேரம் காலையில எழுந்து ஜெபிக்கணும் அப்படின்னாரு. சரிங்க டாடின்னு 2010ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த 3 மணிக்கு ஷார்ப்பா எழுந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். அதுக்கு பின்னாடிதான் நான் கிச்சனுக்கே போவேன். அப்ப ஆண்டவர் நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வைக்க உதவி செய்தாங்க. ஆண்டவர் அவரே ஒரு ஆள் மூலமா 30 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக்ல நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா ஓடிட்டு இருந்தது. மாசம் 20 லட்சம் ரூபாய் அப்படி நல்ல லாபம் வந்துட்டு இருந்தது. நான் ஆண்டவரை தேடுறது டோட்டலா கம்மி ஆயிடுச்சு. ஆபீஸ் போயிட்டே இருந்தேன். அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்து ஒரே வேலைக்கு உன்னை அழைக்கலமா, நீ கேட்டது எல்லாம் கொடுத்தேன், ஆனா நீ என்ன விட்டுட்ட. நான் வந்து உலகம் முழுவதுமா உன்னை கொண்டு போகணும்னு வச்சிருக்கேன். நீ கம்பெனியை மூடு, க்ளோஸ் பண்ண, நான் மறுபடியும் உனக்கு தருவேன், உன் விசுவாசத்தை பாத்துட்டு அப்படின்னு. எப்படி டாடின்னு கேட்டேன். நான் சொல்றத மட்டும், நான் வேணுமா உனக்கு ஃபேக்டரி வேணுமா நீ முடிவு பண்ணிக்கணும். நான் 50 பேர் வேலை செய்யறாங்களே டாடின்னு, அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ மூடுனாரு. அந்த ஃபேக்டரியை வந்து க்ளோஸ் பண்ண மேம், போன மார்ச் க்ளோஸ் பண்ணேன். அதுக்கு பின்னாடி நான் எப்படி சாப்பிடுவேன் டாடின்னு கேட்டேன். நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஓகேன்னு மூடுனேன். போன மார்ச்ல இருந்து இது வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்காரு. நல்ல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்றனால அநேக இடங்கள்ல கூப்பிடுறாங்க. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 83 சபைகளுக்கு போயிருக்கோம். இந்த 1 வருஷத்துல அவ்வளவு அநேக ஊழியங்களை கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் இந்த உலகத்தை கலக்கிறவர்களா சீலா பவுல போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மினிஸ்ட்ரியை கொடுத்து ரெண்டு பேரும் எங்க போனாலும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருவாங்க. ஒரு நல்ல சாட்சி, நல்ல மெசேஜ் ஆயிருக்குது அப்படின்றனால இன்னைக்கு அந்த ஊழியத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்றோம். எந்த ஒரு பிரச்சனை இல்ல, எந்த குறையும் இல்லாம எங்களை வழி
1: நடத்துறாங்க. ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தது, அவரால் அழைக்கப்பட்டவர்கள் என்னைக்குமே தள்ளப்படுவதில்லை. He has called me. He is going before me. மீகா 2:13 படி அவரை முன்னாடி போறாரு. எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யறாரு. பசங்களுக்கு தேவைகள், வீட்டுடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், சாப்பாட்டின் தேவைகள் எல்லாத்தையும் அவர் சந்திக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் பிரேயர் போயிட்டு வரேன், ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி போயிட்டு நைட் 2:00 வீட்டுக்கு வரேன். அந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு ஏழப்பட்ட சர்ச், ஒரு டீ காஃபி மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஃபுல் டே ஃபாஸ்டிங், பசி பயங்கரமா இருக்கு. வீட்டுக்கு வந்து கேட்டா இந்த மாதிரி என்ன பண்றாங்க, 2 மணிக்கு என்ன சம்பவம், எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஒரே ஒருத்த முட்டி போட்டு ஜெபம் பண்ணாண்ட விட. இன்னைக்கு நான் தண்ணி குடிச்சிட்டு போடுங்கன்னா அது உங்க விருப்பம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்த தேவன். இனிமேலும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வார்.
3: விடுதலையோட இருக்காங்க. கேன்சர் வியாதி ஜெபிச்சிருக்கோம். 10 வருஷம் நடக்க முடியாதவங்களுக்கு ஜெபிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த வீடு ஒரு மகிமை உள்ள வீடு. நான் வந்து போன இடம் இது ஒரு பெதஸ்தா, இது ஒரு பெத்தேல், 1016 ஆத்துமா வந்து இந்த இடத்துல சுகத்தோட போவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க சுண்டி விட்டு சொல்லுங்க, நான் உடனே அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன். என்ன மட்டும் விசுவாசிங்க, என்னுடைய மகிமையை நீங்க எடுத்துறாதீங்க. ரெண்டு பேரும் முட்டி போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. எப்பயுமே நீங்க ஜெபத்தோட இருக்கணும். நான் பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு செய்ய போறேன்னு
0: சொல்லி ஞாபகம் வருது.
3: இன்னைக்கு அப்படியாக
0: வயசுல 100 வயசு பாட்டி
3: மாதிரியான
0: இன்னைக்கு வந்து சுண்டி விட்டு நோயை நான் விரட்டுறேன்னு சொல்றாங்க. அதுதான்
3: நிர்பதம் நிர்மூலமாக
1: சேலஞ்ச் கூட தான் சொல்றோம். நிறைய இடங்கள்ல we could challenge and tell God will do miracles. நிறைய சாட்சி சிலோன்ல இருக்கு. சிலோன்ல நிறைய மிராக்கிள்ஸ் ஆண்டவர்
0: பண்ணிருக்காரு. ஓகே ஓகே. நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம முடிக்க போறோம். சோ உங்க வாழ்க்கை திரும்பி பார்த்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சுருக்கமா 2 வரி சொல்லணும். என்ன சொல்றீங்க பிரதர்?
1: என் வாழ்க்கையை தெரியும் பார்த்தா அந்த இருளின் வாழ்க்கையிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு வசனம் சொல்ல முன்னா 2 பேதுரு 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம் அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து அந்த புண்ணியங்களை விவரிக்கவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான ஜாதியாகவும் சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக உருவாக்கிய அவருக்கு சர்வ வல்லமையும் மகிமையும்.
3: என்ன மாதிரி அநேக ஆத்மா அழிஞ்சு போக கூடாதுன்றது ஆண்டவரோட திட்டம். எந்த ஆத்மாவும் அழிந்து போறத விரும்பாத தேவன். என்ன இன்னைக்கு ஜீவனை கொடுத்து எடுத்திருக்கிறாரு. நான் தேடாத வேலையில தேடி வந்த தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு என் வீட்டுக்காரர் காட்டிலும் எங்க அப்பாவை தான் நான் அதிகமா நேசிக்கிறேன். ஏன்னா ஏசப்பா வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணம் கேக்குறாங்க, டேடி எனக்கு இது வேணும்னு. நிறைய பேர் இன்னைக்கு ஜனங்கள் நிறைய அழிஞ்சு போறதுக்கு காரணம் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து 1 மாசம் 2 மாசம் கேக்குறாங்க. ஆண்டவர் செய்யலன்னா உடனே ஏசப்பா கிட்ட கேட்டே செய்யலன்னு மனசு வெறுத்து போய் அந்த பிரேயர் பண்றதை விட்டுறாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு ஒரு நாள் கண்ணீரோட முட்டி போட்டு நாம ஜெபிச்சோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயம் எடுக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இன்ன வரைக்கும் நான் முட்டி போட்டு ஜெபிச்சுதான் தேவன் நம்மளை அழைச்ச தேவன். சிறுவனை புனித
0: என்ன சொல்ல தோணுது?
2: என் பேரண்ட்ஸ் சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் இன்னைக்கு எப்பயுமே சண்டை போடாம இருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப அது நடக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்ப நடந்துருச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அப்பா அம்மாக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமோனி அவங்களுக்கு ஆச்சரியம் செய்யுது. ஏசப்பாக்கு வந்து இன்னும் அதிகமா நானும் ஊழியம் பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்போட
0: இருக்கேன். God bless you. கட்டாயமா செய்வேன். நல்லா படிச்சுட்டு ஆண்டா இருக்கும் செய். உங்களை மாதிரியான சூழ்நிலையில் நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பலருக்கு உங்க மூல ரட்சிப்பும் சமாதானமும் விடுதலையும் வரணும்னு சொல்லி நானும் மனசார வாழ்த்துறேன். So thanks a lot and God.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் அருகே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட மழைக்காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக மழை அதிகமாக பெய்யவே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள் வர ஆரம்பித்தது. கிராம மக்கள் தங்கள் முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதன் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று கூறிக்கொண்டு அங்கே இருந்த ஆலயத்தின் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார். ஆலயத்தை தாண்டி சென்றவர்கள் அவனை பார்த்து, சீக்கிரமாக எங்களோடு வா, நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். நீங்கள் போங்கள், கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று கூறிக்கொண்டு அங்கேயே இருந்தான். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இருந்த இடத்திலும் உயர ஆரம்பித்தது. மேஜை மேல் ஏறினான். அந்த நேரத்தில் படகு ஒன்று தண்ணீரில் மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்ற வந்தது. படகு ஓட்டி வந்தவன், ஐயா, சீக்கிரமாக வெளியே வந்து படகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை பத்திரமாக கொண்டு போய் கரை சேர்க்கிறேன் என்றார். இல்லை இல்லை, கடவுள் என்னை காப்பாற்றுவார், நீங்கள் போங்கள் என்று கூறிவிட்டான். நீர்ப்பெருக்கு அதிகமாகவே மெதுவாக தட்டு தடுமாறி கூரையின் மேல் ஏறினான். அந்த நேரத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து ஒலிபெருக்கு குரல், கயிற்றை விட்டு இறக்குகிறோம், அதில் ஏறி மேலே வாருங்கள் என்று கேட்டது. அவர்களுக்கும் முன்பு போலவே பதில் கூறினான். தண்ணீர் மட்டும் கழுத்து வரை வந்துவிட்டது. அப்பொழுது, கடவுளே, உம்மை நம்பினேனே, எனக்கு ஏன் உதவவில்லை என்று கதறினான். அப்பொழுது, மூன்று முறை உன்னை காப்பாற்ற நான் ஆட்களை அனுப்பினேன், நீ அவர்களை அலட்சியம் செய்து விட்டாய், இப்பொழுது உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் என்றது அந்த சத்தம். ஆம், இன்றும் கடவுள் ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நமது குடும்ப அங்கத்தினர் மூலமாக, நமது நண்பர்கள் மூலமாக நமக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார். வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆபத்தை விட்டு வெளிவர விழிப்போடு இருக்க வேண்டும். எந்த நெருக்கமான நேரத்திலும் தப்பிக்கொள்ள கடவுள் ஒரு வழி செய்வார். அதை கவனித்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கடவுள் நமக்கு அனுப்பும் வாய்ப்பு என்னும் கதவுகளை கண்டுகொள்ள இன்றைக்கு நாம் விழிப்போடு இருப்போமா?

0: வளருவார்கள் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன்சான் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 61 அதிகாரத்தின் 9 வசனத்தை நாம வாசிக்க கேட்கலாம்.
2: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது.